0: இங்க கண்ணா இது அப்படி செஞ்சிருக்கிறது நல்ல மாதிரிதான், இதை இப்படி செஞ்சிருக்கலாம் தானே, இதை செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்குமா அல்லவா. அந்த அப்படி கேட்க வரைக்கும் வா, நம்ம நாம செஞ்சது பிள்ளை இருந்து நம்மளுக்கே தெரியும், ஆனா இவ்வளவு அழகா சுட்டி காட்டுறாங்க உண்மை கிரேட். ஒரு பெரிய மாதிரியா ரெண்டு உருவம் வா செல்லாம்
1: இல்ல
2: அவர் செல்லம் செல்லம் போய் வீட்டுல அத கேட்ட உடனே அவர்ட செல்லாம போச்சு.
0: கர்ணன் வந்து தளத்துல வந்து இன்னில அந்த ஒரு குப்பையான விஷயங்கள் எங்களை பிடிக்காத விஷயம்லாம் இல்ல கொண்டு போட்டார். ஒரு வார்த்தை சொன்ன கர்ணன், நீங்க உங்களை பேருக்கு ஏத்த வகையிலேயே வாரி வழங்கி கொட்டி கொட்டிருக்கீங்கன்னா அழகு, உண்மையில நல்ல விஷயங்கள் குடுக்கறீங்க. ஆனா இதோட கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க உங்க குரல கொடுத்திருந்தா இந்த மழை இருந்திருக்கும்.
2: வானொலியில பேசலாம், அது அந்த வானொலியில பேசுவோம். சரி, நாங்கள் செய்வது தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்பு மனிதர்களுக்கு இப்ப குறைஞ்சு கொண்டு போகுது.
3: குளிருதடி ஆத்த கடந்திடலாம் ஆசைன்னு செய்ய அந்த பாடல்
2: வச்சிருந்தீங்க வையை காத்திருந்தாலும் இல்லையா படம்
3: உண்மையும்
2: அதுதான், அப்படித்தான் நடக்க போது. பாடல் ரெண்டு பாடல் இருக்கிறது, அதை தந்து விட்டு என் விருப்ப பாடல் ஒன்று மடுத்து வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். சரியா?
3: சில வரிகளை நீங்கள் குறிப்பிடுத்து மீண்டும் அழைப்பு நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது சொல்ல வேண்டும். நான் எதிர்பார்த்த வரிகளை நீங்கள் கொண்டு வருகிறீர்களா?
2: சரி, உங்களுக்கு பிடித்த வரிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேணும், அப்படித்தானே?
3: நிச்சயமாக.
2: அப்படின்னா நீளுங்க அந்த பாடலை
0: கேட்ட பாடல்கள்
2: இல்ல, அந்த பாடலை போட்டு நாங்கள் அந்த வரி நீளுங்க அந்த பாடலை எடுத்து வரலாம். இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வந்து நாங்கள் சரியா சொல்றோமோ பாருங்க. அதே அது இன்றைக்கே முடிச்சிருவோம், நாங்கள் இன்னொரு நாளைக்கு நாங்கள் மறந்துடுவோம். இல்ல எனக்கு இந்த மறதி குணம் வந்து கொண்டு இருக்குது. என்ன நான் இனி எனக்கு இப்ப எனக்கு வேண்டியவர்களே நான் மறந்துட்டேன் இப்ப கொஞ்ச நாளா.
3: நிச்சயமாக மறதிக்கு மருந்துண்டும்
2: இல்ல, மறதிக்கு மருந்து மாஸ்டர் பிரம்பண்டு சொல்லுவார்கள் இல்லையா?
0: வந்துட்டாங்க
3: அது அன்புடா, என்னடா என்னடா என்றது ஒரு அன்பு.
0: தண்டிக்கிறார் என்றால்
3: அது நமது எதிர்காலத்தை நோக்கி.
2: என்ன இப்ப வாத்தியாரை பார்த்து என்னடா கூப்பிட்டு அது அன்பா?
3: நிச்சயமாக.
0: கேளுங்கக்கா.
3: ஏனென்றால் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு நிகழ்ச்சியை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். சுவாரஸ்யமான சம்பவம்
2: ஏனென்றால்
3: எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு வயது முதிர்ந்த இருவர் இருந்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில், அதாவது கனடா, சுவிஸ், ஜெர்மனில எல்லா பிள்ளைகளும் போய். அப்போது இவர்களுக்கு இடையில் சண்டை ஏற்பட்டு விடும். ஒரு வயது முதிர்ந்தவர் தானே, அப்போது நாங்கள் போய் சமாதானப்படுத்தி விடுவோம், பேசாமல் இருங்கள், ஒருவருக்கொருவர் பேச வேண்டாம், சற்று அமைதியாக இருங்கள், சண்டை நின்று விடும் என்று. அப்போ இவர் என்ன செஞ்சா வேண்டா, இவர் கொஞ்சம் தெரியும் தானே, கொஞ்சம் வயதானவர் இவரு, இவரு தான் நடி வாங்குறது அவட்ட. அப்ப சண்டை வந்தால் கதவை பூட்டி கொள்வார்கள். கேப்பையாடி சொல்லு கேப்பையா, நீ சண்டைக்கு போவியாண்டு இவரு சத்தம் போடுவாரு, அடி விழுறது இவருக்கு. அப்போது நான் பார்த்தேன், என்னடா இந்த மனுஷன் இப்படி அடிச்சு, இந்த மனுஷன் தெரிஞ்சது இல்லையே. எந்த ஒரு நாள் சண்டை உழம்புக்குள்ள ஜன்னல் பூட்டல் அங்க போய் பார்த்தா இவரை கீழே போட்டு அடி நடக்குதா,
2: நடக்குது.
3: நீ சண்டைக்கு போவையோ, ஆக்கள்கிட்ட போய் பேசுவையோ, வேற ஆக்கள் தேவையில்லாம கதைப்பையோ, நான் எல்லாம் வெளியில வந்தாரு, நான் கிட்ட என்ன பாலான நல்ல அடியாண்டு அத வெளியில சொல்ல குடும்பம்டா
2: குடும்பம். இந்த பாடலை கேட்போம், இதுல என்ன என்ன வரிகள்னு பார்ப்போம். கேட்போம், அமைதியா கேட்போமா, கேட்டுட்டு லோகிதா நீங்களும் கண்டுபிடிங்க இவருக்கு பிடிச்ச வரிய, நாங்கள் சொல்லணுமா எங்க பாக்கலாம்.
0: சரி
2: சரி கேட்போம்.

0: கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்க யாரு? ரோஹிதன், நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: ஆணுக்கு பெண்ண ஏன் படைச்சான் அப்படி அந்த ஒரு வரி ஒன்று வருது. அது அடுத்தது ஊர் மதிக்கணும்.
0: எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த பூவுக்கள் தேனை ஏன் படைச்சான், அதை பண்டுக்கு அதை சொல்லி வச்சான், அப்படி ஒரு வரி வந்தது. மற்றது அப்படி என்ன சத்தத்தையே காணையில் அவர் அப்படி மூச்சடைக்கு விழுந்துட்டாரு தெரியும். அடுத்தது வந்து அந்த
1: ஏன்
0: படைச்சான், அது அது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று அந்த வரி, அதுக்கு பிறகு வந்ததில்ல, அதுதான்
1: உலகத்தின்
0: அது அதையா இருக்கலாம். அல்லாட்டி ஆசையை வச்சான்னு இருக்கல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசையை வச்சான் மனசில் வேண்டாம், அதுவும் வந்தது. இதை நீங்க சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இது ஒன்றும் இல்லாட்டி அந்த முன்னுக்கு தன்னன்னு வந்து
2: உங்களுக்கும் ஒரு பாராட்டு சகோதரி மீராக்கும் ஒரு பாராட்டு. பூவுக்குள் தேனை ஏன் படைத்தான், அதை வண்டுக்கு ஏன் என்று
0: சொல்லி வைத்தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசை வைத்தான். ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டீங்களாக்கா?
1: நன்றி.
0: நல்லது. இப்பொழுது கே எஸ் ராஜா, உங்களுடைய பாடல் இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையா இருந்திருப்பீங்கள். உங்களோட பாடல் தான் ஆரம்பித்தேன், அவர்கள் வந்ததுனால் சரி. உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. உங்களுடைய பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வர இருக்கிறது.

அரிய நெஞ்சில் ஒரு துளி

நல்லது. என் அன்பு உறவுகளை எல்லோருடைய பாடலும் காற்றலையில் எடுத்து வந்துவிட்டேன். இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, கேட்டு ரசித்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. அடுத்த நிகழ்வாக காற்றலைக்கு வரும் நேர் விருப்பம், புலனத்தில் நீங்கள் எழுதிய பாடல்கள் நேர் விருப்பமாக காற்றலையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்ப பாடலை கேட்போமா?

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இனி கேட்கலாம் மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல். ஆயிரம் என்றால் என்ன அர்த்தம்? ஆயிரம் என்றால் ஒரு எண் என்று தெரியும். இதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. மகாபாரத யுத்த களத்தில் பீஷ்மர் உயிர்விட காத்திருந்தார். கிருஷ்ணர் அவர் அருகில் வந்தபொழுது கிருஷ்ணரை ஆயிரம் பெயர்கள் சொல்லி வணங்கினார். இதை விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பர். சகஸ்ரம் என்றால் ஆயிரம். இதன்படி பகவானுக்கு ஆயிரம் பெயர்கள் தான் உண்டு என முடிவு செய்துவிடக் கூடாது. அவனுக்கு எண்ணிக்கையில் அடங்காத பெயர்கள் உள்ளன. ஆயிரம் என்ற சொல்லுக்கு அளவிட முடியாதது என்ற ஒரு பொருளும் உள்ளது என்று விஷ்ணு தர்மம் என்ற நூலில் சொல்லப்பட்டு உள்ளது.

பெருமாளின் கையில் உள்ள சங்கிற்கு பாஞ்சஜன்யம் என்று பெயர். இதன் ஒலி அதர்மக்காரர்களின் அடிவயிற்றை கலக்கும் சக்தி படைத்தது. அதே நேரம் தர்மத்தின் பக்கம் இருப்பவர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் தரும். இது பகவான் கிருஷ்ணரின் குருவான சாந்தீபனி மகரிஷியால் அவருக்கு தரப்பட்டது. கிருஷ்ணனின் உதடுகளில் பட்டு இந்த சங்கு அனுபவித்த பாக்கியத்தை தாங்கள் பெறவில்லையே என்று ஆயர்பாடி கோபியர்கள் பொறாமைப்பட்டனர். இதன் பெருமையை ஆண்டாள் பாடியுள்ளாள்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். சிறு வயதில் கெட்டவர்களாக இருப்பவர்கள் காலம் முழுவதும் அப்படியே இருந்து விடுவது இல்லை. கன நேரத்தில் மனம் மாறி போகிறவர்கள் இருக்கிறார்கள். புகை பிடிப்பவர், குடிகாரர், கொலைகாரன் கூட திருந்துகிறான். ஜெபம் செய்வதே இதற்கு காரணம். இங்கிலாந்தில் வசித்த ஜார்ஜ் முல்லர் என்ற வாலிபர் சிறு வயதில் கெட்டு திரிந்தார். இதனால் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு தளர்ந்து போனார். டாக்டர்களும் கைவிட்டனர். ஒரு நாள் அவர் ஜபக்கூட்டம் ஒன்றுக்கு சென்றார். அங்கே பேசியவர்கள், நீங்கள் ஜபம் பண்ணும்போது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று பைபிளை மேற்கோள் காட்டி பேசினார். இதன் பொருள், ஆண்டவரை மனதார வணங்குபவர்கள் கேட்கும் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பது ஆகும். ஜார்ஜ் முல்லரை அந்த வசனம் பெரிதும் கவர்ந்தது. அவர் ஆண்டவரிடம், ஆண்டவரே, நான் இதுவரை துஷ்டனாக திரிந்தேன், அதன் பலனை அனுபவிக்கின்றேன். இனி நீர் விதித்த சட்ட திட்டங்களை மீறமாட்டேன், என்னை குணமாக்கும் என்று கண்ணீர் விட்டார். கெட்ட பழக்கங்களை கைவிட்டார். ஆண்டவரின் சிந்தனையிலேயே இருந்தார். அவரது விசுவாசம் ஆண்டவரை கவர்ந்தது. அவர் குணமானார். கடவுளை விசுவாசிக்கும் எல்லோருக்கும் இது கிடைக்கும்.

இயேசுநாதர் உலகிற்கு வந்து மேய்ப்பர். இவர் ஆட்டுக்குட்டிகளான மக்களை நல்வழிப்படுத்தியவர். நமக்காக பாவங்களை சுமந்த அவருக்கு தினமும் நன்றி சொல்ல வேண்டும். லண்டனில் உள்ள ஒரு சர்ச் வாசலில் ஆட்டுக்குட்டியின் படம் வரையப்பட்டு உள்ளது. இதற்கு காரணம் இயேசு மேய்ப்பராக இருந்தார் என்பதற்காக அல்ல, அந்த தேவாலயம் கட்டும் போது ஒரு தொழிலாளி மேலே இருந்து கீழே விழுந்து விட்டார். அவர் இறந்திருப்பார் என்று கருதி சக தொழிலாளர்கள் ஓடினர். ஆனால் அவர் விழுந்ததோ கீழே படுத்திருந்த ஆட்டுக்குட்டியின் மீது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி இவரது எடையை முழுவதுமாக தாங்கி தன் உயிரை விட்டிருந்தது. இந்த ஆட்டுக்குட்டியை நன்றியுடன் பார்த்த அந்த தொழிலாளி அதன் படத்தை தேவாலய சுவரில் அழகோவியமாக தீட்டி தன் நன்றியை உறுதிப்படுத்தினார். நாமும் ஆட்டுக்குட்டியின் மேய்ப்பர்களான இயேசுவிற்கு நமது பாவங்களை சுமந்ததற்காக தினமும் நாம் நன்றி சொல்லவே கடமைப்பட்டிருக்கிறோம்.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன் அறிவோம் இஸ்லாம். நல்ல பாதை எது? நபிகள் நாயகத்தின் தோழர்கள் அவரிடம் ஒருவர் தன் திறமையை நல்ல வழியில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டனர். அதற்கு அவர், ஒருவர் தமது பச்சிளம் குழந்தையின் தேவைக்காகவும் பெற்றோருக்கு பணிவிடை செய்யவும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய நெருக்கிட்ட வழியை தவிர்த்து வேறு எதில் ஈடுபட்டாலும் அவர் தன் திறமையை நல்ல வழியில் பயன்படுத்துவதுடன் இறைவழியில் நடக்கிறார் என்று பொருள். பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பயன்படுத்தினால் அவர் சைத்தானின் பாதையில் செல்கிறார் என்று பொருள் என்று கூறினார்.

நீங்கள் உறவினருக்கோ நண்பருக்கோ ஏதாவது தகவல் எழுதப் போகிறீர்களா? அதற்குரிய முறை இதோ. எழுத துவங்கும் முன் அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய இறைவனின் திருப்பெயரால் இதை துவங்குகிறேன் என்று எழுதிவிட்டு விஷயத்தை தொடருங்கள். உங்கள் முகவையை தெளிவாக எழுதுங்கள். ஏனெனில் படிப்பவர் அதற்கு பதில் அனுப்ப வேண்டுமானால் பழைய டைரியை புரட்டி முகவரியை தேட வேண்டிய அவசியம் வராது. முகவரி தொலைந்து போயிருந்தால் அவர் சிரமத்திற்கும் ஆளாவார். உரையின் இடப்பக்கத்தில் உங்கள் முகவரியை அழகாக தெளிவாக தவறின்றி எழுதுங்கள். எழுதும் தேதியையும் அவசியம் குறிப்பிடுங்கள். அஸ்லாமும் அலைக்கும் என்ற பதத்தை முஸ்லீம் நண்பர்களுக்கும் பிற நண்பர்களுக்கும் எழுதும் போது நேர்வழியை பின்பற்றுவோர் மீது இறைவனின் கருணை உண்டாகட்டும் என்றும் எழுதுங்கள். விஷயத்தை சுருக்கமாக அதே நேரம் படிப்பவருக்கு புரியும்படியாக மிக எளிய நடையில் எழுதுங்கள். இதனால் படிப்பவருக்கு உங்கள் மீது நல்ல எண்ணம் ஏற்படும். பத்திகளாக பிரித்து இடம் விட்டு எழுதுங்கள். இனி இஸ்லாம் அறிவோம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் மதுரை கலையகத்தில் இருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு ஸ்ரீ ஆதிசங்கரின் உபதேசங்கள். ஜீவ பிரம்மமே என்று அறிந்து அனுபவிப்பதுதான் பரிபூர்ண ஞானம் என்பது வேதத்தின் முடிவு. அஞ்ஞானி பயனில் ஆசை வைத்து கர்மத்தை மேற்கொள்கிறான். காலையில் தோன்றி மாலையில் அழியும் அனித்திய பொருட்களைப் போன்று அஞ்ஞானத்தால் தோன்றும் பயன் அனைத்தும் அழிவுடையதே ஆகும். தலையில் வைக்கப்பட்ட பாரம், அதாவது சுமை முதலியவற்றால் ஏற்படும் துன்பத்தை மற்றவர்கள் தீர்த்து வைக்கலாம். பசை முதலியவற்றால் ஏற்படும் துன்பம் தன்னாலன்றி வேறு எவராலும் தீர்க்க இயலாதது. தந்தையின் கடனை தீர்த்து விடுவிப்பவர்களாக மகன் முதலியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அஞ்ஞானம் என்னும் தளையை நீக்கி விடுவதற்கு தன்னை தவிர வேறு எவரும் இல்லை. எவனால் பகவத்கீதை சிறிதாவது படிக்கப்பட்டதோ, கங்கை நீர் ஒரு துளியாவது பருகப்பட்டதோ, முராரியான பகவானுடைய பூஜை ஒரு தடவையாவது செய்யப்பட்டதோ, அவனுக்கு யமபயம் இல்லை. கண்ணாடி போன்ற மனம் பரிசுத்தமானால் அதில் ஞானம் தானே விளங்கும். ஆகையால் நீ மனதை பரிசுத்தமாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். வைராக்கியத்தின் பயன் ஞானம். ஞானத்தின் பயன் விஷய சுகங்களை, அதாவது உலக ஆசைகளை நாடாமல் ஆத்மானந்தத்தை அனுபவித்தல். அதனால் ஏற்படுவது பரமசாந்தியாகும். எனக்கு சரண் தாயும் அல்ல, தந்தையும் அல்ல, மக்களும் அல்ல, சகோதரர்களும் அல்ல, மற்ற வேறு எவரும் அல்ல. என்னுடைய குரு எந்த திருவடிகளை என் தலையில் சூட்டினாரோ அதுவே எனக்கு சரண் என்று சொல்கிறார் ஸ்ரீ சங்கரர்.

இது தகவல் அறியும் நேரம். இன்றைய தகவல் அறியும் நேரம் பகுதியில் நோபல் பரிசு பற்றிய சில ரகசியங்களை காணலாம். நூற்றாண்டுகளை கடந்து தொடர்ந்து வழங்கப்படும் பெருமைமிக்க நோபல் விருதுகளில் ஆண்களின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது என்றே சொல்லலாம். விருது பெறுபவர்களில் பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது. நோபல் பரிசுகள் ஸ்வீடனைச் சேர்ந்த ஆல்ஃபிரட் நோபல் என்பவரால் 1901 உருவாக்கப்பட்டது. 1833 பிறந்த இவர் வேதியியல் பொறியியல் துறையில் திறமை பெற்றவராக திகழ்ந்தார். டைனமைட் வெடிப்பொருளை கண்டுபிடித்தவர் இவரே. ஆயுத நிறுவனத்தையும் நடத்தினார். தனது பல கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்டு நோபல் பரிசை நிறுவினார். உலகளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய 6 துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. விருதுக்கு தேர்வானவர்களுக்கு ஆல்ஃபிரட் நோபலின் நினைவு தினமான டிசம்பர் 10 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நகரில் விருது வழங்கப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வேயின் ஆஸ்லோ நகரில் வழங்கப்படுகிறது. நோபல் விருதுகள் 1901 முதல் 2017 வரை மொத்தம் 923 பேர் இவ்விருதுகளை பெற்றுள்ளனர். இதில் ஆண் சாதனையாளர்கள் 91.8%, பெண் சாதனையாளர்கள் 5.3%, அமைப்புகள் 2.9% உள்ளது. நோபல் பரிசு பெறுபவர்களுக்கு பரிசு தொகையாக 7,18,00,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுவரை 2 பேர் மட்டும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நோபல் பரிசை ஏற்க மறுத்துள்ளனர். ஒரு துறைக்கு அதிகபட்சமாக 3 பேருக்கு மட்டுமே விருது பகிர்ந்து அளிக்கப்படும். மறைந்த சாதனையாளர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படாது. ஒருவேளை பரிசு அறிவிக்கப்பட்ட பின் சம்பந்தப்பட்டவர் உயிரிழந்தார், அவருக்கு பரிசு வழங்கப்படும். அமைதிக்கான விருதுக்கு இதுவரை 27 முறை பல்வேறு அமைப்புகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் அதிகபட்சமாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் 3 முறை பெற்றுள்ளது. விருதுக்கு ஓராண்டில் அதிக பெண்கள் தேர்வானது 2009 மொத்தம் 5 பெண்கள் தேர்வாகினர். விருது அறிவிக்கும் போது கைது நடவடிக்கையில் இருந்தவர்கள் 3 பேர், மூவரும் அமைதி விருதுக்கு தேர்வானவர்கள். ஜெர்மனியைச் சேர்ந்த கார்ல் வான் ஓசிட்டிஸ்கை, மியான்மரின் ஆங்ஷாங் சுகி மற்றும் சீனாவின் லியோ ஜியோபோ. நோபல் பரிசு சில காரணங்களால் 49 முறை வழங்கப்படவில்லை. இதில் பெரும்பாலும் முதலாம் உலகப் போர், அதாவது 1914-18 மற்றும் இரண்டாம் உலகப் போர் 1939-45 சமயத்தில்தான். மற்றவருடன் இணைந்து பெறாமல் 2 நோபல் பரிசுகளை வென்ற ஒரே நபர் அமெரிக்காவைச் சேர்ந்த லினஸ் பாலி. 1954 வேதியியலுக்கும் 1962 அமைதிக்கும் நோபல் பரிசு பெற்றவர் இவர். குறைந்த வயதில் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர் பாகிஸ்தானின் மலாலா, 17 வயது. இவர் 2014 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். அதிக வயதில் விருதுகள் பெற்றவர் லியோனி ஹூர்விஜ், 2007 90 வயதில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். 2 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி மேரி கியூரி. அதேபோல நோபல் பரிசு வென்ற முதல் பெண்மணியும் இவர்தான். போலந்து நாட்டைச் சேர்ந்த இவர் கணவர் பியூரி கியூரியுடன் இணைந்து பெலோனியம் என்னும் தனிமப் பொருளை கண்டுபிடித்தார். பின் ரேடியம் என்னும் தனிமப் பொருளையும் கண்டுபிடித்தார். இதற்காக இவர்களுக்கு 1903 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கணவர் மறைவுக்கு பின்பும் தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்ட மேரி கியூரி ரேடியத்தின் அணு எடையை கண்டறிந்தார். இதற்காக 1911 இரண்டாவது முறையாக நோபல் பரிசு பெற்றார். இவரது மகள் ஐரீன் கியூரியும் நோபல் பரிசு பெற்றுள்ளார்.

சிகரம் தொடுவோம் வாருங்கள். தெரிந்த விஷயங்களை சுலபமாக ஒதுக்கிவிடுவதே மிகப்பெரிய தோல்விக்கு நம்மை இட்டு செல்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் கணக்கில் கொள்வதில்தான் நமது வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. இது தெரிந்தே செய்யும் தவறு. எதை உணர வேண்டுமோ அதை உணராமல் விடுதலே தோல்விக்கு முதல் காரணம். அறிய முடியாததை அறிவது உயர்வு, ஆனால் அறிய முடிந்ததை கூட அறியாதது நோய். இதைத்தான் ஒவ்வொருவரும் தமது நிஜமான திறன் என்ன என்பதை உணர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வது. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுதே அவன் ஞானியாகிறான். குருஷேத்திர போரின் முதல் நாளில் துரியோதனன் தன் நிலை அறியாது பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியோர் அடங்கிய இப்படையை யாராலும் வெல்ல முடியாது என்று ஆணவத்தால் கர்ஜித்தான். ஆனால் 18 நாளில் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், படைத்தலைவர்கள், சேனைகள் என அனைவரையும் இழந்து கங்கை கரை ஓரத்தில் தனியே நின்றபடி விதுரன் அன்றே சொன்னார், அது இன்று உண்மையாகிவிட்டது என்றான். போரின் முடிவு முன்கூட்டியே தெரிந்தும் அதை முழுமையாக ஆராயாமல் போரிட்டதே துரியோதனின் தோல்விக்கு காரணம் என்று சொல்லலாம். ஆம், வெற்றிக்கான துவக்க புள்ளி என்பது உண்மையை உணர்தலில் தான் இருக்கிறது. அது நம்மை அழித்துவிடும் என தெரிந்தே செயல்படுவது தோல்விக்கான ஆரம்பம். ஆக உண்மை நிலையை உணர்ந்து நமது எதிர்மறைகளை அடையாளம் கண்டு அவற்றை முதலில் களை எடுக்க வேண்டும். அதற்கு ஆழ்ந்த தேடல் மற்றும் முழு ஈடுபாடு கை கொடுக்கும். நமது திறனை உணர்ந்து முழு ஈடுபாட்டுடன் மிக தீவிரமாக செயலில் ஈடுபட்டால் சிறிய தவறு கூட நம் கண்களுக்கு புலப்பட்டுவிடும். அந்த சிறிய தவறின் மீதான கண்காணிப்பு எந்த பெரிய தவறும் நடக்க இடம் தராது, நடந்து கொள்ள நமக்கு தூண்டுதலாக இருக்கும். தெரிந்த விஷயம்தானே என புறக்கணிக்கும் சிறிய அலட்சியமே தோல்விக்கு வித்திடுகிறது. ஆகவே உண்மையை உணர்வோம், உணரும் உண்மையை உதறாமல் காத்து உயர்வோம் பாருங்கள்.

இது ஆரோக்கிய பகுதி. குணம் நிறைந்த மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரை மூலிகை வகையை சேர்ந்தது. உணவாகவும் நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. மணத்தக்காளியின் சிவப்பு கருப்பு என இரு இனங்கள் உண்டு. காய்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும், பழுக்கும் போது சிவப்பு மஞ்சள் ஆகிய நிறங்களில் இருக்கும். மணத்தக்காளி இதயத்திற்கு பலம் ஊட்டும் உயர்ந்த வகை டானிக்காக மணத்தக்காளி கீரையும் இதன் பழங்களும் பயன்படுகின்றன. கழிவு பொருள்கள், சிறுநீர் முதலியவை உடனே வெளியேறவும் வழி அமைத்து கொடுக்கிறது. நோய்களை குணமாக்கி உடல் நலத்தை புதுப்பித்து தருகிறது. மனதில் அமைதியின்றி சில சமயம் படபடக்கும், உடலுக்குள் குத்தலும் எரிச்சலும் இருக்கும், உடம்பில் வலியும் இருக்கும். அத்தகைய நேரத்தில் மணத்தக்காளி கீரையை பருப்புடன் சேர்த்து மசீலாக்கி சாப்பிட்டால் உடல் உறுப்புகளும் மனமும் அமைதி அடையும், மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். மணத்தக்காளி கீரை உடலில் தோன்றும் வீக்கங்கள், கட்டிகள் ஆகியவற்றை குணப்படுத்தும். சிறுநீர் கோளாறுகளை நீக்கும், அத்துடன் சிறுநீர் நன்கு பிரியவும் வழி அமைத்து கொடுக்கும். கசப்பு சுவை உடையது இக்கீரை. சமைத்து சாப்பிடும் பொழுது கசப்பு குறைவாய் இருக்கும். மணத்தக்காளி பழம் டானிக் போல மதிப்பு மிகுந்த பழமாகும். பேதி மருந்தாக இப்பழத்தை சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையில் தவிப்பவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டால் தீர்வு கிடைக்கும். இக்கீரையிலும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது. இதுவே மலச்சிக்கலை குணமாக்குகிறது. நீர்க்கோவை நோய் குணமாக இக்கீரை பயன்படுகிறது. இக்கீரையை கஷாயமாகவும் அருந்தலாம், அல்லது பருப்பு சேர்த்து மசியல் பொரியல் செய்து சாப்பிடலாம். கீரையையும் இளம் தண்டுகளையும் சாராக மாற்றி ஒரு வேளைக்கு 6 மில்லி வீதம் அருந்தலாம். மேற்கண்ட 3 முறைகளுள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலும் நீர்க்கோவை நோய் விரைவில் குணமாகும். ஒரு கைப்பிடி அளவு கீரையை சாறாக மாற்றி பிடித்த பழரசமானத்துடன் கீரை சாற்றையும் சேர்த்து அருந்தினால் வயிற்று பொறுமல், பெருங்குடல் வீக்கம், வயிற்றுப்புண், வயிற்று வலி, குடல்புண், நாக்குப்புண், மூல வியாதி முதலியவற்றை விரைந்து குணமாக்கும். இந்த கீரையை பச்சையாக மீண்டும் சாப்பிடலாம். வயிறு சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாக இக்கீரையுடன் பாசிப்பருப்பு வெங்காயம் சேர்த்து கூட்டாக செய்தும் சாப்பிடலாம். இது உடலுக்கு அழகும் கூட்டும். இதயத்திற்கு வலிமை அதிகரிக்கும். வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், குடல் புண் முதலியவற்றில் உணவு மருந்தாக இக்கீரை பயன்படுகிறது. இரவு நேரங்களில் இக்கீரையை உணவுடன் உண்டால் களைப்பு நீங்கும், நிம்மதியான தூக்கம் வரும். மஞ்சள் காமாலையை இக்கீரையின் சாறு குணமாக்குகிறது. இதே சாறு கல்லீரலில் ஏற்படும் வீக்கத்தையும் கல்லீரல் கோளாறுகளையும் குணமாக்க இக்கீரைச்சாறு பயன்படும். எல்லா வகையான காய்ச்சல்களையும் இக்கீரை தணிக்கும்.

இது மருத்துவம் சார்ந்த பகுதி. ஞாபக மறதி நோய் ஏன் ஏற்படுகிறது? விளக்கம் அளிக்கிறார் டாக்டர் விஜய் ஆனந்த், மதுரையில் இருந்து. மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு அட்டென்ஷன், அதாவது மனநிலைப்படுத்துதல் குறைவாக இருக்கும். ஆனால் அல்சைமர்ஸ் நோய் போல பெரிய அளவிலான மறதி இருக்காது, சின்ன விஷயங்கள் மறந்து போகும். தைராய்டு சுரப்பி குறைபாடு காரணமாக ஏற்படும் நோய்கள், இரத்த குழாய் அடைப்பு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஏற்பட வாய்ப்புள்ளது. HIV கிருமி மூளையை தாக்கினாலும் மறதி ஏற்படுகிறது. சாதாரணமான தருணங்களில் பதட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு கை நடுக்கம் வரலாம். தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்கும் பொழுதோ மரபு வழியாகவோ இது ஏற்படுகிறது. சிலருக்கு தலையாட்டம் கூட வரலாம். இதனை பார்க்கின்சன் வியாதி என்கிறோம். இதனால் முதலில் ஒரு கையில் மட்டும் நடுக்கம் ஏற்பட்டு சில நாட்களுக்கு பிறகு இரண்டாவது கையிலும் நடுக்கம் ஏற்படுகிறது. நடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவரின் நடையில் மாற்றம் ஏற்படும். குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அதனை நிறுத்தும் போதும் நடுக்கம் ஏற்படுகிறது. 60 வயதை கடந்த சிலருக்கு கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் மறந்து விடுகிறது. பாதை மறந்து தவறான இடங்களுக்கு சென்று விடுகின்றனர். சிலருக்கு காதில் குரல் கேட்பது போன்று இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல சிறுநீர் வருவது கூட தெரியாது. இவை அல்சைமர்ஸ் நோய் பாதிப்புக்கான அறிகுறிகள். இந்த நோய் பாதித்தவர்களுக்கு மூளையில் ஞாபகத்தை சேமிக்கக்கூடிய டெம்பரல் பகுதி சுருக்கிவிடும். ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டறிந்தால் மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்தலாம். ADS எனப்படும் கொசுக்களால் ஏற்படும் பன்றி மூளை காய்ச்சல் மற்றும் டெங்கு போன்றவை மூளையை தாக்குகின்றன. இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல்வலி ஏற்படும். சிலருக்கு வலிப்பு கூட ஏற்படலாம். இரத்தத்தின் உறையும் தன்மை குறைந்து காணப்படும். பிளாக்லெட் எனப்படும் வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை குறைவாக குறையும். அனோஃபிலஸ் வகை கொசுக்கள் மூலம் பரவும் மலேரியா போன்ற நோய்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் மூளை காய்ச்சல் ஏற்படும். இதனால் கோமா நிலை கூட ஏற்படலாம். ADS கொசுக்கள் பெரும்பாலும் மாலை நேரங்களிலும், மற்ற வகை கொசுக்கள் நள்ளிரவிலும் கடிக்கக்கூடியவை. பன்றி மூளை காய்ச்சல் கொசுக்களால் பரவுகின்றது. பன்றி காய்ச்சல் என்பது பன்றிக்கு வரும் நுரையீரல் நோயாகும். H1N1 வைரஸால் இந்த நோய் ஏற்படுகிறது. பன்றியிலிருந்து மனிதனுக்கு பரவுகிறது. இந்த நோய் வீரியமாக தாக்கினால் காய்ச்சல், இளைப்பு, உடல் சோர்வு ஏற்படும். இதற்கான மாத்திரைகள் அரசு மருத்துவமனையிலேயே கிடைக்கிறது. நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசியும் உள்ளது.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியான திருத்தலம் உலா வரலாம். ஸ்ரீ ராமஜெயம் எழுத ஆசையா? அணைப்பட்டியிலிருந்து தொடங்குங்க. ஆஞ்சநேயருக்கு உரிய தாரக மந்திரம் ஸ்ரீராம ஜெயம். இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவர் மனமகிழ்ந்து பக்தர்கள் கேட்கும் வரங்களை தருவார். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லவோ எழுதவோ விரும்புவோர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகிலுள்ள மேட்டுப்பட்டி அணைப்பட்டி வீர ஆஞ்சநேயரை வணங்கி எழுத துவங்கலாம். இதனால் எடுத்த செயல்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. தல வரலாறு. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் வனவாசம் சென்ற பொழுது இந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ள இடத்திற்கு அருகிலுள்ள சித்தர் மலையில் தங்கினர். அவர்களின் தாகத்திற்காக வாயு புத்திரனான பீமன் தண்ணீர் தேடி சென்றான். செல்லும் வழியில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தான். தன் அண்ணன் தர்மனின் அனுமதியுடன் அந்த சிலையை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தான். காலப்போக்கில் இந்த சிலை புதைந்து போனது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மை நாயக்கனூர் ஜமீன்தார் கனவில் தோன்றிய வீர ஆஞ்சநேயர் தான் வேகவதி ஆற்றின், அதாவது வைகையின் புராண பெயர்தான் வேகவதி ஆறு. தான் வேகவதி ஆற்றின் தென்கரையில் ஒரு தாழம்பு புதருக்குள் இருப்பதாகவும் தனக்கு கோவில் அமைத்து வழிபடும்படியும் கூறினார். அதன்படி புதரை சுத்தம் செய்த பொழுது சிறிய பாறை தென்பட்டது. அதை தோண்டி எடுக்க முயன்றும் முடியவில்லை. அந்த பாறையே ஆஞ்சநேயர் சிலை போல மாறியது. பின்னர் அந்த இடத்தில் கோவில் அமைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனால் இதை சுயம்பு ஆஞ்சநேயர் என்றும் போற்றப்படுகிறது. மா வீரனான பீமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் வீர ஆஞ்சநேயர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தலத்தின் சிறப்பு. வீர ஆஞ்சநேயர் வலது கையில் சஞ்சீவி மலையை தூக்கியும் இடது கையை தொடையில் வைத்தும் 6.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் உள்ளார். அவரது ராம பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு கண் அயோத்தியை பார்ப்பது போலவும் ஒரு கண் தன்னை நாடி வரும் பக்தர்களை கருணையுடன் பார்ப்பது போலவும் அமைந்துள்ளது. ஸ்ரீராம ஜெயத்தை முதன் முதலாக எழுத விரும்பும் பக்தர்கள் அனுமன் ஜெயந்தி அன்றும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் இந்த கோவிலுக்கு வந்து மந்திரம் எழுத தொடங்கலாம். இதனால் பீமனைப் போல வீரம், தர்மனைப் போல நல்ல புத்தி, அர்ஜுனன் போல கலங்காத மனம், சகாதேவன் போல புத்தி சாதுரியம், நகுலன் போல உடல் பலம் ஆகியவற்றை பெறலாம். பணிமாற்றம் இடமாற்றம் விரும்புபவர்கள் இவரை வணங்கினால் நல்ல பயன் உண்டு. இங்கு நவக்கிரக பீட்டம் ஒன்று உள்ளது. கிரக தோஷம் உள்ளவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு விநாயகர், நாகர், சப்தகன்னிகள், கற்பண்ணசாமி தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். அவர்களையும் வழிபாடு செய்யலாம். அனுமன் ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் முக்கியமானது ஆகும். மதுரையில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும் திண்டுக்கல்லில் இருந்து 33 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலக்கோட்டை, இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அணைப்பட்டி மேட்டுப்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

தளவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

என்னை தழுவி, என்னை தழுவி, எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி, இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

தளவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். 1 மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் பொது அறிவு சம்பந்தமான சில தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை திருநீந்தவூர் ரேவதி. முதல் தகவல், இந்தியாவில் இன்றும் உற்பத்தி செய்யும் பழமையான எண்ணெய் வயல் திக்பாய் அசாமில் இருக்கிறது. படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடல், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. திரு ஜேஸ்தாஸ் அவர்களோட பாடல்களை நாம இன்னைக்கு கேட்க போறோம்.

0: எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், அதிகமாக கோடை வெப்பத்தை தாங்கக்கூடிய விலங்கு எது தெரியுங்களா? ஆடுதாங்க. படம் நாளை நமதே, பாடல் நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது.
1: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமான சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
2: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு பெல் பாத்திரம் போட்ட உங்களை பாத்திரம்னா இங்க நடிக்க மாட்டேங்க. இப்ப இதுவரைக்கும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயின பதில் சொல்லணும். ஐ சி, தன் காதல் மீது மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு என்ன வரும்?
2: வருமா?
1: அங்க பார்த்தா பதில்

உங்களை மகிழ்விக்கும் வானொலி 24 மணி நேரமும் எம்டிஆர் எஃப்எம். அதிக ஆஸ்கர் விருது பெற்றவர் வேல்ட் டிஸ்னி. படம் உனக்காக ஒரு ரோஜா, பாடல் ஒரு புல்லாங்குழல் ஓமையா.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். அதிகமாக பழங்களை விளைவிக்கும் நாடு சீனா. படம் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது. பாடல் நல்ல

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், ஈஃபில் டவரானது கோடைக்காலத்தில் பெரியதாக இருக்குமா? ஈஃபில் டவரானது கோடைக்காலத்தில் பெரியதாக இருக்குமா? படம் தேன் சிந்திதே வானம் பாடல் உன்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில தகவல், பொது அறிவு தகவல்களும் கூடவே திரு ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த தகவல், கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கஸோ கடல். கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கஸோ கடல். படம் மாலை சுடவா, பாடல் யாருக்கு யா சொந்தம்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில வாஷுவியால ஏற்பட்டது. 9.4 9.6 ரிக்டர் அளவு. இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில் ஏற்பட்டது. படம் நீதிக்கு தலைவணங்கு, பாடல் இந்த

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு தான் சிறந்த கண் பார்வை உள்ளதாம். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு சிறந்த கண் பார்வை உள்ளது. படம் சொல்ல துடிக்குது மனசு, பாடல்

என் நேயர்களே, அடுத்த தகவல். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். படம் மௌனம் சம்மதம். பாடல் கல்வி.

எம்டிஆர்எஃப்எம் நேர்கள். அடுத்த தகவல், முதன் முதலில் இந்திய போர்களில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர் ஆவார். படம் அரங்கேற்ற வேலை, பாடல் ஆக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்த தகவல், இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. படம் மோகம் 30 வருஷம். பாடல், எனது வாழ்க்கை பாதையில். இப்போ ஒரு சிந்தனையை பார்ப்போம். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். இன்றைய முத்துச்சுதல் பகுதியில் சில பொது அறிவு தகவல்களை பார்த்தோம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மீராம்மாவுக்கும் கேட்டு ரசித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டூர் ரேவதி. நன்றி, வணக்கம்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தீர்க்க சுமங்கிலி என்ற படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாவித்திரி என்ற படத்திலிருந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே ஆறு உயிரே என்ற படத்திலிருந்து மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலைவன சோலை என்ற படத்திலிருந்து மேகமே மேகமே பால் நிலா தேயுதே என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலாபிஷேகம் என்ற படத்திலிருந்து ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற பழத்திலிருந்து மித்தன் மித்தன் நெல்லி சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோசாப்பு ரவிக்கை காரி என்ற படத்திலிருந்து என் உள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து மாசி மாசம் கடைசியிலே மச்சான் வந்தாரு என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ ராகங்கள் என்ற படத்திலிருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திலிருந்து நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா என்ற இனிய பாடல்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்தில் இருந்து குழிவிட்ட சிறுமுல்லை மலரே நல்ல கோயிலில் சிரிக்கின்ற சிலையே என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் நிறைவாக கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற படத்திலிருந்து சந்திரன் பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததளி என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். வளமை போல இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல் என்னை தொடர்ந்தது என்ற வரியோடு மாமியார் வீடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்த பாடலை எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்று நீங்காத நினைவு திரைப்பட பாடலை ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டி ராம்ஜி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

கங்கை ஜமுனை என்ற வரியை முதல் வரியாக கொண்ட இமயம் என்ற திரைப்படுத்து பாடல் பாட இருக்கின்றது. மேலும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி, நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் கண் ரெண்டும் என்று ஆரம்பிக்கும் பாடல் பொறியாளன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து நான் உங்கள் ரசிகன் திரைப்படத்து பாடலை கேட்க வைக்கின்றார் சாந்தினி. பூவே இளம் பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் கனடா மண்ணிலிருந்து ஒலிக்கின்றன சர்வதேச நிகர் விருப்ப பாடல்கள். வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து ஐயோ இன்று என் வானில் என்ற வரியை பல்லவியாக கொண்டு இருக்கு ஆனா இல்லை என்ற திரைப்படுத்த பாடலை இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியோடு இணைந்து வரும் காஞ்சனா, நீங்கள் தந்த பாடல் வெட்டு அதை வெட்டு என்று இன்று என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்ந்து வசந்தியின் பாடலை கேட்டு மகிழ்வோமா? நெத்திலி குழம்பிற்கு என்ற பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்து பாடல் தான் வசந்தி, நீங்கள் தந்த பாடல்.

தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் சர்வதேச நேயர் விருப்பம். தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி, உங்கள் பாடலை கேட்போம். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படுத்து பாடல்தான் அந்த பாடல். ஒலிக்கின்றது கேட்போம்.

0: நீண்ட கால உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் கேதீஸ் தந்த பாடலும் வெண்ணிலவே வெண்ணிலவே என்று கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.
1: யாராவது ஒருத்தர் பாடுங்க.

காதல் கிளி இவள் வந்தாள் என்ற வரியை முதல் வரியாக பல்லவியிலே தரும் பாடல் நல்லதே நடக்கும் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று காற்றலையில் கேட்டு மகள வைக்கின்றார் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இந்த பாடல்கள் அத்தனையும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்கும் வேளை சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக தித்திக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வருகின்றது.

உள்ளம் மகளும் பாடல்களை கேட்கும் வேளையிலே சிங்காரப்பூமி யாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கமும் தந்திருக்கின்றார். தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பட்டுச்சேலை காத்தாட என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடங்கி ஜெனீவா நகர் நிரோஷனின் பாடலையும் கேட்போம். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார். பிச்சுவா கத்தி திரைப்படத்திலிருந்து என்ன சொன்னா என்ன சொன்னா என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

ஐரோப்பா கண்டம் என்றவுடன் இன்று சில மணி நாடு சென்றிருக்கும் எங்கள் அன்பு என்னவளின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. உன்னைத்தான் நான் அறிவேன் என்ற ஒரு தத்துவமான பாடல் வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

0: பழமை போல என்றும் இறுதிப் பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வகையில் ஹலோ ஹலோ சுகமா என்று கேட்கும் தர்மம் தலைகாக்கும் பாடலை தந்திருக்கின்றார். கனடாவில் இருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.
1: ஹலோ ஹலோ சுகமா.
2: ஆமா நீங்க நலமா.
1: ஹலோ ஹலோ சுகமா.
2: ஆமா நீங்க

0: பல நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பமா. ஹலோ ஹலோ சுகமா?
1: ஆமா நீங்க நலமா?
0: ஹலோ ஹலோ சுகமா?
1: ஆமா நீங்க நலமா?
2: அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் திக்கட்டும் இசை பரப்பி திசையெங்கும் பரப்பிய இசை எங்கள் இதயத்தை நிரப்பியது என்று எண்ணும் வண்ணம் இனிக்கும் பாடலை தந்த உறவுகளுக்கு நன்றி கூறி, உலகளாக இருந்து கேட்டு மகிழ்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்போடு என்று கூறிக்கொண்டு சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல். இவன் அவனிதான் என்று 1960 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்திலே இன்ப எல்லை காணும் நேரம் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு என்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் கேட்க வேண்டும் என்று நெய்வேலி அரசடிக்குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன், வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் 1962 ஆண்டு திரைக்கு வந்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்தில் ஏ.எல். ராகவன் பின்னணி பாடகர், பிரபல பின்னணி பாடகரோடு பி. சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல், அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ என்ற வரியை கொண்ட பாடல். அந்த பல்லவியோடு சரணங்களையும் கேட்பதற்காக விருப்பம் தெரிவித்து அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து திருபுவனம் கே. அனுஷ்யா கிருஷ்ணன். அவர் தான் மட்டுமில்லாமல் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் கேட்க விரும்புகிறார்கள், உறவுகளும் கேட்க விரும்பும் பாடலை தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஐயன்னா
2: ஓவண்ணா
1: ஓவண்ணா
2: அவண்ணா.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்து பாடல்தான். ஒரே ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகி இசையரசி பி சுசீலா மட்டும் பாடிய பாடல் ஒன்றை கேட்டு மகிழ விரும்புகின்றார். அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ ஐயா உனக்காக என்ற வரியை கொண்ட பல்லவி தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்கின்றார்கள். ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்களும் எப்படி பாடியது என்பதை வித்தியாசம் காண வேண்டும் என்று உலக தமிழர்களோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு பகிர்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிடும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். நேயர் நேரத்து பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் என்ற வரி கொண்ட பாடல், குலமா குணமா திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அந்த பாடலை ஒலிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் பாலம்பாக்கம் வேலூர் மாவட்டம் அன்பு மகள் மஞ்சுளா அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். அவர் மட்டுமல்லாமல் அந்த பாடலை முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள். பாடல் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்று பாடுகின்றது. இரவும் பகலும் திரைப்படத்தில் இருந்து

வெற்றிக் கொடி கட்டு என்ற ஒரு பாடல் படையப்பா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் பாடுகின்றது அந்த பாடல் வெற்றி கொடி கட்டு என்று கூறிக்கொண்டு.

நாங்கள் கேட்டு மகளும் மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நேயர் நேரத்துக்கான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மறைந்த புகழ்பூத்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் நினைவோடு ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகிழலாம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீள ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். அவரின் நினைவாக நாங்கள் எண்ண வேண்டும் என்று ஒரு பாடல், சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து நினைவோ ஒரு பறவை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே என்ற ஒரு உள்ளம் உருக்கும் ஒரு அற்புதமான வரி கொண்ட கருத்தாளம் உள்ள பாடல் சதாரம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அன்று ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் இன்றும் நெஞ்சை நிகழ வைக்கும் பாடலாக பாட வருகின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையால், தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் வழி நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி ராமன் எத்தனை ராமனடி திரைப்படுத்த பாடலை அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்று இசை அரசரின் குரலில் பாட வைக்கின்றார் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். இவர் மட்டுமல்ல ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் அந்த பாடலை கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: அம்மாடி பொண்ணுக்கு தங்க

தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பி வைத்து கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். காட்டிலே கம்பங் காட்டிலே என்று கூறும் ராஜகுமாரன் திரைப்படுத்து பாடல் சிலுவை சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடல்.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் என்று ஒரு பாடல் தந்திருக்கின்றார். துணை முதல்வர் என்ற திரைப்படுத்து பாடல் கேரள சேச்சியெல்லாம் என்று கூறும் பாடலாக ஒலிக்கின்றது. எங்கே கேட்போம் அந்த பாடலையும்?

இந்த நிகழ்வின் இறுதியிலே ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் தந்திருக்கின்றார். தொப்புள் என்னடி தொப்பளமோ என்று கேட்கும் மறிகொண்ட பாடல், வள்ளல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் தந்திருக்கின்றார். தொப்புள் என்னடி தொப்பளமோ என்று பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் கூறியதோடு அல்லாமல், உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்களுள் முதல் பாடல் யாரோ எவளோ என்று கேட்கும் வரி கொண்டு ரெண்டு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்தவர்களை நாங்கள் ஒலிபரப்புகிறோம். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

செய்தாய். அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு. மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து வளமை போல இன்றும் டிரான்சி தந்திருக்கின்றீர்கள். சொர்க்கத்தின் வாசல்படி என்று கூறும் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படுத்து பாடலாக எங்கே ஒலிக்கின்றது கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்து விஜயராணி கௌரவம் திரைப்படுத்து பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது யமுனா நதி இங்கே என்ற முதல் வரியை கொண்டு.

அடுத்து வரும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்கள். அந்த வரிசையில் முதல் பாடலை தருகின்றார் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி. என் இதயம் இதுவரை என்ற முதல் வரி சிங்கம் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தர்ற பாடல். அவர் தந்த பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது என்ற முதல் வரியோடு பல்லவியையும் தந்து சரணங்களையும் தருகின்றது. கேட்போமே.

தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா உறவினர்களின் பாடல்கள். அந்த வகையிலே முதலில் வன்குவர் மாநிலத்து பாடலை கேட்போமா? இளவரசி தந்திருக்கின்றார் வாராய் வாராய் நீ வாராய் வாராய் என்ற பாடல். போகன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: வாராய்.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் வன்கூவர் மாநிலத்து காஞ்சனா உங்கள் பாடலாக கிடைக்கின்றது. போந்தா கோழி என்ற முரட்டுக்காளை என்று பின்னால் வந்த திரைப்படத்து பாடல் இதோ கேட்போமே.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றில் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. துரியோதனா என்ற திரைப்படத்திலிருந்து துரியோதனா துரியோதனா என்று பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள்ளே அக்கினிக்குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல என்றும், ஜோடி குரலில் ஒரு பாடலை ஜோடியாக கேட்டு மகள விரும்புகிறார்கள், ஒட்டாரம் பண்ணாதே என்ற வரியோடு களவாணி 2 திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து ரமணியின் பாடல். சிறு பார்வையாலே என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் பீமா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

உறவுகளை இவர்களோடு தான் வளமை போல நீண்ட காலமாக பயணிக்கும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஓ பொன்மாங் குயில் என்ற வரி கொண்ட பாடலை மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடல்களாக திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஊரெங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஓடி வந்து தேடி நீங்கள் கேட்கும் பாடலை உங்களை நாடி உங்கள் காதோரத்தில் இசைக்க வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வகையிலே சிங்கார பூமி சிங்கப்பூர் அங்கிருந்து மகாலிங்கம் வளமை போல இன்றும் ஒரு பாடல் அற்புதமான ஒரு காவிய பாடலை தருகின்றார். ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று கேட்கும் பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்தினர் போன்று ஐரோப்பா கண்டத்தில் இருந்தும் ஜெனீவா நகர் நிவேசன் தந்த பாடலையும் கேட்போம். கட்டு கட்டு கீரை கட்டு என்ற திருப்பாச்சி பாடல் தான் அவர் தந்த பாடல். ஐரோப்பா

இனிய மண் என்றவுடன் அன்பு என்னவளும் வருவார். ஆனால் என்னவள் என்று ஈழமணி திரு நாடுக்கு சென்றிருக்கின்றார் என்று அறிவித்திருக்கின்றார். அங்கிருந்து கேட்டுக் கொள்ளுகின்றார் தனக்கு விருப்பமான ஒரு பாடல். அதிகாலை குயில் கூவுது என்ற அற்புதமான பாடல் தாம்பத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

வழக்கமை போல இன்றும் இறுதிப்பாடலை தருகின்ற க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. அவர் தந்த அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. சொல்லவா சொல்லவா என்று மகாபிரபு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்புடன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மறியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

வளமை போல இன்றும் முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்க இருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களுள் முதல் பாடல் கை ராசிக்காரன் என்ற திரைப்படத்து பாடல். ஊமை மேகமே என்ற முதல் வரியை எடுத்து பாட வைக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன்.

ரவிச்சந்திரன் அவர்கள் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தர இருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் 1981 ஆண்டு திரைக்கு வந்த மௌன கீதங்கள் திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறார். அந்த பாடலை டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசைக்குயில் எஸ் ஜானகியும் பாடியிருக்கின்றார்கள் என்றும், மூக்குத்தி பூமியிலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா அது உட்கார்ந்து பேசையிலே என்ற பல்லவியோடு சரணங்களையும் தருவது இந்த பாடல். அந்த வேளையில் தன்னோடு இணைத்து தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உலக மக்களும் இருக்கின்றார்கள் தாருங்கள் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலாக கேட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மூக்குத்தி பூமியிலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா என்ற பாடல்தான் அவர் கேட்ட பாடலும். முதலில் இரு குரலில் ஒலித்தது, இப்பொழுது ஒரு குரலில் பாடுகின்றது. கேட்டு உணர்வோம் என்று தந்திருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் மலரும் நேயர் நேரம் என்றும் மலரும் வேளையிலே தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழும் வாய்ப்பினை கிடைத்திருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்து பாடல்தான். தவிக்குது தயங்குது ஒரு மனசு என்ற பல்லவி அந்த பாடலை முழுவதையும் பாட வைப்பது வளமை போல நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்த செவி மடுக்க வருகின்றார்கள் வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில். இந்த வேளை உலகத் தமிழர்களும் அவர்களோடு இணைகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றனர்.

உறவுகளோடு உறவுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை கேட்டு மகளும் எங்களுக்காக அடுத்து வரும் பாடலை தருவது பழமை போல மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா அவர்களோடு குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் மற்றும் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோர். இதை அனைவரும் இணைந்து கேட்கும் அந்த இனிமையான பாடல் தெகிடி என்ற திரைப்படத்து பாடல். விண்மீன் விதையில் என்று பாட வரும் வேளையில் இன்றைய தின வாழ்த்துக்களையும் எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கின்றார்கள்.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றேன்?

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிபரப்பாகும் தித்திக்கும் தீனான பாடல்கள் தரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடரும் இனிமையான ஒரு பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா திருவாரூரிலிருந்து கேட்டிருக்கின்றார்கள். மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து வளமை போல உங்கள் உறவுகளாக ஜெய வீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி இவர்களோடு நரமுகையால் தமிழ் இனியால் செவிமடுக்கும் விளை நாங்களும் கேட்க இருக்கின்றோம். அற்புதமான அந்த பாடல், கடந்த சர்வதேச நேயர் விருப்பத்திலும் ஒலிக்கப்பட்டு என்னாலும் விரும்பப்பட்ட ஒரு பாடல், தென்றல் என்னை முத்தமிட்டது என்ற ஊடல் பாடல். இதோ அந்த பாடல்.

0: மிட்டது.
1: அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும்? பாரதி ராஜா மறைந்து விட்டார், இருப்பினும் அவருடைய படைப்புகள் மறையவில்லை, எங்களோடு நீங்காத நினைவாக இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு கிழக்கே போகும் ரயில் திரைப்படுத்து பாடல் ஒன்றை மாஞ்சோலை கழிதானோ மாந்தானோ மீந்தானோ என்று பாட வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் நீண்டகால உறவு எங்கள் காரைக்கால் மாவட்டம் மேலகோடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள்.

அந்த வேளையில் ஆகாய தொட்டில் கட்டி என்ற ஒரு பாடல் பெரும் புள்ளி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பாலம்மாப்பாக்கம் அன்பு மகள் மஞ்சுளா அவர்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். அழகிய தீயே திரைப்படத்து பாடலை விழிகளில் கூடிய அபிநயம் என்று பாட வைக்கின்றார்.

கொம்பு முளைத்த முயலே என்ற விரும்புகிறேன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. நீண்டகால உறவு வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்கள் தந்து கேட்க இருக்கும் பாடலாக.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்தது என்னை தொடர்ந்தது என்ற நந்தினி திரைப்படத்து பாடலாக. இந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழை உன்னை வணங்கிய என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை நினைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: நீயும் விருப்பம் 2022 இரண்டாம் மாதம் கனடாவில் வெள்ளிக்கிழமை இரவு 11:27 நள்ளிரவு இன்னும் அடையவில்லை. ஈழத்திருநாட்டிலும் தமிழகத்திலும் நேரம் இப்பொழுது 19 இரண்டாம் மாதம் 2022 சனிக்கிழமை என்று காட்டிக்கொள்ளுகின்ற வேளையிலே கனடாவில் இப்பொழுது காலநிலை 21°C கீழே தோன்றியிருக்கின்றது. அன்பு உறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலியின் நேய நேரத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு உறவுகளை ஒருவராக ஓடி வந்து பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையில் நிகழ்ச்சியை நிறைவடைவதற்கு முன்பு உங்கள் பாடல்கள் காற்றலைக்கு வரும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் நேயர் விருப்பத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற அன்பு உறவுகளே, எங்கே உறவுகள் அன்போடு ஓடி பெற வேண்டும், இணையும் உறவுகளுக்கு பாடல்களை பதிவு செய்து உடனே கொடுக்க இருக்கின்றேன். அன்பு உறவுகளுக்கு வேண்டுகோள், உடனே வந்து பாடல்களை இறுதி வரை காத்திருக்காமல் முன்பு தந்துவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றலையை ஆரம்பிக்க இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, முதலில் ஒரு உறவு வர இருக்கின்றார், அந்த உறவு வந்துவிட்டு சென்று விட்டார் போல் இருக்கின்றது, மீண்டும் வருவார் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது காற்றலையில் வந்திருக்கும் அன்பு உறவு யாராக இருக்கும்? ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு இனிய இரவு வணக்கம், உங்களுக்கு பகல் வணக்கம், அப்படித்தானே?
1: ஆமாங்க ஐயா, இனிய பகல் வணக்கம்.
0: இனிய உறவுகளுக்கு இனிய பகலிலே நல்ல இரவிலே இணைந்திருக்கின்றோம் இருவரும். எங்கே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் நலமுங்க, எல்லாரும் நலம். இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. வாக்குரிமை செலுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பொன்னான வாக்கை மண்ணாக்காமல் அதை நீங்கள் பொன்னாக்கி கொண்டு வாருங்கள் என்று கூறி வாழ்த்து தெரியும். நீங்கள் வாக்களிக்கும் உங்கள் உறவு வெற்றியும் அடைய வேண்டும் என்று வாழ்த்து. இந்த வேளையில் சார், இந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்ச்சியான வேளையில் என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
1: படம் வந்துங்க, உனக்கு 20 எனக்கு 18.
0: அத பாடல்
1: சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா பாடல்
0: பாருங்களேன். இன்றைக்கு வாக்களிக்க செல்லும் சந்திக்க போறீங்களா? சந்திப்போமா,
1: என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியமா இந்த பாட்டு கேட்டு போறோம்.
0: அதுதான், சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. உங்களுக்கு 18 எனக்கு 20 தானே, நாங்க மேஜர் ஆகிவிட்டோம், சந்திப்போம் என்று கேட்கின்றது. சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, அப்படித்தானே
1: பாடல் வரிகள் வந்து? சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா,
0: இருவரும் சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா என்று சித்தி திரைப்படத்திலே வருகின்றது ஒரு பாடல். சரியா? இருவரும் சந்திப்போமா, நல்லது. வளமை போல உங்களுக்கு இந்த பாடல் காற்றலை கிடைக்கும், கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி ராஜ்குமார், நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
0: எங்கே அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார், மீண்டும் அவர் முதலில் அழைத்திருந்தார், அவர் இப்பொழுதுதான் வருகின்றார், வரட்டும், வர வேண்டும். ஜெகபர் ஷாதிக் அவர்களே, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபர் ஷாதிக். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். உங்களுடைய பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: சிறப்பாக இருந்தா உங்கள் கோயில்
0: கருத்து உங்களுடையதானே. நன்றி, நன்றி. சிறப்பாக இருந்த தொடர்வோம், தொடர்வோம். என்ன பாடலை என்று கேட்போம்?
2: நாடோழி அப்படின்றது வந்து, திரும்பி வா ஒளியே, திரும்பி வா, விரும்பி வா என்னை, விரும்பி வா என்ற இனிய பாடல் ஐயா.
0: திரும்பி வா உயிரே, திரும்பி வா, அருமையான ஒரு பாடல்.
2: ஒளியே, ஒளியே திரும்பி வா,
0: ஒளியே திரும்பி வா என்ற பாடல் இல்லையா? ஒளியே திரும்பி வா, உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல். நன்றி, நன்றி ஐயா. அந்த பாடலை உங்களுக்கு காற்றலே கிடைக்கும், கேட்டு மறந்துடுவோம்.
2: நன்றி, நன்றி,
0: வாழ்த்துக்கள். அடுத்த உறவு சவுதி அரேபியா இருந்து வந்திருக்கிறார் என்று ஃபாரூக் அவர்கள். வணக்கம் ஃபாரூக்.
3: வணக்கம் அப்பா, வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம்.
0: நலமாக இருக்கா? நலமா இருக்கின்றீர்களா நீங்கள்?
3: நலமா இருக்கேன்.
0: என்ன எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள் இன்று? உங்கள் மனத்திரையில் என்ன ஓடுகின்றது?
3: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்டப்படும்.
0: வைகாசி மாசம் வரைக்கும் பொறுத்திருப்பீங்களா? மாதம் மாதம் அல்லவா
3: நினைவு சின்ன படம்.
0: ஓ, என்ன என்ன திரைப்படம்?
3: நினைவு சின்னம்.
0: ஓ, நினைவு சின்னம் திரைப்படத்துல வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட போறீங்களா? வைகாசி மாதம் முதல்வருடைய பாடங்கள் எப்படி இருக்கும்?
3: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறீங்க அப்படின்னு.
0: ஓ சரி, வாழமரம் கட்டுவோம், கொண்டாடுவோம், நல்ல திருமணமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் குரு பாஸ்கர், நலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கிறேன். சென்னையில இருக்கேன் ஐயா.
0: சென்னையில? சென்னைக்கு வந்து விட்டீங்களா? வாழ்த்துக்கள். எப்படி இருக்கின்றது சென்னை?
4: நல்லா இருக்குது ஐயா. சென்னை,
0: சென்னையிலேயும் வாக்களிப்பு இருக்கின்றதா? தேர்தல் இருக்கின்றதா?
4: நடக்குது. மாணவர் மேயருக்கு நடக்குது.
0: நல்லது. வாழ்த்துக்கள். உங்கள் இடத்துல தேர்தல் இல்லையா? சிதம்பரத்திலேயே?
4: சிதம்பரத்தில் இல்லையா? சிதம்பரத்தில் நகராட்சிக்கு நடக்குதுயா.
0: அப்ப நீங்க அதற்கு வாக்களிக்கவில்லையா?
4: நான் கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு போச்சு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முடிந்தால் நல்லது, சிறப்பாக இருக்கட்டும். சரி, என்ன பாடலை என்று கேட்போம் குரு பாஸ்கர்?
4: இன்னைக்கு டௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவனை கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் ஒரு பாட்டி.
0: ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம்
4: பாருங்க, கொஞ்சம் பாருங்க. எம்எஸ் விஸ்வநாதன் பாடுவாரியா?
0: ஓ சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது நன்றி நன்றி. முதல் பாடலாக வருகின்றது எங்கள் தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள் கேட்ட பாடல், சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா. எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது பாடல். பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: இனிமையான அந்த பாடல், முதலாவது பாடலாக ஒலித்து இந்த வேளையிலே காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு உறவு அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: அப்பா வணக்கம்ப்பா. லெனின் கும்பகோணம், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் மகனே கும்பகோணம், நீண்ட நாள்கள் ஆகிவிட்டது குரலை கேடு. நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன், அம்மா நலமாக இருக்கின்றார், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்ப்பா.
0: நான் நினைத்தேன் லெனின் எங்களை விட்டு சென்று விட்டார் எங்கோ நினைத்தேன், எங்களோடுதான் இருக்கின்றார் என்று கூறிக்கொள்கின்றார். வாழ்க்கைகள் எப்படி? மகள் எப்படி இருக்கின்றார்?
1: மகள் நலமா இருக்காப்பா.
0: இந்த குதிரையில இருப்பது உங்கள் மகளா?
1: அற்புதம்,
0: அற்புதம். பிறப்பான ஒரு முகப்படத்தை தந்திருக்கின்றீர்கள், நினைவுகூரும் படமாக இருக்கின்றது. நீங்க நலமாக இருக்கும் இந்த வேளையில் எங்கள் நேய நேரம் இப்பொழுது இந்த நேரங்களில் போய்கொண்டிருக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பது தெரியும். கொஞ்சம் படியும் பணியோடு இருக்கின்றீர்கள். சரி, என்ன பாடலை இன்று கேட்போம்?
1: எனக்கு திரைப்படம் பெயர் வந்து சபாபதி.
0: சபாபதி, சபாபதிக்கு நிகர் ஏது? சபாபதியில என்ன பாடல் கேட்போம்?
1: அப்பா இது புதிய படம் பாரு.
0: புதிய சபாபதியா? சபாபதி, சபாதி,
1: சபாபதி.
0: ஆமாம்.
1: அதுல இருந்து மயக்காத மாயக்கண்ணான ஒரு பாடல் இருக்குங்கப்பா.
0: மயக்காத மாயக்கண்ணா? அப்படியா?
1: ஆமாங்கப்பா.
0: சபாபதி என்றால் என்ன வந்து தெரியுமா?
1: தெரியாதுங்கப்பா.
0: சபாபதி என்பது ஒரு நபருடைய ஆண் பால் பெயர். சபாபதி என்று எங்கள் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரைத்தான் நாங்கள் பேச்சு வழக்கில் இந்த மதத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாம் இப்ப தமிழ் மக்கள் வைக்கும் பெயராக இருக்கின்றோம், சபாபதி. சரியா? நன்றி நானே, நன்றி. நாங்கள் நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் பாடல் காலத்தில் அடுத்த உறவு அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த உறவு யாராக இருக்கும்? அந்த வேளையில் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாத் ஐயா ஒரு பாடல் தந்திருந்தார் நாடோடி திரைப்படத்திலிருந்து. இங்கு இரண்டு மூன்று உறவுகள் அழைத்திருந்தீர்கள், அவருடைய அழைப்பை மீண்டும் தரலாம் நீங்கள். இதோ அடுத்த பாடலை தருகின்றேன். நேயர் விருப்பத்திலே இப்பொழுது நேரம் சரியா 11:41 கனடாவிலே முன் இரவு. இன்னும் நள்ளிரவை எட்டி பிடிக்கவில்லை. நீங்கள் பகல் வேளையில் இருக்கின்றீர்கள். 10:11 வருகின்றது பாடல். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி ஐயா நீங்கள் கேட்ட பாடல் திரும்பி வா ஒளியே என்ற பாடல், நாடோடி திரைப்படத்தில்.

0: நல்லது ஒரு பாடல், நாடோடி திரைப்படுத்த பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி கையா அவர்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே காற்றலைக்கு வந்திருக்கும் இன்னும் ஒரு உறவு அழைக்க இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறப்பா.
0: நலமாக நலமாக மகனோடு இருக்கின்றீர்களா? மகனும் பேசுகிறாரா? நல்லது. எப்படி போகின்றது உங்களுக்கு விவசாயம்? நல்லது, வாழ்த்துக்கள். இன்று என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் மகனே? என்ன பாடல் கொண்டு வந்த?
1: தூது விளையலே, தூது விளையலே வச்சுப்பா.
0: அந்த வரிய பாருங்கள். பாடலோடு உங்களுக்கு திரைப்படம் கூறப்படும், கேட்டு மாறலாம். அங்கே மகன் உங்களோடு இருக்கின்றாரா பணியிலே? ஹலோ, வணக்கம். ஓ வணக்கம், வணக்கம். உங்களுக்கு என்ன பேர் ஐயா? வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கின்றீர்களா? அப்பாவோடு நலமாக மகிழ்வாக இருங்கள். அம்மாவும் இருக்கின்றாரா? அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்க வேணும், சிறப்பா இருக்க வேணும், நல்ல பிள்ளையா வர வேண்டும். சரியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தாத்தாவோடு பேசிட்டு தாத்தாவோடு பேசின உங்களோட குரல் கேட்டு தாத்தா மகிழ்ந்தேன். மீண்டும் சந்திக்கலாம் நாங்கள். நன்றி ராஜேந்திரன். நன்றி. குடும்பத்தோடு,
1: நன்றி நன்றி.
0: குடும்பத்தோடு விவசாயம் பண்ணுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகனுடைய குரல் இனிமையான குரல், மழலை குரல், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர சமுச்சபை. கனடா கலைவரத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்க பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. இது நேயர் விருப்ப பாடல். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு பதிந்த வேளையிலே அடுத்து வருகின்றது ஒரு பாடல், நினைவு சின்னம் திரைப்படுத்த பாடல்கள். அன்பு மகன் பாரூக், நீங்கள் கேட்ட பாடல் வைகாசி மாசத்திலே பந்தல் ஒன்று போட போறோம் நாம். இங்கே எப்படி போகிறீர்கள், என்ன நடக்க போறது கேட்டுத்தான் பார்ப்போமே பாடலை.
2: நல்ல பழக்கம் பாருங்க. வைகாசி நெருங்கி வரும்.

0: தைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி.
1: கல்யாணம் வீட்டின் கற்பனையில் இருக்கும் எங்கள் அன்பு பாருக், உங்களுக்கான பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்த இனிமையான ஒரு பாடல் தான். இந்த முறையில் காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு உறவை அழைத்து விடுவோம். அன்பு மகளேஷி அமலா வணக்கம்.
2: அப்பா வணக்கம்.
1: அப்பா என்று அன்பாக அழைத்துக் கொண்டு வந்து இணைந்தேன். அன்பு மகளுக்கும் வணக்கம். நானும் கூறுவேன், நீங்களும் கூறினீர்கள். நாங்கள் இரவிலே, நீங்கள் பகலிலே இருக்கின்றோம். இன்னும் சில நிமிடத்தில் இரவும் பகலும் ஒன்றாகி நாங்கள் இருவரும் ஒரே நாளுக்கு வந்து விடுவோம் மகளே. இப்பொழுது வெள்ளி இரண்டு நாட்களிலும் இருக்கின்றோம், பகலிலும் இரவிலும். இந்த வேலையில அங்கே இன்னும் உங்களுக்கு தேர்தல் இல்லையா, வாக்களிப்பு இல்லையா? தேர்தல் காரியாலயம் திறந்திருக்கும் ஆனா நீங்கள் விரைவாக சென்று இலகுவாக சென்று இலகுவாக நீங்கள் வாக்களித்து விட்டு வளமாக வர வேண்டும், சுகமாக வர வேண்டும். நல்லதம்மா. என்ன பாடலை கேட்போம் என்று நீங்கள் கேட்க வந்தீர்கள்?
2: சலங்கவழி படம்பா. அதுல ஒரு தெலுங்கு கீர்த்தனை ஒண்ணு வரும்பா, பரதநாட்டியம் ஆடுவாங்க, மஞ்சு வாரியர் மஞ்சு பார்க்க
3: ஆடுவாங்க. அப்படி
2: ஆரம்பிக்கப்பா.
1: அது அது என்ன மொழியம்மா?
2: தெலுங்குலப்பா, தெலுங்கு கீர்த்தனை.
1: தெலுங்கு தெலுங்கு. அதுல வந்து அந்த பாடல் எப்படி வருகின்றது?
2: பால
1: கனகமயன் ஆரம்பிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு.
2: தமிழ்ல வரலாம், தெலுங்குல வரும் பாவையாக போட்டிருக்கப்பா எனக்கு.
1: அதை சேர்த்து போடவா?
2: இல்ல இல்ல, தமிழ்ல அந்த பாட்டு கிடையாது. ஆனா தமிழ் படத்தை எடுக்கும் போது அந்த பாட்டு வருதான்னு உங்களுக்கு தெரியல, கஷ்டமா இருக்க மாதிரி கூட இருக்கலாம்.
1: நான் கேட்டது என்னவென்றால் இந்த பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்தில் வருகின்றதா? தமிழ் திரைப்படம், தமிழ் சலங்கை ஒலியில்
2: தமிழ் திரைப்படத்திலேயே இருக்குதுப்பா அந்த பாட்டு.
1: அந்த பாடல்
2: தெலுங்கிலேயே இருக்கும் கீர்த்தனை.
1: சரியம்மா, எனக்கு தெலுங்கு பேச வேண்டாம். இந்த தமிழிலே இருக்கின்ற இந்த பாடலை கொடுப்பேன் நான். சரியா, தமிழிலே தானே
2: கேட்கின்ற
1: அந்த பால கணபதியின் அந்த பாட்டுக்கு முதல் கீர்த்தனம் வருமம்மா, முதல் தொகையாராய் இப்படி வேறும். வாழ்த்துக்கலாம்மா, தருகின்றேன். நன்றி. அடுத்த உறவு வருகின்ற அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: அப்பா
1: வணக்கம்.
4: வணக்கம் பா.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: மகுடேஸ்வரன் பா.
1: ஓ மகுடேஸ்வரன், நீங்கள் நேற்று பல தடவை அழைத்தீர்களா?
4: ஆமாங்கப்பா, நேத்தும் கூப்பிட்டேன், இன்னைக்கும் இப்பதான் கூப்பிட்டேன்.
1: இப்ப கிடைச்சு விட்டது மகளேஸ்வரன். நிலமா இருக்குங்களா மகளேஸ்வரன்?
4: நலமா இருக்கிறேன்ப்பா, நீங்கள்?
1: நான் நலமா இருக்கேன். பாடகால வாழ்க்கையில முடிஞ்சு விட்டதா மகளேஸ்வரன்?
4: முடிந்து விட்டதப்பா, விவசாயம் பார்த்து கொண்டிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். கைத்தொழில், தன் தொழிலே சிறந்தது என்று புறப்பட்டு விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுத்து மக்களுக்கு உணவளிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் மகளேஸ்வரன்?
4: மன்னன் பட்டத்துல இருந்து ஆலப்போல் வேலை போல அந்த பாட்டுங்கப்பா.
1: அது மன்னன்ல இல்ல மகனே, எஜமான் திரைப்படத்துல வரும் அந்த பாடல். எஜமான் திரைப்படத்தில் ஆலை போல் வேலை போல் என்ற பாடல் கிடைக்கும் மகனே. ஆலை போல்
4: வேலை
1: அந்த பாடல உங்களுக்கு தருகிறேன். நேற்றைய தினம் நிறைவாக உறவுகள் வந்து விட்டார்கள், இடம் போதாது, அதனால தான் எடுக்கவில்லை. இன்று எடுத்து விட்டேன். இப்படி நீங்கள் முன்னமே வந்து முதல் முன்பே வந்து விட்டால் நீங்கள் பதிவுக்குள்ளே வந்து விடுவீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, உங்களுக்கு எட்டாவது பாடலாக கிடைக்கும். இப்பொழுது மூன்று பாடல் சென்று விட்டது. வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் நேரம் கேட்டுக் கொண்டிருக்கும் வழியில் அடுத்த பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலை எங்கள் அன்பு குரு பாஸ்கர் அவர்கள் தொடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பார்க்கணும் என்று இங்கே அந்த பாடலை கேட்போம். டௌரி கல்யாணம் திரைப்படத்து பாடல்.

இனிமையான அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு பாடல். எங்கள் வாழ்க்கையின் குடும்பங்களிலே இருக்கும் நிதர்சனமான உண்மையை உண்மைகளை அப்பட்டமாக எடுத்து அழகான குரல் தத்துவ பாடல்கள் தருவதற்கு அதற்கென்ற ஒரு குரல் என்எஸ்வி ஐயா அவர்களுடைய குரலே அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். குருபாஸ்கர், நீண்ட நாள் காற்றலைக்கு வராத ஒரு பாடலை தந்து மகிழ வைத்தீர்கள். அநேகமாக குருபாஸ்கர் அவர்கள் வரும்பொழுது ஒரு பாடல்களும் புதிய பாடல்களாக எங்களுக்கு தோன்றுகின்றது. வாழ்த்துக்கள் குருபாஸ்கர். இந்த வேளையில நீண்ட நாள் விடாமல் இருந்து இன்று வந்திருக்கின்றார் எங்கள் அன்பு மகன் லெனின் அவர்கள். கும்பகோணத்திலிருந்து அவர் பல சோழிகள் இருந்த தொல்லைகளின் மத்தியிலிருந்து மீண்டும் இன்று சுமூகமாக வந்திருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சபாபதி என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல் வருது. அவரும் அநேகமாக வராத பாடல்களை எடுத்துக் கொண்டு வந்து தருவார். மயக்காத மாயக்கண்ணா என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல் லெனின் உங்களுக்காக வருகின்றது. நேர நேரத்தில் கேட்போமா அந்த பாடலை?

0: மயக்காது மாயக்கண்ணால் நீ என்ற அற்புதமான ஒரு பாடல், மிகவும் இனிமையான பாடல், அநேகம் காற்றிறக்குவார். அதை ஒரு பாடல் எங்களை எல்லாம் மயக்கிச் சென்ற வளை கும்பகோணம் லெனின் தந்த பாடலாக நன்றி கூறி கேட்டுக்கொண்டோம் அன்பு உறவுகளை. இது மந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நீங்கள் பாடல்களை கலந்துவிட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் இப்பொழுது பகல் வேளை 10:35. நாங்கள் நள்ளிரவை கடந்து 12:05 இருக்கின்றோம். இப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் காரிக்கிழமைதான், 19ஆம் தேதிதான். வெள்ளியும் சனியும் சேர்ந்த நாளில் இருந்தோம். இப்பொழுது சனி காரிக்கிழமையில் இணைந்து விட்டோம். ஆனாலும் நீங்கள் எங்களை முந்திக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எப்போ ஒரு நாளைக்கு முந்தலாம் என்று நானும் வருடக்கணக்காக எண்ணிக்கொண்டு, நாட்களுக்காக எண்ணிக்கொண்டு ஓடி ஓடி வருகின்றேன். நீங்கள் ஓடி ஓடி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் பருவ காலம், பருவ நெறிமுறை, இயற்கை உலகத்தின் இயற்கையான பூகோளத்தின் அமைப்பும் கீத காலத்தின் அமைப்பும் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலுக்கு முன்பு யார் இந்த உறவு வருவதும் தெரிந்தது, அந்த உறவை காணவில்லை, நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்காதீர்கள். ஓடி வந்து உங்கள் பாடலை பதிவு செய்து செல்லுங்கள். இல்லையென்றால் நீங்கள் இடையிலே கிடைக்காமல் திரும்பி நீங்கள் சென்றுவிட முடியும். நேற்றைய தினம் அப்படித்தான் 2-3 உறவுகள் வந்து அவர்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. திரும்பி திரும்பி அழைத்த போது கூட வந்த அழைத்தில் பொறுமையோடு இருக்க முடியவில்லை. ஒருமுறை அழைத்தால் மறுமுறை அழைக்க வேண்டும் என்ற பொறுமையை பழகிக் கொள்ளுங்கள். பாடல் முடிவில் நீங்கள் வரும் ஒரு பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடலை உள்வாங்கி சரணம், இறுதி சரணம் முடிகிற வேளையிலே நீங்கள் அழைத்தால் நேரடியாக வந்துவிடலாம் என்பவர்களே. 6-4-7-8-7-4-6-4-1-5 தான் இலக்கம். கட்டணம் அறப்படப்படாத உலகின் இந்த பக்கத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு இலக்கம் ஒன்றிய தமிழ் வானொலியில் எங்கே அடுத்து ஒரு உறவு வருகின்றனர், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் தாத்தா, நாகப்பட்டினம் சதீஷ்குமார்.
0: ஓ வணக்கம், எங்கோ கேட்ட குரலாக இருக்கிறது, மீண்டும் கூறுங்கள்.
1: நாகப்பட்டினம் சதீஷ்குமார், பவுனம்மாள் பையன்.
0: நாகப்பட்டினம் சதீஷ் வரன் அப்படித்தானே, சதீஷ்குமாரா சதீஷ்குமாரா?
1: தாத்தா அது இருக்கட்டும், நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
0: நான் நிலமை இருக்க இல்லை, அது இருக்க இல்லை. நீங்க சதீஷ்குமாரா சதீஷ் வரனா?
1: சதீஷ்குமார், நாகப்பட்டினம் சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமார் மகன் பேராண்டி என்று நான் அழைப்பேன் அப்பொழுதெல்லாம் இல்லையா? சதீஷ்குமார்
1: உங்கள் பேராண்டி தான்.
0: நலமா இருக்கின்றதா? நீங்கள் மறந்து விட்டீர்கள் தானே ஐயா, உங்களை நாங்கள் வர முடியாத அளவுக்கு உங்கள் தொலைபேசியே மாற்றி விட்டீர்கள்.
1: அவ்வளவு தூரம் போன், எனக்கு உங்கள்ட்ட நாங்க பேசுறதுக்கு எனக்கு போன் வேணும். எனக்கு
0: இல்ல இல்ல, வேற இடங்களுக்கெல்லாம் நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்கள் செய்திகள் எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். நான் எவ்வளவு சாக கிடந்து எழுந்து வந்திருக்கிறேன் அன்பு உறவுகளினுடைய அன்பு பிணைப்பினால். இருக்கட்டும், நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா பேராண்டி? உங்கள் தொழில் எல்லாம் எப்படி இருக்கின்றது, பணிகள் எல்லாம்
1: நல்லா இருக்கு தாத்தா? ஆனா என்கிட்ட செல்போன் இல்லாதனால நான் எந்த இதுக்கு நான் பேசல. அடிக்கடி நான் செல்வகுமார் அண்ணனுக்கும் சேமல் அம்மாவுக்கும் நான் போன் பண்ணி உங்க நல விசாரிப்பேன்.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். கேட்டமைக்கு நன்றி. நான் நலமாக இருக்கின்றேன், அம்மா நலமாக இருக்கின்றார்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள் சதீஷ்குமார் என்று? சதீஷ்குமார் என்ன பாடலோடு வந்தீர்கள்
1: தாத்தா? கரும்பு வில் படத்திலிருந்து மலர்களிலே ஆராதனைங்கிற பாடல் வேணும் தாத்தா.
0: மலர்களிலே ஆராதனை என முதல் வரியை பாருங்கள். கரும்புவில் திரைப்படத்து பாடல் தெளிவாக கேட்டுவிட்டேன், மன்னிக்க வேண்டும். கரும்புவில் படத்திலிருந்து உங்கள் பாடல் வரும். மீண்டும் மனம் மகிழ்ந்து விரும்பி நினைந்து காற்றலைக்கு வந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். வருக வருக வருக சதீஷ்குமார் பேராண்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையிலிருந்து கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேர் விருப்பத்தை கேட்க ஆண்டுகள் கழித்து வந்திருக்கும் அன்பு பேராண்டியின் பாடலும் வர இருக்கும். இப்பொழுது வர இருக்கும் பாடல் அன்பு மகனே ராஜேந்திரன், கரூரிலிருந்து நீங்கள் கேட்ட பாடல். தாய் மனசு என்ற திரைப்படத்திலே தான் நீங்கள் கேட்ட பாடல். தூதுவளை இலை அரைச்சு கேட்போமா அந்த பாடலை?

0: இனிமையான அந்த பாடலை கேட்டபோதே அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் சிங்கக்குடி கண்ணன். வணக்கம்
1: அப்பா. வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் ஐயா. அங்கே உங்களுடைய பகுதியிலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: அப்ப இன்னைக்கு எங்களுக்கு வந்து வாக்குப்பதிவு ஊராட்சி மன்ற தேர்தல்.
0: உங்களுக்கு வாக்குரிமை கிடைத்து விட்டதா உங்களுக்கு?
1: ஆமாங்கப்பா.
0: அவ்வளவு பெரிய பையன்
1: தான் வாக்கு செலுத்த போகணும்.
0: அப்படி நானே சின்ன பையன், உங்களுக்கு வாக்குரிமையே கிடைத்து விட்டா பெரிய பையன்.
1: ஆமாங்கப்பா.
0: சிறப்பாக வாக்களித்து சரியான ஒரு அபேட்சகரை தெரிவு செய்து விடுங்கள், உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும். வாழ்த்துக்கள் மகனே, கவனமாக சென்று வாருங்கள். இப்ப இல்லாத காலம் இந்த காலம், நோய் கிருமி காலம். எங்களுடைய பாட்டு சவாரி போன்று அங்கேயும் பாக்கு சாவடிகளை ஒழுங்காக அமைத்திருப்பார்கள், இதைவிட கடுமையாக இருப்பார்கள். கவனமாக பொன்னான வாக்கை மண்ணாக்காமல் வீணாக்காமல் சரியாக செய்துவிட்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையில் என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
1: பாட்டு வந்துங்கப்பா, இது இன்று போய் நாளைவா அந்த படத்துல வந்துங்கப்பா, மதன மோக ரூப சுந்தரி.
0: ஓ, நல்ல ஒரு பாடல். மதன மோக, மதன மோக இல்ல, மதன காம மோக சுந்தரி. மதன மதன காம மோக சுந்தரி எப்படி வருமா அந்த பாடல்?
1: மதன மோக காம சுந்தரி.
0: மதன மோ, தாத்தாவுக்கு வயது போய்விட்டதுதான்.
1: மதன மோக ரூப சுந்தரி.
0: ரூப சுந்தரி, ரூப சுந்தரி,
1: ரூப சுந்தரி.
0: என்ன திரைப்படம் கூறினீர்கள்? நாளை வா என்ற திரைப்படத்தில் உங்களுக்காக அந்த பாடலை அப்பா தருகின்றே கேட்டு மகிழ்ந்துடுவோம்.
1: நன்றிங்கப்பா. நன்றி
0: இணைப்புக்கு, நன்றி வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவு வருகின்றார் எங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து, நாகூர் முகமது ராஃபிக். வணக்கம். வணக்கம் ராஃபிக்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் உங்களுக்கு. இரவு வணக்கம், காலை வணக்கம் ஐயா.
0: இரவும் பகலும் இணைந்திருக்கும் ஒரு நல்ல வேளையிலே வணக்கம் கூறி இணைந்து கொண்டோம். நானும் உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கும் நல்ல வணக்கத்தை தருகின்றேன். நலமாக பலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறா.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. இங்கே பணியில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா?
2: பணியில
0: இருக்கீங்க? பணியிலதான். இந்த பணி இருந்து கொண்டு மொண்டியல் தமிழ் வானொலியில் ஒரு பாடலை கேட்டால் மிகவும் பதமாக இருக்கும். சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்?
2: எனக்கு வந்து கிருஷ்ணன் வந்தான் படம் பேரு. அதுல ஒரு உறவு அழைக்கியது, மறு உறவு தடுக்கு அந்த பாடல்.
0: அடையாப்பா, ஒரு உறவு அழைக்க மறு உறவு தடுக்க, அவ்வளவு சரியில்லை தானே? ஒரு உறவு
2: மறு உறவு தடுக்குது.
0: ஆனால் அந்த தடுக்கிற நேரத்தில் அழைக்கிறது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? நல்லது. அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடலை கேட்டு கலகலப்பாக இருக்க செய்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். வாழ்த்துக்கள் மேடம். தனிப்போம் மன்னல் தமிழ் வானொலியில். அடுத்த ஒரு பாடல் வர இருக்கின்றது, அற்புதமான பாடல். சலங்கை ஒளி என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் கேட்டீர்கள் கனகமயா என்று ஆரம்பிக்கும் அந்த தெலுங்கு சொற்களோடு அந்த பாடல் வர வேண்டும் அப்பா விரும்புகிறேன் என்று தெரிந்திருக்கின்றேன், எடுத்திருக்கின்றேன், அப்படித்தான் வரும் என்று நினைக்கின்றேன். வருகின்றது பாடல், மகளே கேட்போமா? சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து.
3: நீங்க எதுக்கு இதெல்லாம்? நான் ஒருத்தர் இருக்கேன், ஆம்பளை தடியா சொல்லுங்க.
0: எங்கே பாடலை கேட்போம்?

பிரம்மாண்டமான அந்த பாடலை ஷியாமலா உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் என்றுதான் எனக்கு முழுமையாக புரிந்தது தெலுங்கு மொழி பாடல் என்று. நன்றி மகளே, கேட்டு மகிழ்ந்த எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது எங்களுடைய மகளேஸ்வரன் அவர்கள் கேட்ட பாடல். எஜமான் திரைப்படத்திலிருந்து ஆலப்போல் வேலைப்போல் என்று கேட்டிருந்தார். அந்த பாடலை தருவதாக காற்றலை தயாராக இருக்கும் வேளையிலே நீங்களும் கேட்பதற்கு தயார் என்ற நிலையில் தருகின்றது முன்னிலை தமிழ் வானொலி ஆலைப்போல் வேலைப்போல்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் ஓடிச் சென்ற வேளையில் மகளேஸ்வரன் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கும் இந்த வேளையில் என்னோட பேசுவதற்கு காற்றலையில் இணைந்து கொண்டிருக்கின்றார் ஒரு அன்புறவு. வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி குனிய மகாலிங்கம் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய யாத்திரை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய யாத்ரீகர்கள் கூட்டம் எப்படி இருக்கின்றார்கள்?
1: அனைவருமே நலமா இருக்கோம். இப்ப வந்து ஒரு சிவலிங்கம், அதாவது 12 ஜோதிலிங்கத்துல ஒரு லிங்கம் அந்த தரிசனம் செய்ய போறாங்க.
0: நன்றி நன்றி. அந்த தரிசனத்தோடு எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். உங்களோட வாழ்த்துக்கள். சிறப்பாக தரிசனம் முடிந்து ஆண்டவன் அருளால் பாதுகாப்பாக நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்கிருந்தாலும் எங்களை மறக்காமல் பாடல்களை கேட்டு உங்கள் செய்திகளை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என் நன்றிகளை குறுக்கொள்கிறேன். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் மகாலிங்கம் என்று?
1: வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். அதாவது நாங்க இப்ப வனத்து மேலே போறதுனால, மலை மேலேயே போறதுனால அந்த பாடல் கேட்கலான்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லையா, இன்னைக்கு சிவாஜிய மராட்டிய சிவாஜியோடைய பிறந்த நாள். மிக ஒரு சிற்றூர்ல கூட அவருடைய விழா மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்கியா. எல்லா ஊர்லயுமே அத வந்து ஒரு மிக முக்கியத்துவமா கொடுத்து எல்லாருமே ஏழையில இருந்து புதிய பணக்காரன் வரை கொண்டாடுறாங்க, சிறப்பா கொண்டாடுறாங்க.
0: சிறப்பு சிறப்பான செய்தியை எங்களோடு பகிர்ந்து மகளை வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிக்குரிய மாலிங்கம்.
1: ஐயா இன்னொரு நண்பர் வராதியா பக்கத்துல?
0: நன்றி நன்றி. எங்கே கொடுங்கள் அவரிடம். வணக்கம் வணக்கம். வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் பயணம் எப்படி இருக்கின்றது?
2: நன்றாக போயிட்டு
0: இனிமேலும் நன்றாக போய் வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். என்ன பாடலை இன்று நீங்கள் காற்று கேட்டு மகள போகின்றீர்கள்?
2: ஏன் என்ற கேள்வி இந்த பாடலுக்கு.
0: உங்களுடைய பெயரை நான் கேட்கவில்லை, நீங்களும் கூறவில்லை. என்ன பெயரா இருக்கும் உங்களுக்கு?
2: நித்யானந்தம்.
0: கே நித்யானந்தம். நித்யானந்தம் மட்டும்தானே? பிரபஞ்சமான பெயரத்தோடு இருக்கின்றீர்கள் நீங்கள். நித்திய ஆனந்தமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் நித்தியானந்தம். அடிக்கடி வானொலி கேட்பீர்களா எங்கள் வானொலி? இல்லாதுவிட்டால் அவரிடம் தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மாலிங்கம் அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். நல்ல ஒரு நண்பரோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களுக்கு நண்பராக வந்துவிட்டீர்கள். நீங்கள் நித்திய ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகாலிங்கம்.
1: இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கலாமா?
0: கொடுங்க. யாரும் வேற அவரையும் கொடுங்க. நீங்க தானே ஆனந்தம் எல்லோருக்கும் பொங்க வைப்பவராச்சு.
1: ஒளிபரப்பு. சூர்யா சூர்யா.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், மாரியப்பன்.
0: மாரியப்பன் பேசுகிறேன். பேசுகிறீர்கள்?
1: ஆமா, சென்னையிலிருந்து
0: பேசுறேன். எங்கள் வானொலிக்கு முன்பு கேட்டிருக்கின்றீர்களா மாரியப்பன்? நல்லது. வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடலை நீங்கள் கேட்க இருக்கின்ற பயணத்திலே என்ன பாடலை கேட்க இருக்கின்றீர்கள்?
1: நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து. நேரத்தை முடிப்பதில் வந்து ஒரு பாட்டு போடுவேன், நல்ல பாட்டா போடுவேன்.
0: அது என்ன பாடல்? நல்ல பாடல். நீங்களும் பாடலை தரவேன். நான் போட முடியாது, எனக்கு பிடிச்ச பாடலை தான் நான். நீங்கள் கூறுங்கள் என்ன பாடலா இருக்கு. நினைத்ததெல்லாம்
1: நீங்க நல்ல பாட்டா போடுவேன். நல்ல பாடல்
0: நீங்கள் கூற வேண்டும். நினைத்ததை முடிப்பதில் பல பாடல். என்ன பாடல் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கின்றது? முயற்சி செய்து நான் போடுகிறேன் அந்த பாடலை. நன்றி மாரியப்பன் அவர்களே.
1: நன்றி ஐயா.
0: நன்றி மாலிங்கம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்போடு சென்று வாருங்கள். இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புறவு. அந்த வகையிலே மகாலிங்கம் அவர்கள் தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் இணைத்து பாடலை தந்திருக்கின்றார். இப்பொழுது என் அன்பு பேர்த்தி ஜெய் ஜெயா வந்திருக்கின்றார். வணக்கம் பேர்த்தி ஜெயா. ஜெயா தாத்தாவிடம் வந்துவிட்டீர். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கீங்களா? நான் சாப்பிட்டு விட்டேன் பேர்த்தி. நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி எல்லோரும் உணவருந்து நலமாக இருக்கின்றீர்களா?
3: எல்லோரும் நல்லா இருக்காங்க.
0: ஆனால் என்னுடைய கொள்ளு பேரன் என்னை ஏமாற்றி விட்டார். சுந்தரேஷன் இன்று காற்றலைக்கு பூங்காக்கு வருகிறேன் தாத்தா என்றார். மறந்து விட்டார். திருப்பி விட்டுருப்பேன் பேரனுக்கு. அப்ப என்னுடைய கொள்ளு பேரனுக்கு நல்லதம்மா. என்ன பாடலை கேட்க போன பேத்தி?
3: காலமெல்லாம் காதல் வாழ்கிறது. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம்.
0: அப்ப இரண்டு மணி அடித்தான். அப்ப இரண்டு மணி அடித்தான் ஒரு மணி அடித்தாலும் இரண்டு மணி அடித்தால் எம்பிஆர் ஞாபகமா? வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் தருகின்றீர்கள். சிறப்பான பதில் பேர்த்தி உங்கள் பாடல் காட்சிகளுக்கு வருமம்மா. கேட்டு மகிழ்ந்திருப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக என் அன்பு உறவு பாலக்காட்டிலிருந்து அழைத்திருந்தால் அவசரமாக ரெண்டு தரம் மூன்று தரம் அழைத்தார், அவர் இணைப்பு கிடைக்கவில்லை. இனிமையான பாடல்களை இதமாக கேட்பதற்கு காற்றலையில் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துடன் கனடா கலையகத்துக்கு. இது பாலக்காட்டிலிருந்து பிரபு வந்திருக்கிறார். வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகனே பிரபு.
4: வணக்கம் ஐயா. இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இந்த இங்கிதமான பகலும் இரவும் இணைந்த வேளையிலே நாங்கள் ஐக்கியமாயிருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நாங்கள் அதே சிறப்புடன் மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்போடு வென்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். அன்போடு என்ன பாடலை சேர்ந்து வந்தீர்கள் கேட்பதற்கு? எல்லோரும் சேர்ந்து கேட்டு சிரிப்பதற்கு மகிழ்வதற்கு.
4: இன்று நினைவு சின்னம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏழே இளங்கிளியே என்ன ஆசை பைங்கிளியே என்ற பாடலை அன்பு உறவுகளுக்காக ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: எல்லோருக்காக அந்த பாடலை கேட்க. ஏழே இளங்கிளியே.
4: ஆமாய்யா ஆமாய்யா.
0: நல்ல பாடல் கேட்டிருக்கோம். காற்றலை தருகின்றேன். கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தவர்களும் செய்கிறேன் மகனே. நன்றி வணக்கம் வணக்கம். ஆனந்தமான எங்கள் ஆனந்தன் அவர்களே.
5: வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் ஆனந்தன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நலமாக இருக்கிறேன்.
0: சிறப்புகள்
5: சிறப்பான சிறப்பான பாட்டு பதமெல்லாம் கேட்டு மகிழ்ந்தேன். வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். சிறப்பு அந்த கருத்து கருத்தமைந்த ஒரு பாட்டு பதம் என்று தந்தவர் எங்களுடைய அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர சாதிக் அவர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அந்த வாழ்த்துக்கள் அவரையும் சென்று அடையட்டும். நன்றி நன்றி. உங்களுடைய அன்பு நண்பர் யாத்திரை சென்று அங்கிருந்து மற்ற அடியார்களையும் சேர்த்து எங்களுடைய பாடல் கேட்டிருந்தார். கேட்டீர்களா? அவர் அவர் ஆமா எங்கு சென்றாலும் தன்னுடைய அரவணைப்பிலே அவருடைய அரவணைப்பிலே வாழும் குழந்தையை கைவிடமாதது போன்று இந்த மந்திரி தமிழ் வாணியை விடவே மாட்டார். மந்திரி தமிழ் வாணியில் அவ்வளவு அக்கறையும் ஆனந்தமும் கொண்டவர். நன்றி. என்பது ஆனந்தம் என்ன பாருங்க. சிறப்பான மனிதர். என்ன பாடலை ஆனந்தன் நீங்கள் என்ன பாடலை?
5: எங்கு சின்ன ரசப்படத்தில் இருந்து எடிடா மேலம் அடிடா தாளம் இங்கதான் கச்சேரி
0: அட்ர சாக்கி என்னதான் எடிடா மேலம் அட்ரா தாளம் சாய்க்கராஜ் அற்புதமான பாடல் உண்டு. எங்கள் சின்ன ராசாத்திரத்தில் இருந்து கேட்போம். கேட்ட எல்லோரும் மகிழ்வும் ஆனந்தம் ஆனந்தமாக இருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாடல் வர இருக்கின்ற வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் மலர்களிலே ஆராதனை என்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் வருகின்றது. நீண்ட காலம் கரும்பு வில் திரைப்படத்திலிருந்து நீண்ட காலம் ஒழுங்காக பாடல்களை வந்து அன்போடு வளர்ந்து வந்த ஒருவர். அவர் நாகப்பட்டினத்திலிருந்து சதீஷ் குமார் என்ற பெயரோடு வந்திருந்தார். அதன் பின்பு அவருடைய தொலைபேசியே இல்லை. ஆனால் அது என்னால் நம்ப முடியாமல் இருக்கு. ஏனென்றால் மொன்றியால் தமிழ் வானொலியினால் அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட விலை உயர்ந்த ஒரு தொலைபேசி அந்த அவர் வீட்டில் இருக்கின்றது. இருந்தும் அவரால் எங்களோடு இணைய முடியவில்லை என்றால் எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் மரபாமல் மீண்டும் வந்து இந்த பாடலை கேட்டு அவருக்காக வருகின்றது. இந்த பாடல் கரும்புவில் திரைப்படத்திலிருந்து சதீஷ்குமார் உங்கள் பாடல் காற்றலையில்.

அற்புதமான ஒரு பாடல், இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலை முன்பு என் அன்பு பேரன் வரும்பொழுது சதீஷ்குமார் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் 2-3 தடவைகள். இன்னும் எனக்கு பசுமையான ஞாபகமாக இருக்கின்றது. மிகவும் மனவருத்தம் என்னவென்றால், நீங்கள் வருவதற்கு தொலைபேசி என்னிடம் இல்லை தாத்தா என்று கூறிய போது மனம் மறந்தினேன். மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் தாயார் வந்து பாடல்களை கேட்ட வேளையிலே இரவு நேரத்தில் தான் வேறு ஒரு வீட்டிலிருந்து பேசுகிறேன், எனக்கு தொலைபேசி வசதி இல்லை என்றெல்லாம் பலவாறு கூறிய வேளை எங்கள் வானொலி உறவுகள் நாங்கள் செய்யாத காரியம் ஒன்றை செய்தார்கள். எங்கள் வானொலி உறவுகள் தாங்களாக மனம் வந்து பணம் சேர்த்து விலை உயர்ந்த ஒரு தொலைபேசியை அவருக்கு இமாமாக அன்பளித்து எப்படி அதை இயக்குவதென்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து வைத்திருந்த வேளையிலே அந்த தொலைபேசி இருந்தும் உங்களால் வர முடியவில்லை, ஒரு செய்தி எங்களுக்கு தர முடியவில்லை. சிந்தனை செல்லன் பாரதூரமான நோயிலே இருந்திருந்தேன். அன்பரசி எங்களுடைய வானரசி கூட நோய்வாய்ப்பட்டிருந்தார். அல்லூல வல்லூலப்பட்டிருந்த வேளையில் கூட அந்த வானொலி அந்த தொலைபேசியால் ஏதும் யாரும் அழைப்பு தரவில்லை. அதன் மட்டுமல்லாமல் கடந்த 25வது ஆண்டு விழா நடந்தது, ஒரு வாழ்த்து செய்தி கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை கேட்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கின்றது பேராண்டி. ஆனால் மீண்டும் நீங்கள் மறவாமல் ஒரு வார்த்தை கூறி நான் உங்கள் பேரும் பேரன்தான் அன்றும் என்றும் நீங்கள் பெயர குழந்தைகள் எல்லோரும் எங்களுக்கு குழந்தைகள். வருத்தம் இல்லை. ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் அறிவையும் அளவுகோல் கொண்டு அளக்கத்தான் அளந்துதான் பார்க்கின்றோம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது இருக்கும் இந்த தொலைபேசியையாவது நீங்கள் தொலைக்காமல் கவனமாக வைத்திருங்கள். உங்களுக்கு வசதி ஏற்படும் வேளை வானொலிக்கு வாருங்கள், கேட்டு மகிழுங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை. நன்றி பேராண்டி. இதை நான் வேண்டும் என்று கூறவில்லை, நான் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது, அதனால் கூறியிருந்தேன். நன்றி மறத்தல் நன்றன்று, இதை நான் கூறவில்லை, நம் முன்னோர்களும் ஐயன் வள்ளுவனும் கூறியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகனே. இனிமையான பாடலை கேட்டு மகள வைத்த உங்களுக்கு என் நன்றி. மீண்டும் உங்கள் குரலை கேட்டு நான் மகிழ்ந்தேன். என்னுடைய தொலைபேசியிலிருந்து உங்களுக்கு நான் பதில் பல தடவை எழுதியிருந்தேன். ஏனென்றால் இந்த நோய்வாய் காரணமாக ஒருவருடைய செய்தியும் கிடைக்கல. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கருணை அந்த அந்த அந்த ஆதங்கம் உங்களுக்கு இருந்தது. அந்த வகையிலாவது நீங்கள் மற்றவர்களிடம் பேசி நலம் கேட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கூறும் பொழுது மன மாறுதல் அடைகின்றேன். மீண்டும் பாருங்கள், இந்த நேரம்தான் நேயர் விருப்ப நேரம். மற்ற கதம்பவும் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். இது தினமும் நாளாண்டும் இந்த நிகழ்வு நிகழும். வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, என்றும் எங்கும் நலமோடு வாழ என் நல்ல வாழ்த்துக்கள். என் அன்பு பேராண்டிக்கு என் ஆசீர்வாதங்களும். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை தந்து அன்பு உறவுகள், முகம் தெரியாத உறவுகள் என்றாலும் முகத்தோடு பேசுவது போன்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டு எங்களுக்கு தொப்புள் கொடி உறவுகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எண்ணத்தோடு இருக்கின்றோம். அதன்படிதான் நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்கின்றீர்கள். நன்றியோடு நடந்து கொள்ளும் உங்களுக்கு நாங்களும் நன்றியோடு நடந்து கொள்கின்றோம். அடுத்த பாடல் என்ன பாடலா இருக்கலாம்? மதன மோகன ரூப சுந்தரி என்ற பாடலை அன்பு சிங்கக்குட்டி அன்பு மகன் கண்ணன் கேட்டிருக்கின்றார். கண்ணா, உங்களுடைய பாடலை தர விரும்புகிறேன். அந்த பாடலை கேட்போமா? இப்பொழுது பரத்வாஜ் அவர்களுடைய இசையில வருகின்ற இந்த பாடல் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படம் என்று கூறினீர்கள். இன்று அந்த திரைப்படத்தில் வருகின்றது என்று கூறினீர்கள். அந்த பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்தை பாடல். அப்படித்தானே கண்ணா? தாத்தாவுக்கு வயசாகிவிட்டு ராமே. கேட்போமா பாடல்? இதே பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது என்புறவோடு இப்பொழுது காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு நீ நினைச்சிட்டு அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் வாணன் அவர்களே. வணக்கம் வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா தமிழ் வாணன்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கையா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பாக இருக்கின்றோம் தமிழ் வாணன்.
1: நிலையத்தில் அனைவரும் நலமா சார்?
0: அனைவரும் சுகமாக நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நலமாக நண்பர்களோடு நலமாக இருக்கு. இன்று உங்களுக்கு தேர்தல் நாளா?
1: ஆமா, இன்னைக்கு வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து நகராட்சி மட்டும், ஊராட்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நகராட்சி எலெக்ஷன்
0: நீங்கள் வாக்களிக்க சென்று வந்துவிட்டீர்களா?
1: வாக்கு அழிச்சாச்சு சார். நான் வாக்கு அழிச்சுட்டு வந்துட்டேன். மணிக்கெல்லாம் வந்துட்டேன்.
0: மனித பிறப்பிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை மட்டும்தான். அதைதான் எங்களை சொந்த எண்ணத்திலே செய்யக்கூடியதானால் அதுவும் விலை போக போய்விட்டது இப்பொழுது இல்லையா?
1: இல்லையா, அதையும் நான் வந்து முழுமையா என்னோட சொந்த எண்ணத்துல இல்லாமல்
0: எங்கள் காலிலே நாங்கள் எங்கள் சிந்தனையிலே சிந்தித்து செய்யணும். அதனால்தான் நாங்களும் இங்கே திங்கட்கிழமை தோறும் பாட்டு சவாரி என்று ஒன்று வைப்பதென்று அதுக்கு வாக்களிப்பார்கள் வந்த அந்த பாடலுக்கு. அந்த விரைவில் அந்த நிகழ்ச்சி மீண்டும் பின்னர் செய்து வரப்படும். அதில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வாக்கு என்றால் என்ன என்று புரிகிறது. நல்ல தமிழ் வாணன், அன்பாக பேசினோம். என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று?
1: என்ன மந்திரத்தில் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா?
0: அற்புதம், அற்புதமான பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, இனிமையான அந்த பாடல் உங்களுடைய தருகிறேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு இல்லையா? நல்லது, வாழ்த்துக்கள் ஐயா.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை
0: நேர்மை நேர்மை உண்டு நேர்மை ஹானஸ்ட்லி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற அந்த பாடல் இனிமையான ஒரு அற்புதமான விழிப்புணர்வான அற்புதமான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு காற்றலை ஒலிபரப்பும் கேட்டு மகிழ்ந்துருவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி தமிழ் வாணன் அவர்களே. தமிழ் வாணன் என்ற பெயரை உச்சரிக்கும் பொழுது கூட ஆனந்தமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாடல் வேற இருக்கின்றது அந்த உறவுகளே. அந்த பாடல் கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கள் அன்பு உறவு முகமது ராஃபிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். ஒரு உறவு அழைக்கிறது, இன்னொரு உறவு எதிர்க்கிறதாம். அங்கே பார்ப்போம். அந்த வெறுக்கிறதாம், அழைக்கிறதும் வெறுக்கிறதும் எப்படியும் அந்த பாடலை கேட்டு பார்த்தால் தானே

நெல்லித்தோடும் பாடல் என்று இசைஞானின் இசையிலே வந்த பாடலை ராஃபிக் நீங்கள் தந்தீர்கள். கேட்டு மகிழ்ந்தோம் மொழிகள் தமிழ் வானொலியின் விருப்பத்திலே. அந்த வேளை இன்னும் ஒரு பாடல், சிவகாமி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வானொலி முழு மதியை கண்டேன். 1960 என்றால் இன்று 62 வருடங்களை தொட்டுவிட்டும் அவர் மனதை விட்டு போகவில்லை. இந்த பாடல் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கண்டபுடன் இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. அவர் யார்? எங்களுடைய அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். மகாலிங்கம், நீங்கள் கேட்ட அந்த பாடல் இப்பொழுது வானில் முழு மதியை கண்டேன் வருகின்றது. அந்த பாடல் உங்களோடு நாங்களும் கேட்கின்றோம், மகிழ்கின்றோம்.

0: மங்கையவள் வதனம் கழுதே
1: அற்புதமான அந்த பாடல். வனப்பகுதியை கண்டவுடன் எங்கள் அன்பு உறவுக்கு இந்த பாடல் மனதிலே தட்டியதென்றால் ஆச்சரியமே இல்லை. காரணம், 62 ஆண்டுகளுக்கு முந்தி திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே எங்களுடைய இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் வந்த பாடல் காவிய பாடலாக இருக்காமல் போகுமா, மறக்காமல் இருக்க முடியுமா? அற்புதமான அந்த பாடலை இன்று முன்னியல் தமிழ் வானொலியின் சிறப்பான பாடலாக நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் உங்களுக்கு நன்றி. அந்த வேளை உங்களுடைய யாத்திரை செய்யும் அன்பு உறவுகளில் உறவாக ஒருவர் நித்திய ஆனந்தம் கொண்ட ஒருவர் வந்திருக்கின்றார். அன்பு கே நித்திய ஆனந்தன் அவர்கள் சென்னை. அவர் கேட்ட பாடலும் வருகின்றது. 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க விடுகின்றது இந்த பாடலை. ஏன் என்ற கேள்வி.

0: குறியாய்கிடும் போல் இருக்கலாம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் இல்லை. நமக்கு வாழ்த்தாடுமைகள் மிக மிக தலைமைசாலிகள்.

சுதந்திர உணர்வு கொண்ட மக்களின் உள்ளத்தில் எழும் அபிலாஷைகளில் ஒன்றான இந்த பாடல் மிகவும் இனிமையான கருத்துக்களோடு காற்றலையில் கலந்து சென்ற வழி நாங்கள் மகிழ்ந்தோம். நித்யானந்தம் உங்களுக்கான பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா? யாத்திரை செல்லும் வேளையிலே தங்கள் பொழுதுபோக்குவதற்காக வாகனத்தில் செல்லும் பொழுது இனிமையாக செல்ல வேண்டும், நல்ல எண்ணங்களோடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு முன்னியல் தமிழ் வானொலியில் இணைந்தவர்களுள் மகாலிங்கம் அவர்கள் இணைத்துவிட்ட அன்பு நேயர் மாரியப்பன் அவர்கள். மாரியப்பன், நீங்கள் ஒரு பாடலை தர நினைத்ததை முடிப்பவன் திரைப்படுத்த பாடல் ஒன்றை தாருங்கள் என்று கேட்டீர். அது என் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். நீங்கள் தான் வழக்கமையாக பாடல் தர வேண்டும். இருப்பினும் யாத்திரை கோலத்தில் சென்ற உங்களுக்கு நீங்கள் திடீரென்று அழைப்பு வந்தபடியால் உங்களால் தடுமாற்றத்தில் என்ன பாடல் என்று கூற முடியவில்லை. உங்களுக்காக நான் ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். அந்த பாடலை நீங்கள் அவரோடு கேட்க ஆயத்தமாக இருப்பீர்கள். இதுதான் அந்த பாடல், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கேட்போமா அந்த பாடலை?

0: நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டாலே இனிக்கும் அல்லவா, சுவையாக இருக்கும் அல்லவா. அன்பு உறவுகளே, அன்பு உறவுகளான இன்று வந்து காற்றலை கிணைந்த கே நித்யானந்தம் உங்களோட மாரியப்பன் இருவரையும் வருக வருக என்று வரவேற்று நீங்கள் கேட்ட பாடலையும் கொடுத்து மகிழ்ந்தோம். மீண்டும் உங்களுக்கு வசதி ஏற்படும் வேளையிலே இந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பாடலை கேட்டு மகிழலாம். வருக எப்போதும் வருக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தருகின்றேன். கால நேரத்தை கருதி விரைவாக நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றோம். அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு பேத்தி ஜே ஜெயா அவர்கள் அம்மை அப்பன் இருந்து கேட்டிருக்கின்றார். ஒரு மணி அடித்தால் கேட்போமா?
1: டூ ஹலோ த்ரீ

கனடா நேரம் இப்பொழுது நள்ளிரவு 1:15 காட்டும் வேளையிலே நீங்கள் நண்பகலை எட்டிக் கொள்வதற்காக 11:45 காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஈழத்திரு நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் அன்பு உறவுகளே, பகலும் இரவும் இணைந்திருக்கும் வேளையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நீயர் விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நேரத்தை மனதில் கருதி நாங்கள் விரைவில் பயணிக்க வேண்டிய இருக்கின்றோம். அடுத்து வருகின்றது ஒரு பாடல், மீண்டும் நினைவு சின்னம் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல், ஏழே இளங்கிளியே என்ற பாடல். அந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு பிரபு நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது. உங்களோடு நாங்களும் இணைந்து

தொடர்ச்சியான அந்த பாடலை கேட்க கேட்க ஆவலாக இருக்கின்றது அன்பு உறவுகளே. இந்த வேளையில் இன்னும் பாடலை தர வேண்டி இருக்கின்றது, நேரத்தை கருதி விரைவாக செல்கின்றோம். அடுத்து வரும் பாடல் என்ற சின்னராஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் வடலூர் ஆனந்தன் அவர்கள் ஒரு பாடல். ரெடடா மேளம் அடிதா தாளம் கேட்போமா?

0: பாடு நாடு, நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு.
1: நாம் செய்யத்தக்க

சிறப்பான ஒரு பாடல் காற்றலையில் கலந்த வேளை மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இந்த வேளை இன்னொரு பாடல் வந்து எங்கள் நேயர் விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது இறுதி பாடலாக. அந்த பாடலை தந்தவர் சிதம்பரம், அன்புக்குரிய தமிழ் வாணன் அவர்கள். என் அண்ணன் திரைப்படத்து பாடலை, அற்புதமான அந்த பாடலை தந்து நிறைவேற்றி வைக்க இருக்கின்றார் என்னுடைய நேயர் விருப்பத்தை. கேட்போமா அந்த பாடலை? தமிழ் வாணன் உங்களுடைய பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு.

அற்புதமான ஒரு பாடல், நம்பிக்கை, துணிவு, வீரம், எழுச்சி என்றெல்லாம் வரும் ஒரு எழுச்சி பாடல், உணர்ச்சி பாடல், விழிப்புணர்வு பாடலாக வந்த பாடலை தந்து இன்றைய நேயர் நேரம் நிறைவு பெறுகின்றது. அன்பு உறவுகளே, அனைத்து பாடல்களும் அற்புதமான பாடல்கள், இனிமையான பாடல்களை தந்து இதமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்திட வைத்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நேயர் விருப்பமும் போ என்று எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. வந்த உறவுகளும் வர இருந்த உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கிதமான ஒரு நல்ல வேலையை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறச் செய்து எல்லாம் வல்ல இறைவா, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு என்ற குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உன்னை இறைஞ்சு கொண்டோம் கொடு இறைவா என்று கேட்டு இன்றைய நேயர் நேரத்தை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி காத்தலையில் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது நேயர் விருப்பம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா. இன்று இது நேர் விருப்பம், அதாவது கதம்பம் என்று தான் எடுத்து வர வேண்டும். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கதம்பம் போல கதை, கட்டுரை, கவிதை இவற்றையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பாடலாம். எங்கே நீங்கள் கவிதைகளும் கொண்டு வரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் கவிதை தான் வர்றது வழக்கம், என்றாலும் பரவாயில்லை. குட்டி கவிதை, கவிதைக்குரிய பாடலோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் தானே? இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:32, கனடிய நேரம் சரியாக 2:02. இன்றைய நாள் 28ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022. அப்போ இது லைவாக போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாவிட்டால் மறு ஒளிபரப்பு தானே போகிறது என்று விட்டு நீங்கள் வராமல் விட்டு விடுவீர்கள். அதனால தான் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அதை நான் முழுமையாக சொல்லுகிறேன். இணைந்து கொள்ளலாம் நீங்கள். உங்களோடு பேசுவதில் எனக்கு இருக்கிற இன்பம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய காற்று, அதாவது எங்களை காற்றலைக்கு வந்து சிறப்பித்து போகும் மிகவும் அன்பான ஒரு உறவு எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாகவும் நேர்கள் உறவுகள் சார்பாகவும் நான் எங்கள் வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எல்லா, அதாவது அவர் ஒரு ஆசிரியர், அதனால் அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

அழகான பாடல் இல்லையா? எப்பொழுதும் கண்ணு நின்று விட்டால் கனவுதான் என்றால், அவனை கனவு காணுவதில்லை பலர் இருக்கிறார்கள். அதில் முழுமையாக பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவனை பற்றி கனவு காண்பதில் ஒரு சுகம். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் கனவும் அவனோடு சேர்ந்து வருகிறதே. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். கேட்கலாம், அருமையான வரிகள் பொருந்திய பாடல். கேட்போம். ஒரு பெண்ணின் ஏக்கம் அதில் கண்ணனை நினைத்து வரும் அந்த வரிகளை கேட்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே

0: அவனை தேடுவதில் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. கங்கை கரை காட்டை கேளு, நதியை கேளு, பூவை கேளுன்றெல்லாம் சொல்லி தேட வேண்டி இருக்கிறது. சரி, எப்படி தேடினாலும் வர முடிந்தால் தானே அவனால் வர முடியும். சரி, காற்றலையை இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை நான் சந்தித்து கொள்ளப் போகிறேன். பார்க்கலாம். எங்கே எங்கே வணக்கம். வணக்கம், இன்னொரு தடவை சொல்லிருங்க, நான் ஆளையை உயர்த்தவே இல்லை. உங்களோட குரல் கம்பீரமான குரல்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. நாகை மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா.
0: கே எஸ் ராஜா,
1: எப்படி?
0: கொஞ்சம்
1: சத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. காலையில ஒரு கவிதையோட வரலான்னு
0: இருக்கேன். நிச்சயமா, இன்றைக்கு கவிதை நிகழ்ச்சி தான்.
1: அதனால
0: எனக்கு ஒரு இரண்டு நிமிஷங்கள் கொடுங்கள். அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க. ஒரு நிமிஷம்.
1: சரிம்மா, சரிம்மா, லைன்ல இருக்கேன்.

0: எங்கே கே எஸ் ராஜா, எனக்கு சந்தர்ப்பம் 2 நிமிடங்கள் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரியா? எங்கே
1: பரவாயில்ல,
0: எங்கே வீதி
1: குரல் கேட்பதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா?
0: எங்கேயோ
1: அதாவது நான் சொந்தமா ஒரு கவிதை எழுதுனது, நானாவே எழுதின கவிதை தான் அது. அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி, டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்கல்ல அவர்களை பற்றி நான் எழுதினேன். அதாவது அந்த கவிதை வரிகளை தொடங்கலாமா?
0: எங்கே உங்களுடைய
1: சொல்லலாமா?
0: எடுத்து வாருங்கள், உங்கள் கவிதை வரியை எடுத்து வாருங்கள், பார்க்கலாம்.
1: பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவரே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவரே. காற்றினிலே உயிர் பிரிந்தும், காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காற்றினிலே உயிர் பிரிந்தும் கவிஞர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். காகித பூக்கள் கூட உமது ஒரு நிமிஷம், காகித பூக்கள் கூட உமது கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு, நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ, நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவரே. பசியனும் கவியனும் ஒரு நிமிஷம் நான் பார்க்காம படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம். கவியனும் அருவியாய் பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளிப்பவரே. விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம். விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்காமா?
0: அருமை, அருமை.
1: தடுமாற்றம் இருந்தா அந்த கவிதைக்கு ருசிப்படாது, அதுக்காக தடுமாற்றம் இல்லாம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி இப்ப சொல்லிடுறேன்.
0: அது மட்டும் இல்ல,
1: பார்க்காம தான் சொல்ல போறேன்.
0: அது மட்டும் இல்ல, கவிதை வந்து 2 தடவைகள் வாசித்தால் அது கவிதை.
1: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமை. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் யார்ப்பறித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவரே. விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று நாள் சங்கமிக்கும் நாள் வரை உன்புகழ் வாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நன்றி அம்மா. எப்படி இருக்கு? தப்பிச்சிட்டானா?
0: என்ன பாடல் கொடுக்க போறீங்க? உங்க விருப்ப பாடல் சில அந்த கவிதையோடு ஒன்று ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தால் நன்றாயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்கள் விருப்பமா?
1: அதாவது தியாகம், தியாகம், தியாகம் படத்துல இருந்துமா? தியாகம் படம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி. அது வந்து இந்த நல்ல ஒரு மனிதருக்கு, இந்த நல்ல எண்ணம் உடையவருக்கு ஒரு பாடலை கொடுக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அப்புறம் இன்னொரு 2 வரியில ஒரு கவிதை சொல்லிடுறேன். 2 வரியில ஒரு கவிதை. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி, அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. உங்களை உங்களுடைய பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: சந்தோஷமா, நல்லது,
0: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:12 அது இந்திய இலங்கை நேரம். கிரணி நேரம் மன்னிக்க வேண்டும், நான் தான் தவறாக வருது பார்த்தேன். போன தடவையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்போ வந்திருப்பவருக்கு ஒப்பம் போல இருக்குது. என்ன வணக்கம் ரதீஷ், வணக்கம் ரதீஷ், வணக்கம். என்ன சத்தம் வரவே இல்லையே, கொஞ்சம் இன்னொரு வணக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே ஹலோ, அந்த ஹலோ சொன்னா தான் உங்களோட குரல் உள்ள வழியில வரும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது.
0: சரி, உங்களோட உங்களோட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. திருச்சூர் நேரத்தை
2: நேரம் சரியாக இந்தியன் டைம் 11:45.
0: இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:45. கனடிய நேரம் சரியாக 2:13. எப்படி இருக்கிறீங்க ரதேஷ் நீங்கள்?
2: நலமாக இருக்கின்றது, உங்களை மாதிரியே.
0: என்ன மாதிரி? சரி, நல்ல. என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, சரியா என்னன்ட்டு உழங்காமலே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட ஏதாவது கவிதை இருக்கா? கவிதையை காண இல்லை, எல்லாருக்கும் அப்படித்தான். சில நேரத்தில் கவிதை காண கிடைக்காது, கவிதை வேலைக்கு. சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு உத்தம ராசா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமானது பாடல் அந்த படத்துல.
0: அதுல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு. அப்படியா? காதோரம் லோலாக்கே, அது ரெண்டாலும் உண்டு.
2: அது எந்த படத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாடல்
0: காதோரம் லோலாக்கு. சரி, அப்போ இது என்ன தெரியுது, உத்தம ராசால இல்லை அப்படித்தான். ராசாவை கூப்பிட்டு லோலாக்கில் போயிட்டீங்களே, சரி பரவாயில்ல, காதோரம் லோலாக்கு உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சரியா?
2: சரி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

எவ்வளவு இனிமையாக அந்த பெண் குரலின் அந்த கூப்பிடும் தன்மை எப்படி இனிமையாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதில் தான் அந்த பாடல்கள் சிறக்க காரணமே அதுதான். வரிகளை எழுதிவிட்டாலும் கூட பாடகர்களின் அந்த குலைவான அந்த சத்தம் அது வரும்போது தான் அந்த பாடலின் இனிமை தெரிகிறது இல்லையா.

அருமையான இந்த பாடல் என் விருப்பமாக நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடலுக்குரிய கவிதை சித்தத்தில் ஏக்கம் என்ற இந்த கவிதை இந்த பாடலுக்குரியது. எடுத்து வரட்டுமா? அது இது என் கவிதை. நீங்களும் ஒரு சிறுவரி கவிதையோடு வரலாம், இல்லை கவிதை தராட்டியும் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இது இரண்டால் திடீரென்று எடுத்து வருவதனால், ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவிதை கானம் தான் வரும், கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாக அல்லவா நானும் இணைந்திருக்கிறேன். சரி, இந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணபெருமானே என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை. உன்னுருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உன்னுருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் சுத்தமாய் நானும்

என்னை மறந்திருக்கையில் மொத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் மொத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். இனிமையான இந்த கவிதை நான் இப்பொழுது எடுத்து வந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணு பெருமானே அந்த பாடலுக்குரிய கவிதை.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய லோகிந்த ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராக்கா, நல்ல சுகமாக இருக்கிறோம், பேச ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், நலமாக இருக்கிறோம்.
0: என்ன ஒரேடியா கூட்டத்தோட வர நீங்க இன்னைக்கு தனிச்சு வந்திருக்கு சிங்கம்.
1: நாங்க கூட்டத்தோட கூப்பிட்டு பார்த்தோம், பாரு மாதிரி இல்ல. அப்ப நாங்க தனிச்சாவது சேருவோம் வந்தேன். அப்படியே கூட்டத்தையும் கூப்பிட்டு
0: கூட்டத்தை கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல? எப்பவும் சிங்கம் தனிச்சு போனது இல்லையே, கூட்டத்தோட தானே வரும்.
1: அதுதான் கூட்டத்தோட பாரு.
0: சரி, கூட்டத்தோட கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் தாருங்க.

0: சரியா? இப்ப கூட்டம் வருகிறதா? கூட்டத்தோடு வந்து விட்டீர்களா? சரி, வந்து சரி, கூட்டம் வர்றது சரி. எல்லாரும் உங்களுடைய அந்த மைக்கை செட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை
1: பேசுங்க.
0: அது விஜயகா, இவதான் இந்த கூட்டத்தில் லீடு. அவர் சொல்லிட்டா, அவர் சொன்னபடி யார் எத்தனை பேர் சொல்லுங்க.
2: அங்க வந்து நாங்க அங்க எம்டிஆர் எஃப்எம் குள்ள வந்து அலெக்ஸ் பாண்டியன் வந்து
0: நிச்சயமா வந்தோடனே. இப்ப நாங்கள் காட்டலையில நிக்கிறீங்க. நான் ஒரு தடவை சார்ந்த, நீங்க எல்லாரும் பேசலாம், ஒரு தடவை பேசுங்கள். அதுல உண்மையிலே இங்கே கவிதை சொல்லி கொண்டிருந்தார்கள், அதனால தான் நான் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சரி, முதல்ல விஜி சொல்லுங்க. அவதான் லீடர். விஜி எப்படி இருக்கிறீங்க? விஜி, விஜி மைக்க பிடிக்க சொல்லிட்டு தானே பிடிச்சிட்டா போல இருக்கு.
1: இல்ல, மைக்க எடுத்துட்டேன், சொல்லுங்க.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் விஜி. சரி, முதல்ல உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஓ, எனக்கு விருப்ப பாடு பழைய பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா, பழசு இல்ல, எல்லாம் தருவோம் நாங்க.
1: பாட்டு தாங்க எனக்கு. நீ யாத்திர நீயா இல்ல யார் நீ படத்துல தழுவாமல் பெண் அந்த பாட்டு
0: நல்ல ஒரு பாடல்.
1: என்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுல சில வரிகள் வந்து அருமையா இருக்கும்.
0: அங்க அதை விளக்கங்க சொல்லுங்க பாப்போம், என்ன வரி என்னங்க?
1: எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா நல்ல வரிகள் இருக்கு அதுல. இரவென்பதே என் வாழ்வில் அந்த அந்த மாதிரி நல்ல அழகான வரிகள் இருக்கு அதுல.
0: விஜயிட்ட கவிதை இருக்குமா? கவிதை இருக்கா விஜய் உங்கள்கிட்ட? இல்ல,
1: கவிதை வராது.
0: போறீங்க இல்ல இல்லையா? அதுல பாருங்க, நீங்க உள்ளத்தை நீங்க கட்டுக்கொள்றீங்க. எல்லாரும் தேர்ச்சி பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும். அப்படித்தான் லோகிதா, மைக் எடுத்து போட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: உண்மையில நாங்கள் எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வரல, வந்தது பிறகுதான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொள்றோம், கற்றுக்கொள்றோம், தேடிக்கொள்றோம்.
0: சரி, என்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவ ஒரு அமைதியாவே இருக்கிறான், அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே அவ. தண்ணிய கொஞ்சம் குறைச்சு விட்டாதான் ஆடும். இல்ல
1: என்ன
0: மீராண்டே கூப்பிடுங்க, கஷ்டப்பட்டு அம்மா ஆக்குறீங்க நீங்க. அப்படி சொல்லி தாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக நிக்கிறாங்கப்பா. விஜய் இது எப்படி இருக்குன்னு
1: பாருங்க, நல்லா இருக்கு. வஜிகா சின்ன பாபா, மீராமா அப்படி இல்ல, நாங்க சின்ன பிள்ளைய வந்து அப்படிதான் பேசுறது. சின்ன பிள்ளைய, சின்ன குழந்தைகளை வந்து குடுக்கறேதானே
0: மீனம்மா?
2: நிறைய இடத்துல மீரா குஞ்சு, மீரா குட்டி, மீரா செல்லம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. இந்தியாவது வந்து மீரா அம்மா சொல்லுவோமே
1: பாக்குறான்.
0: குட்டி குஞ்சு செல்லம் எல்லாம் ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க, இது என்ன நீங்க எல்லாரும் சொல்றமா?
2: இல்ல, அடிக்கடி பாவிக்கிற
1: அவரும் அதே சொல்லி பாக்குறார் போல.
0: இல்ல, லோகிதாக உண்மையிலேயே வைத்தறிச்சல் அது குட்டி குஞ்சு செல்லத்தை இதுல சொல்லி அது சரி சரி. வஜிகா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு பிடித்த பாடல் நான் பாடும் பாடல் படத்துல பாடவா உன் பாடலை என்ற பாடல். அதாவது ஜானகி பண்ற தனிய மெலடி சொல்ல மட்டும் தனிய படிச்ச பாடல். அந்த பாடல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அந்த வரிகள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு அப்பையில இருந்து இடைக்கால பாடலாம் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். எனக்கு என்ன வரிகள் பிடிக்கும்?
0: நான் பாடல் எனக்கு என்ன பாட்டு சொன்னீங்க? நான் பாடும் பாடல்ல
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல விஜி ஒரு பாடல் கேட்டிருந்தா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். யார் நீ படத்துல நல்ல வரிகளை கொண்ட பாடல் எல்லா பாடலும். அந்த பாடலே எனக்காகவும், என் பிள்ளைகளான முஸ்பிக் முஹிஸ் முஜினாவுக்காகவும், மற்றது என்னது அன்புடைஞ்சங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் இந்த பாடலை.
0: நிச்சயமா நிச்சயமா நல்லா. எங்கே லோகிதா எங்க பாக்கடா, நீங்க கவியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
2: கவிவரி எடுத்து எழுதி வச்சதாக்கா இப்போதைய நிலைமையில ஒன்னும் குறிச்சு கொள்ளல. என்ன மிஸ் பண்ணிட்டேன்?
0: சரி, மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து நீங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க.
2: உண்மையில நான் இவ்வளவு நாளா கவலைப்பட்டு கொண்டிருந்தா என் கவிதைய ஊற்றெடுத்து வச்சது எம்டிஆர் எஃப்எம். பட் அதுக்கு இடையில ஒரு கேப் ஒன்று வந்துட்டே என்று உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டு இருந்தேன். ஓகே, இப்ப வந்துட்டேன்ற வீர சந்தோஷம். ஓகே, நான் அப்ப திருப்பவும் ஒரு கவிவரியோட வருவேன். இப்ப நான் கேட்க விரும்புறது சின்ன குயில் சித்ரா இந்து பைரவி படத்துல என்ன பாடா இருக்கு கேக்குறீங்க?
3: பேனைய கையில் வைத்துக் கொண்டு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். திருப்பி அவர் ஞாபகத்தில் எழுதி
2: பாஜி எழுதுற பேன் எங்கே மிஸ் பண்ணிட்டு பாஜி?
3: அதான் அப்படியா மறந்து தேடி பாருங்கள் எங்க விட்டீர்கள் என்று.
2: எங்கே இருக்கு வெஜிடன் இது என்கிட்ட இருக்குது, அங்கே வெஜிடன் தேடி பார்த்து எடுக்கிறேன். ஓகே, பாடல்ல அவர் வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாடல்ல கவர்ந்த வரிகள் எல்லாமே அது அற்புதமான வரிகள். யாரு கவிஞர்னு தெரியாது, மறந்துட்டேன்னா கண்ண அது வைரமுத்துவா, வைரமுத்துவாக்கா
0: பாக்கணும். நான் எழுதல, சத்தியமா நான் எழுதல.
2: எனக்கு தெரியும் நீங்க எழுதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. வைரமுத்து
0: சரி, நீங்க அதன் வரிய சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்லிடுறேன்.
2: நிறைய வரிகள் அதுல உண்டு. அந்த என்ன மிக தாக்கின ஒரு வரி, சின்ன வயசுல வந்து என்ன தாக்கின வரி. அதனால என்ன அந்த பாடலை மறக்க முடியாது. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே.
0: ஓ,
2: ஒரு சமயத்துல நான் சொல்லுவேனாக்கா ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் குட்டோண்ட உடைப்பேன். அந்த அந்த விஷயத்துலதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கமான வரி. என் வீதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. அழிக்க முடியாத பசுமர தானியாக இந்த வாழ்க்கையோட ஒட்டின வரிகள். அதுக்காக தான் அந்த பாடலை மிகவும் ரசிக்கிறேன்.
3: ஆரம்பத்தில் எல்லோருக்கும் அந்த பாடல்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள்,
3: ரசித்த பாடல்.
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால நிக்கிற மாதிரி இருக்கு.
4: இல்லம்மா, நான் வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டதான் இவன் உண்மையை சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் எடுத்து வர முடியாமல் இருக்கிறது நிகழ்ச்சி. அதனாலதான் கொஞ்சம் என்னால முடிந்த நேரம் வந்து நான் எடுத்து வருகிறேன். அதனால மற்ற நாட்களில் போற மறு ஒளிபரப்பினால் இந்த லைவா எடுத்து வரும்போது தெரியவது இல்லை எல்லோருக்கும். அதில் இரண்டாள் அவர்கள் இது மறு ஒளிபரப்பு தான் போகிறது என்று இருந்து விடுகிறார்கள். சிவரஞ்சினிக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
4: அம்மா எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு அந்த பாடல் வேணும் அம்மா.
0: எங்க நீங்க பாடி காட்டுங்க பாப்போம் கொஞ்சம்.
4: பாடுறவா
0: ஒரு நிமிஷம், நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? எங்க லோகிதா அவர் வணக்கம் சொல்லுங்க சிவரஞ்சனிக்கு.
2: வணக்கம் சிவரஞ்சனி, ராகத்தோட நிக்கிறீங்க சிவரஞ்சனி, உங்களோட ராகத்தை நாங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கிறோமா? வணக்கம் அம்மா.
0: நல்லா பாடுவா.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல, ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிற நிலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோன்னு மட்டும் அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு இல்லையா சிவரஞ்சனி அவர?
2: இல்ல இல்ல, மைக்க மைக்க பிடிச்சிருந்தா மைக் இல்லாமலே கதைச்சிட்டு அங்க பார்த்தா என்னோட சத்தம் பார்த்தேன்னு அங்க வந்து மைக்க பிடிச்சிட்டேன். இப்ப மைக்க விட்டுட்டு கதைக்கிறேன், அதான் யோசிச்ச மாதிரி.
0: பிடிக்கிறதும் விடுறதும் ஒண்ணும் தெரியல அவருக்கு. சரி, இப்ப நாங்க சிவரஞ்சனியர் பாட்டு ஒருக்கா கேப்போம். அவட அன்னைக்கு ஜே வீரபாண்டியன் சிவரஞ்சனியுடைய தம்பிதான் அந்த பாடலை பாடினார். என்ன பாடல்னா தீர்த்த கரையினிலே என்ற பாடல். அது லோகிதா கேட்கவில்லை, அருமையா பாடியிருந்தார்.
2: என்ன
0: சொல்லுங்க,
2: பின்னணி பாடகருக்குரிய அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு
0: சொன்னீங்க. ஆமா பாத்தீங்களா, சிவரஞ்சனிக்கே ஞாபகம் இருக்கிறது.
2: கரையினிலே தெற்கு மூலையில் தென்பக தோட்டத்திலே, அருமையா இருந்தது அந்த குரல், எனக்கு மறக்க முடியாத குரலா இருந்தது. உண்மையான பாடகரை விட அருமையா பாடியிருந்தது.
0: லோகிதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்த தீர்த்தக்கரை அவருக்கு பாத்துட்டு நீங்க சொன்ன முடியும்
2: பாடலை
0: யாரு லோகிதா, விஜி, வஜீகா, வேற யாரு இருக்கிறது? யாராவது வந்து இருக்காங்களா இல்ல? என்ன
2: கூப்பிட்டு கொண்டு பார்த்தேன், ஒருத்தரையும் காணல.
0: உங்களோட மாப்பிளைய காணையில போல இருக்குது. இங்க அடிக்கடி மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தோள்ல போட்டுக்கொண்டு தெரிவீங்களே?
2: மாப்பிள்ள எஸ், மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்கிறார்.
0: ஓ, நீங்க நீங்க இல்லாம வந்தாரண்டா சொல்லுவார் உள்ள பொய்யெல்லாம். 10 மாதம் சுமந்த, 20 மாதம் வளர்ந்தரன். சரி சிவரஞ்சினி, ஒரு நல்ல பாடல்
2: கேப்போம் பார்த்தா.
0: பாட்டு நீங்க பாடுங்க, கேப்போம் லோகிதா அவருடைய பாடலை.
4: பச்சை கிளிகளே பாடுறவா?
0: சரி பாடுங்க.
4: இந்த பாட்டு வேற

ஆனந்தம் அடமழையில் கூட பாயம் போகாவானதில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணே நிறைய எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள்.

ஓட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு.

உன் உச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம்

0: சொல்லதரமா
1: கட்டிக்காரி அருமையாக இருந்தது நல்லா. உமையா உங்களுடைய அம்மா அங்க உமையிலேயே இருக்காங்களா?
0: இங்க வெளியில இருக்காங்க அம்மா. வெளியில
1: ஆஹா
0: இங்கதான் நிக்கிறாங்க.
2: சிவரஞ்சினி, சிவரஞ்சினி
0: அண்ணா
2: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இந்த பாட்டினுடைய ராகம் ராகம் எதுன்னு பாத்தீங்களா? சிவரஞ்சி ராகமோ தெரியல, அதான் கேட்டேன்.
1: ஐஸ் வைக்கிற அம்மா அங்க வெயிலா? சிவரஞ்சினி உங்களுக்கு வெயிலா ராசாத்தி?
2: நல்ல
1: ஐஸ் வைக்கிறார் பாருங்க.
2: இதையும் கலக்கல எடுக்காதீங்களா? சூப்பர்.
1: நிச்சயம் நிச்சயம் அவன் நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. அவங்க குடும்பமே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அம்மா அப்பா தம்பி மார் மற்றது சித்தி எல்லாரும்.
2: அடுத்த தடவை அம்மாவையும் அல்லது அப்பாவை ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க.
1: அம்மா நல்லா படிப்பா.
2: அடுத்த தடவை
1: நிச்சயமா நல்லது. நன்றி நன்றி சிவரஞ்சினி. நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா.
1: அண்ணா வணக்கம் அண்ணா.
2: ஓகேடா ஓகேடா ஓகேம்மா வணக்கம்ண்ணா. ஓகேடா ஓகே தேங்க்யூடா
1: சார். உண்மையிலேயே இனிமையாக பாடக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. நன்றாக பாடுவா. இவங்க மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கேன் இல்லையா விஜி? தூங்கிட்டீங்களா? பாடலை எல்லாம் சீக்கிரமாக எடுத்து வந்து மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நாங்கள் மற்றவங்க யாரும் வந்தால் நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களோட பேசுவதற்கு. நன்றி நன்றி.
2: அவர் பாட்டு எடுத்துட்டீங்களா?
1: யாருடைய பாடல்?
2: சிவரஞ்சினி அண்ணா.
1: இல்ல அது இப்பொழுது எடுக்க முடியாது. இப்பொழுது எடுக்க முடியாது தானே?
2: எடுக்க மாட்டேன்.
1: இல்ல இல்ல அது எடுக்க
2: தேடி பாருங்க பாட்டு.
1: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஜே ஜேயா. எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம் அம்மா.
1: எப்படி எங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் கடையடியில நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படித்தான் கேக்குறேன் எல்லாரும். அப்படி இல்ல இல்லையா? எங்க உங்களோட குட்டி பையன்?
3: பள்ளியில இருக்கலாமா?
1: இருக்கிறாரா? நீங்களும் அங்கதான் நிக்கிறீங்களா?
3: அங்கதான் உட்கார்ந்து இருக்கேன்.
1: சரி, என்ன பாடல் வேணும் ஜெயா உங்களுக்கு?
3: எங்க வந்தமா தீபாவளி பட்டு வந்து கண்ணன் வரும் வேலை.
1: அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது அது நீங்க என்ன பாடி பழக இல்லையோ அந்த பாட்டு?
3: என்னமா
1: அந்த பாடல் பாடி பழகிட்டீங்களா? என்னோட பேசிக்கொண்டிருப்பவங்க இது உலகம் தான் போட்டாங்க. எத்தனை ஒரு மணித்தியாலும் நான் பேசினேன். அந்த ஒரு மணித்தியாலும் இந்த ரெண்டையும் தான் சுகமான வேலை. சுகமான வேலை ஒரு மணி. அங்காலையாருங்க அங்காலையாருக்கும் பயத்துல பேசுறாங்களோ தெரியல இல்லையா ஜெயஜியா? உண்மையா? நான் உங்களுடைய பாடலை எடுத்து வரேன், கேட்டுட்டு மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க ஜெயா. சரியா? சரி. எங்க நாங்கள் முதல்ல எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்ட பாடல் காட்சலைக்கு வருகிறது. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து அது தியாகம் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல். இந்த பாடல் கூட எத்தனை தடவை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதில் வரும் அந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது பிடித்திருக்கிறது. கேட்போம் இன்றைக்கு அந்த பாடலை.

அறிய நெஞ்சில் ஒரு துளி

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து எங்களுடைய ரதீஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அவர் கேட்டது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து காதோரம் லோலாக்கு, காதோரத்தில் தான் லோலாக்கு. அது அந்த லோலாக்கு என்பது பெண்களுக்கு போட்ட அழகு, அது போடுற பெண்கள் எல்லாரும் அழகு தான் இல்லையா? இப்போ சொன்னோன்னே எல்லோரும் இந்த லோலாக்கு போட்ட பெண்கள் யாருன்னு தேடி போகிறீங்க போல இருக்கு. எதுக்கும் பார்க்கலாம், பாடலை கேட்போமா?

நேரம் சரியாக 2:52, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கவிதை என்றோன்னு எல்லாரும் பயத்தில் கப்ஷிப் பண்ணி வராமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வரலாம், அல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய விஜி கண்டியிலிருந்து விஜி அவர்கள் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம். யார் நீ திரைப்படத்தில் இருந்து?

0: பாடல் விஜி? உண்மையிலேயே யார் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல். அந்த நாட்களில் அமைதியாக போனாலும் உள்ளங்களை கொள்ளை கொண்டு வச்சிருக்கிறது. காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கனவோடு இருக்கிறார் போல இருக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலம் நலம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா? எப்படி இருக்காரு?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முடிந்த நேரத்துல மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எடுத்து வருகிறேன் என்றால்
1: பார்த்தோம் பார்த்தாங்கம்மா கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்க நான் பார்ப்பேன் வாட்ஸ்அப்ல அம்மா வராங்களா.
0: சில நேரத்துல முடியாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த நேரத்தில் மெல்ல மெல்ல தேர்ச்சி பெற்ற பின்பு முன்பு போல உங்களுக்கு நான் நிறைய நேரம் தரலாம் இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்? நீங்க இன்னும் வர வர இளமையா வந்திருக்கணுமே. என்ன சின்ன சின்ன பாட்டா கேட்டிருப்பீங்க? புது புது பாட்டா கேட்பீங்களே? என்ன மாதிரி இப்ப?
1: ஆமா, இப்ப இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல தந்திரி சாக்கல பிட்டு போறது தானா? பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னியின் நதி பாக்கணும் பாடல் வரிகள்.
0: ஓ, பொன்னியின் நதி பாக்கணும். அது அந்த பாடல்
1: யாரா நேரில் கேட்டிருக்காங்களாம்மா?
0: கேட்டிருக்காங்களா? ஒருத்தர் கேக்கல. வரையில தெரியாது இது இது நேரடி ஒளிபரப்பா மறுபடி வருமானு தெரியாதுல்ல. அதனால இவ மெல்ல மெல்ல இனித்தான் வருவாங்க. உங்களுக்காக அந்த பாடல எடுத்து வருகிறேன், நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த பாடல் யார் பாடல் என்று பார்க்கலாம். வஜீகாவுடைய பாடல். புத்தகத்திலிருந்து வஜீகா அவர்கள் கேட்ட பாடல் காட்சிகளுக்கு வர இருக்கிறது. அவரும் ஒரு நல்ல பாடல். பாடவா உன் பாடலை என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் பெண் குரலில் வேணும் என்று கேட்டிருக்கிறார். உங்கள் பாடல் காட்சியிலேக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வஜீகா. அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நேரம் சரியாக இப்பொழுது 12:34, அது இந்திய இலங்கை நேரம், கரணிய நேரம் சரியாக 3:04. அடுத்த பாடல் எங்களுடைய லோகிந்த ராஜா அவர்கள் கேட்ட பாடல், காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய லோகிந்தர் ராஜா. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே. இந்த பாடலும் எல்லோருக்கும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பிய பாடல் என்று நினைக்கிறேன். யாருமே இந்த பாடலை வறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காற்றலையில். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சிவரஞ்சினி கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. சிவரஞ்சினி கேட்போம். பச்சைக்கிளியோடு நாங்களும் சேர்ந்து விளையாடலாமா?

0: இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த குரல் ஒலிக்க போகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பூ படத்தோட வந்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஹனீஃப் எப்படி இருக்கிறார்?
1: ஹனீஃப்லாம் நல்லா இருக்காரு.
0: இந்த இப்படி ஒரு கம்பீரமா இந்த குரல் இப்படி வர்றதுக்கு என்ன செய்தீங்க? நல்லா இருக்கே.
1: காலையில என்ன செய்யறனா, காலையில எந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை தேனில ஊற வச்சு அதுல பால் கலந்து கொஞ்சம் அமிர்தம் கலந்து அமிர்தம்னா அமிர்தம் தான்.
0: சரி, அமிர்தம் கலந்து
1: அப்படியே அதை உட்கொள்வோம்.
0: அப்படியே அந்த, அதாவது மெல்லாமல் அப்படியே முழுசா அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே விழுங்கணும். அப்படித்தானே? நீங்க போன பிறப்புல நீங்க முதலியா இருந்திருப்பீங்களோ, மெல்லாமா கொள்ளாமா விழுங்கிறதுக்கு.
1: முதலை மட்டும் தான் முழுங்குதா? அதெல்லாம் பாத்துருக்கீங்க?
0: மலைப்பாம்பு, மலைப்பாம்பு முழுங்கும்.
1: அது
0: மட்டுமில்ல, மெல்லாம சாப்பிட்டால் அது உடம்போடு ஒட்டாது, அந்த சத்து வராது, ஜீரணிக்கும் சக்தி இருக்காது. மென்றால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? நானும் நாங்கள் அவசர அவசரமா டக்கு டக்குன்னு விழுங்கிறேன். நானும் அப்படித்தான் மெல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், நான் மெல்ல மாட்டேன். அது என்னன்னு
1: தெரியாது. இப்ப யாருமே அந்த நம்மளுக்கு அந்த இது அப்படியே ஆயி போச்சு, அதனால மெல்றதுக்கான இது நமக்கு இப்ப இல்ல.
0: இல்ல உங்களுக்கு சிலவள பல்லு இல்லையே நினைக்கிற மெல்றதுங்க.
1: இல்ல அப்படி இல்ல, பல்லுல பல்லு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடற நேரத்துல அந்த இது இல்ல, நம்ம சாப்பிட அவசரம் இல்ல, அவசர கால இதுல சரி போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், நேரம் பற்றாக்குறை
0: அப்படின்னு சொல்லி.
1: இல்ல சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவது கிடையாது.
0: மற்றது சுவைச்சு கூட சாப்பிட வர்றது இல்லையா? நாங்கள் எல்லாரும் எந்த ஒரு விடயத்தையும் சுவைச்சு சாப்பிடறோம். சரி, உண்மையிலேயே உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கிற ஷாஹுல் ஹமீத். உண்மையாக
1: இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக்குறீங்களா, அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல உண்மையிலேயே கேட்பவர்கிட்ட நீங்க கேளுங்க, முந்தி இருந்ததை விட இது வித்தியாசமா. இப்ப ரதீஸ்ல குரல் மாறி வந்துட்டு உங்களுக்கு.
1: சரி, இல்ல எப்படி இருக்கு? இல்ல முன்ன வித்தியாசம் தான் நல்லா இருக்கா, இல்ல இது நல்லா இருக்கா, இல்ல முன்னாடி இருந்தது நல்லா இருக்கா?
0: இல்ல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப உங்களுக்கு கோல்டு, அதாவது தடுமல் வந்து, இப்ப சளி பிடிப்பு வந்து, அதனால வந்ததுன்னா வேண்டாம் எங்களுக்கு இது. சரியா?
1: சரி.
0: அது இல்லாம சும்மா இப்ப நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க பாருங்க, அப்படி நீங்க சாப்பிட்டு வந்ததுன்னா அது உண்மையா அது நல்லா இருக்கு. இந்த குரல் இப்படியே நீங்க வச்சிருக்கலாம்.
1: சரி
0: சரி, இன்னைக்கு உங்களோட பாட்டு என்ன எங்க பாக்கலாம், விரும்பி கேட்கும் பாடல்?
1: நானூறு சிந்து, காவடி சிந்து, அது அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதே மாதிரி எஸ் ஜானகி பாடின அது வைதேகி காத்திருந்தால இருந்து அழகு மலராட.
0: ஓ, அதை விட மாட்டீங்களே நீங்க.
1: அழகு மலர் ஆடுதுல, அதனால அழகு மலர் ஆட விடுங்க.
0: இது இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை பாடி இருப்பீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உண்மை நான் அதை குறிச்சு கொண்டு வந்திருக்கேன், விட்டுட்டேன்.
1: எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பாடினாலும் அழுக்காத பாடல் இல்லவா?
0: நிச்சயமா நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதுவும் அந்த ரேவதி அவர்களுடைய நடனம் இன்னும் கண்ணுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு. அந்த பாடலை நீங்களும் நல்லா பாடுவீங்களே, நல்லா இல்லையா? சரி, இப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்களா? மற்றவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இப்ப அதோடைய எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களா?
1: பூனை மட்டும் ஊருக்கு போயிருக்கு, 1st ரெண்டாம் தேதி வருது. பூனை மட்டும்,
0: பூனை மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவார். ஹனீப் போயிருந்தாரா ஊருக்கு?
1: ஹனீப் வந்து ஏப்ரல் மாசம் போறாரு.
0: நல்லா. ஓ சரி, அது நல்ல சந்தோஷம். அப்ப இந்த அழகு மலர் பாட அந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம். இந்த பாடுறதுக்கு இந்த குரல் நல்லா இருக்கான்னு பாப்போம். அப்படி நல்லா இருந்தா தான் அதை வச்சிருக்கலாம். நான் தான் டெஸ்ட் பண்ணணும். பேசுறதுக்கு நல்லா இருக்குது, அன்றைக்கு நான் முதல் தடவையாக நிகழ்ச்சி பேசிட்டு போன உடனே அப்பா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஷாகுல் ஹமீத் வேற இல்லையாண்டு, அதான் கேட்டேன்.
1: ஆ இல்ல இல்ல, நான் வந்து அந்த அந்த வாட்ஸ்அப்ல வந்ததை நான் லேட்டா பார்த்தேன்.
0: ஓ அதுக்கப்புறம் தான்,
1: அதனால எனக்கு அதனால தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க வந்து வந்து வந்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, ஒரு அப்பதான் நினைச்சேன் என்ன ஒரு அவ்வளவு சத்தத்தோட வருவாங்க, அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு
0: சொல்லி. நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி கழுத்துல கட்டி இந்த மணிமாலைய கலட்டிட்டேன். என்ன காலிலையும் கழுத்துலயும் கட்டி வைப்பாங்கல்ல, நாலு காலிலையும்
1: கட்டி அந்த
0: அந்த நாலு காலிலையும் கட்டியிருக்கிற சங்கிலியை, அந்த அதாவது சலங்கையையும் கழுத்தில் கட்டியிருக்கிற மணிமாலையும் கலட்டிட்டேன். அது இருந்தால் தானே உங்களுக்கு சத்தம் கேட்கும், டிங் டிங் அண்டு வர வர.
1: அதனால தான் அது கேட்கல
0: கேட்கல. யானைக்கு எத்தனை கால் ஷாகுல்?
1: யானைக்கு நாலு கால்.
0: நாலு கால், அப்போ சரி சரி, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சரியான இதில் தான் இருக்கிறீங்க, அதான் கேட்டு பார்த்தேன். சில நேரம் யோசிப்பீங்கல்ல இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரேன். இப்போ புது பாடலாம் எப்போ நீங்கள் விரும்புவீங்க ஷாகுல்?
1: புது பாடலா? புது பாடல் அதுக்குன்னு தனியா புது பாடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல புது பாடலை கேட்கலாம்.
0: இந்த பித்தா பித்தாண்டெல்லாம் ஒரு பாட்டு வந்துடுது இல்ல, மலம பித்தா மலம பித்தா,
1: மலம பித்தா மலம பித்தா கிளம பித்தானா கொஞ்சம் நல்ல போயிடும். ஆனா இந்த பாடல்லாம் அப்படி நிக்க,
0: அதுல அர்த்தமே எனக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும். இனி கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் தென்படுத்து பேச ஆரம்பிச்சேன் பிறகு

நேரம் சரியாக 3:21, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:51. அடுத்த பாடல் கேட்க யார் வந்திருந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் எனக்கு பிடித்த பாடலை கேட்டு

இருக்கிறார் ஜேஜியா. எங்கே கண்ணன் வந்தாலும் பிடிக்குமல்ல. அதுவும் தீபாவளி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜேஜியா உங்களுக்கு இந்த பாடல். அப்பாவுடைய செல்ல பேத்தி எல்லாம் பார்க்கலாம் உங்கள் பாடலை.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜேஜியா. ஆனால் எப்படி அவர் அந்தி மாலையில் தான் வருவார் என்று காத்திருக்கிறது? கண்ணன் எந்த வேளையிலும் வரலாம் இல்லவா? வணக்கம் எங்களுடைய ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க
0: வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கண்ணன் அந்தி மாலையில தான் வருவார் இந்த ஜெயா சொல்றாவே, அதை எப்படி எனக்கு இன்னும் நம்ப முடியாம இருக்கேன்? கண்ணன் தான் எந்த நேரத்துல நேச்சோடனே வருவாரு,
1: முன்னாடி
0: வந்துருவாரு, அது எப்படி அந்தி மாலையில தான் வருவான்னு சொல்லிட்டா? அதுதான் நான் இனி அந்த
1: கவிதை கவிதை கவிதை வரைக்கே ஒரு இனிமையா கவிதை வரைக்கும் இனிமையா சேர்க்கறது, பாடல் வரைக்கும் இனிமையா சேர்க்கறதுக்கு.
0: ஆனா அந்த பாடல்ல வர்ற கண்ணன் வந்து ஹைவேல போறார் பைக்ல, அதான் அவர் சும்மா போய் இனி இல்லாத ஸ்பீட்ல போறார் ஹைவேல. பாக்கல நீங்க அந்த படத்தை பாரு,
1: அதாவது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தான். இறைவன் என்பது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க வந்து அந்த இயற்கை தெய்வங்கள் வந்து நம்மளோட ஒன்றுதான் நிற்கும், எவ்வளவு முன்னேற்றங்கள் சென்றாலும் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. மற்றது பழமையிலே ஒரு சுவை இருக்கிறது தான், அந்த பொருள் அதனுடைய இசை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கிறீங்க நீங்க? கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்களா?
1: கவிதைமா, ஒரு கவிதை சொல்லிடுறோம்மா, அம்மா கவிதையை சொல்லிடுறோம்.
0: சரி, எடுத்து வாங்க.
1: நான் அழுத போது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம், அனைத்தும் முன்னெடுத்து தந்தேன். அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தின் அழகு பூக்கள், வெற்றிக்கு அம்மா. நான் சொல்லிய முதல் சொல் அம்மா, நான் கடைசியாக சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவி. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறவேணும்.
0: நன்றி. அருமையான கவிதை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீயே நீ பாடல் கொடுத்துருங்கம்மா. அந்த நம்ம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற ஒரு படத்துல இருந்து,
0: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அதான் அருமையான பாடல் உங்களுக்காக எடுத்து வரேன். வேலை பலகன் நினைக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு நிறைய வேலை இப்ப?
1: ஆமாம்மா, அது தீபாவளி வந்ததுனாலே கொஞ்சம் வேலை பழுதான், கொஞ்சம் ஊழியர்களும் கொஞ்சம் வச்சு நடத்தினா, தனியார் தானே எனக்கு மேடம் இல்லை.
0: ஆமாம்,
1: ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கணும், அந்த வேலைகளை சரியாக நான் சரி பண்ணி கொடுக்கணும்.
0: நிச்சயம்
1: அவங்களுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும்மா.
0: ஜாஸ்தி ஆகிடும்.
1: ஒரு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நம்ம செய்யக்கூடிய பணியில வந்து யாராவது ஒரு உதவிக்கு இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம். அது நம்ம தனியா செய்யும் போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கடினத்தை கொடுக்குங்க. அதனால சிரமம் இல்லாம சுலபமா கடந்த இந்த தீபாவளி மேடம்.
0: இந்த கலைகள்லயே மூன்று கலையை தெரிஞ்சவர்களுக்கு தான் முதலிடம், உணவு சமைக்கிறதுக்கு சமையல் வேலை செய்பவர்கள், அடுத்தது தையல் மானத்தை மறைக்க, அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லையா, கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கு, இவர்கள் தான் முக்கியம். இந்த மூன்று பேரையும் எங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கவலையை சாப்பிட்டு
1: நிச்சயமா
0: தேவையான ஒன்றுதானே. உரையில் என்பது உண்மையாக யாருக்கு எல்லாருக்கும் தேவைதானே, வாழ்வதற்கு நிரந்தர உரையில் தேவை. அது இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம், இல்லாவிட்டா இந்த காலத்துல வாடகட்டியே கழிச்சு போவார்கள் இல்லையா?
1: மகிழ்ச்சி சூழல் நிறுவும். இந்த சொந்த வீட்டுல இருக்கும்போது
0: பசியில பசியில இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த களைப்பு அந்த கஷ்டம் தெரிய போவதில்லை இல்லையா? சரி, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன் நான். சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல்னா ராஜ்குமார், எங்களுடைய இளவயது ராசா, அதாவது இளவயது ராஜ்குமார் மன்னன் என்று நாங்கள் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அல்லவா அவர். அவருக்கு அவர் இப்போ புது பாட்டுக்கே வந்துட்டேன், பொன்னியின் செல்வன். கேட்கலாம் அந்த பாடலை. ராஜ்குமார் உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் சற்று இடைநிறுத்தி மீண்டும் பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஒரு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சேகர், விழுப்புரம் சேகர், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நலமாக இருக்கிறேன். அம்மா அப்பா நலமாக இருக்கிறாள், தங்கள் நலமா?
0: நலம் பெற்றிருக்கிறேன், நலம் பெற்றிருக்கிறேன், இன்னும் நலம் பெற வேண்டும்.
1: இருமல்
0: பேசும்போது
1: ஏலக்காயும் இல்லவும் மென்றிருந்தனால சரியாகிவிடும்.
0: இன்றுதான் நீங்க முதல் தடவையாக வருகிறீர்கள் இல்லவா காற்றடைக்கு? ஏனென்றால் ஆனால் நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாமல் கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருப்பீங்க, அது மறு ஒளிபரப்பு தெரியாமல் அதுக்கு பதிலையும் சொல்லியிருப்பீங்கள், அது இணையறதுக்கு முயற்சி செய்தீர்கள், பின்பு தான் தெரியும் உங்களுக்கு. அதனால் இன்று தான் நீங்கள் முதல் தடவையாக காற்றடையில் கலந்து கொண்டீர்கள், அதனால் உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் சேகர். சரியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எது எது ஒளிபரப்பு எது இன்னும் தெரியாது, ஆனா எப்போதும் இதைதான் கேட்டே இருப்பேன். ஏன்னா இது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டே
0: இருக்கான்.
1: கேட்காம பாட்டு ஒரு சில பாட்டு.
0: எப்படி எப்படி நீங்க இந்த வானொலியை கேட்க ஆரம்பிச்சீங்க சேகர்? நீங்க
1: கடவுள் சத்தமா அது ஒன்றும் சொல்றது இல்லை,
0: அந்த தமிழ் ரேடியோஸுக்குள்ள நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போயிக்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே தானே? அதானே
1: தமிழ் ரேடியோ வந்து இப்போ எல்லாத்தையும் நான் கேட்கறது கிடையாது. சும்மா சும்மா தொட்டு பார்த்தேன்னா தமிழ் பழைய பாட்டு போட்டுச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். அதை வேற வானொலிக்கு போறது கிடையாது, வேற வானொலிக்கு போறது இல்லை,
0: போறது இல்லை. பாடல் கேட்க ஆசை,
1: ஏன்னா பாட்டு மிஸ் ஆயிடுன்ட்டு.
0: சரி சேகர், உங்களுக்கு பாட வருமா? உங்களுக்கு பாடுவீங்களா? முதல் தெரியாதுதான் சொல்லுவார்கள் சேகர், பேந்து எல்லாரும் நன்றாக பாடுவாங்க, நல்ல இனிமையாக பாட ஆரம்பிச்சு விடுவாங்க. அவ அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்கள், அதனால பாட உங்கள் பாடலை கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன், அன்பு உறவுகளும் ஆவலாக இருப்பார்கள். இங்க பாடுங்க பார்க்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி. அழகு நிலா திரைப்படத்தில் வந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.
0: பாடுங்க அந்த பாட்டு. பாடுறீங்களா
1: இல்லம்மா? கவிதை சொல்லட்டுங்களா?
0: சரி, அந்த பாட்டை பாடி பாருங்க பார்க்கலாம், முடியும் உங்களால. எங்க ராகத்தோட பாடுங்க பாக்க.
1: மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
0: ஒன்று மட்டும். சரி, எங்க கவிதை சொல்லுங்க பாக்கலாம். எங்க
1: எடுத்துட்டு
0: வாங்க. நேரம் சரியாக 3:35, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் ஒரு சற்று ஒரு தடுமாற்றம் தான், என்றால் அந்த இந்திய இலங்கை நேரம் சொல்வதற்கு நேரம் சரியாக 1:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். ராஜ்குமார் உங்களோட பாடலை நான் முழுமையாக எடுத்து வருவேன், சற்று நிறை நிறுத்தினேன் என்றால் புதிய நேயர் அவர் வந்து எங்களுடைய சொல்லுங்க சேகர்.
1: நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, அதுதான் நம் வாழ்வின் வெற்றி.
0: நல்ல நல்ல கருத்தான கவிதை. உண்மை இது நீங்க எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடித்தது.
1: நான் எழுதுவேன், பதில் மட்டும்தான் எழுதுவேன். இந்த கவிதைகளுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஒண்ணு இருக்கு. கவிதைகளை படிப்பேனுமா?
0: படிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின்னூட்டம்
0: சொல்லுங்க, பேசுங்க. ஓஹோ, உங்களுக்கும் நெட்ல ஏதோ அது எல்லோருக்கும் வருகிற ஒன்று தானே, இது வாட்ஸ்அப் தானே? அப்ப உங்களுடைய சொல்லுங்க சேகர், கேக்குதா?
1: நடக்கிறது என்னுள், ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள்.
0: உங்களுக்கு உமையா உங்களுடைய இணையதளம்
1: முயற்சியில் எழுதுகோல் எழுதுகோல் முனைப்பதித்து காகித காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றம் பெறுகிறது.
0: சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்க பார்க்கலாம். அது இடையே நிறுத்தப்பட்டு அது இணையதளத்தின் கோளாறு. உங்களுடைய முழுமையான கவிதை வரவில்லை. ஓ, இணையதளம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று நினைக்கிறேன். என்ன மீண்டும் மீண்டும் அப்படித்தான் ஆகிறது சேகர்.
1: எல்லாம் கவிதையாய் மாறுகிறது.
0: சரி, என்ன பாடல் வேணும் சேகருக்கு? என்ன பாடல்? அதே பாட்டு தானே? விட்டு விட்டு விட்டு விட்டு வருகிறது. இணையம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. சொல்லுங்க.
1: என்ன ஒளிபரப்புற பாடலுடன் கேட்க முடியாம போயிட்டாரு.
0: அதுதானே. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு?
1: பொன்னூஞ்சல் திரைப்படம். பொன்னூஞ்சல், பொன்னூஞ்சல்,
0: பொன்னூஞ்சல்ல,
1: பொன்னூஞ்சல் திரைப்படத்துல இருந்து முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
0: ஓ, முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
1: ஆமா ஆமா, இந்த பாடல் வந்து வழக்கமா எழுதுற கவிஞர்கள் நெல்லை அருள்மணி என்றவர் எழுதியிருக்காரு இந்த பாடல் வரியில. இதுல ஒரு வரி வரும், நெல்மணிகள் பால் பால் பிடிக்கும் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. நெல்லு என்னுடைய பால் நெல் வயல் இருக்கு இல்லைங்க. ஹலோ,
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க.
1: அந்த நெல் மணிகள் வந்து பால் பிடிக்கும் பருவம் பருவத்தை அத அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டிருப்பார். அது பாடல்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அருமையான வரியை கொண்டு வந்து அந்த கதாநாயகிக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை முடிச்சிருப்பாரு. ஒரு வரி வரும், பால் பிடிக்கும் நெல்மணியின் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்கள்ல எழுதியிருக்காரு. இதுல எனக்கு நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் மிகவும் பிடித்த பாடல் அம்மா. அதனால எனக்கு
0: அருமையான பாடம் பொன்னூஞ்சல் படம் கூட நல்ல ஒரு படம் தான் இல்லையா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: ஆமா,
0: நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருக்கு அது ஈடு கொடுக்கதில்லை உண்மையாக இணையதளம். சரி, ராஜ்குமார் உங்களுடைய பாடல்.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து. அடுத்த பாடல் ஷாவுல் ஹமீன், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

நேரம் சரியாக 3:48 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:18. இந்த பாடல் ஷாகுல் ஹமீர் கேட்ட பாடல், அழகு மலராட. அடுத்த பாடல் காட்சியிலைக்கு வருகிறது. யார் பாடல் என்பதென்றால் எங்களுடைய ஆனந்தன் கேட்ட பாடல் காட்சியிலைக்கு வர இருக்கிறது. ஒரு கவிதையும் சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தார் ஆனந்தன். உங்களுடைய பாடல் கேட்போம். நேரம் சரியாக 3:48.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆனந்தன், வடலூர் ஆனந்தன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் நிறைவான பாடல், அது வந்து உறவுகள் கேட்ட பாடலில் நிறைவான பாடல். எங்களுடைய விழுப்புரம் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. கேட்போம் சேகர், உங்களுடைய பாடல் முதல் காற்றலையில் இணைந்து நீங்கள் கேட்ட முதல் பாடல் எது?

0: நேரம் சரியாக 3:58 அன்பு உறவுகள், இதுவரை நேரம் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மாழ்ந்தீர்கள். உண்மையிலேயே அருமையான பாடல்கள், எல்லோரும் கேட்ட பாடல் அத்தனையும் அருமையான பாடல். கூடிய அளவு அன்பு உறவுகள், அழைத்த உறவுகள், நான் விடைபெறப்போகிறேன் எனும்போது அழைத்த எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நீண்ட நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர முடியாது. அதனால தான் இனி வருகிற காலத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி கொண்டு வரலாம். சரியா? நல்லது என் அன்பு உறவுகளை, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இசக்கிய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
1: எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணின்னு கூப்பிடுற.

0: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழை உன்னை வணங்கிய என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னூறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து உங்களோட கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, கலம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கலம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நீய நெஞ்சங்களான ஷியாமலா. ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள். இந்த கலம்பத்தை 9:41 வியாழக்கிழமை 2021 எட்டாம் மாதம் 26 என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை பார்த்தால் கனடாவிலே வெப்ப எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காற்றலைக்கு வரும் வேளையில் எங்களுடைய சீதோஷ்ண நிலை கூடிக்கொண்டு வருகின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கொண்டு வருவதை இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 29°C இருக்கின்றது. நான் உள்ளிடும் பொழுது கலை எழுத்துக்களை 28° என்று காட்டியது உடனே 29°C மாறி 39°C எப்படி இருக்குமோ அப்படி உணர்வு உங்களுடைய 105° மேற்பட்டு அதுக்கு மேலான உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சுருங்க கூற போனால் அன்பு உறவுகளே, இருப்பினும் நாங்கள் வீட்டுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம். வெளியே உலாவது கடினமாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிது காற்றோட்டம் சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இடையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே காலடி வைத்து பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வெதுப்பகத்துக்குள்ளே உள்வருவது போல்தான் இருக்கின்றது. அது வெதுப்பகத்துக்குள்ளே என்றால் அப்படி வெதும்பு வருவது போல்தான் இருக்கின்றது. ஆனால் இதே எல்லா நாளைகளிலும் கனடாவிலேயே இந்த காலங்களிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம் முன்பு. ஆனால் இந்த விடம் நீர காலம் காலங்கள் தாழ்த்தி முந்தி பிந்தி வருகின்றது. சரியான பருவ காலத்திலே பருவ அந்த நிலைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கின்றோம். மாறி வருகின்றது. அது எப்பொழுது பக்கம் மாறியது என்றால் இன்று நேற்று அல்ல. எப்பொழுது கடற்கோள் வந்து உலகெல்லாம் ஒரு ஆட்ட அவ்வளவு குறுக்கி இந்த கடற்கோள் வந்து உலக திரைப்ப உலகப்படத்தையே மாற்றி அமைக்கும் வண்ணம் தரை மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அது அன்றிலிருந்து இந்த அலைவருது அந்த காற்றலை எங்களுடைய மலைவீழ்ச்சி வெப்பம் இவையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதற்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம் இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு கருணை சாந்தை பொறுமை இது எல்லாம் மாறித்தான் வருகின்ற. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து நின்று பாருங்கள். ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தில் அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள். தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நேயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விட மாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம் தந்திரம் என்ற சாணக்கியம் என தந்திரங்கள் மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமை குரல்களை உருக்கி நசைத்து கொண்டு போவதுதான் இன்றைய அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து பணத்தை மையமாக வைத்துத்தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா இந்த சிகிச்சையிலிருந்தே நன்றாகத்தில் எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள். மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள். சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தது என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால் மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பல்லை இழுத்து வாக்கு மட்டும் வாங்கி கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி என்று எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது, அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களோட கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணயம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை. இன்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் இன்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூரு கொண்டளவு வேண்டும் போல் இருக்கின்றது. பூரு கொண்டெழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிலுவையிலே அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது? அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் பெருக்குவதற்காக வளர்ப்பதற்கு தான் இருந்த ஆட்சியாளர்கள். அது கண்ணிடையே தெரிகின்றது. வேறு உலகத்துக்கு போகவில்லை. எங்கள் தமிழ்நாட்டை, ஈழத்திரு நாட்டை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள், அப்படியே தெரிகின்றது. எங்கே இருக்கின்றது என்ன? இங்கு முதல்வர்கள் என்று வருவார்கள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஆட்சி என்று வந்து அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தலைகளையும் தாங்கள் தான் முந்தி வந்தவர்கள், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து மக்களின் வாக்குகளை பகடை காய் போன்று உருட்டி பிரட்டி விளையாடி பதவிக்கு வந்திருக்கிறார். அவர்கள் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அது வடிவாக தெரிஞ்சு வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரிகிறது. எந்த பெரிய ஜாம்பவான் தங்களை தாங்கள் புகன்றோண்டு தங்களுக்கு தாங்கள் கோடிக்கணக்கானப்பட்ட பணத்தை கொட்டி செலவழிக்கின்றார்கள். யாருடைய பணம் அது? மக்களுடைய பணம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே அறிந்த 39 கோடியிலே ஏதோ செய்ய இருக்கின்றார்கள். யாருடைய பணம் அந்த பணம்? யாருக்கு அதை செய்கிறார்கள்? எங்கே நல்லாட்சி புரிந்தார்கள்? எங்கே நீண்ட நாள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள்? 5 வருடத்துக்கு கூட வருவதும் 2 வருடத்தால் போவதும் முண்டி அடித்துக் கொண்டு ஓடுவதும் நம்பிக்கையில்லா பிரகடனம் கொண்டருவதும் மற்ற கட்சிகளை சாடுவதுமாக இருந்தார்களே தவிர மக்களுக்காக யார் செய்தார்கள்? இன்று புலம்புகிறார்கள் வந்து ஆட்சியிலே வந்து அதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தது, செய்ததுகளையெல்லாம் தூக்கி பிடித்து பெரிதாக காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. அது மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் கேட்க முடியாதவாறு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை கொடுத்து அவர்களை கை நீட்ட வைத்து, இவர்களை கை நீட்டி அங்கே கொடுத்து விட்டு அவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஏமாளிகளாக்கி விட்டார்கள். உலகத்திலே எந்த இடத்திலே நல்லாட்சி இல்லை. அதனால்தான் இன்று இந்த அறத்தை நிலைநாட்ட ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த நுண்கிருமி எங்கே? இந்த நுண்கிருமி, இந்த நல்லாட்சி வல்லரசு சந்திரமண்டலம் கண்ட அரசுகள் எங்கே இந்த நோய்க்கிருமியை அளிக்கட்டும் பார்ப்போம். முடியாது, முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் அதை வைத்து மக்களை பகடைக்காயாக்கி பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு நாடு. அறையன்றோம் முதிரை பலகைகள் புதிய சந்தன பேழைகளிலே அடைத்த பிணங்கள் எல்லாம் இப்ப ஒரு கார்ட்போர்ட் மட்டைக்குள்ளே அடைக்கும் நிலைக்கு வந்து விட்டார்கள். எங்கே சேர்ந்து விட்டது? இந்த பணங்கள் ஒதுங்கி விட்டது ஆளுநர்களின் பொக்கத்துக்குள்ளே இருக்கின்றது. நல்லதே அன்புறவளே, கிராமத்திலே சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம், என்ன கருத்துக்களை தந்தேன் பொழுது சொல்ல எடுத்து பார்ப்போம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம், எங்கே இந்த நிகழ்வை எத்தனை பேர் ஆதரிக்கின்றார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் கையெழுத்து இங்கே எழுதி இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் எத்தனை பேர். இங்கு யாரும் இன்னும் வரவில்லை என்றுதான் எண்ணுகின்றேன். 12-11 யா சியாமலா அப்பா வருக வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார். வடலூர் ஆனந்தன் எழுதியிருக்கின்றார். கதை நேற்று மகிழ்ந்தோம், கதை கேட்டு மகிழ்ந்தோம், கதை கேட்ட வேளையிலே ஐயா வணக்கம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இருவரும் தான் ஏனிவரை காணவில்லை, அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வே வந்து நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். இறுதியிலே பாட்டு முடிவிலே தந்தவர்கள் என்று பாடல்களை தலைவு செய்து கொண்டு காற்றளவில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கதம்பத்தை நிகழ்த்துவோம். 9:51 உங்களுக்கு, எங்களுக்கு 12:22. உலகின் பல பாகங்கள் இருக்கும் அன்பு உறவுகளை வாருங்கள். முதலாவதாக வருவதற்கு இங்கே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதம். அந்த பதத்தை தந்து கொண்டு பாடலை கேட்க வாருங்கள், ஓடி வாருங்கள். இது 3 தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. சொல் அடுத்து பாடுவோம். இந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம், கதம்பத்தை சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, மனிதன் மனிதராக இருக்கவனும் மக்கள் மக்களாக இருக்கவனும் மனித நேயம், பொறுப்புணர்வு, சகோதர தத்துவம், அன்பு, கருணை, சாந்தம் இவையெல்லாம் வளர வேண்டும். வளருமாக இருந்தால், உலக நாடுகள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. காலத்துக்கு காலம் மனிதன் அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு நாட்டை ஒரு நாடு அடித்து பிடிப்பதைத்தான் செய்தார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் மக்களுடைய சேவையை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒவ்வொரு அரசர் காலத்திலிருந்து வருகின்றது இந்த சந்ததி, சந்ததியாக அரசியல் அப்படி வருகின்றது. கையோங்கிடமும் பணம் படைத்தவன் தான் இன்று ஆட்சியை செலுத்த முடிகின்றது. எத்தனையோ பெரிய ஜாமவான்கள் வந்து எத்தனையோ சவாடர்கள் விட்டார்கள், எத்தனையோ கருத்துக்களை கூறினாரோ யாரும் நிறைவேற்றியதாக இல்லை. எங்க அன்பு மகன் வடலூர் ஆனந்தன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா ஆனந்தன்? நல்லது. அங்கே நீங்கள் மலை குறிச்சியை பற்றி கூறினீர்கள், எப்படி இருக்க? இப்பொழுது நான் கூறியவற்றில் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஒத்த கருத்துக்கள் இருந்தால் நீங்க பேசலாம் ஐயா.
1: ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் சரியா தான் இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி அவங்க பைய ஒப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அப்பாவி மக்கள் பாவம் எப்படி எல்லாம் திண்டாடுறாங்க பாத்தீங்களா? மக்களையே பாதுகாக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்குன்றதுக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஆகி போயிட்டு இப்போ உள்ள சூழல்ல
0: அவர்களால் முடியாது. ஆனால் பொய் பேசுகிறார்கள், அது மட்டும் எங்களுக்கு தெரிகின்றது. பேராயுதமான வாக்கு என்ற ஆயுதம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு.
1: மூளைச்சலவை சரிங்க, மூளைச்சலவைன்னு சொன்னீங்கன்னா அதை செய்திருக்காங்க.
0: அந்த மூளைச்சலவை பல விதமாக செய்கிறார், பணத்தால், சண்டித்தனத்தால், அடக்க முறையால்.
1: இலவசம் சொன்னீங்க.
0: இவற்றை கொடுப்பதற்கு எத்தனை கைக்கூலிகள் இருக்கின்றார்கள் உங்கள் மத்தியிலே?
1: இலவசம் எப்படி கொடுக்கவே முடியாது. எப்படி கொடுக்க முடியும் இலவசம்? இங்கிருந்து எங்கிருந்து வரை அது எப்படி, யாரு கொடுக்க முடியும் இலவசங்கிறது சொல்லுங்க.
0: ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுப்பதா என்ன? மக்களிடத்திலிருந்து வரி வசூலித்து மக்களிடத்தின் விலையை உயர்த்தி மக்களிடத்தின் ஏமாற்றி

0: இல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்களும் வாழ முடியாமலுக்கு தட்டி கேட்டால் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகின்றார்கள் இல்லையா? விவசாய புரட்சி நடந்தது, என்ன நடந்தது,
1: என்ன அது, காலம் மாத காலங்களாகி அது என்னன்னே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு,
0: புஷ்பானமாக போய்விட்டது. அடக்க முறையும் பணமும் பணபலமும் தான் இப்பொழுது ஆட்சி. எந்த நாடு, நான் இந்தியாவை மட்டும் கூறவில்லை, இலங்கையை மட்டும் கூறவில்லை, உலக நாடுகள் அத்தனையும் கூறுகின்றேன். உலக நாடுகளுக்கு வருகின்ற தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு, வாக்கு மக்களிடம் இருக்கிற பெரிய ஆயுதம் வாக்கு, அந்த வாக்கை பலமிழக்க செய்து விட்டார்கள். வாக்கை வைத்துக் கொண்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் இப்பொழுது. அப்படி அல்ல, அந்த புரட்சியை செய்து நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்று வருபவர்களை புரட்சியாளர் பயங்கரவாதிகள் என்று முத்திரகுத்தி அவர்களை அடக்குகின்றார்கள். எல்லா வல்லரசும் சேர்ந்து இப்பொழுது அங்கே ஆப்கானிஸ்தானே நடக்கின்றது. அதுதான் அவர்களுடைய கோரிக்கையும் அவருடைய தேவைகளும் அவருடைய நிலைநாட்டலும் வேறு, ஆனால் இடையிலே உள்ளவர்கள் அந்தரம் தெரிகின்றது. அடுத்த வல்லரசுகள் என்ன செய்கிறார்கள் என்று விடமாட்டார்கள் ஐயா, விடமாட்டார்கள். அதனால் தான் இந்த கொரோனா என்றது வந்து இவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ரைவன் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டுத்தான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துவார்.
1: அது அநீதி ஏற்படும் போது அந்த தெய்வங்களே வந்து இறங்கி நிக்கிற மாதிரி தான் அந்த இது மாதிரி சூழல்லாம் ஏற்படுது.
0: நிச்சயமாக,
1: அதர்மம் தலை தூக்கும் போது அந்த தர்மன்ற அந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்மள வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிறுத்துது.
0: உண்மை, யார் அறவழி கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அநியாயம் நடக்கும். பாருங்கள், வந்த இறந்து போனவர்கள் பெரிய பாரதூர பாதிப்பிலே ஏற்படுவர்கள். ஒரு ஒரு பாமர மக்களை அவர்கள் கூறவில்லை, இல்லை அவர்கள் செல்லவில்லை வைத்தியசாலைக்கு. அவர்கள் அறவழியாக வீடுலே நிமிது எங்களுடைய முதியோர்கள் காட்டிய நல்வழிகளிலே இயற்கை மூலிகைகளை உடன்பிழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தலைவர் தாடியவர்கள் தான் இப்ப தலைவுத்து கரணமாக விழுந்து கிடக்கிறார்கள். நிலத்திலே அவர்கள் நான் வாழும் பொழுது நிலம் என்று ஒன்று இருக்கின்றது, பொறுமை காக்கும் பூமியில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அட்டூழியம் செய்பவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அட்டூழியம் செய்பவர்களில் முதல் தரத்திலே இருப்பவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள். அவர்கள் பேசுவதொன்று செய்வதொன்று எவ்வளவு அடாவடித்தனம் செய்கிறார்கள் ஐயா, யாரும் எதிர்த்து கதை கீழே அளவுக்கு அடக்குமுறை வந்தது. அவர்களுக்கு இந்த வருத்தம் வந்து அப்ப பாருங்க, எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கவிழ்ந்து போனார்கள். நல்லது ஆனந்தன், நீங்கள்
1: வரும்போது அந்த ஒரு வேகத்தோட வராங்க, தவிர அந்த வேகங்கிறது அப்படியே மாறி போயிடுது. அந்த ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது வருவதுக்கு முன்னாடி அதோட அருமை தெரியுது, வந்த பிறகு மாறிடுறாங்க.
0: அதுதான் அதை தட்டி கேட்பவர்களுடைய ஆபாசத்தையும் அவர்கள் மட்டும் தட்டி விடுவார்கள். அதற்காக இனி ஒரு யுகம் வர வேண்டுமே தவிர இந்த யுகத்தில் இது நடைபெற மாட்டாது. நல்லாட்சி கிடைக்காது, மக்களுக்கு நன்மை பயக்காது. என்னையே மக்கள் கேட்பது நல்ல உணவு, நல்ல உடை, உறையுள் உடை, அதுதானே கேட்கின்றார்கள். நன்றாக உடுத்து படுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வீடுகளில் இருந்து போக வேண்டும் என்று. அது பேராசை கொண்டு அலைபவர்கள் மற்றவர்களை சுரண்டிக் கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அநியாயங்களை செய்பவர்களை கண்டுவிட்டு அறம் இப்படி தலைபெறி தாடுகின்றது.
1: மக்களுக்கு
0: தேவை
1: எந்த மலையில, இந்த இது இதுதான் மக்களுடைய கோரிக்கைகளும். அந்த தலைமையா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை இந்த மூன்று தான். எங்கேயா இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று. தலைவராக வர்றவங்க இந்த மூன்றையும் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு.
0: அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி. நல்ல ஆட்சி இருந்தால் மழையேன் இப்படி மாறி பெய்கின்றது, காலநிலையே மாறி போகின்றது. இதெல்லாம் இவர்களுடைய அட்டூழியங்களால் நடந்து இயற்கையை எதிராக நடந்தார்கள். இப்பொழுது இயற்கை கொடுக்கின்றது தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த வட துருவத்திலே இருந்த பனிக்கட்டி இவ்வளவு காலமும் கரையவில்லை, இப்பொழுதுதானே கரைந்து கடல் மட்டத்திலே சேருகிறது.
1: பனிக்கட்டிகள் கூட கரைந்து போகக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. பனியே உருகக்கூட ஒரு காலகட்டமா ஆயிடுச்சு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய அந்த சூழல்.
0: இல்ல, மனிதனுடைய சூழல்ல இந்த ஆளுநர்கள், ஆளுநர்கள் தான் பிழை. மக்கள் என்ன பிழை இருக்குது? 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சம் காரணமாக கையை நீட்டுகிறார்கள்.

0: 39 கோடியிலே செய்ய போகிறார்கள். யாருக்காக அவர் என்ன செய்தார், அதுக்காக எதுக்காக செய்ய வேண்டும், எத்தனை நாடுகள் தட்டி துளைக்கின்றது அவரை. அப்பாவுக்கு அப்பாவுக்காக மகன் செய்கிறார் என்று கூட, மகன் ஆரண்ட பணத்தை மக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அப்பாவுக்காக மகன் ஆக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அடுத்த வருகின்ற மகன் பெறப்படும் என்று மற்றவர்களுடைய மண்டையை கழுவி அவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் என்ன அரசியல் தெரிந்தவர்கள், போராடவும் எதிர்த்து எதிர்த்து கதைப்பவனை கொலை செய்வதும், தடுத்து கேட்பவனை தனியடி ஆட்களை விட்டு அடித்து தொந்தரவு செய்யும் பேச்சு நன்றாக இருக்கின்றது, செயல் மற்ற பக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் ஆளுநர்களுடைய போட்டி. இது போட்டி, அவர்களுக்குள்ளே உள்ள போட்டி, மக்களோடு போட்டி அல்ல. மக்கள் திசை திரும்ப தெரியாமல் அவர்கள் அந்த அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்குள்ளே கையாட்களை வைத்துக் கொண்டு மூளையை செலவு செய்து பணத்தால் அடித்து பிழுத்தி விட்டார்கள்.
1: இதை தட்டி தன்னுடைய இடத்தை தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்லாம்.
0: இவர்களை எல்லாம் அரசியல் தலைவர்களோடு ஒத்துப்பாக்க, இவங்களை எல்லாம் ஜுச்சு பீக்கள் ஐயா, இவங்களுக்கு என்ன தெரியும், தடியெடுத்து அடித்து பிழுத்தி போட்டி போட்டு கிழிச்சறிஞ்சு விளம்பரங்களை கிழித்து பறைகளை உடைத்து கடைகளை அடித்து உடைத்து வழக்கிலே சென்றால் அங்கே கையுறை வாங்கும் அதிகாரிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் தலை சாயத்தோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். கொலை செய்தாலும் தப்பி செல்கிறார்கள். அப்படி மலிந்து விட்டது எல்லாம். அதைத்தான் விதைத்தார்கள். தாங்கள் மட்டும் தலை நிமிந்து ஆள வேண்டும், தாங்கள் மட்டும் வெள்ளை உடுப்போட தெரிய வேண்டும், மக்கள் மத்தியில தாங்கள் மட்டும் பேச வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, தங்களுடைய சந்ததிக்குத்தான் இவை வரும் என்று சந்ததியை பெருக்கி சந்ததிக்கேற்ற வருவாய்களையும் வாழும் வலது வசதிகளையும் பெருக்கினார்களே தவிர மக்களை என்ன செய்தார்கள், ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரிகிறது. அரசியல் கண்ணோட்டத்தை வெளியிலே இருந்து ஆய்வு செய்பவர்களுக்கு தான் அது தெரிகின்றது. அதிலேயும் பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஆசிய நாடுகள் தான். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ள உள்ள அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சாக்கடைகள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் யாரையும் அரசியல்வாதிகள் என்று இங்கு யாரும் மதிப்பதும் இல்லை, கூறுவதும் இல்லை. அவர்களுக்கு என்ன தெரியும், அடிக்க தெரியும், உடைக்க தெரியும், பந்தா போட்டு உலக அங்கே உள்ள நிலங்களை எல்லாம் வளைத்து போட தெரியும், கட்டிடங்களை பிடிக்க தெரியும். இந்த தலைவர்கள் எல்லோரும் தான், ஒருவர் இருவர் அல்ல. நல்லது ஆனந்தன் நல்லவிடம் பேசுகிறோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்களும் என்னோடு இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம் காலை என்ற பதம். காலை என்ற பதத்தை கொண்டு 5 பாடல்கள் தர வேண்டும்.
1: காலை காலை தென்றல் பாடி வரும் ராகம் புதுராகும்
0: சிறப்பு. காலை தென்றல் என்பதை பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு. முதலாவது பாடல் தந்துவிட்டேன். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள், பார்ப்போம்.
1: காலையிலும் மாலையிலும் இது கல்லூரி வாசலில் வந்த நிலா.
0: ஆஹா, காலையிலும் மாலையிலும் கல்லூரி வாசலில் வந்த அது எந்த நிலா ஐயா?
1: கல்லூரி வாசலில், அது கல்லூரி காலங்கள்.
0: நல்லது. அடுத்த பாடல் ஆனந்தன்.
1: காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடல் அலை நீயே காலையும் நீயே மாலையும் நீயே. அந்த பாடலுங்க
0: சிறப்பு. 3 பாடல்களை தந்திருந்தால் அற்புதமான பாடல். இங்கே 4வது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: காலை 3 பாடல் வந்து
0: சின்ன பாடல்கள். காலை காலை நேர தென்றல் காற்று,
1: காலை
0: காலை
1: யோசித்து வர நீங்க 1 பாடல் கொடுத்திருக்கேன்.
0: காலையில் எழுந்தால் காலையில் எழுந்ததும் கண் திறந்து பார்த்தால் பல பாடல்கள் இருக்கின்றன. காலை மீண்டும் பெறப்போகின்றீர்களா? நீங்கள் மூன்று பாடலை அடுத்தடுத்து தந்தீர்கள். காலை என்றவுடன் உங்கள் மனதில் இருந்ததை வேகமாக நினைத்து விவேகமாக அதை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பான பாடலை தந்தீர்கள். இன்னும் இரண்டு பாடல் மீண்டும் வந்து தரலாம், நீங்கள் வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இனிமையான பாடலை தந்திருந்தவர்கள் அன்பு மகள் ரேவதி வருகின்றனர். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி
2: வணக்கம். அப்பா
0: வணக்கம். மகளே வணக்கம். மகளே ரேவதி, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நலம், நலம். இப்பொழுது காற்றலைக்கு நான் வந்தவுடன் பேசியதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தீர்களா?
2: ஆனந்தன் அவர்கள் வரும்போது
0: ஆனந்தன் வந்ததை கேட்டீர்கள். நல்லது மகளே. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கு, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி அதற்கு. நீங்கள் வந்தமைக்கு, இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் மாலை. மாலை என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல் தர வேண்டும் ரேவதி.
2: அப்பா மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்த பாடல் அப்பா.
0: ஆஹா, மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மங்கிய ஒளியினை போலே நீங்கள் கேட்ட பாடல். நல்லது. அடுத்த என்ன பாடலாம் இருக்கு
2: அப்பா? இருவரு பாட்டு வீணை வச்சு பாடுவாங்க. சௌகர் ஜானகி. மாலை மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்.
0: காலத்தால் அழியாத ஒரு பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி. அடுத்த பாடல்.
2: மாலை மாலையில் பூத்த மல்லிகை, அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்.
0: மாலை நேரத்திலே அந்த மல்லிகை பூத்ததா? மாலையில் பூத்த மல்லிகை என்ற பாடல், நல்ல பாடல். மாலையில் பூத்த மல்லிகை. அடுத்த பாடல்.
2: இப்பெல்லாம் என்ன டக்குன்னு
0: வர ரேவதி நானே பாடல் களஞ்சியம் திடீர் திடீர்னு பாடல் தருவார். என்னை வாட்டு என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: மாலை மாலை
0: மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் மகளே. மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு புதிய பாடல். சரி, மூன்றாம்.
2: அப்பா ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்துருது, மாலை நேரத்து மயக்கம்.
0: ஆஹா, அது இது மாலை நேரத்து வணக்கம் மயக்கம் வரும். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படியே இல்லவா வரும். இது மாலை நேரம்.
2: அது வேண்டாம். மாலை முட்டை மாலை. அப்பா எத்தனை மாலை? அப்பா இந்த மாலை பண்ணலாம். அப்பா
0: என்ன மாலை?
2: மாலை வண்ண மாலை.
0: அந்த மாலை வந்து பொழுது அல்ல, அது கழுத்திலே போடுகிற மாலை. அப்ப அதே நாங்கள் விடுவோம். வேற ஒன்று தாருங்க. சோலை குயில் என்று ஏதோ கருக்கலில் என்று வரும்.
2: மாலை பொழுதினில் சோலை குயில் யார் பாடுங்கோ.
0: மாலை மாலை கருக்கலில் மாலை கருக்கலை. கடிகாரி ஐந்து பாடலை தந்து நிறைவேற்றி விட்டீர்கள். உங்களுக்கு மறுபடியும் வேண்டும் ஒரு பதத்துக்கு காண்போம் உங்களை. நன்றி அம்மா. நன்றி மகளே. நன்றி, நன்றி, நன்றி. எங்கே சியாமலா வர வேண்டும்? சியாமலா மகளே. சியாமலா வணக்கம். நலமாக தானே?
3: நல்லா இருக்கப்பா.
0: நல்லது. சரி, உங்களுக்கு இப்பொழுது வருகின்ற பாடல் ஏன் என்ற பதம் தாங்கி வருகின்றது. ஏன்
4: ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை.
0: கெட்டிக்காரை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து இரண்டாவது பாடல்.
1: ஏனோ அப்படி வரக்கூடாதுல்லப்பா.
0: வரலாம். ஏனோ கேளுதானே. ஏன் ஏனோ
4: ஏனை எழுப்பலானாய் மடவானே.
1: அந்த மாட்டுப்பா.
0: ஏனோ என்னை எழுப்பலானாய்
1: மடவானே. அது இன்னும் அது அப்புறம் சொல்றப்பா. அது நவராத்திரிக்கா.
0: இது இது
1: இது இது என்ன படம் தெரியல. சரியா தெரியலப்பா படம் பேரு.
0: ஏனை எழுப்ப ஏன் ஏலோ ஏனோ என்னை எழுப்ப. சரி, அடுத்த பாடலை கொடுங்கள்.
3: அதே பாட்டுதான்ப்பா அதே மாதிரி வருவது.
4: நோயனை எழுப்பலானாய் அழகு மடமானே
3: அப்படி வருப்பா இந்த
0: பாட்டு.
3: வந்து
0: நவராத்திரி திரைப்படத்தில் திரையாட்டு நல்லது. ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே. அடுத்தது
3: ரெண்டு
0: பாட்டு
3: சொல்றப்பா.
0: வேற பழங்களை கேட்கும் போது ஓடி வரும் பாடல்கள் சொந்தமாக வரும்பொழுது தடுமாறும் இல்லையா?
3: ஆமாப்பா ஆமாப்பா.
0: மீண்டும் வருகிறீர்களா?
3: இன்னும்
0: ரெண்டு பாடுகள் வேண்டும் மகளே. கொண்டு வாருங்கள், தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்கார் இப்ப முகமது அலியிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராகவேந்தர் முகமது அலி அவர்களே.
5: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நாலாவது உறவாக வந்திருக்கு. உங்களுக்கு வருகின்ற பாடல் என்ன பாடலை தரலாம் என்று எண்ணும் போது இங்கே இருக்கின்றது உங்களுக்கு காதல் என்ற வரியோடு வருகின்றது பாடல். காதல்
5: வருது.
0: காதல் காதல் லவ் ராகவேந்தர் சிரிக்கிறார். காதல் என்றவுடன் நீங்கள் காதலிக்கவில்லையா?
5: இல்லையா.
0: நீங்கள் காதல் என்றால் கணவன் மனைவி அல்லது ஒரு வாலிபன் வாலபியினுடைய காதலை எண்ண வேண்டாம். எல்லோரும் அன்பு மகளிடம் காதல், அம்மாவிடம் காதல், அப்பாவிடம் காதல், கடவுளிடம் காதல், காதல் அப்படி எல்லாம் காதல் என்றால் அன்பு தானே?
5: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சார் எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. ஐந்து பாடல் காதல் என்ற வரியோடு நல்ல வரியோடு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. இனிமையாக
5: காதல் கமையா காதலுக்கு ஒரு ஐந்து பாடல் நான் தருகிறேன் ஐயா.
0: பாருங்கள்.
5: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் இங்கே காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடுத்தது
5: காதல் வானிலே காதல் வானிலே அது ஐயா.
0: காதல் வானிலே காதல் வானிலே கெட்டிக்காரன். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல்.
5: காதல் என்பது காதல் என்பது கனவு கனவு கனவாகமா அப்படின்னு
0: உங்களுக்கே அது தடுமாற்றம் இருக்கிறது. தெளிவான வகைப்படமாக தர வேண்டும். உங்களுக்கே தடுமாற்றத்தை எப்படி தர முடியும்? கொண்டு வாருங்கள் ஒரு பாடம் கொண்டு வாருங்கள் அல்லது அந்த பாடலை சரியான வரியை கொண்டு வாருங்கள்.
5: அப்படி வரலாம் ஐயா.
0: மறுபடியும் வரலாம். இந்த காதல்ல ரெண்டு பாடல் எத்தனை பாடல் அப்பா காதல் நீங்கள் நீங்களே எத்தனை பாடல் கேட்டிருக்கின்றீர்களே. வெண்ணிலாவில் இருக்கின்றது
5: காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே அது ஐயா.
0: பாத்தீங்களா பாடல் என்று காதல் வெண்ணிலானும் வந்து விட்டது. வேற என்ன வரும்? பாண்டியராஜன் படத்தில் கசக்குதையா என்ற ஒரு பாடல் வரும்.
5: காதல் கதக்குதையா
0: ஞாபகத்தை தூண்டுவதற்கு இதுதான் மிருகம் விவேகம் என்று கூறுவது. உங்கள் பொக்கிஷத்திலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது. வெளியே வரவில்லை. கொண்டு வாருங்க. இன்னும் ஒரு பாடல் தானே.
5: இன்னும் ஒரு பாடல் தானே ஐயா. ஐயா ஒரு பாடல்.
0: கண்ணன் வந்தானோ
5: என்ன ஐயா?
0: கண்ணன் வந்தானோன்ற ஒரு பாடல் வருமே. இந்த பாடல் ஞாபகத்துக்கு வருவதில்லை உங்களுக்கு இல்லையா? நீ குறிப்பிட்ட பாடல்களிலேதான் நீ நேரத்திலும் வந்து கேட்டுக் கொண்டு போவீர்கள். குறிப்பிட்ட பாடல்களைதான் திருப்பி திருப்பி கேட்பீர்கள். புதிய பாடலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடல்கள் கேட்டிருக்கீங்க. எத்தனை பாடல்கள் கேட்டிருக்கிறீர்கள் தானே? காதல் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் இப்ப நான் உதவி செய்து ரெண்டு பாடலை கொடுத்தீர்கள். அங்க நீங்களாக கொண்டு வர வேண்டும். ஒரு பாடல் தானே. முயற்சி பண்ணி பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
5: ஐயா வேணும் நான் மீண்டும் வருகிறேன் அடுத்த
0: நேரம். மீண்டும் பாருங்கள். ஐந்து நான்கு விதங்கள் தந்து விட்டீர்கள். ஐந்தாவது பாடத்தை கொண்டு வர ஒரு பாடல் தானே கொண்டு வரும். சரி கொண்டு பாருங்கள்.
5: வந்து தருகிறேன் ஐயா.
0: நல்லது நல்லது. அடுத்து வருபவருக்கு இங்கே நல்லதோர் பதம் இருக்கின்றது. அவர் உடனே கூறுவார் இந்த பாடலை. ஓடுகாரங்கள் யாராக இருக்கலாம், அடுத்து வருபவர்களுக்கு இந்த பாடல்கள் கூறக்கூடிய ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. தாமோதரன் ஐயா அவர்கள் வணக்கம் கூறியிருக்கின்றார். வணக்கம் கூறியவர் காற்றலைக்கும் வர வேண்டும், வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறியிருக்கின்றார். ரேவதி வணக்கம் கூறி வந்துவிட்டார். செல்வகுமார் வணக்கம் கூறியிருக்கின்றார். அங்கே ஓடி வர வேண்டும், கொண்டு வாருங்கள். வணக்கம் கூறியவர்கள் வணக்கத்தோடு நிற்காமல் காற்றலைக்கும் வந்து உங்களுக்கு பதங்களை தேடும். நல்ல பதம் ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த பதம், அடுத்த வரவருக்கு நல்ல பதம் கொண்டு வரலாம், ஓடி வர வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். பாடலை தருவதானால் பாடலுக்கு இங்கே பதவிகள் வரும், வருவதற்கு இங்கே அதற்கு முதல். சரி, பாடல் வருகிறது. எங்கே சியாமலா வந்து விட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். எடுத்து விட்டீங்களா?
6: பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ப்பா?
0: இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரியும் தானே மகளே, உடனே வரவில்லை இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. அடுத்த பாடல், இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
6: ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறே, அந்த வசன வாயில பாட்டுக்குள்ள
0: பாத்தீங்களா? ஒரு ஏனுக்கு எத்தனை ஏன் வந்து விட்டது என்ன? ஏன் ஏன் ஏன்
6: ஒரு பதத்தை கேட்டீங்க, சொல்லிட்டு போயிடும்பா.
0: என்னமா
6: இன்னொரு பதத்தை இப்படியே கேட்டுட்டீங்கன்னா ரெண்டாவது வராம
0: சொல்லுங்க. அப்படியா இல்ல, இந்த உலகில் அது வராது, மீண்டும் நீங்கள் பத்து வரணும். சரி அம்மா, நன்றி. நீங்கள் நினைத்து முதல் ஐந்தும் தந்துவிட்டீர்கள், மிகுதி ஐந்து தருவதற்கு ஆயத்தமாகுங்கள். வணக்கம் வணக்கம் மகனே ஃபாரூக், சவுதி அரேபியா.
7: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்,
7: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம்,
7: அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்,
0: நலம் நாங்கள் நலம் அறிய, நாங்கள் நலமறை, நீங்கள் நலமறிந்து கொண்டீர்கள், நாங்கள் நலம் என்று கூறிவிட்டு நீங்களும் நலம் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய வெப்பநிலை இப்பொழுது சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது பாரூக்?
7: கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் சிறப்புகள். கொஞ்சம் உங்களுக்கு வெறுப்பட கூடிக்கொண்டு போகின்றது இப்பொழுது, வெக்கச்சக்கமாக வந்து விட்டது. மாறி வந்து விட்டது மகனே, காலந்தையெல்லாம் உலக நாடுகளில் மாறி வந்து விட்டது. நான் முதல்ல கூர்மையும் தானே, எல்லாம் மாற்றம் கலியுகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான பதம் என்ன பதமாக இருக்கும்? இரண்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
7: நீங்க இப்ப சொன்னீங்கதானப்பா, நல்ல பதம் அஞ்சு பாட்டு சொல்லியிருந்தானே, வேகமா விழுந்தடிச்சு விட்டாங்க.
0: சரி, ஓடி வந்ததுக்காக தருகின்ற அந்த பதத்தை தென்றல் என்ற பதம்.
7: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு,
0: சிறப்பு
7: அந்த பாட்டு.
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கட்டிக்காரன் உடனே சொல்லிவிட்டார் ஒரு பாடல். எங்க அடுத்த பாடல்?
7: தென்றல் காற்றே, தென்றலுக்கு தெரியுமா தென்னாங்கு பாட்டு, அப்படி இருக்கிற
0: உண்மையிலே அந்த பாடலை நான் நினைக்கிறேன், நீங்கள் கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. அதான் அப்பாவும் மகனுமா, தென்றலுக்கு தெரியுமா. இப்பொழுது சியாமலா இந்த பாடத்தை எடுப்பதற்காக கேட்டிருந்தாங்கப்பா, அடுத்தது தாருங்க நான் சொல்லுறேன். ஆனா அவன் மீண்டும் ஆனா இதை விட சுலபமானது அவன் கிடைக்கலாம் தானே. சரி, கொண்டு வாருங்கள் அடுத்ததை கொண்டு.
7: தென்றல் வந்து தீண்டு போது என்ன வண்ணமோ,
0: அடேங்க தென்றல் வந்து தீண்டும் போது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ, நல்ல பாடல். மூன்றாவது பாடலை தந்தீர்கள். அடுத்து நான்காவதும் ஐந்தாவது இரண்டு பாடல் தான் இருக்கின்றது.
7: தென்றல் வந்து என்னை தொடும்
0: பாத்தீங்களா, தென்றல் வந்து அப்படி தொடுகிறது, அப்படி தென்றல் வந்து என்னை தொடும். அடுத்தது
7: தென்றல் என்னை முத்தம் விட்டது.
0: அட்ரஸ் செகண்டா ஒரு ஓடை நதியாக ஒரு ஓடை நதியாகிறது தென்றலோடு முத்தமிட்டது. நல்ல பாடலை தந்தீர்கள் பாருங்க. ஐந்து இனிமையான தென்றலோடு சம்பந்தப்பட்ட தென்றலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா. என்ன எண்ணத்தான் வரும், உடனே வராது, எண்ணும் போதுதான் வர முடியும்.
7: மற்றவங்களுக்கு திரும்ப வருது, நமக்கு திரும்ப வரும். எல்லாம் காட்ட வந்து ஏன் என்ற ஏழென்ற கேள்வி எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து வரும்போது. நன்றிப்பா,
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க முகமது அலி அவர்களை கொண்டு வந்து விட்டார் காதல் பாடலை. எங்க கொண்டு வாருங்கள் ராகவேந்தர் உங்கள் காதல் பாடலை.
5: ஐயா ஒரு ஒரு பாடல் காதல் ரோஜாவே கண்ணே நீ எங்கே, அந்த பாடல் ஐயா.
0: அற்புதமாம், அற்புதம். சிறப்பாக ஐந்து பாடலை தந்தீர்கள். ஆனால் காதல் என்ற பதத்துக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தது. கட்டிக்காரன் மீண்டும் அணைந்து மேலும் ஐந்து பாடல் தர தண்டியுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி.
5: பழைய பாடலாம் இருக்கின்றது ஐயா.
0: நல்லது, அதே பாடலும் இருக்கலாம், நீங்கள் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி அலியா அவர்களே. அங்கே மகன் செல்வகுமார் வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றார். செல்வகுமார்
8: வணக்கம்பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார். என்று பணிக்கு சேர்ந்தீர்களா? பணி முடிந்து விட்டதா?
8: பணி முடிஞ்சிருக்குப்பா.
0: அப்படியா?
8: வந்துட்டு சாப்பிட்டு.
0: சரி, அப்ப என்ன பாடல் தந்தால் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
8: நீங்க நல்ல பாட்டாதான் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
0: ஒன்று என்ற பாடலை கொண்டு வாருங்க. ஒன்று
8: ஒன்று ஒன்று ஒன்றன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், அந்த பாடல்பா.
0: அடேங்க அப்பா, எல்லாரும் கேட்காத பாடலை தருவீங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடிய பாடல், நல்ல பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், நல்லது. அடுத்த பாடல்
8: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அந்த பாடல்.
0: ஆஹா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
8: ஒன்னு சொல்லலாமா? ஒன்னொன்னா
0: சொல்லலாம்.
8: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு
0: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு. வாழ்த்துக்கள் ஒன்னா ஒன்னா. அடுத்த பாடல் மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
8: முதலாளி
0: ஒருவன் ஒருவன் முதலாளி, அந்த பாடல். அடுத்த பாடல் இனி ஒரு பாடல் தந்தால் சரியாக இருக்கும்.
8: ஒரு பாட்டு
0: திருவிளையாடல் இருக்குது.
8: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார், அந்த பாடல்.
0: ஒரு ராஜா ராணியிடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடல், ஐந்து பாடலை தந்து சிறப்பித்து விட்டீர்கள். கட்டிக்காரன் நீங்கள், கட்டிக்காரன். சரியா? மீண்டும் வரலாம், இன்னும் ஐந்து பாடல் தரலாம். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி செல்வகுமார்.
8: சரி,
0: அடுத்த உறவு யாராக இருக்கும்? சியாமலா அழைத்திருந்தீர்கள். இங்கே ஓடி வர வேண்டும் சியாமலா. அடுத்த பாடல் சிறப்பான பாடல் இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். உங்களுக்கு ஏற்ற பாடல், அற்புதமான பாடல். எல்லா பதங்களுக்கும் பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது காற்றலையில். அந்த பாடலை தெளிவெடுத்து கொண்டு வந்து தருவது தானே மக்கள். சரி, முகமது அலி மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் முகமது அலி. அலி வணக்கம். வணக்கம்
9: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: இரண்டாவது ஐயா வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு என்ன பதம் தந்தால் நீங்கள் பாடலை விரைவாக தருவீர்கள்?
9: ஐயா, நீங்கள் என்ன பாடல் தர விருப்பப்பட்டுகிறீர்களோ அதை தாருங்கள்.
0: நான் விருப்பப்படுகிறேன். உங்கள் பெயருக்கு திறந்து பார்த்த பொழுது இந்த பெயர் தான், இந்த பாடல் தான் பெறுகின்றது. அம்மா என்று ஆரம்பிக்கும் பாடல்கள் ஐந்து தாருங்கள். அம்மா இலகுவான பதம்.
9: அம்மா அம்மா அழைக்காத உயிரில்லையே, அது ஒண்ணு ஐயா.
0: ஆமா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல் ஒன்று. அடுத்தது
9: வந்து அம்மா அம்மா, அந்த பாடல் வந்து
0: அந்த பாடல் முடியுங்கள். அம்மா அம்மாண்டு இருக்குது, அது என்ன பாடல்? அம்மா அம்மா அந்த வரியே கூட வேண்டும்.
9: இந்த உழைப்பாளையில வரவையா அந்த பாடல். அம்மா அம்மா இந்த பாடலையா?
0: அம்மா அம்மா எந்த நாறு உயிரே என்ற பாடல், அது நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல்.
9: அம்மா நான் பெற்ற பிள்ளை, அந்த பாடல்.
0: நான் பெற்ற பிள்ளையா நீ பெற்ற பிள்ளையா? அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படித்தானே?
9: நீ பெற்ற பிள்ளை தான். அம்மா கூட பெற்றுவாது.
0: அம்மா நீ சுமந்த பிள்ளை. நீ சுமந்த பிள்ளை. சரி, ரெண்டு பாடல். இன்னும் ரெண்டு பாடல்.
9: ஐயா மூன்று பாடல். ஆமா, ரெண்டு பாடல் போடணும்.
0: அம்மாவே அம்மாவே அம்மாவே கூப்பிடுது. அம்மாவை தான் கூப்பிட வேண்டும். அடிமை பெண்ணில் ஒரு பட பாடல் இருக்கின்றது. ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு பாடும் பாடல்.
9: ரெண்டு பாடல் இருக்குது ஐயா.
0: ரெண்டு பாடல் தர வேண்டும். ரெண்டு பாடல் தர வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள்.
9: ரெண்டு பாடல் வந்து நான் மீண்டும் வருகிறேன் ஐயா. பழைய பாடல் ஞாபகம் இல்லை.
0: சரி, மீண்டும் பாருங்கள். இரண்டு பாடல் நிறுவனம், ரெண்டு பாடல் தர வேண்டும். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
9: நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஆனந்தன். இரண்டு பாடல்கள் தர இருக்கின்றீர்கள். ஓ ஓ, ஆனந்தனுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனந்தன், உங்கள் இணைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. மீண்டும் அழையுங்கள் ஆனந்தன். ஆனந்தன் மீண்டும் அழையுங்க. வணக்கம் வணக்கம் ஆனந்தன்.
10: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: இரண்டு பாடல் தர வேண்டும். தாருங்கள் இரண்டு பாடல்களை.
10: காலையில் எழுந்து காப்பி கொடுத்த அந்த பாடல் ஒண்ணு சேர்த்துங்க.
0: எப்படி அந்த பாடல்? காலையில்
10: காலை எழுந்து காப்பி குடித்து அப்படின்னு வருவீங்க. நல்ல பாடல்.
0: காலையில் எழுந்து காப்பி கொடுத்து அங்கே எப்படி இருக்கும் அது?
10: காவேரிக்கு பிறந்த நாள்.
0: காலையில் எழுந்து காப்பி குடிச்சு காவேரிக்கு பிறந்த நாளா?
10: பிறந்த நாள். ஆமாங்க.
0: எழுந்து காப்பி குடித்து. சரி, அடுத்த பாடல்.
10: அடுத்த பாடல் வந்து காலையில் கேட்டது கோவில் மணி.
0: சிறப்பான பாடல். கெட்டி காரன் ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். காலையில் கேட்டது கோவில். ஞாபகத்தை உண்டு. எத்தனையோ பாடல்கள் தெரியும், ஆனா உடனே வருவதில்லை என்று சொல்வது சரியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து ஐந்து பாடலை வேறு பதத்துக்கு தரலாம். சரியா? நல்லது ஆனந்தன், நல்லது ஆனந்தன், நல்லது நல்லது. இப்பொழுது செல்வகுமார் மீண்டும் இரண்டாவது அளவியாக இருந்தார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
11: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடல் எதற்கு என்றால், நீங்கள் காற்று என்ற பதத்துக்கு ஐந்து பாடல் தர வேண்டும். காற்று.
11: காற்று.
0: சரிங்கப்பா.
11: காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து. அந்த பாடம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடி காட்டினீர்கள். நன்று. காற்று வாங்க போனேன். சரி, அடுத்த பாடல்.
11: காற்றினிலே வரும் கீதம். அந்த பாடல் தான்.
0: காற்றினிலே வரும் கீதம். கட்டிக்காரன் அடுத்த பாடலையும் தாருங்கள். மூன்றாவதாக இதை.
11: காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம். அந்த பாடல் தான்.
0: நல்லது. காற்றுக்கென்ன வேலி. அடுத்த காற்று. பாசமலர்ல ஒரு பாடல் இருக்க வேணும்
11: நினைக்கிறேன்.
0: அது ஒரு பாட்டு இருக்கு. கண்ணம்மாண்டு வரும். இது ஒரு பாரதி ஏற்ற பாடல். அந்த பாடல்
11: காக்கை சிறை.
0: அது காக்கை. இது வந்து இப்ப காற்றோடு சேர்ந்து வெளியிடை என்று வரும்.
11: காற்று இடைவேளி கண்ணம்மா.
0: அப்படி வராது அந்த பாடல்.
11: காற்று இடைவேளி.
0: இல்ல, காற்று இடைவேளி என்று வராது அந்த பாடல்.
11: கரெக்டாவே நானே சொல்லிடுறேன்.
0: ஆமா, நீங்க சொற்களை மாத்திருக்க சரியாக சொல்லுங்கள்.
11: ஆமா, சரியா சொல்றேன்ப்பா. ஆனா அந்த மாதிரி வரும் சரியா தெரியலங்கப்பா.
0: மொழி
11: திரைப்படையை காதலை எண்ணி தவிக்கின்றேன்.
0: காற்றுக்கு அடுத்தது என்ன பதம்?
11: அதுதான்
0: கண்ணம்மாவை சேர்த்து வரும். காற்றுக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையிலே ஒரு வரி இருக்கின்றது, இடையிலே இருக்கின்றது.
11: காற்று இடைவெளி கண்ணா,
0: காற்று இடைவெளி கண்ணா, காற்று இடைவெளி உந்தன் காதலை
11: எண்ணி.
0: சரி, அடுத்த பாடல் இருக்கும்.
11: அடுத்து நாலு பாட்டு வந்துச்சு.
0: மொழியிலே ஒரு பாடல் இருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ரிதம் திரைப்படத்தில்
11: வாங்க போனி
0: சொல்லிட்டேன். முதல் பாடல் அதான் சொல்லிருக்கேன்.
11: எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்க வந்தா தான்பா பாட்டு தெரிய மாட்டேன்.
0: அப்படியா?
11: எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்கும்போது பாட்டெல்லாம் நிறைய வருது. ஒரு பாட்டு எங்க
0: எங்க கூறுங்க. ஒரு பாடல் இருக்கிறது. மொழி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது.
11: அப்படியா? பாட்டு
0: ஒன்பது பாடலை தந்துவிட்டீர்கள். இரண்டாவது தரத்திலிருந்து ஒன்னு ஒரு பாடல் தந்தா பத்து பாடல்.
11: ஒரு பாடல் போய் போயிட்டு வந்து சொல்லட்டுமாங்களா?
0: அந்த ஒரு பாடல் போய் வந்ததுல போறீர்கள், போய் வாருங்கள். வாழ்த்துக்கள், உங்கள் நேரம் இது. முடிவதற்குள் வந்தால் சரி. அடுத்த பாடலை யார் தர போன்ற இனிமையான ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த பதமும் நல்லதொரு பதத்தோட வருகின்றது. யார் வந்து சொல்ல போன பல பாடல்கள் அந்த பதத்துக்கு எடுக்கலாம். எங்கு மஞ்சுளா அணைத்திருந்தீர்கள். எங்கே மஞ்சுளா, உங்களுடைய அழைப்பை மீண்டும் தாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 8 தடவை அழைப்புகள் வந்துவிட்டது. பாடல்கள் குறையிலேயும் இருக்கின்றது. அலி அவர்களுடைய இன்னும் இரண்டு பாடல்கள் தர வேண்டும். செல்வகுமார் ஒரு பாடல் தர வேண்டும். மற்றவர்கள் ஓடி வரலாம். அந்த இரண்டாவது தடவையும் கேட்கலாம். பாடல்களை ஓடி வந்து கேளுங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. அலி வந்து விட்டார். எங்கே அலி, கொண்டு வாருங்கள். நீங்க இரண்டு பாடல் தர வேண்டும்.
12: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். கொண்டு வாருங்கள் ராகவேந்தர்.
12: அம்மா சும்மா இல்லடா,
0: நல்லது. அம்மா சும்மா இல்லடா, நல்லது. அடுத்த பாடல் ஒரு
12: பாடல். அம்மாண்ட
0: பாடம் உங்களுக்கு வலைத்தளம் உதவி செய்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடலை இரண்டாவது முறை தந்து மொத்தம் 10 பாடலை தந்த கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பு பாடல்கள் போட்டி முடிந்தே பாருங்கள். நேரலை பாடல் கேட்பதற்கு நீங்கள் வரலாம். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். வர வேண்டும். இங்கே மீண்டும் அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
13: ஒரே மழைப்பா.
0: அந்த மழை பெய்யறதா இப்பொழுது? ஐயோ, பெரிய மழையா சிறிய மழையா?
13: பெரிய மழைதான்
0: பெய்யுது. வெளியே போக முடியாது. இது இப்பொழுது இன்றைய நிலை உங்கள் விவசாயத்துக்கு உகந்ததா இல்லையா?
13: எங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா, நெல் எல்லாம் ஏத்திட்டோம்பா.
0: சரி, அப்ப பரவாயில்ல. வேலாம்
13: 12
0: மூட்டை ஏத்தின்னு போயிட்டாங்க. பாதகம் இல்லை, நல்லது. அப்ப உங்களுக்கு வந்த பதம் இப்பொழுது மகளே மஞ்சுளா, நதி என்ற பதம். நதி
13: நதியே உங்களாண்டு வரும்போது
0: பாடலாம். சரி, கொஞ்சம் எழுத்து ஒரு மூச்சு விட்டு நிறு மூச்சு விட்டு விட்டு பாடலை தாருங்கள். இந்த பாடல்கள்
13: சொல்றா. நதியோரம் நாணல் ஒன்று, அந்த பாட்டு
0: நான் நினைக்க கூறுகிறீர்கள் அந்த பாடலை. நதியோரம் நாணல் ஒன்று. சரி, அடுத்த பாடல்.
13: நதிக்கரையோரத்து நாணல்களே.
0: நதிக்கரையோரத்து நாணல்களே. கட்டிக்காரை உடனே தந்தார் இரண்டாவது பாடலையும். கொண்டு வாருங்கள்.
13: கஷ்டம் இல்லை.
0: சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று
13: இருக்கு.
0: என்னம்மா? நதியா நதியா நைல் நதியா சொல்லமா நதியா நதியா நைல் நதியா நல்லது நதியா அது நதியாவும் கேட்கின்றது நதியா என்றும் கேட்கின்றது நல்லது நதியா நதியா நைல் நதியா
13: நல்லது
0: ஓ அடுத்தது நதியே நதியே காதல் நதியே நல்ல பாடல் அடுத்த பாடல்
13: வந்து சொல்றேன்
0: நதி இன்னும் நதி இல்லையா உங்க இடத்துல
13: இங்க இருக்கும்போது ஞாபகம் வருது சார் நேரலை வரும்போது
0: ஞாபகம் வருது இல்லையா நதியே இப்ப நீங்கள் தந்தது நதியோரம் நாணல் என்று அடுத்தது நதிக்கரையோரத்து நாணல்களே நதியா நதியா நைல் நதியா மற்றது நதியே நதியே காதல் நதியேன்னு தந்தீர்கள் இன்னும் ஒரு நதி உங்களிடம் இருக்க வேண்டுமே இப்பொழுது டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு அதை சேர்த்து வெள்ளம் என்று ஒரு பாடல் வருகின்றது
13: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு
0: கெட்டி சிறப்பான பாடல் நதியினில் வெள்ளம் வாழ்த்துக்கிழமை ஐந்து பாடல் கெட்டிக்காரி தந்து விட்டீர்கள் நீங்கள் மீண்டும் வந்து ஒரு ஒரு பாடத்துக்கு ஐந்து பாடல் தரலாம் நேரம் இருக்கின்றது நன்றி மகளே நன்றி நன்றி நன்றி நன்றி சரி அடுத்த உறவு யாரா இருக்கிறார் ஆனந்தன் அடித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை ரேவதி உங்களுடைய இரண்டாவது தெரிவுக்கு வந்தீர்களா வரவில்லை என்று எண்ணுகிறேன் வர வேண்டும் காத்தலைக்கு இப்பொழுது யார் வரப்போ எல்லோரும் சரியாக தந்திருக்கின்றார்கள் செல்வகுமார் ஒரு பாடல் தர இருக்கின்றார் ஓடி வாருங்கள் கொண்டு வாருங்கள் அந்த பாடலை
14: நீ மம க ம க க ம க ம நி ப ஜ ரி ஸ நி
15: வா வா ஜரப் ரெடி 1 2 3 4
14: சப்த ஸ்வர தேவி உணரு இனி என்னில் வரதான மருளு நீ அழகில்
0: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம் இது ஒளிபரப்பப்படுவது கனடா கலையகத்திலிருந்து ஒருவரப்படும் பாடல் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் பதமொன்று கொடுத்தால் ஐந்து பாடலை மனமலமென்று தருகின்ற அன்பு உறவுகள் வேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது நேரம் கனடாவில் 1:07 நண்பகல் உங்களுக்கு நேரம் 10:31 எங்கே ஓடி வாருங்கள் வந்து தாருங்கள் பாடல்களை அடுத்த நேயர் யாராக தான் இருக்கலாம் அவருக்கும் ஒரு நல்ல பதம் எல்லாம் நல்ல பதங்கள் தான் இருக்கின்றது ஆஹா இனிமையான ஒரு படம் பதம் கொண்டு வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வந்து பெற்றுக் கொண்டு அதற்கான பாடலை தாருங்கள் அட்டவணை போட்டிருக்கின்றது அட்டவணைப்படித்தான் பெறப்போகின்றீர்கள் அடுத்த அழைப்பு 10வது அழைப்பில் வர இருக்கின்றீர்கள் எங்கே 10வது அழைப்பில் யார் வருகின்றார் என்ன பாடலை தரப்போகின்றார் அவருக்கான பதம் என்பது என்ன என்பதை அந்த கதம்பத்தில் இணைந்தால் தானே தெரியும் நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் வணக்கம்
16: வணக்கம் வணக்கம் ஐயா
0: எப்படி இருக்கிறீர்கள்
16: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா
0: நாங்களும் அப்படியே இருக்கின்றோம் வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன் வருக வருக வந்து வரவேற்றோம் இந்த வாரம் நீங்கள் பாட்டு பதத்தை விட்டு விட்டீர்கள் மீண்டும் அவர் உங்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் கோப்பையை அடுத்த வாரம் நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள் அதுக்கு நேரம் காலங்களும் வேண்டும் நல்லது இப்பொழுது நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது நாகப்பன் இங்கே உங்களுக்கு கிடைத்த பதம் குயில் குயில் என்ற பாடல்கள் ஐந்து பாடல்கள்
16: முதல் பாடல் ஐயா குயிலே குயிலே குயிலக்கா குயிலே யாரக்கா
0: யா குயிலே குயிலே குயிலக்கா வாழ்த்துக்கள் அடுத்த பாடல்
16: இரண்டாவது பாடல் குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாழ்மயிலே
0: ஆஹா குயிலே குயிலே பூங்குயிலே வாழ்த்துக்கள் அந்த குயில் பற்றி வந்த பாட்டு சவாரி எடுத்தாலே பாடல்கள் வந்துவிடுமே
16: மூன்றாவது பாடல் குயில் பாட்டு ஓ வந்தது இளமான
0: இந்த பாடல குயில் பாட்டு ஓ என்ன அந்த எழுத்து அதுதான் எனக்கு பிடித்தது குயில் பாட்டு ஓ வந்தது
16: என்னமான
0: ஆமா நான்காவது மூன்றாவது பாடலை தந்தீர்கள் சிறப்பாக இருக்கின்றது நான்காவது பதிலை கொண்டு வாருங்கள் என்ன பாடல்?
16: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது
0: என்ன? குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன? வாழ்த்துக்கள். அடுத்தது
16: ஐந்தாவது பாடல், குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும்.
0: கட்டிக்காரன் குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும். அருமையாக இந்த பாடலை தந்தார். குறைந்த நேரத்துக்குள்ளே இந்த பாடலை மனமலாண்டு தந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன் உங்களுக்கு. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து இன்னும் ஒரு இந்த பாடல் தரலாம் காற்றலைக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி சொல் எடுத்து பாடுவோம். இது ஒரு பாடலை பாடியிருந்தார் இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பங்கு வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் சந்திப்போமா?
16: மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது. வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
16: நன்றி.
0: இது நாகப்பன் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் வந்து எங்களோட நீண்ட நேரத்தை கழித்து செல்லும் ஒரு நல்ல அன்பு உறவு அவர் இப்பொழுதுதான் தேறி வருகின்றார். இனியில் வருவார் வருவார் இறைவன் அதுக்கு வழி விடுவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், அழைத்தீர்கள்.

0: பாடல் மொன்னியல் தமிழ் வானொலியை கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல். நீங்கள் அந்த பாடலை ஊடறுத்து வரலாம், அடுத்த பாடலை தரலாம். வந்துவிட்டார் அன்பு நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள், மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் பாடல் ஐந்தை தந்தவர்கள் அடுத்த பாடலை தர வந்திருக்கிறார். எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தன்?
1: முதல் ஐந்து பாடல் கொடுத்துட்டு திரும்ப வருவது ரொம்ப பறவை பறந்து
0: இருக்கு. சரி, அப்ப இப்ப இருந்து பறந்து வந்த உங்களுக்கு, அவளோடு வந்த உங்களுக்கு என்ன பதத்தை தருவோம்? யார் என்ற பதம் தருகின்றேன். கொண்டு வாருங்கள் யார் என்ற பதத்துக்கான பாடலை.
1: யார் யார் யார் அவள் யாரோ, அந்த பாடல்.
0: யார் யார் யார் அவள் நீ. அடுத்த பாடல்
1: யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்தை யாரோ.
0: சிறப்பு. அங்கே அடுத்த பாடல் ஆனந்தன் பாருங்கள்.
1: யார் தருவார் இந்த அரியாசனம்,
0: யார் தருவார் இந்த அரியாசனம். நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் மூன்று பாடல்கள் தந்து விட்டீர்கள். நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். ஞாபக சக்தியை மீட்டி பாருங்கள். உங்கள் பொக்கிசத்தில் இருக்கின்றது பல பாடல். அப்படியே பின்னாலே தலையில் ஒரு தட்டு தட்டுங்கள், குவிந்து கொண்டு வரும் பாடல்.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
0: யாதும் ஊரே என்றுதான் வரும் அந்த பாடல். யாதும் என்றுதான் வரும் எல்லாம் என்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரும். சிறப்பான ஒரு பாடல். யார் அந்த நிலவு, நல்ல பாடல். ஐந்தாவது பாடல். ஒரு பாடல் தானே
1: இன்னும். யார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யாரடி வந்தார், யாருக்கு யார் சொந்தம் என்றது, யார் போய் சொல்லுவார், இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. யாருக்கு யார் என்பதிலே யார் நீ என்பது எல்லாம் இருக்கின்றது. நல்ல பதம் உங்களுக்கு கிடைத்த பதம் ஆனந்தன், வாழ்த்துக்கள். பத்து பாடல்களை இன்று தந்து ஞாபகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்கள். சிறப்பாக பத்து பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நல்லதே, மீண்டும்
1: சந்திக்கலாம்.
0: எல்லாரும் சிறப்பாக அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள், ஞாபகத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், முன்கூட்டியே தெரிந்தால் உடனே வந்து கூறிவிடுவார்கள். அவருக்கு உடனே எல்லாம் கோருக்கின்றோம் இல்லையா?
1: பாட்டு சவாரியில் அனுப்புற பேர் வந்து
0: சிறப்பு. சரி, அடுத்த உறவை அழைப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஆனந்தன். செல்வகுமார் வந்துவிட்டார், அவர் ஒரு பாடல் தர இருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார், கொண்டு வந்தீர்களா அந்த பாடலை? காற்று என்பது ஒரு பாடல்.
2: ஒரு பாடல் ஒண்ணு கொடுக்கணும்.
0: ஆமா,
2: அந்த பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொன்னேன், அந்த பாடல் தான்.
0: காற்றுக்கு தூது விட்டு, நல்ல பாடல். இது முதல் வராமல் விட்டு விட்டது, இப்பொழுது வந்து விட்டது. சரியா, மற்றவர்கள் கொடுக்கும் பதத்துக்கு உடனே உங்கள் பாடல்கள் வருகின்றது, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு பாடல் வரும்போதுதான் தடுமாறுகிறது இல்லையா? கெட்டிக்காரன் உங்கள் கதை என்று சொல்லெடுத்து பாடுவார். நிகழ்விலே பத்து பாடல்களை தந்திருக்கின்றார் செல்வகுமார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது 155 பாடல்களை கண்டுவிட்டோம். 55 பாடல்களில் 10 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள், 5 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றார்? வர வேண்டும், பல உறவுகள் வருவார்கள். இங்கே அவர்களை காணவில்லை. இப்பொழுது நேரம் 10:45. கனடாவில் நேரம் 1:15. இங்கே ஓடி வாருங்கள். 10:45. பெற வேண்டியவர்கள் இன்னும் வர இருக்கின்றார்கள், பலர் வர இருக்கின்றார்கள். 14, 18, 19, 20, 21 அழைப்போடு வருவது இதற்கு முன்பு என் நிகழ்ச்சிகள். இப்பொழுது நீங்கள் 11 அழைப்போட நின்று விட்டோம். இந்த 11 அழைப்பிலும் இருவர் மூவர் மூன்று பாடலை, 10 பாடலையும் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை தர ஆயத்தமாக எழுதுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ரேவதி மீண்டும் வருகின்றன என்றால் ரேவதியே காணவில்லை. இன்னும் ஒரு 5 பாடல் தருவாரே அவர். அவர் 10, 15 பாடல்கள் தரக்கூடியவர். முன்னேர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கதம்பம். கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம்.

இனிமை இனிமை இனிமையான பாடல் காற்றலே கடந்து சென்றது. கலம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு எங்கே அன்பு உறவுகளை காணவில்லை ஓடி வாருங்கள். சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே ஐந்து சொற்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். இப்பொழுது அடுத்த பதம் நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் கொண்டு வரப்போகின்றார்களோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் காட்டுறீங்க? சியாமலா வருகிறேன் சொன்னீர்கள், மஞ்சுளா வருகிறேன் சொன்னீர்கள், ரேவதி வருகிறேன் சொன்னீர்கள், ஒவ்வொருவரும் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. இப்பொழுது அலி, செல்வகுமார் இருவரும், ஆனந்தன் மூவரும் வந்து ஐந்து பாடல்களை மேலும் தந்துவிட்டார்கள். எங்கே உங்களுடைய பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
1: எங்க தெரியாது, நம்ம லவ் பண்ணும் போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா?

பெருமையான ஒரு பாடல் முழுமையாக கேட்க முறை பெருமையோடு இருந்தோம் என்பவர் அவர்களே பொறுமையோடு இருந்து அந்த முழுமையான பாடலை கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இப்படி ஒரு இடைவேளை எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு நீ நெஞ்சங்கள் வந்து பாடல்களை தந்தார்கள். இனிமையான பாடல்கள் ஐந்து ஐந்து பாடல்களை ஒவ்வொருத்தரும் தந்தீர்கள். எனியோர் வரவில்லை, ஒரு இரண்டு பாடலையும் தந்தீர்கள். மூன்றாவது தடவை வர முடியாது என்பது தெரியும். இரண்டு பாடல்களை தர வேண்டும் என்பது மற்ற உறவுகள் வரையின்றே நின்றார்கள். அவர்களையும் காணவில்லை. அவர்களுக்கு வலைத்தளம் பிள்ளையாக இருக்கலாம், இல்ல சந்தர்ப்பம் சரியில்லாமல் இருக்கலாம், அதிலே காரியமில்லை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:54 ஆகிவிட்டது. எங்களுக்கு 1:25. அதனால் போட்டியை நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தந்த 11 அழைப்புகளிலேயும் வந்தவர்கள் 8 பேரும் நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். வாருங்கள் காற்றலைக்கு. இதிலே வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் ஓடி வாருங்கள். உங்களுடைய சொல்லெடுத்து பாடுவோம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு பாடல் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தேன். யாரும் வரவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு

0: பாட்டுக்கு பாட்டு கூட வந்தீர்களா? இல்லை பாட்டு கூட வந்தீர்களா?
1: பாடல் இருந்தா சரி இல்லன்னா போருமா?
0: அம்மா நிகழ்ச்சிகள் இருந்தது, நிகழ்ச்சிகள் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் அழைத்திருந்தேன் பல தடவை, நீண்ட நேரம் யாரும் வரவில்லை. அப்ப இரண்டாவது தடவைதான் நீங்கள் வருகின்ற காரியம் இல்லை. இப்பொழுது என்ன பாடலை தருவோம் உங்களுக்கு?
1: அப்பா மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது அதிகாலை, அந்த பாடல் வேணும்பா.
0: மாலை இளம் மாலை நல்ல
1: இளம் மனது, இளம் மனது
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதா?
1: ஆமா ஆமாப்பா,
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது அப்படித்தான்.
1: ஆசை ஊட்டியது, ஆமாப்பா ஆமாப்பா.
0: ஆசை நல்லதம்மா. என்ன திரைப்படுத்து அந்த பாடல் தெரியுமா?
1: திரைப்படம் வந்து என்ன பார்த்து
0: சொல்றப்பா,
1: நீங்க மாலைன்னு சொன்ன உடனே நான் மாலைன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த பாடல் ஞாபகம் வந்தது.
0: மாலை மாலை இளம் மனதில்,
1: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை, அந்த மாதிரி வரும்.
0: வாழ்த்துக்கள், நல்ல பாடல் உங்களுக்கு.
1: நினைக்கிறேன்
0: நல்லதம்மா அந்த பாடலை தருகிறேன் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்து விட்டார், கொண்டு வரல. என்ன பாடல் மஞ்சுளா உங்களுக்கு தேவை?
2: நீங்களே சொல்லுங்கப்பா. தெரியல,
0: அது முடிந்து விட்டது, நீண்ட நேர இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் இப்பொழுது பாடலை தரலாம். உங்களுக்கு பாடல் தருகின்றேன். நிறைவேற்று வந்து விட்டதம்மா. ஏண்டால் எட்டு நேயர்கள் வந்தீர்கள், 11 அழைப்புகள் வந்தது. அதன் பின்பு யாரும் வரவில்லை. பாடல் முற்றாக ஓடி, ரெண்டு பாடல்கள் முற்றாக ஓடி முடிந்தது, யாரும் வரவில்லை. அதனால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது பாடல்கள் விரும்பி கேட்கிறது. இல்லை பங்கு பற்றியவர்கள் மட்டும் பாடல்களை கேட்கலாம். கொண்டு வாருங்கள்.
2: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு, அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேண்டுமா? சரி, நதியினில் வெள்ளம் கரையினில் என்ற பாடல், நதியினில் வெள்ளம் என்ற பாடலை உங்களுக்கு தருகின்றேன். காற்றலையில் கேட்டுமாலும் தரலாம். அடுத்து மூன்றாவதாக யார் வரப்போகின்றீர்கள்? இதில் பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான பாடல்கள் காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜராஜனா?
3: ஆமாங்க ஐயா, தர்மபுரியில்.
0: நல்லது, நாங்கள் வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் வந்தோம். நீண்ட நேரம் இருந்து முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. இப்போது வந்து இணைந்தவர்கள் பாடல்களை கேட்கின்றார்கள். நீங்கள் வந்தது சரி, எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 11 அழைப்புகள் கேட்டு இரண்டு பாடல்கள் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தோம். அப்ப நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. நன்றி ராஜராஜ்.
3: நன்றி.
0: ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் காணவில்லை. பாரு கூடி வாருங்கள். என்ன பாடல் வேண்டும் பாரு? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. நீண்ட நேரம் வந்து 11 அழைப்புகளை கேட்டு பாடல்களை பதிந்து விட்டோம். 55 பாடலுக்கு மேல் வந்து விட்டது எங்களுக்கு. அதைத் தொடர்ந்து இரண்டு பாடல்களை நான் ஒளிபரப்பும் போது, இரண்டு பாடல்கள் ஒளிபரப்பும் போதே காற்றலை வெற்றிடமாக இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் பாடல்களை தந்து கொண்டிருப்பது அழகல்ல. போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து போட்டியில் பங்கு பற்றியவர்களுக்கான பாடல் கேட்கும் நேரம் இப்பொழுது. இங்கே வந்து தாருங்கள் பாடலை. நேரம் 11 மணியை தொடங்குகின்றது. ஃபாரூக் நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். வேறு யார் பாடலை கேட்க விரும்புகிறோம்? செல்வகுமார், ஆனந்தன் வந்து பாடலை தாருங்கள். எனவே ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். கட்டி காரணம் 5 பாடலை தந்தீர்கள். என்ன பாடல்?
3: அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய்.
0: ஓ, அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய். நல்லதொரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அசைந்தாடும் தென்றலே அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு, வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாவுக்கு
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் 11 மணி, இரவு 11 மணி ஆகிவிட்டது. கனடா உங்களுடைய பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் அந்த உறவுகள் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றார்கள். 5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்து மகிழ்வாக சிறப்பித்திருந்த வேளையிலே நீண்ட நேரமாக வராத பிரசன்னமாகாதபடியால் அவர்கள் இங்கே நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். வந்து பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா எல்லோரும் பேரலாம் வந்து பாடலை தர வேண்டும். ரேவதி கேட்டுவிட்டார், ஆனந்தன் பாடல் தரவில்லை. இன்னும் முகமது அலி பாடல் தர வேண்டும். ஃபாரூக் தந்துவிட்டார், ஷியாமலா இன்னும் வரவில்லை. செல்வகுமார் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இருக்கலாம், காரியமில்லை. நாகப்பன் நீங்களும் வந்து பாடலை தரலாம். நீங்களும் வந்து காற்றலை சிறப்பித்தீர்கள்.

0: இப்பொழுது முதலாவது பாடலாக ஒரு பாடலை ரேவதி கேட்டிருந்தார் அல்லவா, அவர் பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது. அவர் கேட்ட பாடல் மாலை இளவயது என்ற ஒரு பாடல், மாலை இளமனதில் என்று கேட்ட பாடல், அந்த பாடலை தேடுகின்றேன். மற்றவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். ஏன் ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம்.
1: வணக்கமே. வணக்கம்.
0: சிறப்பாக இயங்கியது. இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே, ஒருவருக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாதுதானே. தியாகத்திலே வருகிறது. நல்லவர்களுக்கு எல்லாம் சாட்சிகள் ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல். அது மனச்சாட்சி என்ற ஒன்று வேணும் தானே இல்லையா? நல்லவர்களுக்கு எல்லாம்
1: நல்லது.
0: உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த நீ நெஞ்சம் நாகப்பன் அழைத்திருந்தால் அவர் வர. அதான் நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள், எங்களுடைய மனச்சாட்சியா நாங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய. நான் செய்வது சரியா, நான் சொல்வது சரியா, நான் நடந்து கொள்வது சரியா என்று நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனச்சாட்சியிலே தான் எல்லோரும் நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க. உங்கள் பாடல் நன்றி. நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள் ஆனந்தன். சிறப்பு. அடுத்த உறவு ரேவதி அழைக்கின்றீர்கள், என்ன காரணம்? பாருங்கள், ரேவதி அழைப்புக்கு வர வேண்டும். அழைத்தீர்கள், நீங்கள் பாடல் தந்துவிட்டீர்கள். உங்கள் பாடல் விரைவில் வர இருக்கின்றது. மாலை இள மனதில் என்ற பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் திரைப்படத்தை சொல்ல வந்தீர்கள் போல் தெரிகின்றது. அந்த பாடல் வருகின்றது என்ன திரைப்படத்தில் என்றால், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல். அதை கூறத்தானே ரேவதியோடு வந்தீர்கள். வருகின்றது உங்கள் பாடல் காற்றலை. நாகப்பன் அழைத்திருந்தீர்கள், வருகின்றீர்களா? பாடலை திரட்டுமா என்று எண்ணுகின்றேன். முன்னிர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து பாடல்களை பதிவிட்டு சென்றவர்கள் ஒவ்வொரு பதம் கொடுத்த போது அந்த பதத்துக்காக 5 பாடல், 10 பாடல் என்று தந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்ப பாடல் கேட்கும் படலத்தில் இருக்கின்றேன். முதலாவது பாடலை ரேவதி தந்திருந்தார், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்து பாடல். கேட்போமா அவர் பாடலை? பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாகப்பன் அழைக்கின்றார். வணக்கம். வணக்கம் நாகப்பன். போட்டியிலே பங்கு பெற்றியவர் நாகப்பன், வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். என்ன பாடல் தரப்போகிறீர்கள் ஐயா?
2: படம் சரியா தெரியல, தியாகமா தீபமான்னு தெரியல. பாடல் வந்து தேன்மல்லி பூவே.
0: ஓ, தேன்மல்லி பூவே. நல்லது. பாடல் வரும்போது படமும் வரும் உங்களோடு சேர்ந்து. தேன்மல்லி பூவே என்ற அருமையான பாடல். தேன்மல்லி பூவே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதை விட 5 பாடல்களையும் தந்து மகள வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்புகள். உங்கள் பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்வோம்.
2: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த மீரான் அவர்களுக்கும் நீதிப்படுத்தி நடத்திய ஐயா உங்களுக்கும் வணக்கம், நன்றியும் குறிப்பிடுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா. உங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எங்கே அடுத்தது யாராக இருக்கு? இந்த பாடலை தருகின்றேன். மாலை இள மனதில் என்று ஆரம்பிக்கும் ரேவதி உங்களுடைய பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்தது எங்கள் அன்பு மகள் ரேவதி. நீங்கள் கேட்ட பாடலாக அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடலை கேட்டதோடு அல்லாமல் ஐந்து பாடல்களை சிறப்பாக தந்தீர்கள் எங்களுக்கு. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு அதிலே மாலை என்ற பதத்துக்கு வந்த பாடல் அதிலே பெருத்த பாடாக இருக்கக்கூடியதா ஒரு பாடலை தந்து உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வந்து அன்பு மகள் மஞ்சுளா வந்திருந்தார். மஞ்சுளா வந்து இணைந்து பாடல்களை தந்தபோது ஐந்து பாடல்களை தந்திருந்தார். நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் ஐந்து பதத்துக்கு தந்த பாடலில் இப்பொழுது அவர் கேட்கின்றார். தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து நதியினில் வெள்ளம் என்ற அருமையான பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே.
1: நதியில்

0: இனிமையான மனச்சாட்சிக்குரிய ஒரு பாடலுடைய கேட்டு மகிழ்ந்தோம். நதியினில் வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். மஞ்சுளா, உங்களுக்காக வந்த வேளையில் இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:12, எங்களுக்கு 1:43. முகமது அலி அவர்கள் பாடல் கேட்பதற்காக ஓடி வந்தார். அவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் பாடலை பதிவு செய்யலாம். நீங்கள் இறுதி வரை காற்றில் இருந்தீர்கள், 10 பாடலை தந்தீர்கள், நீங்கள் வரலாம் என கூறிக்கொள்கின்றேன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் அழைப்பு இணைக்கப்படும் என்று கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருப்பவர் வேறு யாருமில்லை, எங்கள் நாச்சியார் கோயில், மன்னிக்க வேண்டும், அவர் வந்து வளைகுடாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயா என்ற பாடல். அந்த பாடல் அவருக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளையிலே முகமது அலி, நீங்கள் பாடலை கேட்க வந்தீர்கள், நீங்கள் வரலாம் தானே, வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவர் பாடலை தெரிவு செய்கின்றேன். அசைந்தாடும் தெண்டலே என்ற பாடலை தந்திருந்தார். இனிமையான பாடல். அது மட்டுமில்லாமல் இன்று நேர் நேரத்திலே எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். அதே போன்று இப்பொழுது நல்ல பாடலை சொல்லெடுத்து பாடுவார் நிகழ்ச்சியிலே வந்து பாடலை தந்து 5 பாடல் 10 பாடல் என்று தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வருகின்றது. அசைந்தாடும் தண்டலே. தாக்கி பின்தாரம் திரைப்படுத்து பாடல், பழைய திரைப்படமானாலும் இனிமையான ஒரு காதல் ஊடல் பாடலாக வருகின்றது. வணக்கம் முகமது அலி அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் முகமது பேசுறேன்.
0: வணக்கம் நாகூர் முகமது அலி அவர்களே. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐயா, எனக்கு எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அந்த பாடல் ஐயா.
0: நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்கின்றீர்கள், உங்களுக்காக காட்டலை வரும். 10 பாடலே தந்திருந்தீர்கள், 2 தடவை வந்து இல்லையா?
1: கண்டிப்பா. ஆமாங்க ஐயா.
0: எப்படி உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தது 10 பாடல் பார்த்தீர்களா? 10ஐ தந்தவுடன் பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், கட்டிக்காரன் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகவேந்தர்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: இன்னும் 10 பாடல் தர முடியும் உங்களால் என்று வேண்டுகின்றேன். அடுத்த வாரம் பார்ப்போம் சரியா? நல்லது அன்பு அலி அவர்களே, உங்கள் பாடலை தருகின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், இனிமையான பாடல் கேட்போமா? அசைந்தாடும் தென்றல்.
1: நன்றி நன்றி.

தெளிவான அந்த பாடல் பன்முக கலைஞர் எங்களுடைய பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலே நடிப்பிலே தோன்றிய அந்த பாடல் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த எங்களுடைய பாரக் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து சிறப்பித்து நல்ல பாடல்களை தந்தீர்கள் நீங்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள். 10 பாடலை தந்தவர். அவர் கேட்கின்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு தியாகம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் அவர் கேட்கும் நிலையில நாங்களும் எங்களுடைய நல்ல மனச்சாட்சியை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் செய்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம் என்று இன்னும் ஒரு வகை உண்டு. அந்த வகையிலே எதை எப்போது செய்தாலும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. மனச்சாட்சியை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இந்த செயலையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று மனச்சாட்சிக்கு இடமே இல்லை இன்றைய காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே இப்பொழுது மனச்சாட்சிக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். கலியுகம் பிறந்துவிட்டதல்லவா, அதனால் மனச்சாட்சி என்பது மறைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும். மனச்சாட்சி உண்டென்றால் இன்று நாடு இந்த நிலைக்கு வரமாட்டாது, இந்த கொரோனாவும் வெளியே வரமாட்டேங்குது. கொரோனா வந்த காலத்து கூட மனச்சாட்சி இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையை கை கொள்ளாமல் வெளியே செல்கின்றார்கள். தங்களுக்கும் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைகளும் எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையும் கையேற்று முன் நடப்பார்கள். நடந்தால் தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பார்கள். இந்த மனச்சாட்சி என்பது எல்லோருக்கும் தேவை. நல்லவருக்கு எல்லாம் 2 சாட்சி, அதில் முதலாவது மனச்சாட்சி, அதுக்கு பிறகுதான் தெய்வத்தின் சாட்சி வரும் என்ற பாடலை தருகின்றது. தியாகம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர் பாடலை தருவோமா கேட்போமா?

நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி

இனிமையான அந்த பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அன்பு உறவுகளே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அந்த இறுதியிலே சரணத்திலே ஒரு வரி வந்தது, தவறுக்கு துணிந்த மனிதன் கலங்குவதில்லையே என்பது கூட அல்லாமல் தவறையும் வானும் மண்ணில் விழுந்ததில்லையே ஒன்று வந்திருக்கு. தவறு செய்யவன் தவறுதலாகத்தான் செய்கிறான், ஆனால் அவன் திருந்திக் கொள்ள வேண்டும், அவன் மனச்சாட்சி அவனை உறுத்திக் கொள்ளும். ஆனால் வானம் தவறையும் கீழே விழுவதில்லை. அதே போன்று மனிதனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக மனச்சாட்சியை ஒறுத்து வெறுத்து எதையும் செய்யக்கூடாது. நாங்கள் செய்வது குடும்ப காரியத்தில் கூட, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், பிள்ளைகளை பராமரிப்பதில் கூட நாங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனச்சாட்சி என்பது இல்லாததால் தான் இந்த உலகம் இப்படி சிக்கல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை நாங்கள் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் ஐந்து பாடலை தந்தவர். அவர் ஒரு இறுதியாக வந்து ஒரு பாடலை போட்டி முடிவிலே கலந்து கொண்டார், ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடலும் தியாகம் திரைப்படத்திற்குதான் வருகின்றது. தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் மீண்டும் அதே குரலில் கேட்க இருக்கின்றோம், ஆனால் இரு குரலாக வருகின்றது அந்த பாடல். கேட்போமா அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:25. 11:25 ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து வந்தவர்களுக்கு பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்கள் அன்பு நெஞ்சங்களின் வரவுகள் இருக்கின்றன. நான் வைத்து கூறிக்கொண்டிருக்க, அவர் வாருங்கள் இவர் வாருங்கள் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்க கூடாது தானே. அவர்கள் வர முடிந்தால் வருவார்கள் என்ற அந்த மனச்சாட்சியோடு நான் நிறைவுக்கு நிகழ்ச்சியை நீடித்து வைக்காமல் நான் மட்டும் பாடல்களை திருப்பி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பும் நேரம் அல்ல இது. இது நேயர்களுடைய நேரம், அவரவரும் வந்து பங்கு பற்றி பாடல்களை கேட்கும் நேரம். அந்த வகையில் நாகப்பன் அவர்கள் நாகூர் எங்கள் கோவையில் இருந்து வந்து கேட்டிருந்தார். தியாகம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கின்றது, தேன் மல்லிப்பூவே.

வணக்கம். மோன்ரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். MTRFM ரேடியோ கனடா.

அன்னையுடன் தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவர்களையெல்லாம் அளித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி அன்போடு வந்து, என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்ட வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்ற செய்தியோடு இணைவோம். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று நம்பும் இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியில் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 16வது நாள் செவ்வாய்க்கிழமை 11:33 முற்பகல் என்று இன்று காட்டுகின்றது. கனடாவில் உலகளாவை இருந்து எல்லோரும் தங்கள் தங்கள் கால நேரத்தின்படி பார்க்கும் வேளையில் பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் இப்பொழுது 9:03 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இரவும் பகலும் தோன்றும் இந்த வேளையில் அங்கும் இங்கும் இணைந்து நாங்கள் காற்றலையில் கலந்து இன்றைய நிகழ்ச்சியை கதம்பத்திலே அலங்கரிக்க 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கங்க எண்கள் உங்கள் கரத்தில் இருக்கும் கைபேசியில் காட்டுகின்றது அல்லவா, அலையுங்கள், இந்த எண்களோடு இணைவோம். இன்றைய கதம்பத்தில் நாங்கள் காண இருக்கும்

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலின் இசையோடு ஆரம்பிக்கும் சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் இணைவோம். மீண்டும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இணையுங்கள், இணைவோம், இணைந்த பின்பு பேசுவோம். பேசும் வேளையிலே இன்று நீங்கள் வானொலியில் என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்களோ அந்த பாடலோடு வாருங்கள், கேளுங்கள், ஒலிபரப்பப்படும். இங்கிதமான இந்த வேளை என்று கூறினேன். ஆம், இங்கிதமான வேளைதான். இப்பொழுது கோடைக்காலம் எங்களுக்கு ஆரம்பித்த வேளையிலே இன்று இப்பொழுது நாங்கள் 22 °C என்ற வெப்பநிலையில் இருக்கும் வேளையில் இது இன்னும் ஒன்று கூடி ஓர் 2 மணி நேரங்களில் 24 °C தொடலாம், 23, 24 தொடலாம் என்று கூறுகின்றது. ஆனால் வெளியே நாங்கள் சென்று உணரும் பொழுது இந்த 22 °C 22 °C எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கும். இருப்பினும் அந்த வெப்பத்தை நாங்கள் உணரக்கூடிய அளவில் இல்லாமல் ஈரப்பதமான காற்று வீசிக்கொண்டிருப்பதனால் கொஞ்சம் குளிர் போன்றும் அந்த காற்று நிற்கும் போது வெப்பம் போன்றும் தோன்றும். அதிகாலையிலே நான் வெளியே சென்று வருவதற்கு கருமங்கள் இருந்தன. மகளின் உதவியோடு நான் சென்று வந்த வேளையிலே மிகவும் இதமாக பதமாக அந்த காலநிலை இருந்தது. ஆனால் நீண்ட நேரம் சாதாரண உடைகளோடு நிற்க முடியாதுதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் இளைஞர்கள், வலிமை உள்ளவர்கள், அனுபவிக்க பிறந்தவர்கள் அனுபவிக்கலாம் இந்த காலநிலையை. என் போன்றோருக்கு அது ஒவ்வாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அன்புறவுகளே, இது படிப்படியாக கூடி குறைந்து கொண்டு சென்றாலும் ஈரப்பதமும் இப்பொழுது சிறப்பாகத்தான் இருக்கின்றது. காற்றோட்டம் ஈரத்தோடு வருவதனால் எங்களுக்கு கொஞ்சம் குளிர் போன்று, அதாவது வந்து வெப்பத்தை அதிகமாக உணராத வகையிலும், அதிகாலை வேளையில் 5 மணி 11 மணிக்கு கரம் விரித்த கதிரவன் மாலையாகி இரவாகி உங்களுக்கு 8 மணி 48 நிமிடம் என்று காட்டும் வரை பகல் வேளையாக வெளிச்சமாக தருவேன் என்று உறுதி கூறியிருக்கின்றார். மப்பு மந்தாரம் என்பது இல்லை, மலைக்கேற்ற அடையாளங்கள் தெரியவில்லை. துல்லியமான வெளிச்சம் கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்களுக்கு மேல் பகல் வேளையாக நீண்டிருக்கின்றன. இப்பொழுது இன்னும் ஒரு வாரத்திலே பாடசாலை மிகவும் பிரபல்யமான காலப்போக்கில் நாங்கள் இணைந்து செயற்படும் பாடசாலை வாழ்க்கையில் மாணவர்களை மையமாக வைத்துத்தான் நாங்கள் எல்லோரும் வாழுகின்றோம். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு 2 மாத விடுமுறை, அதாவது கோடைகால விடுமுறை, நீண்ட விடுமுறையாக கிடைக்க இருக்கின்றது. வருடா வருடம் கிடைக்கும் இந்த நீண்டகால விடுமுறை நாளுக்கு அவர்களெல்லாம் திட்டங்கள் தீட்டி விடுவார்கள். எங்கே போவது, எங்கே சென்று காலத்தை கழிப்பது என்றெல்லாம் அவர்கள் தயாரித்து கொள்வார்கள். ஆனால் இங்கே உள்ளே இருப்பவர்கள் கடற்கரை, ஆற்றங்கரை, குளக்கரை, பூங்காவனங்கள், நந்தவனங்கள், மரச்சோலைகள் என்றெல்லாம் கோடைக்காலத்தை அனுபவிக்கக்கூடிய கேளிக்கை விளையாட்டுக்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகள் இரவு பகலாக நடைபெறும், கழித்து கொள்ளலாம். அந்த வகையில் உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், உங்கள் காலநிலையும் எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளலாம் தானே. ஆனால் சொல்லாமலே புரியும் எனக்கு இப்பொழுது ஆசிய நாடுகளிலே எப்படி இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகின்றது. முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து கொள்ளும் வேளையிலே இன்று சொல்லோடு பாடல் என்றவுடன் முதலில் அன்புடன் எங்கள் KS கிருஷ்ணன் அவர்கள், ஜெகபர் சாதிக் அவர்கள் இணைந்து வாருங்கள். நாங்கள் இணைவோம், மகிழ்வோம் என்று என்னையும் வரவேற்று புலனத்திலே பதிவிட்டிருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று நன்றி கூறி வரவேற்று கொண்டு காத்து கொண்டிருக்கின்றீர்கள் வருவதற்கு ஏனைய உறவுகள் என்பதை எண்ணிக்கொண்டு உங்களுக்காக நான் காற்றலையை தருகின்றேன். வாருங்கள், இணையுங்கள், அழையுங்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

இந்த ஒலியை கேட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு எனது கரத்தில் கிடைத்த ஒரு பாடலை ஒலிபரப்பலாம், நீங்களும் கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் அதிசிறந்த பாடல் என்று ஒரு சிலராலும், நல்ல பாடல் என்று சிலராலும், பரவாயில்லை என்று ஒரு சிலராலும், இல்லை இல்லை அது சிறந்த பாடல்தான் என்று இப்படியெல்லாம் கருத்துக்களை பதியக்கூடிய வகையில், ஒவ்வொருத்தர் மனத்தையும் கவர்ந்த வகையில், எனக்கு பிடித்த பாடல் வரிகளிலே எனக்கு நல்ல விருப்பம், இந்த வரிகள் என்னை கவர்ந்த வரிகள், கவிதை வரிகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றதென்று நான் எண்ணும் வகையில் அமைந்த ஒரு பாடல். அந்த பாடல் இசையும் சிறப்பான இசை, பாடிய குரல்களும் நன்றாக இருக்கின்றது. அதை திரைப்படத்தில் பார்க்கும்போது காட்சியும் நன்றாகத்தான் இருக்கும். பாடலை கேளுங்கள், கேட்டுவிட்டு நீங்களும் உணர்ந்து பாருங்கள், இது என்ன திரைப்படம், யார் பாடியிருப்பார்கள், எப்படி இருக்கும் அந்த காட்சி என்பதை நீங்கள் பார்த்த திரைப்படம்தான். இதோ அந்த பாடலை ஒரு தடவை போட்டு அனுப்புகிறேன், அந்த பாடலை நான் ஒளிபரப்புகிறேன், எங்கள் எல்லோரும் கேட்போம்.

என உறவுகளே, இந்த பாடலை உற்று கவனித்து உள்வாங்கிக் கொண்டீர்களா? இந்த பாடலை நான் எனக்கு பிடிக்கும் என்பதற்கு காரணம், அதில் வந்த சொற்கள் அந்த கவித்துவம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதில் எடுத்து ஆளப்பட்ட சொற்கள் இலக்கிய இலக்கண தவறு இல்லாமல் எதுகை மோனைகள் அழகாக இசையோடு பொருந்தக்கூடிய வகையில் நாங்கள் அந்த பாடலில் ஒரு வரியை தொட்டால் அது அப்படியே எங்களை இழுத்து கொண்டு போவது போன்ற சிறப்பம்சம் கொண்டு இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. இசையும் அந்த சொற்களும் எந்த விதமான பிறழ்வுமின்றி மிகவும் இனிமையாக நாங்கள் கேட்கக்கூடியதாக, அந்த குரல் குரலுக்கும் வயதுக்கும் பொருத்தமே இல்லை. இசைக்குயில் ஜானகி அம்மா பாடும்பொழுது எவ்வளவு இளமை குரலாக இருக்கின்றது, அற்புதமான குரல். அது மட்டுமல்லாமல் காட்சி அமைப்பு அத்தனையும் மிகவும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு பாடலாக நான் கருதி கொண்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் கூறிக்கொள்ளலாம். மிகவும் ஒரு சிறப்பான பாடலாகத்தான் நான் மிகவும் ஒரு சிறப்பான பாடல் என்று கூறக்கூடியது. காரணம், அந்த இசை அமைப்பாளர் தொகுத்த வரிதான் அந்த வரிகள். இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையிலே புதிய புரட்சியை ஏற்படுத்தி ஒரு புதிய வழியை கண்டு மாற்றத்தை கொடுத்து எல்லோருடைய இதயத்தையும் கவர்ந்த ஒரு இசை அமைப்பாளராக இருந்தார். அவரே பாடல்களை வரி கோர்த்திருந்தால் அப்படி இருக்கும். தன்னுடைய இசை தன்னுடைய மாத்திரை அளவுகளுக்கேற்ப அந்த சொற்களின் இறுதி முடிவு ஆரம்பம் எல்லாம் அழகாக தொடர்ந்து வரக்கூடியதாகவும் அந்த சொற்களிலே வருகின்ற எதுகை மோனைகள் சாரியை சந்தி இடைநிலை என்ற அந்த இலக்கணத்துக்கு அமைய கவி இலக்கணத்துக்கு அமைய அழகாக புகுத்தி இருக்கின்றார். அந்த வல்லினம் மெல்லினம் நெடில் குரில் என்பவைக்கு ஏற்றவாறு தன்னுடைய இசை கருவிகளை உபயோகித்து கொடுத்த வேளையிலே பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்களும் இசை குயில் என்று விருது பெற்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரியான ஜானகி அம்மாவும் இணைந்து அந்த விரகத்தோடும் ஊடலிலே வருகின்ற காதல் நயத்தோடும் அழகாக பாடியிருக்கின்றார். அந்த பாடலே வந்த வரிகள் எங்களுக்கு காதல் என்றால் என்ன, காதல் எப்படி வந்தது, வந்த காதல் என்னை என்ன செய்கின்றது என்று இருவரும் ஒருவருக்கொருவர் சல்லாபித்து கொள்வதும், அது எந்த வேளையில் அந்த காதல், அந்த மாலை இளம் அந்த காற்று மாலை இளம் தென்றல் அதுக்காக மணிவிளக்கை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது போல், இப்போ இளம் தென்றல் காலையிலும் வருகின்றது மாலையிலும் வருகின்றது, ஆனால் காதலுக்கு உகந்ததாக மாலை தென்றல் தான் அங்கே அந்த வரியிலே அவர் எடுத்தாளப்பட்ட சொல்லிலே நாங்கள் புரியக்கூடியதாக இருக்க. இப்படியாக அதற்கு வியாக்கியானம் கூறப்போனால் பல கூறலாம். காரணம், எனக்கு பிடித்த பாடல் என்றபடியால் அல்ல, அந்த பாடல் அதற்கு தகுதியானதாக இருக்கின்றது என்று நான் கருதி கொள்கின்றேன். எங்கே உறவுகளை நீங்களும் வாருங்கள். 6478-7464-1-5 என்ற எண்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சொல்லோடு பாடலை நிகழ்த்துவோம். உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கொண்டு வந்து கேளுங்கள், ஒலிபரப்புவோம். இன்று சொல்லாடலை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு இதிலே மணியே மணிக்குயிலே என்ற பதம் வந்தது. மணி எங்களுக்கு தெரியும், மணிக்குயிலை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா? பார்த்தவர்கள் அது எப்படி இருக்கும் என்பதையும் வந்து எங்களோடு சலாபித்துக் கொள்ளுங்கள்.

0: இனிமையான இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியிலே நான் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 16வது நாள் செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் என்று கூறியிருந்தேன். உண்மை இந்த இனிமையான இங்கிதமான வேளையிலே எங்கள் காலநிலையை கூறியிருந்தேன். உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கர்மங்கள் எப்படி இருக்கின்றன, உங்கள் நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை வந்து நீங்கள் அளவளாவிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பாடிய மணியே மணிக்குயிலே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அந்த பாடலை உள்வாங்கும் பொழுது எப்படி இருந்தது என கூறலாம். அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றாரே, அவரை இணைத்துவோமா? இணைப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம் என்கே அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு அவருடைய வலைத்தளம் அல்லது ஒலித்தளம் தடை போல் தெரிகின்றது. அடுத்த உறவும் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அப்படி என்றால் அவர் யாராக இருக்கலாம், அவருடைய இணைப்பும் எனக்கு வரவில்லையே என்று எண்ணும் வேளை மீண்டும் முதலில் அழைத்தவர் வந்துவிட்டார். வணக்கம்.
1: வணக்கம் அரசரிகுப்பம் சரவணன்.
0: யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் அழைக்கும் அன்பு சரவணா, நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
1: நலமாக இருக்கின்ற, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன், வளமாக வந்துவிட்டேன். காற்றலைக்கு நேற்று தினமே வந்துவிட்டேன். அது உங்களுக்கு முன்பே தெரிவித்தும் இருந்தோம். நேற்று நிகழ்வு சிறப்பாக அழைக்க முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு நான் நினைத்தேன் ஏதோ கோளாறு இருக்கின்றது. நான் நலமாக இருக்கின்றேன், ஏன் நீங்கள் அப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருங்க, நல்லா இருங்க.
0: ஆ கூறுங்கள்.
1: நல்லா இருங்க. கேட்டு நேசி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் லைட்டா தூக்கம் வந்து கடைசியில தூங்கிட்டா நிகழ்ச்சி முடிய போகும்போதுதான்
0: எங்கடா நிகழ்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு தாலாட்டது போல் இருந்ததா கேட்டு கண்டே இருந்தேன்.
1: நிகழ்ச்சி முடிய அந்த விரும்பி கேட்ட பாடலாம் போட்டுட்டு
0: இருந்தேன்.
1: மணி 11 மணி கிட்ட நெருங்கிட்டு
0: 19 ஒரு அரை மணி நேரம் கூட தான் நாங்கள் நேற்று எடுத்திருந்தோம். முதல் நாள் அந்தபடியால் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள்.
1: நேற்று பாடல்கள் எல்லாமே அந்த சுகம், எனக்கு அந்த பாடல் வந்து சுகம் சுகமே அந்த பாடல்
0: சுகமாக தூங்குனீங்களா?
1: நினைச்சிட்டு இருந்த
0: சுகம் சுகமே என்று பாடியவுடன் சுகமாக தூங்கினீர்களா? சரி, சுகத்தோடு இருக்கும் உங்களுக்கு
1: அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த நான் போட்ட சவால் அந்த படத்துல இருந்து வந்த பாடல்.
0: எந்த பாடல்?
1: சரி, இந்த பாடலை போய் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அவரை முடியல. அது ஏதோ கால சூழல்.
0: நினைத்து பாருங்கள் சரவணன், அது என்ன பாடல் என்று வரும், நினையுங்கள்.
1: எந்த பாடல்
0: இப்ப கூறினீர்கள்?
1: சுகம் சுகமே.
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலா? என்ன காரணம் அந்த பாடல் விருப்பத்துக்கு?
1: அது என்னன்னு கேட்டா, அந்த படம் அந்த திரைப்படம் பார்த்த நாள் முதலிலிருந்து அந்த படத்துல அந்த பாடல் பார்த்து பிடிக்கும். அப்ப இடையில பாத்தீங்கன்னா மறந்து போயிட்டேன், அது எந்த படத்துல இருந்து அந்த பாடல் வருது மறந்து போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த படத்துல இருந்து அந்த பாடல் இருக்கு.
0: இப்பொழுது ஞாபகம் வந்துடும். கேட்கும் பொழுது சுகமாக நலமாக நலம் பெற்று வந்த விளையில் சுகம் என்ற தலைப்பிலே 5 பாடலை கொண்டு வரக்கூடியது. ஆனால் அது முன்பு தயாரித்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சி 2-3 வாரங்கள் தடைப்பட்டிருந்தது, அதை அப்படியே கொண்டு வந்து விட்டேன். சுகமாக இருந்தது, சுகமான பாடல்கள் சுகமாகத்தான் இருந்தது. சிறப்பு சிறப்பு. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு நல்ல பகல், நல்ல கோடை காலம், ஒரு பேதம் இல்லாமல் இருக்கின்றது.
1: காலநிலை இப்போ நல்ல வெயில் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 38 பாகை வரைக்கும் இப்போ நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் இந்த காலநிலையெல்லாம்.
0: ஐயா நீங்கள் 38
1: தான் இருக்கு, அந்த குறையாமல் தான் இருக்கு வெயில். அந்த பகல் வேலையே பார்த்தீங்கன்னா 11 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக அளவில் தான் இருக்கு.
0: இங்கும் அதே போன்று 10 மணியிலிருந்து மாலை 4-5 மணி வரை வெளியே செல்லும் பொழுது அனல் வீசி கொண்டிருப்பது போன்ற வெப்பம் இருந்தது. என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் வெளியே செல்லவில்லை. உள்ளிருந்து அதை பார்க்கக்கூடியதாக என்னை நண்பர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களும் கூறினார்கள், உங்களுக்கு 38 எப்படி இருந்ததோ அதே போன்று எங்களுடைய 28, நாங்கள் 28 வரைக்கும் வந்து விட்டோம்.
1: 28
0: அமுக்கம் இருந்தபடியால் தான் ஒரு அபியல் புழுக்கமாக இருந்தது. சூடு இல்லை, சூடு தெரியவில்லை. புரிகிறதா நான் கூறுவது? அந்த சூடு தெரியவில்லை, காற்றோட்டம் இருந்தது, காற்றோட்டத்தில் ஈரப்பதம் இருந்தபடியால் கொஞ்சம் குறைவாக இருந்தால், நீங்கள் சொன்ன அந்த மதிய வேளை இங்கும் கொஞ்சம் வலிமையாகத்தான் இருந்தது. இன்றும் இப்பொழுது நாங்கள் 23 இல்லை 22 தொட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு பாகை இரண்டு பாகை கூடலாம், 5 மணிக்கு பின்பு குறைந்து கொண்டு போய்விடும் இரவு நேரத்துக்கு. ஆனால் இந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கின்றது, அதனால் கொஞ்சம் சுலபமாக இருக்கு, அதை அனுபவிக்க நன்றாக இருக்கின்றது. அடுத்தது மரங்கள், செடிகள், கொடிகள், புத்தரைகள், பூமரங்கள் எல்லாம் பசுமை நிறைந்திருக்கின்றபடியால் அந்த மெல்லிய காற்று அதிலே தவழ்ந்து வரும் பொழுது அதை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது.
1: ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஃபேனு மின்விசிறி பயன்படுத்தினாலும் அதில் வெப்பம் தாக்கம் குறையாமல் தான் இருக்கும். நீங்கள் சொல்லும்போது போல் அந்த மரத்தின் கீழே இருக்கும்போது அந்த வெப்பத்தாக்கம் கொஞ்சம் குறைவாக நமக்கு உடலுக்கு ஏதுவாக இருக்கும்.
0: இந்த இரண்டு விடயம் என்னவென்றால், மரத்தின் கீழே நீங்கள் இருக்கும் பொழுது மரங்கள் வெளியே உள்ள வெப்பம் கூடிய கரியமில வாயுவை உள்ளே எடுத்து அதை பிராணவாயுவாக எங்களுக்கு வெளியே ஆக்சிஜனாக தருகின்றது மரங்கள். அதனால் தான் மர நிழல்களிலே அமர்ந்திருக்கும் போது சுவாசம் உங்கள் விடுவதற்கும் சுகமாகவும் இருக்கும். அடுத்த காரணம், நீங்கள் மின்விசிறியை வீட்டினுள்ளே பாவிக்கும் பொழுதும் வீட்டினுள்ளேயும் வெளியேயும் இருக்க வெப்பமான காற்றைத்தான் அந்த மின்விசிறி சுற்றி உங்களுக்கு தருகின்றது. அது குளிர்மையான காற்றை தரவில்லை. அங்கே குளிரூட்டி இருந்தால்தான் அந்த அந்த உள்ளே இருக்கிற காற்று அந்த பவனம் வந்து நிற்கக்கூடிய அந்த வெளியின் இடத்திலே உள்ள வெப்பத்தை அது உறிஞ்சி வெளியே எடுத்தவுடன் குளிர் வருகிறது எங்களுக்கு. அங்கே அந்த வெப்பக்கருவி, அதாவது ஏர் கண்டிஷனை போட்டுவிட்டால், ஏர் கண்டிஷன் என்ன செய்கிறது என்றால் உள்ளே இருக்கின்ற வெப்பத்தை உறிஞ்சி வெளியே எடுத்து கொண்டு போகும்போது வெளியே வெப்பம் இல்லாத இடத்தில் குளிர் தானே இருக்கும். எங்களோட வாகனத்துக்கு விலை பெரிய வாகனம், பெரிய நல்ல தரமுள்ள வாகனம்தான், குளிரூட்டி அந்த வெப்பத்திலே பற்றாக்குறையாக இருந்தது. அதாவது வந்து அதில் பொருத்தப்பட்ட குளிரூட்டி தரும் குளிரையும் காய வைக்கக்கூடிய அளவுக்கு வெப்பம் இருந்தது. இன்று நான் அதை கொண்டு சென்று புனரமைப்பு செய்தோம், மீண்டும் அதை கொஞ்சம் கூட்டி வைத்து விட்டோம். அதை வருகின்ற காலத்திலே வரும் வெப்பத்தை தாங்கி, அதாவது என்ன சொல்கிறது, கெப்பாசிட்டி என்று சொல்கிறது, அந்த தகுதி காணாது, தரம் காணாது. அதை குளிரூட்டிகளுடைய தரத்தை விட மேலாக உயர்வாக அந்த வெப்பம் இருக்கின்றது. அடுத்து இங்கே கனடாவில் நாங்கள் ஒரு யுக்தியை கையாளுவோம். என்னவென்றால், குளிரூட்டி இருந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கும் குளிர். ஆதலால் எங்கள் எல்லாம் வீட்டின் உள் பகுதியிலே அமைந்திருக்கும். எங்களுடைய சமையலறையாக இருந்தாலும் குளியலறை எல்லாம் இருக்கும். அப்போ அந்த குளியலறையிலே இருக்கிற பெரிய தொட்டினுக்குள்ளே நீரை நிறைத்துவிட்டு கதவுகளை திறந்து விடுவோம். அப்போ அந்த வெப்பங்கள் அந்த குளிரை தேடி ஓடி சென்று அங்கே என்றும், அடுத்து துணிகளை காய துவைப்பது போன்றும் நனைய வைத்து அந்த துணிகளை எல்லா அறைகளுக்குள்ளேயும் போட்டு விடுவார்கள், தொங்க விடுவார்கள் ஈரத்துணிகளை. அப்போ அந்த வெப்பம் வந்து அந்த ஈரத்துணிகள் பட்டு அது உறிஞ்சிக்கொள்ளும் போல துணிகளும்

0: விற்பனை செய்யலாம். இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் கூடும்போது விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
1: ஏனென்றால் இப்பொழுது எல்லோரும் கொண்டு செல்வார்கள், அதனால் கொஞ்சம் மலிந்துவிடும் விலை, விலை வீழ்ச்சி அடைந்துவிடும். பின்பகுதியிலே விலை கொஞ்சம் உயர்ந்து வரும், அந்த நேரம் நீங்கள் அந்த தந்திரத்தை. அதனால் நல்ல விடயம், நல்ல விடயம். உங்களுடைய முந்திரிகை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றதா, இந்தியாவுக்குள்ளேயே நடைமுறைப்படுத்தப்படுகிறோம்?
0: அது வாங்கிட்டு போறவங்க பொறுத்து தான் இருக்கு. வெளி வியாபாரி எப்படி எங்கே செய்யறாங்கன்னு தெரியல. வெளிநாட்டுக்கும் போகலாம் போகலாம்.
1: இங்கே நாங்கள் அந்த முந்திரி விதை, அது கஜு என்று கூறப்படுகின்றது, அதை நாங்கள் வாங்க செல்லும் பொழுது பதப்படுத்து பைகளிலே அடைத்து விற்கின்றார்கள். ஆனால் அதிலே இந்திய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதை நான் ஒருபொழுதும் காணவில்லை. வேறு வேறு நாடுகளிலிருந்து தான் வருகின்றது. நான் நினைக்கிறேன் வேறு நாட்டவர்கள் இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்து அவர்கள் தயாரித்து அனுப்ப அங்கிருந்து முழுமையாக வாங்கி பின்பு இவர்கள் பதப்படுத்தி அதை பைகளிலே அடைத்து விலைகளை குறைத்து அனுப்புகிறார்களோ தெரியவில்லை. விளைவிக்கப்பட்ட இடம் வந்து வேறு இடமாக இருக்கின்றது. இங்கே ஒரு பிரதான உணவாக உணவுகளோடு சேர்த்து கொள்வார்கள். அந்த எங்கள் நாட்டிலேயும் எங்களுடைய சிற்றுண்டிகளுக்கெல்லாம் கஜு பாவிப்பார்கள், நிறைவாக பாவிப்பார்கள் தானே, அதனால் அது பயன்படும். நாங்கள் இப்பொழுது நண்பகல் 12 மணியை தொட்டு விட்டோம், நீங்கள் இரவு 9:30 நிமிடத்தை தொட்டு இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? பாருங்கள் உங்கள் மணிக்கூட்டை.
0: இப்போ இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த அரச மரத்தின் கீழே போய் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கும்போது அந்த அரச மரத்துக்கா மற்ற இடங்களில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அரச மரத்தோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தை அப்படி குளிர்வித்து நமக்கு கொடுக்கும்.
1: அதான் அது நன்றாக உறிஞ்சி வெளியே விடும், அதனுடைய நிழல் சிறப்பாக இருக்கும். ஏனைய மரங்களின் இலைகளை நாங்கள் தொட்டு பார்க்கும் பொழுது
0: இதை வந்து கோடை காலங்களில் மட்டுமே அந்த தன்மையை உணர முடியும்.
1: இது இறைவன் என்ற பொறியியலாளரின் வித்தகம் என்று தான் சொல்லணும், வித்துவத்தன்மை. பாருங்கள், இந்த ஆலம் இலை, அரசம் இலை, ரெண்டு இலைகளை இந்த தடவை பார்க்கும் பொழுது ஏனைய இலைகளை விட வித்தியாசமாக இருக்கும். கவனித்திருக்கின்றீர்களா? தழிப்பம் அதிகமாக இருக்கும். அவர்கள் பச்சையத்தை சேர்ப்பதற்காக சூரியனுடைய வெளிச்சத்தை நிறைவாக உள்வாங்கி அதில் உள்ள கரியமில வாயுவை கொண்டு அவர்கள் தயாரித்து கொண்டு வெளியே பிராணவாயுவை தருகின்றார்கள். அதனால் தானே அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூட கூறுவார்கள் இல்லையா? ஏன்னா அதனுடைய சுவாசம், அதிலிருந்து வெளிவரும் வாயுக்கள் மிகவும் வல்லமை வாய்ந்தவை. உள்ளுறுப்புகளுக்கும் உகந்த, நாங்கள் உட்கொண்டு வெளியே விடும்பொழுது உள்ளுறுப்புகளுக்கும் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் புத்த பகவான் வேறு மரங்களின் கீழ் இருக்கவில்லை, அரச மரத்தின் கீழ் இருந்து ஞானத்தை பெற்றார் என்று கூறுவார்கள்.
0: ஓ
1: சரி. அப்போ இப்பொழுது உங்களுடைய அடுத்த இரண்டாவது பயிற்சி என்னவாக இருக்கும்? இப்பொழுது இப்போ அறுவடை செய்துவிட்டால் அடுத்து என்ன மாற்று பயிற்சி ஏதாவது செய்வீர்களா? விவசாயத்துக்கு சரவணா நீர் பாசனம் கிடைக்கின்றதா அல்லது மழையை நம்பி இருக்கின்றீர்களா?
0: மழையை நம்பி மட்டுமே.
1: அப்படி என்றால் நீங்கள் வேறு பயிர்கள் செய்ய முடியாது மழையை நம்பி வரும் பொழுது.
0: செய்ய முடியாது. அந்த மழையை நம்பி மட்டும்தான் அந்த மகசூல். இப்போ அதற்கான அடுத்த ஆண்டு விவசாயம் அந்த விளைச்சலுக்காக இப்போ செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிட்டு இருப்போம்.
1: நீங்கள் பதப்படுத்திக்கணும்.
0: ஏறு உழுதல், அப்புறம் அதில் உள்ள களைகள் எல்லாம் நீக்க,
1: ஆமாம், நீக்கி பசலை போடுதல், இதெல்லாம் புனரமைப்புகள் செய்து கொண்டிருப்பீர்கள்.
0: செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் திரும்ப இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்கு. 5 மாதம் இப்போ ஆணி மாதம் வந்துருக்குது. ஆடி ஆவணி புரட்டாசி மாதத்துலாம் வந்தாங்க, அதுக்கெல்லாம் உரம்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: என்ன எந்த மாதத்தில் உங்களுடைய முந்திரிகை பூர்க்க துவங்கும்? எந்த மாதத்தில்?
0: தை மாதம் அப்படி புரட்டாசி மாதத்தில் உரம் வச்சிடணும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் போக்க ஆரம்பிச்சிடும்.
1: பூர்க்கு பூத்து எத்தனை கரு

0: அமைந்து அது அந்த காயாக வெளியே வருவதற்கு ஒரு மாதம் போதுமா பொறுத்து?
1: இல்லை இல்லை, தை மாசி மாசி பங்குனியில் ஸ்டார்ட் ஆகிடும்.
0: காய் வேற துவங்கிவிடும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: அதன்
1: மாசி
0: பின்பு
1: பங்குனி ஸ்டார்ட்
0: அறுவடை வந்து
1: ஆச்சுன்னா ஒரு 10
0: மாசி,
1: நெல்.
0: வைகாசி ஆவணி, வைகாசி ஆனியிலே அறுவடைகள் எல்லாம் முடிந்துவிடும்.
1: ஆமாம், இது நாங்கள் அப்படியே சுழற்சியாகவே இருக்கும், சுழற்சியாக தான்
0: சுழற்சியாக
1: பண்ணிகிட்டே
0: இருக்கும்.
1: இருப்போம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துக்களை நாங்களும் அறியக்கூடியதாக இருந்தது உங்களால். இந்த நாங்கள் இப்பொழுது பேசியதில் இவ்வளவு சொற்களை பாவித்து விட்டோம் இல்லையா?
1: நிறைய சொற்கள்.
0: இந்த மணியே மணிக்கோயிலே என்ற பாடல் ஒன்று என் கருத்தில் கிடைத்து ஒலிபரப்பியிருந்தேன்னு கேட்டீர்களா?
1: கேட்டேன், நிகழ்ச்சி
0: எப்படி
1: கேட்டேன்.
0: இருந்த அந்த பாடல்?
1: நல்ல பாடல் தான் அது.
0: அந்த பாடலை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா?
1: அது பாடல் பற்றி என்ன சொல்லணும்னா, பாடல் நல்ல பாடல். அது
0: கனவுகளை துரத்தி கண்டபடி ஒருத்தி என் மனதிலே இருத்தி நித்திரையை துரத்தி, நல்ல வரிகள். எதுகை மோனையோடு அந்த இசைக்கேற்ப அமைத்திருக்கின்றார் இசைஞானி. இந்த பாடலை எழுதியவர் இசைஞானி இளையராஜா. இசையையும் அமைத்தது அவர்தான். அதனாலே அந்த சந்தத்துக்கு ஏற்ப, சுரத்தின் மாத்திரை அளவுக்கேற்ப அந்த பதங்களை நெடில் குரல் எல்லாம் கவனித்து அழகாக எழுதியிருக்கின்றார். கொஞ்சம் உள்நோக்கி நாங்கள் இலக்கியத்தோடு பார்த்தால் அதிலே இயலும் இருக்கின்றது, இசை இருக்கின்றது, அங்கே அதற்கேற்ற நடிப்பும் இருக்கின்றது என்று கூறிக்கொள்ளலாம். அபிநயங்கள் தானாக வருகின்றது அவர்களுக்கு. அந்த பாடல் வரிகளே அவர்களை இழுத்து கொண்டு செல்லும். அந்த இசை, அதற்கேற்ற இசை, அந்த மணி அடித்தல் எல்லாம் நன்றாக இருந்தது. சரி சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: ரயில் பயணங்களில் பாடத்தில் அது வசந்தம் பாடி வர அந்த பாடல் கேட்கலாம் தான்.
0: வசந்தம், நாங்கள் இப்பொழுது வசந்தத்தை தாண்டி கோடைக்கு வந்துவிட்டோம். நீங்களும் அப்படித்தான், வசந்தம் இருக்கும் பொழுது சிறப்பாகத்தான் இருக்கும். வசந்தத்திலே பாடி வந்தால் எப்படி இருக்கும்? வசந்தம் பாடி வர என்று,
1: பாடி வர
0: வைகை ஓடி வர, அப்படியா அந்த பாடல்?
1: ஓடி வர, ஆராதனை செய்ய,
0: ஆராதனை. ஆராதனை என்பது வணக்கம், பணிவு, பண்பாடு எல்லாம் அந்த ஆராதனைக்குள்ளே வருகின்றது இல்லையா? இறைவனை தரிசிப்பதற்கு ஆராதனை, உயர்ந்தோர்களை மதிப்பது ஒரு ஆராதனை, பெற்றவர்களை பாராட்டுவது கூட ஒரு ஆராதனை என்றெல்லாம். நாங்கள் இந்த மணியே மணிக்குயிலே என்ற இடத்தில் ஒரு வினா ஒன்றை வைத்துவிட்டு, இந்த மணியை நாங்கள் கேட்டிருக்கோம், குயிலை கேட்டிருக்கோம், மணிக்குயில் நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா?
1: நீங்கள் சொல்லும் போது தான் நான் மறந்து போகிறேன்.
0: நான் மறக்கவில்லை, கூறுங்கள்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பகுதியில் அதிக அளவில் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலே காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் குயில் ஆரம்பிச்சிடும்.
0: உங்களோட வீட்டிலே குயில் இருக்கிறதென்று தெரியும்.
1: ஆமாம்,
0: சிறகில்லாத குயிலை கூறுகிறீர்கள். நான் சொன்ன சிறகற்ற குயில் உண்டு, ஆனால் இது சிறகுள்ள குயிலை பார்த்து கூறுங்கள்.
1: அந்த குயில்கள் அதிகமாக இருப்பதற்கு நான் என்னுடைய முயற்சி ஒன்று, இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா குயில்கள் நிறைய வேட்டையாடிக்கிட்டே இருந்தாங்க.
0: ஆமாம், பலவிதமான குயில்களா?
1: ஆமாம், நிறைய வேட்டையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த வேட்டையாடுறதெல்லாம் தடுத்து எங்கள் ஊரில் நான் அந்த வேட்டையாட வந்தவங்களை நிறுத்தி இதுமாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து குயில்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏக குயில்கள்
0: பாதுகாக்கப்படுகின்றன. சரி, குயில்கள் இத்தனை வகை
1: வேட்டையாடுது.
0: அந்த வேட்டையாடுவதை நிறுத்தி விட்டார்கள். குயில், குயில் பிடிப்பவர் குயிலை பிடித்து கிராமம் வழியை கொண்டு சென்று விற்பார்கள் குயில். ரெண்டால் அந்த குயிலினுடைய இறைச்சியை மருத்துவ குணம் உண்டு. அது மட்டுமல்லாமல் குறைந்த விலையில் வாங்கி இறைச்சி சாப்பிடுவார்கள். அடுத்தது குயில் முட்டை மிகவும் சிறப்பானது. ஒரு கோழி முட்டை, 10 கோழி முட்டையில் இருக்கின்ற சத்து அதில் இருக்காம் குயிலின் முட்டையிலே.
1: ஆமாம்,
0: ஆனால் இவ்வளவும்
1: இவ்வளவும்
0: தெரிந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. நீங்கள் கூறினது சரி. களவாக கொண்டு சென்று காக்கையின் நொட்டிகளோடு சேர்த்து விட்டோம். சரி, எத்தனை வகையான குயில்களை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள்? அந்த மணிக்குயில் எப்படி இருக்கும்?
1: மணிக்குயில்
0: கருங்குயில் பார்த்துருக்கோம். ஆமாம், அது கருங்குயில் 2 விதமானது இருக்கு. ஆண் பெண் என்ற இனம் வேறுபாட்டுக்கு கருப்பாகவும் கருப்பிலே சாம்பல் நிறமான புள்ளிகளையும் கொண்டிருக்கும். ஆமாம், அதை விட வேறு என்ன குயில் பார்த்துருக்கின்றீர்கள்?
1: வேற எதுவும் பார்க்குறது, ரெண்டு தான் பார்த்துருக்கேன் எங்கள் பகுதியில் அதிகமாக காணப்படுகிறோம்.
0: சரி, அந்த குயில்களை வேட்டையாடுபவர்கள் அந்த குயில்களை கொண்டு சென்று என்ன செய்வார்கள்?
1: இது இந்த ஹோட்டலுக்கு பெரிய பெரிய இந்த வசதி படைத்தவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது
0: வளர்ப்பதற்கா உணவுக்காகவா?
1: உணவுக்காக தான், உணவுக்காக
0: வளர்க்க மாட்டார்கள். சரி, அதிகாலையிலேயா மாலை வேளையில அதிகமான குயில் ஓசையை நீங்கள் கேட்கக்கூடியதா இருக்கும்?
1: நாங்கள் இப்போ தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு எங்களை எழுப்பி விடுறது அந்த குயில் தான்.
0: ஆமாம், மாலையில்
1: மரத்துல இருக்கு.
0: மாலையில்
1: மாலையில் மாலையில் அதிகம் சத்தத்தை பார்க்க முடியும்,
0: வர முடியாது பார்க்கலாம். ஆனால் இந்த பாடல்ல இவர் அந்தி வரும் வேளையம்மா ஆசை விளக்கு ஏற்றம்மான்ற ஒரு பாடலே மணிக்குயில் என்றதையும் கூறுகின்றார். அப்போ அந்த மணிக்குயில் காலையிலும் மாலையிலும் கூவம் இல்லை, எந்த நேரத்திலும் கூவம். சரியா? அடுத்த உங்களோட கவனிப்பில் அந்த குயில்கள் எந்த மரங்களிலே அதிகமாக இருக்கும், தங்கி இருக்கும், வந்து அமர்ந்திருக்கும்?
1: அப்படி மரங்கள் அதுக்கு அது தேர்வு செய்யறது, அந்த மரங்கள் தான் கிடையாது அதுக்கு தேர்வு. நமக்கு ஒரு வீடு, நமக்கு வீடு எந்த வீடு, ஒரு வீடு பார்ப்போம், நமக்கு நிறைய வீடுகள் பார்ப்போம், நமக்கு பிடிச்ச வீடுகள் தான் இருப்போம். அதை போல அது போல வந்து அந்த குயில்களுக்கு எந்த சூழல் பிடிக்குதோ அங்கே தான் வசிக்கும். அது
0: இது இன்னொரு கேள்வி கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் சரவணா. குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாதா, அல்லது ஏன் கூடு கட்டுவதில்லை? அப்போ எப்படி அது எங்கே தங்குகிறது?
1: தங்கு பார்த்தீங்கன்னா அது அது முட்டையிடும் பருவம் வந்து விட்டாவே அந்த ஆண் குயிலும் பெண் குயிலும் இரண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு
0: பார்த்தீங்கன்னா,
1: அந்த எங்கே காக்கை முட்டையிட்டு அடைகாத்து இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் பார்க்கும். பார்க்கும் பொழுது அந்த பெண் குயில் எட்டை ஒரு வேற இடத்த தனியாக இருக்கும். அந்த அடைகாத்து குயில் அடைகாத்து அந்த காக்கை அடைகாத்துட்டு இருக்கும்போது அந்த ஆண் குயில் போயிட்டு அந்த அடைகாத்த காக்கையை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். தொல்லை பண்ணும்போது அந்த கோபம் தாங்க முடியாது, அந்த குயிலை துரத்திக்கிட்டு போய் ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டே போவோம். அது போயிட்டு வரதுக்குள்ள இந்த பெண் குயில் முட்டையிட்டு எட்ட போயிடும். நேரடியாக பார்த்துருக்கேன்.
0: ஓ, தந்திரமாக தந்திர ஆண் குயில் தந்திரமாக அந்த காக்கையை கூட்ட விட்டு வெளியே வர செய்துவிட்டு தன்னுடைய பெண் குயிலை ஓடி சென்று முட்டையை விட வைத்துவிடும். இது சரி, இது கட்டித்தரம் தான். அதுவும் ஒரு தத்துவ தர்ம தந்திரமான காரியம் செய்து தன்னுடைய காரியத்தை முடிக்கிறது. அப்படி என்றால் அந்த காக்கையினுடைய கூடு வசதியாக கிடைக்கும் வரை இவர் ஆண் பெண் இனச்சேர்க்கையில் சேரமாட்டார்கள், அப்படியா?
1: ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காக்கை கூட எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரத்தில் இருக்கு. அந்த அங்கே நடந்த சம்பவத்தை தான் உங்ககிட்ட சொன்னேன் நான், இதெல்லாம் பார்த்துருக்கேன்.
0: அடுத்து இந்த குயில்கள் கூவும் பொழுது நாங்களும் அதே மாதிரி கூச்சல் விட்டால் அவருக்கு கோபம் வருமா, மகிழ்ச்சி வருமா?
1: அது குயில்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சிருதுங்க.
0: அந்த முதலில் அவர் பதிலுக்கு கூவுவார், மீண்டும் நாங்கள் கூவியவுடன் அப்புறம் அது கோபமாக கூவுவார், கோபமாக பேசுவது போன்று
1: நிறுத்திவிடும்.
0: ரெண்டு தடவை உரத்து கூவி விட்டு நிறுத்திவிடும்.
1: கண்டுபிடித்து
0: விடுவார். சிறப்பு, நாங்கள் இந்த குயில் மணிக்குயில் என்று கூறும்போது இவர் குயிலே மணிக்குயிலே என்று தான் கூறினார். குயில் இனிமையான குரல் உள்ளது, இந்த மணிக்குயில் என்பது எது என்றதை நானும் அறிய முயல்கின்றேன். ஒரு தடவை இளையராஜாவுக்கு பதில் எழுதி பார்ப்போம். மணிக்குயில், மணிக்குயில் அந்த குரலின் ஓசை ஒரே மாதிரி தான் இருக்கும். குரல் இனிமை, குரல் இனிமையான குரலாளர் பெண் குரலே பாடுபவர்களை குயிலின் குரல் என்று, இசை குயில் என்று எங்களுடைய ஜானகி அம்மாவுக்கு பெயர் இருக்கின்றது. இது மணிக்குயில் என்று, மணி என்று ஒரு அடைமொழியை சேர்க்க, சிறப்பு என்பதற்காக உபயோகிக்கப்படும் சொல்தான் மணி. சாதாரணமான வந்து அதுக்கு ஒரு அணிகலனாகவும் ஒரு அடைமொழியாகவும் வைத்து கூறப்படுகின்றது. மணிக்குயில் சிறந்த குயில், சிறந்த ஓசை, அழக அது அழகன்றுக்கு அழகுக்கு குயிலை உபமானம் கூறுவதில்லாத மயில்தான் குயில். குரலுக்கு சொந்தமானது, குரலுக்கு அதிலும் மணிக்குயில் என்றால் நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுப்போம் எடுத்து விட்டு சிறப்பான மணி என்று கூறுவோம் இல்லைவா, மணியாக இருந்தது என்று கூறுவோம். ஆனால் அங்கே கிழிஞ்சு பார்த்தால் அது கிழங்குற மணி அல்ல, ஆலய மணி அல்ல, புசைக்குரிய மணி அல்ல. அந்த மணி என்பது ஒரு சிறப்பு மிக்கது என்பதை எடுத்து காட்டுவதாக அந்த அமைந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். என்னடா பெண்கள் எல்லாம் பெண்கள் அதுக்குள்ளே குயில் போல மணிக்குயில் போலன்னு அதிசிறந்த அழகி அதிசிறந்த பெண் என்றதை கூறுவது போல அதை குயிலே மணிக்குயில் என்று பாடியிருக்காரு என்று கூறலாம். வாழ்த்துக்கள் சிறப்பு. உங்களுக்கு அந்த வசந்தம் பாடிவர என்ற பாடலை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றீர்கள். வேறு ஏதாவது காரணம் இருக்குதா அந்த வசந்தம் பாடிவர பாடலை நீங்கள் கேட்பதற்கு?
1: எப்படி நடந்த இந்த கோடை காலம் முடிந்து எங்களுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா இளவேணி காலம் இளவேணி காலம் ஆரம்பிக்கும். அது அது ஒரு வசந்த காலமாக இருக்கும் அந்த பாடல். அதனால் நினைவு வந்தது
0: அந்த வசந்த காலம் வந்தால் உங்களுக்கு இந்த பாடலில் நினைவு பெறுமோ?
1: நினைவு வருவேன்.
0: சரி, இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் வேளையிலும் இந்த பாடலை கேட்க வசந்தம் போன்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம் இல்லையா? கூட இருக்கப்பா, நல்ல பாட்டப்பான்னு கொண்டு சிறப்புகள். அடுத்து நீங்கள் புலனத்திலெல்லாம் நிறைய பாடல்கள் தந்திருந்தீர்கள், மீண்டும் தருகிறீர்கள். நல்ல நல்ல பாடல்களை கொண்டு வந்து தருகிறேன். நேற்று தினம் ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள் என்று இந்த இப்படி இருந்தாலே ஏதோ ஒரு பாடல் தந்திருந்தீர்கள் அல்லவா, நேற்று கேட்டீர்களா? நான் நேர் நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருங்கள். நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் அடுத்த உறவோடு. தொடரும் வானொலி நாட்களிலே நாங்கள் இணைவோம். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச உலக சர்வதேசம் அங்கும் இருந்து இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளே, அடுத்த உறவு அழைத்து விட்டு சென்று விட்டார். அவருடைய நான் நினைப்பதற்கு தாமதமாகி விட்டேனோ தெரியவில்லை. இப்பொழுது வருவார், இணைவார் என்று எண்ணுகின்றேன். வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: ஓம் நமசிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இணைந்து கொண்ட அன்பு தேவா, நாச்சியார் கோவிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா, சுகமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்கிறேன் ஐயா. உங்க ஆசீர்வாதத்தோடு
0: குதூகலமாகவும் இருக்கின்றீர்கள். உங்கள் அன்புகளால் ஆதரவால் நான் குதூகலமாக இருக்கிறேன். நீங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களாலும் உங்களுடைய அன்பாலும் குதூகலமாக இருக்கு. நல்லதொரு பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்றைய இந்த குதூகலம் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் இந்த வழியில் உங்களுடைய வெளிப்பக்கத்திலே உங்கள் வெளி பகுதியிலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது இந்த இரவு வேளையிலே?
2: அதாவது 4 மணிக்கு ஒரு லைட்டா ஒரு தூரல் ஒன்று போட்டு கொஞ்சம் குளுமையா இருக்கு.
0: நேற்று தானே ஐயா சொன்னீர்கள் இல்லாவிட மழை, எங்களுக்கு மழை இல்லையே என்று. பார்த்தீர்களா, மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வந்தவுடன் உங்களுக்கு தூரல் போட்டிருக்கேன். தூரல் நின்று போச்சா இல்ல தொடர்ந்தா? நல்லவர்கள் நீங்கள், நல்லவர்கள் தான். சரி, இன்றைய பகல் பொழுது எப்படி சென்றது உங்களுக்கு? பகல் பொழுது எப்படி சென்றது? மகிழ்ச்சியா இருந்தது. தூரல்ல நீங்கள் தூரலில் நினைந்தீர்களா வழியே, அல்லது
2: அது
0: கூடாது, உடனே நோயை கொண்டு வந்துவிடும் என்று கூறுவார். சூட்ட கிளப்பி விடுது. சரி, நாங்கள் ஒரு பாடல் கேட்டோம் இல்லவா, மணியே மணிக்குயிலே என்று. அந்த மணிக்குயில் என்பது என்னையா? மணிக்குயிலே பார்த்திருக்கிறீர்களா?
2: மணிக்குயிலுங்கிறதையா? மணி ஓசை இப்ப பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணியை வச்சு டைமின்னு அடிப்பாங்க. குயில் சத்தத்துக்காக வர்றதுதான் அது. கவிதைக்காக ஒரு அந்த பாட்டத்தை போட்டிருக்காரு
0: அவர். அதாவது கவிதைக்காக ஒரு சிறப்பு. நாங்கள் சொல்லுவோம் இல்ல, விளையாட்டு வீரர்கள் பார்த்து மணி அழகாக்க அழகை பார்த்து மணியாக இருக்கப்பா என்று ஒரு பொருளை நாங்கள் செய்துவிட மணியாக இருக்கு, நல்ல பழக்கம் உள்ளவர்கள் மணியாக இருக்கு. அந்த மணி என்று ஒரு உயர்தரமான எண்ணத்தை உருவாக்கும் ஒரு கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இசைஞானி
2: அந்த குயிலும் அத மாதிரியா நம்ம கத்தனம்னா அது திரும்ப போட்டிக்கும் கத்தும்.
0: கத்தி கூட கோவம் வந்துடும் ஐயா, அது கூட
2: பயந்துக்கிட்டுலாம் போவாது.
0: ஆமா ஆமா,
2: கூணுன்னு சொன்னோம் வச்சுங்க, அதுவும் அதே அதே குரல்ல குத்தினோம்னா அது அதுவும் நம்மள்ட்ட
0: விரைவா
2: மாதிரியே பேசும்.
0: அவர் மூன்று தடவைக்கு மேல ஒரு கால் விரைவா கூ வேற ஒரு கால் விரைவாகவும் கூறிக்கொள்ளும். உங்கள் பகுதியிலே குயில்கள் உலாவுவது உண்டா?
2: நிறைய இருக்கியா, அத்திமரத்துலதான் நிறைய இருக்கும். அத்தி மரம் இந்த மரத்தை சொல்லிக்கிறீங்களா, அத்தி மரம்,
0: அத்தி மரத்திலே அதிகமா இருக்குமோ?
2: அத்தி மரம், இந்த நுணா மரம் ஒரு மரம் இருக்கு.
0: நுணா நுணா நல்ல மரம் ஐயா, நுணா மரம்.
2: அந்த அந்த பழம் சாப்பிடறதுக்காகவே அது வந்து நிற்கும்.
0: நுணா பரத்தை மரத்தை நாங்கள் அறிந்தால் அதனுடைய பலகை மஞ்சள் நிறமாக இருக்கும். கவனித்திருக்கின்றீர்களா? அந்த நுணாவினுடைய பூ கீழே விழுந்து தலைகளாக இருக்கும் பொழுது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ஊசி மல்லிகை மாதிரி. அப்ப நான் பார்த்தது சரி, வாழ்த்துக்கள். அப்ப நானும் பார்த்திருக்கிறேன் அதை. இப்பொழுது
2: நிறைய குயில் இருக்கும். அதே மாதிரி அத்தி மரத்துல வந்து பாத்தீங்கன்னு
0: வச்சுங்க,
2: அந்த இலை பெருசா நாட்டு தீனி இருக்கு, இலை பெருசா இருக்கும்
0: அத்தி மரத்துல.
2: அதுக்காக அதுல அந்த அந்த அத்தி காட்டுக்குள்ள போவோம்.
0: அத்தி மரம் உள்ளது இலை பேர் அதுக்கு மறைவாக இருக்கக்கூடும்.
2: என்ன
0: அப்ப குயில் வந்து கூடு கட்ட மாட்டது? கூடு கட்டுவது இல்லை என்றால் எங்கே தூங்கும்? மரக்கிளையிலே தூங்குமா?
2: அதான் தெரியல. ஆனா வந்து ஈச்ச மரம் இருக்குல்ல, ஈச்ச மரம்னு இருக்கு, ஈச்ச ஈச்சம் பழம்னு சொல்லுவோம்.
0: ஈஞ்சி ஈந்துவா?
2: அங்க அதுல வந்து கூடு நிறைய தொங்கும், அதுலதான் போய் இது பண்ணும்.
0: கூடு இருக்காதுங்களே, அது என்ன கூடு இருக்கு?
2: நிறைய நிறைய கூடு, நிறைய கூடு இருக்குங்கயா. ஈச்ச மரம் பாத்தீங்கன்னா பெரிய மரமா இருக்கும்.
0: ஆமா, அதுல இருக்கு என்ன, குயிலின் கூடுகளா?
2: ஏற முடியாது
0: குயிலினுடைய கூடு.
2: ஈச்ச மரத்துல யாரும் ஏற முடியாது.
0: ஆமா, முள்ளுக்கள் அது என்ன, குயில் கூடு, குயிலினுடைய கூடுகளா?
2: ஆமா.
0: ஓ பாருங்கள், குயிலை பற்றி எத்தனை விடயங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று உங்களுக்கு விருப்பமான பாடலாக என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? என்ன பாடலை கேட்கலாம் வந்தீர்கள்?
2: என்ன பாட்டு இது? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த பாடலையா?
0: அந்த பாடல் சொல்ல சொல்ல இனிக்கும். என்ன
2: ஐயா
0: சொல்ல, அங்கே அந்த முதல்வருடைய பாடங்களையும் கேட்போம்.
2: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த
0: சிறப்பு. முன்பு கேட்டல் பாட்டெல்லாம் வேணாமையான்னு போவார், இப்பொழுது கேட்டவுடன் பல்லவியை பாடுகிறார். முதல்வரிய பாடு சொல்ல சொல்ல இனிக்கின்றது. எங்களோட தமிழ் சொற்களை எந்த சொல்லை சொன்னாலும் அது இசை சொல் என்று இல்லை, இந்த வசை சொல்லு கூட இனிப்பாகத்தான் இருக்கும். அதில் கருத்திற்கும் ஆழமான பேச்சிற்கும் அது ஏற்ற இறக்கத்தோடு பேசும்.
2: தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நிகழ்ச்சியின் பேரே சொல்ல சொல்லு சொல்லுக்கு சொல்லோடு பாட்டு,
0: சொல்லோடு பாடல.
2: எவ்வளவு பெரிய, ஆமா எவ்வளவு உலகமே அடங்கியிருக்கு சொல்லுல.
0: ஆமா, அதிலும் அதிகமான எழுத்துக்களை கொண்ட சொற்களை எங்கள் தமிழிலே காணலாம். ஒரு சொல்லிலே எத்தனை கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அழகுபடுத்திக் கொள்ளலாம். சிறப்பு, சிறப்பான தமிழ். சொல்ல சொல்ல இனிக்குதடா என்ற பாடலை தந்து இன்றைய சொல்லோடு பாடலுக்கு நீங்கள் அடியெடுத்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களோடு நான் கேட்டு மகிழ்வேன். நலமாக இருங்கள். வேறு ஏதாவது கூற வேண்டும்? வாழ்த்துக்கள். மீராமாவுக்கு கேட்டுக்கொண்டிருப்பார். மீராமா இப்பொழுது யாரோ விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் போல் நான் உணர்கின்றேன். அந்த வழியே உறவினர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. நான் கலையத்துக்குள்ளே இருக்கின்றேன். நல்ல வெப்பம் ஐயா, இங்கே இமங்களுக்கு நல்ல வெப்பம், ஆனால் குளிர்பதம் இருக்கின்றது. இன்று இன்று வீசும் காற்றினிலே குளிர்பதம் இருக்கின்றபடியால், ஈரப்பதம் நன்றாக இருக்கின்றபடியால் எங்களுக்கு அந்த வெப்பம் அதிகமாக தோன்றவில்லை என்று எண்ணுகிறேன். ஆனாலும் ஒளியினுடைய ஒளி, அதாவது சூரியன் பிரகாசம் வந்து மிகவும் கண்ணை உறுத்துகிறது போல் இருக்கின்றது. கருப்பு கண்ணாடியெல்லாம் பார்க்க முடியாது போல் இருக்கின்றது, அவ்வளவு தூரம் பிரகாசமாக
2: இருக்கு. அடுத்த வருஷம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அடுத்த வருஷம்லாம்
0: ஏனென்றால் யுகம் யுகம் சென்று கொண்டு போகும்போது கலியுகம் வருவதற்கு வரும் அண்மிக்கும் வேளையிலே கூடுதலாகத்தான் வரும். எல்லாம் பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், உருவங்கள், உணவுகள், பொருட்கள் எல்லாம் குறைந்து சேதப்பட்டு இறுதியிலே ஒன்றுமில்லாமல் மனிதன் இறந்தே போயிடுவார்கள். கலியுகத்தின் இறுதி நேரத்திலே ஒரு மனிதன் இரண்டு அடிக்கு மேல் உயரமாக இருக்க மாட்டார். இரண்டு அடி உயரம், 24 இன்ச் உயரத்துல ஒரு மனிதன் இருப்பான், குள்ள மனிதன். மீண்டும் ஒரு காலத்திலே குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் தானே,
2: வாழ்ந்தார்கள்.
0: அதே போன்று எங்களுக்கு, நாங்கள் புராணங்கள் இதிகாசங்களே பார்த்துருக்கோம், அது மீண்டும் பெறும் ஐயா, மீண்டும் பெறும். ஏனென்றால் வந்தவை தானே திரும்பி திரும்பி வந்து, ரீசைக்கிள் என்று கூறுவது ஆங்கிலத்தில், எல்லாம் ரீசைக்கிள் தான்.
2: ஆய்வு அறிக்கையிலயா, ஒரு ஆய்வு அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா, வெப்பம் கடல் நீர் வந்து சூடு தாங்க முடியாம மேல போய் அது எங்க பெய்யுதோ அந்த நாடே அழியும்
0: அப்படிங்கிறது.
2: மழையா பெய்யாதான், புத்து புத்துன்னு விழுவுமா,
0: மழையால நீராக ஊற்றும். அங்கிருந்து நீர், அங்கிருந்து நதி போன்று, நதி போன்று கொட்டும். வாழ்த்துக்கள்,
2: சுழற்சியெல்லாம் அந்த மாதிரி.
0: நன்றி தேவா, நல்ல கருத்துக்களை நாங்கள், நல்ல சொற்களை உபயோகித்து நிறைய சொற்களை பேசிக்கொண்டோம். மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது நன்றி. மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து சிறப்பிக்க வரும் அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவர் அழைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இணைப்பு இன்னும் எனக்கு தோன்றவில்லை, அவருடைய இணைப்பு வந்துவிடும் என்று எண்ணுகிறேன். இதோ வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, இப்பொழுது ஒருவர் வருகின்றார், இன்னும் வேறொருவர் வருகின்றார். அவர் வேறு யாருமல்ல, நாகப்பட்டினம் இல்லை இவர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் போல் தெரிகின்றது, அவர் தானே?
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கிருஷ்ணன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக, மகிழ்வாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். நல்லவனாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு மட்டும் நல்லவனா, எல்லோருக்கும் நல்லவனா?
3: எல்லோருக்கும் நல்லவன்.
0: பாருங்கள் வார்த்தைகள் எப்படி விளையாடுகின்றது. பணி ஆரம்பித்து விட்டீர்களா?
3: வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய காலநிலை இதுக்கு ஒத்து வருகின்றதவா?
3: வெப்பம் அதிகமாக தான் இருக்கு.
0: குளிப்பாட்டி கொண்டுதான் இருக்கின்றது. குளிப்பாட்டி கொண்டு அதானே, கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, கோடி அருவின்றது போல குத்தாலத்தில் கொட்டுன மாதிரி கொட்டுனா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். கொட்ட வேண்டும் ஐயா, எங்கள் உள்ளத்திலே அல்ல, உடலிலே இருக்கிற கள்ளங்கள் வெளியே போக வேண்டும், வியர்வையா. ஏனைய துவாரங்கள் வழியே சென்று முடியாது, வியர்வையாக உயர்த்து கொட்டி போக வேண்டும் இல்லையா? இங்கே பணம் கொடுத்து வில்லங்கமாக இந்த பயிற்சி நிலையங்களுக்கு சென்று உடலை வருத்தி வியர்க்க பார்க்கணும்னா வியர்வை வருகிறதில்லை, ஆனால் இப்பொழுது வருகின்றது இந்த காலகட்டத்தில்.
3: எங்களுக்கு இயற்கையாக வரும்.
0: இயற்கையாக உங்களுக்கு நாளாந்த முறை இங்கே இப்படித்தான் எப்போவாது இருந்துட்டு ஒரு தடவை வரும். எங்களுக்கு நல்ல காலநிலை, நல்ல வெப்பமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கின்றது, வெப்பம் எங்களுக்கு தோற்றாது, நல்ல பிரகாசமான வெளிச்சமும் வெப்பமாக இருக்கின்றது காலநிலை. நல்ல காலநிலை, சிறப்பு. சரி, இப்பொழுது என்ன நிறமாக நான் ஆடை நெய்து கொண்டிருக்கின்றீர்கள்? புடவை
3: வெள்ளை நிறம் ஐயா.
0: வெள்ளை நிறம், வெள்ளை புறாகணும். வெள்ளை நிறத்திலே என்ன வர்ணம் வருகின்றது? தனியாக வெள்ளை மட்டும்தானே?
3: மூன்று நிறம் கொண்டது தான்.
0: ஓ, வெள்ளையிலே, வெள்ளையிலே மூன்று நிறமா, இல்லை வேறு நிறத்திலே வெள்ளை ஒரு நிறமா? கவனித்து
3: சொல்லுவோம்.
0: கவனிக்கிறீர்களா வார்த்தைகளை? வெள்ளை ஒரு நிறம், வெள்ளை ஏனைய நிறத்திலே வெள்ளை ஒரு நிறமா, அல்லது வெள்ளையில் வேறு நிறமா? வெள்ளையிலே வேறு நிறங்கள், சிறப்பு. அது என்ன அடையாளங்கள், மலரா அல்லது வேறு ஏதாவது பாத்திரம், என்ன படம் அதில் விரைகிறீர்கள், நெகிறீர்கள்? கொடியா?
3: மாங்காய்.
0: ஓ, மாங்காய். மாங்காய் வருவது அழகாக இருக்கும் இல்லையா? புடவைகளிலே மாங்காய் வடிவம் அமைத்து விட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதே போன்று இந்த பவுன் நகைகளிலேயும் செய்யும் பொழுது மாங்காய் உருவம் பொறித்த, மாங்காயினுடைய உருவம் பொறித்த நகைகளுக்கு மதிப்பு கூட என்று கூறுவார்கள். என்ன தெரியல, ஒரு சிலர் அப்படி விரும்புகிறார்களோ தெரியவில்லை. அடுத்தது கொடி போன்று அமைவது சிறப்பாக இருக்கும். சரி, நீங்கள் இப்பொழுது வளமையாக நீங்கள் இந்த புடவை நெய்யும் பொழுது இருக்கின்ற உடல் வலிமையும், உடல் வலியும், உடற்பயிற்சியும் இப்பொழுதும் அதே மாதிரி இருக்கின்றதா? இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் செய்யும் பொழுது வலி அதிகமாக இருக்குமா, வியர்வை அதிகமாக இருக்குமா, களை அதிகமாக இருக்கும், எப்படி இருக்கும்?
3: வியர்வை தான் அதிகமாக இருக்கும்.
0: வியர்வை அதிகமாக இருக்கும், பணி இலகுவாகத்தான் இருக்கும். செய்து பழகிவிட்டது, என்ன செய்து பழகி
3: பழகிவிட்டது.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நேற்று பாடல்களை கேட்டு மகிழ்வாக எழுதியிருந்தீர்கள். இன்று நாங்கள் மணியே மணிக்குயிலே என்ற ஒரு பாடலை ஒலிபரப்பியிருந்தேன். அந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலா?
3: பிடிக்கும் ஐயா.
0: இடைக்காலத்திலே வந்த பாடல்கள், முற்காலத்திலே வந்த பாடல்கள், இப்பொழுது வரும் பாடல்களும் சிறப்பான பாடல்கள் இருக்கின்றன தான். அதிலே இந்த பாடல் கொஞ்சம் நல்ல வரிகளை பொருந்தியதாக எனக்கு பட்டது. உங்களுக்கு எப்படிப்பட்டது?
3: படமே பார்த்துருக்கேன் ஐயா.
0: அதுதானே விடமான படம் பார்ப்பதிலே கிருஷ்ணன் ஒரு மணி பார்த்து விட்டு மணியான படம் என்றும் கூறுவார்கள்
3: என்ன?
0: இதுவும் ஒரு மணியான காட்சி. அதனால்தான் அவர் மணிக்குயிலை அழைச்சிருக்கிறார் இசைஞானி. சிறப்பு சிறப்பு. சரி, அப்படி என்ன என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
3: ஒரு பழைய பாடல் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன்.
0: அதுதானே ஓல்ட் இஸ் கோல்ட் என்று ஆங்கிலத்திலே கூறிக்கொள்வார் இலங்கை. என்ன பாடலா இருக்கும்?
3: துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? ஓரிரவு.
0: ஓரிரவு திரைப்படத்தில் நாகேஸ்வர ராவ் அவர்கள் நடித்த நல்ல ஒரு திரைப்படம். அன்பில்லா நெஞ்சில், அன்பில்லா நெஞ்சில் இசையில் பாடி இன்பம் சேர்க்க மாட்டாய். அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல் இல்லை அந்த பாடல். அதை கச்சேரிகளிலே சங்கீத வித்வான்கள் பாடும் பொழுது வேறு மாதிரி இருக்கும். இந்த திரைப்படத்தில், ஓரிரவு திரைப்படத்தில் அதை கேட்கும் பொழுது இடை நிறுத்தி கருத்து கூறி எல்லாம் பாடுபவர்கள் நல்லாக இருக்கும். பல தடவை நான் இந்த பாடலை என்னுடைய பாட்டும் பதமும் நிகழ்விலே தேர்வு வரும் பாடல்களில் இந்த பாடல் வரும். துன்பம் என்ற பதத்துக்கு அநேகமாக இதைத்தான் நான் போடுவேன். நல்லா இருக்கும் இந்த பாடல். அதே வேளையிலே துன்பம், துன்பம் என்ற வரியில் வேறு ஒரு பாடல் கூறுங்கள் கேட்போம். ஞாபகம் இருக்குதா? நான் ஒளிபரப்பி இருக்கிற அந்த பாடல் துன்பம் என்று ஆரம்பிக்கும். துன்பம் என்ற பதத்தில் கூறுங்க. துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும் என்ற ஒரு பாடல் இருக்குல்லவா? இந்த பாடல் நான் பாடும்போதில் தான் இருக்கின்றேன். துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும், துன்பம் எல்லாம் போகும், இன்பம் வந்து சேரும். பத்மினியும் யாராவது நினைக்கும் நல்ல பாடல் அந்த பாடல். அப்படி இந்த துன்பம் என்பது வரும்பொழுது வள்ளுவரும் கூறினார், துன்பம் வருங்கால் நகுக. அதுதான் துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று கேட்க வந்த பாடலை நாங்கள் திரைப்படத்தில் தந்திருந்தார்கள். அதை கேட்பதற்கு மிகவும் எப்பொழுது கேட்டாலும் சிறப்பாக இருக்கும் இந்த பாடல். ஆசிரிய கலாசாலையில் நாங்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலே சங்கீத வகுப்புகள் இருக்கும் எங்களுக்கு. அப்பொழுது ஆய்வுகள் செய்யும் வேளையில் இந்த பாடல் நாங்கள் ஆய்வு செய்திருக்கோம். துன்பம் என்பதற்கு இசைதான் இன்பத்தை கொடுக்கும் என்ற முடிவு அதில் ஒரு பலரால் எடுக்கப்பட்டது. எந்த துன்பம் இருந்தாலும் இசை வந்தால் அந்த துன்பத்தை போக்கும். வேறு மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், அன்பை சொரியலாம், மற்றவர்கள் அரவணைப்பை கொடுத்தலாம், எவ்வளவு கொடுத்தாலும் அந்த இசை தான் அவருக்கு இன்பத்தை கொடுக்குமாம், மகிழ்ச்சியை கொடுக்குமாம். துன்பம் உள்ளவர்களுக்கும் அவருக்கு துன்பமான கீதத்தை பாடினாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்குமாம். துன்பம் உள்ளவர்களுக்கு சரியான சோகத்தில் இருக்கிறவருக்கு ஒரு சோக பாடலை போட்டு பாரு, கேட்க விடுங்கள், நன்றாக மயங்கி கேட்பார் அதை இல்லையா? துன்பத்திலும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய இசை தான். வாழ்த்துக்கள் மகள். அனுஷா எப்படி இருக்கின்றார்? அவர் உங்களோடு இருக்கின்றாரா?
4: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. அனுஷா நலமாக இருக்கின்றீர்களாம்மா? நலமாக இருக்கின்றேன். காற்றலைக்கு மீண்டும் வந்துவிட்டேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள், உணர்கின்றேன். இன்று என்ன கோலம் இட்டீர்கள்? நட்சத்திர கோலம், ஸ்டார் நட்சத்திர கோலம் என்ற பெயர் வந்தவுடன் மகள் அனுஷியாவை நான் நினைத்துக் கொள்வேன். தினமும் கோலம். அதே போன்று சாந்தியும் தன்னுடைய வீட்டிலே கோலம் போடுவேன் என்று கூறிக்கொள்வார். அவரை கேட்டாலும் பூக்கோலம் என்று கூறுவார். ஒவ்வொரு அடையாளத்தை கூறிக்கொள்வார். சிறப்பு. அப்போ மழை இல்லை, இப்பொழுது நீங்கள் கோலம் போட்டால் அழகாக 24 மணி நேரம் அந்த கோலம் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் இல்லையா? சரி, இந்த கோலம் உங்களுக்கு நன்றாக பிடித்த ஒன்றா?
4: பிடிக்கும்.
0: கோலத்தை, கோலம் பிள்ளையாக இருந்தால் அதை எப்படி கூறுவோம்?
4: அலங்கோ.
0: சிறப்பு சொற்கள் தெரிகின்றது மகளுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று மகள்வாக இருக்கும் இந்த வேளையில உணவு அறந்து விட்டீர்களா?
4: சாப்பிட்டாச்சுப்பா.
0: தோசையா இட்லியா?
4: சப்பாத்தி.
0: அட, சப்பாத்தி. சப்பாத்தி தொட்டுக்க என்ன, சப்பாத்தி எது போட சாப்பிட்டீர்கள்? குருமா. குருமா. நானும் இங்கே சப்பாத்தி சாப்பிடுவது உண்டு. சப்பாத்தி நான் கடையிலே வாங்குவோம், வீட்டிலே தயாரிக்க இவர்களுக்கு தெரியாது, அது தெரியவில்லை. அது எங்களுக்கு எங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையில் இல்லை. இருப்பினும் நாங்கள் கடையிலே வாங்குவோம், பேக்கெட்லேயே அடைத்து, அதாவது பைகளிலே வைத்து முடிவு திகதி போட்டு தருவார்கள். நாங்களும் அதை கொண்டு வந்து குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு சூடாக்கி அநேகமாக நாங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிடுவேன். தான் உகந்ததாக இருக்குமா? அப்படி இல்லைன்றால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கறி, ஏதாவது மரம், என்னம்மா? தக்காளி சட்னி. ஆமாம், தக்காளி சட்னியும் நல்லது. தக்காளி அதிகம் சாப்பிடுவது உகந்ததில்லை மகளுக்கு. என்னென்னா சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தானே அவர்கள். சிறுநீரகத்தில் முன்பு அழற்சி ஏற்பட்டு வைத்தியம் செய்தபோது சில சில உணவுகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றால் அதை நாங்கள் கடைபிடிப்பதில்லை. தெரியாதனமா, இவ்வளவு நல்ல விருப்பம் எடுத்தாலும் நான் விட மாட்டேன், கொடுக்க மாட்டேன் மகளுக்கு. நான் சாப்பிடுவேன், எனக்கு நல்லா இருக்கும். தக்காளி சட்னியும் நல்லா இருக்கும். நீங்கள் கூறியபடி தக்காளி சட்னி ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம், நலமாக இருக்கட்டும். சரி, நாங்கள் இவ்வளவு விடயத்தையும் பேசினோம். நாங்கள் இப்பொழுது மற்றவர்களோடு பேசியதையும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த மணியே மணிக்குயிலே என்ற பாடல் கேட்டீர்களா? அந்த மணிக்குயில் என்பதை கண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் குயிலை பார்த்திருப்பீர்கள், மணிக்குயிலை பார்த்திருக்கீர்களா? ஆ, மில்ல பார்க்க என்னது அம்மா? பூங்காவிலே குயில்களை பார்த்திருக்கின்றீர்கள், மணிக்குயிலை பார்த்திருக்கின்றீர்களா? சிறப்பானது, சிறப்பு, சிறப்பான. பார்ப்போம். சரி, இனிமேல் சென்றால் பூங்காவிலே குயில்களை பாருங்கள். அதுக்குள்ளே மணிக்குயில் எப்படி இருக்கு என்று அவதானித்து இங்கே காற்றலைக்கு வரும்பொழுது அப்பாவுடன் கூறுங்கள்.
4: சரிங்கப்பா.
0: சரி அம்மா, என்ன பாடலை இன்று கேட்க விரும்புகிறீர்கள்?
4: குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு, கூக்கு, அந்த பாட்டு பா.
0: குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கா? ஆமாம் ஆமாம், குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு. என்ன நிறம் என்று பார்த்துருக்கின்றீர்களா அந்த நிறத்தை?
4: எல்லா நிறமும் வருதுப்பா கொல்லையில.
0: குயில் எல்லா நிறத்துலயும் இருக்கா மகளே? இல்லையம்மா, குயில் வந்து கருமை நிறமும் கருப்பிலே புள்ளி, இப்போ சாம்பல் நிறமான புள்ளிகள் இருக்குன்றதுதான் குயில், இல்லையா?
4: ரெண்டு தினம் பார்த்துருக்கேன்ப்பா.
0: ஓ, கோவிலுக்குள்ளே உள்ள குயிலை பார்க்கவில்லை. இதிலே கவிக்குயில் என்ற ஒன்று இருக்கின்றது. குயிலே கவிக்குயிலே என்று இன்னொருவர் பாடியிருக்கின்றார். இதிலே மணியே மணிக்குயிலே என்று பாடப்பட்டிருக்கிறது. சரி, அது என்ன, எத்தனை நிறத்திலே கண்டீர்கள் என்று மறுமுறை வரும்பொழுது கூறுங்கள். அப்ப இனிமேல் போற இடம் இல்ல, அங்கே குயில் இருக்குன்னு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு போகணும். சரியா அண்ணா, அந்த பார்த்து அயலெல்லாம் பார்த்து கொண்டு போக வேண்டும். நல்லது மகளே, மகள்வாக இருக்கின்றது பேசும் பொழுது வாழ்த்துக்கள். உங்கள் இருவருக்கும் நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின், நன்றி கிருஷ்ணா. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே தருமபுரியிலிருந்து ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இணைகின்றீர்கள், இணைகின்ற விடுகிறார்கள். எங்களுடைய ராஜ்குமார் வருவதற்கு யாரும் மழிவிடவில்லை. கிராக்கி தான் எனக்கு. எல்லோரும் பாருங்கள், போராடி போராடி என்னோட வந்து இணைகிறீர்கள். பெருமை தான், பெருமை தான், பெருமைதான்.
5: உங்க பாட்டுக்கு பாட்டு கூட உடனே லைன் கிடைச்சிரும், இதுதான் ஏன் கிடைக்கல,
0: கிடைக்குது இல்லையா? உங்களுடைய நாயகியின் பாடல் வந்தது கேட்டீர்களா? உண்மையிலேயே அந்த பாடல் வந்தவுடன் நான் உங்களை இணைத்துக் கொண்டேன்.
5: நன்றியா, நன்றியா.
0: எப்படி இருக்கிறீர்கள், நலமா இருக்கிறீர்களா ராஜ்குமார்?
5: ஓடி வந்து நல்லா இருக்கிறாங்க ஐயா. உங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: ஆரோக்கியம், குரல் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். ஆனால் குரலில் சற்று வித்தியாசம் இருக்கின்ற நேற்று மகள் கூறியிருந்தாள் சியாமடா கவனித்து விட்டு அடிக்கடி என்னோட பேசி கொண்டிருந்தார்.
5: வானொலியில தெரியலங்கயா, இப்ப நீங்க எங்க கிட்ட பேசும்போது தான் ஒரு மாதிரி இருக்க தவிர வானொலியில வந்து தெரியல.
0: அறிவிப்புல அறிவிப்புல தெரியவில்லை. கலந்துரையாடும் பொழுது அது இயல்பாக மாறத்தான் பார்க்கின்றது. பலபடியத்தை கவனித்து பேச வேண்டியதா இருக்கிறது. சரி, பார்ப்போம், படிப்படியாக வரும். மற்றது பொருள் வாகனம் அப்படித்தான் மேம்படுத்தினாலும் பழசு பழசுதானே ஐயா. சிறப்பா இருக்கிறோம். மகளும் கொஞ்சம் என்னோடு
5: பாடுபடும். எவர் கிரீன் தாங்கய்யா, நீங்களாம் பழைய மாடல்லாம் இல்ல, எவர் கிரீன் மாடல்.
0: என்ன ஓல்ட் இஸ் கோல்டு தானே ஐயா, அதை தமிழிலே சொல்லாமல் ஆங்கிலத்திலே கூறிவிட்டார் இல்லைண்ணா. மகள் எனக்கு ஒத்தாசை புரிந்து உதவி புரிந்ததால் அவருக்கும் இந்த சிறிது பாதிப்பு ஏற்பட்டது. இன்னும் சீராக அவருக்கு குணமடையவில்லை. நான் வெளியே வந்துவிட்டேன் போல் எனக்கு தெரியாது. அது அது கூறுவார்கள், மருந்து கால் மதி முக்கால், இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். மருந்து எங்களுக்கு ஒரு உதவியே தவிர அதை முழுமையாக அது பலனளிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய மனது, எங்களுடைய புத்தி, மதி, அதை அது சரியாக செய்ய வேண்டும். நான் அதற்கு அவர்கள் கூறுவதற்கு அந்த பத்தியங்கள் போன்ற விடயத்தில் மிக கவனமாக இருப்பேன். அடுத்தது அவர்கள் தரும் மருந்தையும் நான் சரியாக சீர்தூக்கி பார்த்து தான் நான் உட்கொள்வேன். மருந்தாளர்களிடம் ஒரு மருந்து கொடுத்து விட்டால் மருந்தாளிடம் 10 வினா கேட்பேன், 10-15 வினா கேட்டு தீர்க்கமான முடிவெடுத்து அவர்கள் வியாபாரத்துக்காக எல்லாம் செய்து விடுவார்களையே, உபதிரவப்படுவது நாங்கள் தானே. இன்று பாருங்களேன், ஒரு பொழுது நோய் எங்களை தேடி வருவதில்லை. நாங்கள் எங்கள் உடம்பு தான் அந்த நோயை நாடி செல்கின்றது. ஏனென்றால் எங்களிடம் வலிமை இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி காணாது. அதற்கு காரணம் நாங்கள் உட்கொள்வது, சுவாசிப்பது, உபயோகிக்கின்ற இயந்திர ரசாயனத்தோடு வாழ்கின்றோம். இப்போ கொஞ்சம்
5: அவதான்
0: மிக கவனமாக இருக்க வேண்டும். அது இல்லையே என்பதை விட்டு இந்த மனிதன் தான் ஐயா மாற்று எண்ணங்களையும் மாற்று பொருட்களையும் உபயோகித்து கொள்வது தங்களோட தேவைக்காக. ஏனைய ஜீவராசிகள் தங்களுக்கு உரியதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். புலி இருக்கின்றது, பசித்தாலும் புல்லு தின்னாது, அது மாமிசத்தை தான். அதே போன்று பசுமாடு பசித்தாலும் புல்லும் தண்ணீரும் தான், அது மாமிசத்தை உண்ணாது. ஆனால் இந்த மனிதன் மாமிசம் இல்லையென்றால் அந்த வயதுக்கு வேறு ஏதாவது போடுவான், காய்கறி இல்லையென்றால் வேறு ஏதாவது போடுவான், பல வகை இல்லையென்றால் ஏதாவது எது கிடைக்குதோ அதை போட்டு அடைந்து விடுவோம் நாங்கள். அதில் உள்ள நன்மை தீமை உணர மாட்டோம்.
5: அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கூடாது. எங்கள்கிட்ட தான் அந்த மானிடரில் தான் அந்த இது இருக்குது, எல்லாவற்றையும் உண்ணுவார்கள். ஆனால் ஏனையோ ஏனையோ இனங்கள் அப்படி இல்லை. கிளி என்றால் அது தனக்கு விரும்பிய பழம், விரும்பிய தானியம், விரும்பியதை தான் உண்ணும். நாங்களாம் இல்லை, அவர் அடிதான் அடித்து சாப்பிட்டு பார்ப்போம், இல்லை சாப்பிடும் விதண்டா வாதம் பிடிப்போம். சர்க்கரை சர்க்கரை குறைபாடு, சர்க்கரை உற்பத்தி குறைபாடு உள்ளவர்கள் தான் நீரிழிவு நோய்க்காரர்கள். நீரிழிவு ஒரு நோய் அல்ல, சர்க்கரை
5: குறைபாடு
0: சுரப்பி குறைபாடு தொழில் குறைபாடு அடைவது தான் அது காரணம். ஆனால் தெரியும் சர்க்கரை வியாதிக்காரருக்கு எங்களுடைய முக்கனிகள் ஒவ்வாதன என்று வாகடத்திலும் சொல்லப்படுகின்றது. ஆரோக்கியமாக இருங்கள், அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லப்படும். மா, பலா, வாழை, இந்த மூன்றும் மா, பலா, வாழை மூன்றும் முக்கனிகள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே. எங்களுடைய ஆசிய நாட்டின் பிரதானமான பழங்கள் இந்த முப்பழங்க முக்கனிகளும் தான். மா, பலா, வாழை. ஆனால் அவைக்கு ஈடாக கூறுங்க கூறுங்க நீங்கள் கூறுங்க.
5: இந்த இந்த ஆணி மாசத்துல கல்யாணம் நடந்தாக்கட்டாயம் மூணுமே வைப்பாங்க.
0: ஆமா ஆமா,
5: கிடைக்கும்.
0: அது முக்கனியும் தான் எங்களுடைய வழிபாட்டு முறைகளும் சரி, வைபவங்களிலும் சரி, விருந்துகளிலும் சரி படைக்கப்படுகின்றது. ஆனால் அவற்றை உட்கொண்டவுடன் எங்களுக்கு அது எதிர்ப்புன்னு தெரிந்து கொண்டு நாங்கள் விதண்டாவாதம், நாங்கள் அதை வேண்டுமென்று போட்டு அடித்துட்டு உண்டு போட்டு அளவு கூடி போச்சோன்னு வைத்திரட்டி ஓடுகிறது. அப்போ சர்க்கரை அந்த குறைபாடு தானாக வர நாங்களாம் சேர்த்துக்கொள்கிறோம். அப்போ நான் வந்து அதை நான் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன் ஐயா, அளவோடு அளவோடு. எதற்கும் அதானே சொல்வது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று நம் முன்னோர்கள் கூறிவிட்டார்கள்.
5: ஐயா எதுவுமே ஒதுக்கி வைக்க கூடாதுங்கய்யா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்
0: எல்லாவற்றையும் உண்ணுவதற்கு தான் பகுத்தறிவன் ஒன்றை தந்து தந்திருக்கா. சரி, நல்ல பழங்களை தேடி உண்ணுவோம், ஆரோக்கியமான பழங்களும் இந்த பேரீந்து இந்த திராட்சை எல்லாம் நல்லம், ஆனால் அளவோடு அளவோடு, அளவுக்கு மிஞ்சினால் உடனே எங்களுக்கு பிரதி தாக்கத்தை அறியோடு. ஆதலால் தான் எங்களுக்கு இந்த நோய்கள் வருகின்றது. மாடுகள் ஆடுகள் அப்படி இல்லை, அளவுக்கு மிஞ்சி அதுகள் உண்ணுவது இல்லை தானே. புலி கூட அடித்து உடனே உண்டு விட்டு மீதியை வைத்து விட்டு மீண்டும் தான் சாப்பிடும். இது நாங்கள் கிடைத்ததே முழுவதும் அடிதானே சார். நாங்கள் சொற்களை அடித்து கொண்டு போகின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை இன்று அங்கே எப்படி இருக்கின்றது
5: ஐயா? இந்த வாரத்துலேங்க ஒரு மூணு மழை பொழிஞ்சதுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. இரவு நேரத்தில் நல்லா இருக்குங்க, நல்லா ஒரு டிசம்பர் மாதம் மாதிரி ஒரு இது இருக்குங்க. மார்கழி மாதத்து அளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்ததுங்க.
0: அப்படியா?
5: குளுமையாக இருந்தது இரவு இரவு நேரம்.
0: அப்போ அங்கே இப்பொழுது எவ்வளவு நேரம் நீண்ட, எவ்வளோ பகல் நேரம், எவ்வளவு இரவு நேரம், அப்படி சரி பாதியாக
5: பகல் நேரம் பார்த்தீங்கன்னா, இங்கே பகல் நேரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பொழுதுல வந்து 6:30 to 7 வரைக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. இரவு
0: நேரத்தில் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் அநேகமாக?
5: காலையில 5:30 சீக்கிரமா ஆயிடுதுங்க, 5 மணிக்கெல்லாம் நல்ல பலபலன்னு வந்துருதுங்க.
0: எங்களுக்கு இங்கே 15.5 மணி நேரத்துக்கு மேல் பகல் உண்டு. 15.5 கூட.
5: அதுதாங்க. அப்ப 9 மணி வரைக்கும் இருக்குங்களா இரவு?
0: ஆமா ஆமா, 8:30 to 9 மணி வரைக்கும் இருக்கும். பகல் போல பெரியது நீண்ட பகல். ஆனா இப்பொழுது இந்த வார பகல் அதிகமான பிரகாசம் 28 வந்து 28 கண்டோம். இன்று 23 வரை சென்று 24 தொடும் போல் இருக்கின்றது. ஈரப்பதமான காற்று வீசுகின்றது, அதனால்
5: பரவாயில்லைங்க,
0: வெப்பம் புரியவில்லை. பகை நல்ல பிரகாசம் அதிகமாக இருக்கிறபடியால் கண்டிப்பாக கருப்பு கண்ணாடி போடத்தான் வேண்டும். பார்வை முடியாது எனக்கு, எங்களுக்கு எல்லாம் பார்க்க கூசிக்கொண்டு. ஏன்னா இங்கே உள்ள கட்டிடங்கள் கூரைகள் எல்லாம் எங்கள் நாடு மாதிரி இல்லைத்தானே. கண்ணாடிகள் பதித்து வெள்ளை நிறம் அதிகமாக இருக்கும். கூரைகள் எல்லாம் அந்த கூரைக்கு மேலே ஒரு விதமான ஏதோ ஒரு கலவையை போடுவார்கள். அது அந்த குளிரை தாங்கக்கூடிய வகையிலே அது வெயிலுக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எதிர் ஒளி ஒளி வந்து சத்தம், ஒளி வந்து வெளிச்சம். இந்த இடைக்காலத்திலே நான் காற்றலைக்கு வராத எங்களுக்கு சில தடைகள் இருந்தது. என்னவென்றால் இங்கு கொஞ்சம் தண்டர் என்று ஆங்கிலத்திலே கூறிக்கொள்ள இடி மின்னல் காற்று மழை இந்த மூன்றும்
5: சொல்லிருந்தீங்க போட்டிருந்தீங்க,
0: அது இணைந்து எங்களுடைய கணனிகள் எல்லாம் இந்த செயலற்று விட்டது. காரணம் இங்கு மேலை நாடுகளிலே மின் தாங்கி இடி தாங்கி என்ற கருவியை பொருத்துவா அங்கும் இருக்கின்றது. எங்கள் நாட்டிலும் ஒரு சில இடங்களிலே அது அளவுக்கு மிஞ்சின அந்த மின் அல்லது இடி தாக்கம் அதிகரித்தால் உடனே இந்த ஆளி அணைந்துவிடும், சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும் உடனே.
5: ஓ,
0: ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி ஆளிகள் பொருத்தி இருக்கின்றார்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கு மேலே அல்ல, எங்கள் வீட்டுக்கு அருகிலே உள்ள உயர்ந்த இடங்களில் அதற்கான தளங்களை அமைத்து வைத்திருக்கின்றார்கள், டவர்களை வைத்து அதிலே பொருத்தி இருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு வரும்போது அது அங்கே தடுக்கப்பட்டு விடும். தடுக்கப்பட்டால் இங்கே உள்ள மீன்கள் எல்லாம் அணைந்து விடும். அதற்காக பெரிய தொழிற்சாலைகள், வைத்தியசாலைகள், சத்திர சிகிச்சை செய்கிற இடங்களுக்கெல்லாம் திடீரென நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் அதற்கு அது நின்றாலும் தன்னிச்சையாக தரக்கூடிய சேவர்களை வைத்து ஜெனரேட்டர்களை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். அது உடனே சத்திர சிகிச்சை நிலையத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதாவது தான் இயங்கி அந்த பவரை கொடுக்கும்.
5: ஆமாங்க,
0: பொது பவர் எங்கள்கிட்ட அது இல்லை. நாங்கள் வானொலிகள் வைத்திருக்கிற எங்களுக்கு, நாங்கள் அவ்வளோ பெரிய வானொலி இல்லை தானே, எங்களுக்கு சாதாரணமான வானொலி தானே எங்களுடைய எல்லாம் ஒரு இணையதளத்தில். ஓ, அதை கூட வேற இல்லை. எங்களோட தளங்களை, எங்களோட கருவிகள் தளங்கள் இதை விட பெரிய கருவிகளை எல்லாம் வைத்திருக்கின்ற 24 மணி நேரம் உலகளாவ அது வேறு பெரிய இதுகள் நிலையங்கள் இருந்தால் அவர்களுக்கு இருக்கும். இப்போ இயற்கையாக மின் உற்பத்தி செய்து அதை சேமித்து வைக்கும் கருவி அவர்களிடம் இருக்கின்றது. இது வளமையான மின் விநியோகம் தடைப்பட்டாலும் அது தானாக இயங்கி மின்னை கொடுத்து கொண்டிருக்கும். வைத்தியசாலைகளிலே சத்திர சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே திடீரென்று மின் நின்றுவிட்டாலும் பயப்படுத்தவில்லை என்று அங்கே தானியங்கி மின்னொன்று இருக்கும் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சியிலே சாதாரண நாளே மின்னை சேமித்து வைத்திருந்து செயற்கையாக அது கொடுக்கக்கூடிய மின்னை கொடுக்கக்கூடிய இதை பொருத்தி வைத்திருப்பார்.
5: அப்போ
0: வெளி மின் இங்கே அப்படி இருக்கின்றது. இப்போ வெளியே எங்களுடைய பொதுவான மின் விநியோகத்திலே ஒரு சத்திரை சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெளிச்சங்கள் எல்லாம் இருக்கின்றது. கருவிகள் வேலை செய்து கொண்டிருக்கும் வேளையிலே அந்த பொதுவாக கொடுக்கின்ற இயந்திர வழி நின்றுவிட்டால் அங்கே சத்திரை சிகிச்சைக்கு தடையில்லாத வகையில் உடனடியாக மற்றது முடுக்கிவிடப்படும் தானாக ஆட்டோமேட்டிக்காக. அங்கே சேமித்து வைத்திருக்கின்றார்கள் அது கொடுத்து கொள்ளும். அப்போ சத்திர சிகிச்சை சரியாக நடைபெறும். அநேகமான இடங்களிலே அது இருக்கின்ற ஆமாம் எங்கள் நாடுகளிலேயும் அது இருக்கின்றது. எங்கள் நாடுகளிலேயும் ஆசிய நாடுகளிலேயும் வளர்ந்த நாடுகளிலே இந்த தானியங்கி இருக்கின்றது. அது இப்படியான இடங்கள்ல
5: ஒரு வினாடி ரெண்டு வினாடி இது
0: ஒரு ஒன்றும் வராது. இல்லை எந்த விதமான தடையும் அந்த சத்திர சிகிச்சை மண்டபத்துக்குள்ளே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஒருவருக்கு சத்திர சிகிச்சை கீறி கொண்டிருக்கும் பொழுது மின் நின்று விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா. அவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து கொண்டிருப்பார்கள், விளக்கு எரிந்து கொண்டிருக்கும், மருந்து போய்கொண்டிருக்கும். இப்படியானது நின்று விட்டால் ஆனால் நின்றவுடன் தானி எங்கி வேலை இது அப்போ தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அவருக்கு தெரியாது அதை நடத்தி கொண்டிருக்கிற வைத்தியருக்கு தெரியாது எந்த மின் தங்களுக்கு கிடைக்குதுண்டு. அந்த அளவுக்கு துல்லியமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலேயும் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற தொழிற்சாலைகளிலே திடீர் நின்றுவிட்டால் ஒரு நிமிடம் நின்றாலே எவ்வளவு நஷ்டம் ஏற்படும். அவர்களும் இதை வைத்திருப்பார் ஆனால் இது பெரிய விலை உயர்ந்ததாக இருக்கும். அதை பராமரித்துக் கொள்வதற்கு பணம் அதிகமாக இருந்தாலும் அவர்களோட தொழிற்சாலை அதை ஈடு செய்து கொள்ளும். அந்த அளவுக்கு வைத்திருக்கின்றார்கள். இப்போ கார் உற்பத்தி செய்கிற பெரிய தொழிற்சாலை என்று எடுத்துக்கொண்டு நின்றுவிட்டால் அதில் ஒரு நட்டாவும் ஏற்படாது. அப்படியே நின்றுவிடும். அந்த தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்குற அதில் தான் பெருமை தவிர உற்பத்தி தொடர்ந்து செய்யலாம். ஆனால் உயிரோடு இவர்கள் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நின்று விட்டால் பாரதூரமான தானே. அதற்காக அங்கே இருக்கும் அது அநேகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த அப்படி ஏற்பட்டு பிறகு நாங்கள் மனுவலாக நாங்கள் தான் வந்து அதை முடக்கிவிட்டு மணிக்கூட திருப்பி விட்டு பட்டனை திருப்பி அமைச்சு கணனிகள் பவர் மின் வந்தவுடன் இயங்கிவிடும். எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள் பலதாகிவிடும். மகளுக்கு பெரிய சிரமமாக இருந்தது என்னென்றால் இப்போ நிகழ்ச்சி நிரலை அவள் தான் மணி நேரம் பார்த்து இத்தனை மணிக்கு எந்த நிகழ்ச்சி என்று செய்வார். இவர் செய்து ஒரு அட்டவணையை கோர்த்து இங்கே வைத்துவிட்டு அந்த கோவையெல்லாம் அழிந்துவிடும். திருப்பி மீண்டும் பொருத்த வேண்டும் அவர் முதல்ல இருந்து. பெரிய சிரமங்கள் அது. தமிழிலே நாங்கள் நல்ல முறையிலே உறவாடினோம். இத்தனை பதங்களை நாங்கள் பாவித்து விட்டோம். இந்த மணியே மணிக்குயில் என்ற பாடல் இந்த மணிக்குயிலை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா?
5: நகரப்பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால
0: ஐயா குயிலுக்கு நகரம் கிராமம் என்று எங்கேயும் இருக்குதா? நீங்கள் குயிலோசை கேட்கவில்லையா உங்கள் ஊர்ல? கிராமப்பகல் வயல்வெளிகள் விவசாய பகுதிகளிலே தான் இந்த குயிலுடைய நடமாட்டம் சோலைகளில் உள்ள இடங்களில் தான் இருக்கு. நீங்கள் தானே சோலைகளை எல்லாம் அழித்து சாலைகளும் மாக்கி வெளிய வீடுகளையும் கட்டி வைத்து நகரத்திலே வாழ்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பணி எப்படி செல்கின்றது?
5: ஐயா நல்லா போயிட்டு இருக்குதுங்க. இப்பெல்லாம் இப்போ வந்து இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் எல்லாத்துல இருக்கிறவங்களாம் இது போடணுங்க, அனுமதி கொடுக்கணும். அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: நல்லது. குழந்தை நல பாதுகாப்புகளை
5: ஆமாங்க. தேவைப்படுவோருக்கு எல்லாத்தையும் வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: ஓ
5: இலவசமா? எல்லாமே இலவசம்.
0: இலவசம் இலவசம் இலவசம்.
5: பெற்றோர்கள் அதவங்க ஒருத்தர் யாராவது ஒரு பெற்றோர் இருக்கிறவங்க முன்னுரிமை கொடுக்குறோம்.
0: ஓஹோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: போயிட்டு இருக்கீங்க எல்லாம். இறைவன் இட்ட பணியும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க.
0: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இல்லையா? அதுலேயே இருக்கிற மன திருப்தி வேற ஒன்றிலும் இல்லையா? இவ்வளவுதான் கோடி பணங்கள் இருந்தாலும் எவ்வளவு பதவிகள் இருந்தாலும் உயர்வுகள் இருந்தாலும் இந்த பணியிலே
5: சந்தோஷம் எதுலயும் வராதுங்க.
0: அன்றொரு நாள் கூறினீர்கள், ஒரு குழந்தை ஒன்றை நீங்கள் சுவீகரித்ததாக உங்களுடைய ஸ்தாபனத்தால், அந்த குழந்தை எப்படி இருக்கு?
5: ஐயா, எங்கள் என்னோட பணி என்னன்னாங்கய்யா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டில் குழந்தை வந்து குழந்தை வேண்டான்ட்டு
0: இருப்பாங்க. ஆமா,
5: ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை.
0: ஆமா ஆமா, அப்படி நீங்கள் அன்று ஒன்றை நீங்கள் சுவீகரித்து கொண்டு சென்று உங்களுடைய இது.
5: ஆமா ஆமாங்க, எப்படி வருதுங்க எங்களுக்கு, மாசத்துக்கு ஒரு ரெண்டு குழந்தை வரும்.
0: அப்படியா?
5: அங்க எடுத்து அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு ஒரு இல்லத்துக்கு கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே குழந்தை இல்லாதவங்க பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க,
0: கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த குழந்தைகளை, நீங்கள் அப்படி ஒப்படைத்த குழந்தைகளை சென்று பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றதா மீண்டும்?
5: ஐயா, நாங்க பாப்பங்க ஐயா, அந்த எங்க பகுதியில் இல்லத்துல நாங்க கொடுத்துருந்தா நாங்க பாப்போம்,
0: ஆனந்தமாக இருக்கும். அந்த வளர்ச்சியை பார்க்க ஆனந்தமாக இருக்கும் இல்லையா?
5: ஆமாங்க, குழந்தைங்கெல்லாம் 3 மாசத்துல எடுத்துக்குவாங்க ஐயா, அவ்வளவு தூரம் வச்சுக்க மாட்டாங்க. 3 மாசத்துல குழந்தைங்க போயிடுங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஒரு திருப்திங்க, நல்லது பண்ண ஒரு உயிரை காப்பாத்துறோம், அது ஒரு திருப்தி.
0: சிறப்பு, சிறப்பான சேவை ஐயா.
5: நன்றி நன்றி.
0: இது எல்லோருக்கும் கிடைக்காது அந்த பணி, புரியுறதா?
5: அதுதாங்கய்யா, அதான் நமக்கு அவர் விதிச்சிருக்கார், இறைவன் செய்யடா இந்த வேலையை.
0: பணி கிடைத்தாலும் அதை பணியை செய்பவர்கள் நல்ல அர்ப்பணிப்போடு செய்வார்களாக இருந்தால் அதுதான் அறம்.
5: அதுதாங்க,
0: பணி கிடைக்கின்றது, நமக்கு என்ன சம்பளம் கிடைக்கிறது செய்வோம் என்று விட அதை அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும், அக்கறையோடு என்று கூறுவார்.
5: எங்களோட பணி வந்து காலை 11 மணிலேருந்து மாலை பொழுது 4 மணியோட தான் எங்களோட வேலை. ஆனால் அதையும் மீறி 7-7.5 வரைக்கும் இருக்கும், 8 வரைக்கும் இருக்கும்.
0: மனிதாபிமானம், ஜீவகாருண்யம்.
5: அன்னைக்கு ஆமாம், அன்னைக்கு வந்து எந்த யாரையுமே இது பண்ணக்கூடாது, காத்திருக்க கூடாதுன்னு மடமடமடன் அன்னைக்கையோட இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
0: ஓ, சிறப்பான சேவை இறைவன் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றது, நீங்கள் சரியாக புரிய வேண்டும். அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது அறம் அங்கே காக்கப்படுகின்றது, அறவழி செல்லும் பொழுது உங்களுக்கும் அது உங்களுடைய செல்லும் வழியெங்கும் சிறப்பாக இருக்கும், உங்கள் சந்ததிக்கும் அது ஒரு பலமாக இருக்கும். பசலை, நாங்கள் ஒரு மரத்தை நாட்டி விட்டு அதுக்கு நல்ல பசலை உரம் போட்டால் எப்படி செழித்து வளருமோ, அதே போன்று எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாங்கள் இப்படியான பணிகளை செய்யும் பொழுது அது நல்ல வரமாக கிடைத்து அவர்களுக்கும் தரமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள் ராஜ்குமார், உங்களோட சேவை சேவையிட்டு நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இப்படியான சேவைக்கும் இருக்கின்றீர்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். மொன்றியல் தமிழ் வானொலி உண்மையிலே சந்தோஷம்.
5: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். என்ன பாடலை இன்று ஒளிபரப்பு கேட்போம் உங்கள் வாயிலாக?
5: ஐயா, நம்ம படம் வந்து ஜோ படம். உருகி உருகி போனதடி என் நெஞ்சம்,
0: இதான கூட பழக்கம் பண்றது பாத்தீங்களா? உருகி உருகி போனதடி என் நெஞ்சம், உருகி உருகி போனதடி என் நெஞ்சம். இதே வந்து ஜோ திரைப்படமா?
5: சிவப்படங்க, நல்லா இருக்கேன். பாடல் நல்லா இருக்கும், அந்த பாடல் இதுவும் நல்லா இருக்குங்க.
0: இனிமையான சந்தங்க
5: படத்துல வர பாடல் படத்துல வர காட்சியமைப்பு நல்லா
0: சிறப்பு. என்ன வரி அப்படி உருகுது அல்லவா, உருகி போகுது அல்லவா.
5: நல்லா பேசுறீங்க, பாட்டு மட்டும் தான் எப்படி கேக்குறீங்கன்னு நினைப்பீங்க.
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார், நன்றி மகனே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
5: அம்மா கேட்டதா சொல்லுங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் தேவா. மகள் சியாமலா வந்து, வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம். வணக்கம் மகளே.
6: வணக்கம்ப்பா.
0: அப்பா என்று அவளோடு கூறிக்கொண்டு ஓடி வந்த உங்களை அழைத்து கொண்டேன். எப்படி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருங்கள். இன்று அப்பாவின் குரல் எப்படி இருக்கின்றது, நேற்று மாதிரி இருக்கின்றதா? கொஞ்சம்
6: நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்குப்பா.
0: கொஞ்சம் மாறி. வாழ்த்துக்கள் மகளுக்கு, தான் சரியா இருக்கும். சிறப்பு
6: சிறப்பு. ஆரம்பத்தில் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமமா இருந்துச்சு, கஷ்டப்பட்டு பேசுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு.
0: ஓ, நல்லது, நான் கவனித்துக் கொள்ளுகிறேன், மேலும் கவனித்து. நன்றி அம்மா, சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது, மழை பெய்ததா?
6: இல்லப்பா, கொஞ்சோண்டு கடக்கடன்னு வந்துச்சுப்பா,
0: ஓடிட்டுப்பா. அப்படித்தான் தேவாவன் சொன்னார், கொஞ்சம் உண்டு தூரிச்சது பின்பு காணவில்லை என்று. அது என்ன காரணம்?
6: அப்படியே வந்துச்சு, நிறைய வருதுன்னு நினைச்சிட்டு ஜாலியா இருந்தப்பா.
0: ஆனா கொட்டவில்லை. ஆனா
6: தர மட்டும் நடைஞ்சிச்சு, அவ்வளவு ஓடி போச்சு.
0: ஐயோ, கொட்டோ கொட்டுன்னு கொட்டினா எப்படி இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என்ன,
6: நல்லாதான் இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருக்கும்.
0: அதிகமா கொட்டினா ஜலதோஷம் பிடிச்சு விடும், சரியா? ஒரு நாள் தாங்கலாம், ரெண்டு நாள் தாங்க முடியாதம்மா. ஆனால் வெயில் பிடிக்க பிடிக்க வெயில் வந்தாலும் 10 நாளும் தாங்கலாம். இது மழை ஒரு நாள் கொண்ட ஒண்ணு ஒண்ணு தாங்க
6: முடியும். மழையை தாங்குற அளவுக்கு வெயிலை தாங்க முடியாது இல்லப்பா.
0: இல்லையம்மா, மழையை தாங்க முடியாது, வெயிலை தாங்கலாம். நீங்க நிழல்லே ஒதுங்கி நிக்கலாம், எதுவும் செய்ய. மழை கொட்டி கொண்டு வந்தா
6: புரியுதுப்பா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது மழைதான்.
0: மழைதானா?
6: நான் சந்தோஷமா தான்
0: இருக்கேன். ஓ சரி, நாங்கள் பாடுவோம் எல்லாரும். மழையே மழையே மெத்தப்பை மாநிலம் குளிர பெய்யப்படுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வரட்டும் மழை. சரியா? சரி பார்ப்போம். இந்த மணியே மணிக்குயிலே என்ற ஒரு பாடல, மணிக்குயிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க?
6: இல்லப்பா, நான் ஆரம்பத்தில் கேட்கவே
0: இல்லை. மணியே மணிக்குயிலே
6: வணக்கம் போட்டதே ரொம்ப தாமதமாக
0: ஆக போட்டிருக்கீங்களா? கேக்க நன்றி நன்றி நன்றி. மணியே மணிக்குயிலே என்ற ஒரு பாடலையை ஒலிபரப்பி விட்டு கேட்டிருந்தேன். அதில்
6: மணிக்குயில் ஒரு குயில் இருக்குதாப்பா?
0: அதைத்தான் நானும் கேட்கின்றேன்.
6: இல்லப்பா, அது வார்த்தைக்காக சொல்றதா இருக்கும். அப்படி ஒண்ணு குயில் இருக்கா?
0: அது வந்து மிகைப்படுத்தி
6: பாத்துருக்கேன்.
0: அது மிகைப்படுத்தி கூறுவதற்காக வருகின்ற பதம். ஒரு விளையாட்டு போட்டியிலே ஒரு பிள்ளை நன்றாக ஓடி விளையாடினா மணியா இருந்ததப்பா.

0: ஆனால் சொல்ல முடியாது. சரவணஞ்சன்னார் பலவிதமான குயில்களை பார்த்தேன் என்று எங்களுடைய அனுஷாவும் கூறியிருக்கிறார். பாப்பாவுடைய மணிக்குயிலையும் பார்த்துருக்கிறார். அது எப்படி இருக்கும்னு நாங்கள் அறிந்து கொள்வோம். மேலும் பின்னர் வந்து சேரும்ப கூறுவார் கண்டால் கூறும்படியாக. சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வில்? இனிமையாக
1: அப்பா இன்னைக்கு அருணகிரி எனக்கு
0: நிலவோ அவள் உருள் இருளோ. அருமையான பாடல் பேந்து நிலவே
1: அவள் இருளோ நிலவோ அதன் நிழலோ அந்த பாட்டுலப்பா.
0: இறுதியில வர நிலவே அவள் அருளே என்று வருமா? நிலவோ நிலவே
1: இனி அவள் தானா அப்படின்ற மாதிரி வரும்பா.
0: நல்ல பாடல்.
1: இவள் இனி நானா அவள் தானா அப்படின்னு வரும்.
0: நல்ல பாடல். உங்கள் மூலம் அந்த பாடலை கேடுவோம். நிலவும் அதன் ஒளியும். நிலவு சிறந்ததா இருக்குமா ஒளி சிறந்ததா? உங்களுக்கு நிலவு பிடிக்குமா நிலவின் ஒளி பிடிக்குமா?
1: நிலவு பிடிச்சா அதோட ஒளியும் அதோடு சேர்ந்து தானே பிடிக்க முடியும்.
0: என்னம்மா ஒளி இல்லாத நிலவு இருக்குதான மகளே? இல்லை இல்லை, நிலவு காலத்திலே நிலவு நல்ல பளிச்சென்று எங்களுக்கு ஒளி தந்து தன்மையாக இருக்கும் மகிழ்ச்சியை ஊட்டி கொண்டிருக்கும். அந்த வேளையிலே அந்த நிலவு மங்களாக வந்தால் எப்படி இருக்கும்? மங்களாக வர சந்தர்ப்பம் உண்டுதானே. முகிலோட்டங்கள் கருமுகல்கள் மறைக்கும்.
1: ஆனால் நல்ல நல்ல நிலவாக இருக்கும் போது மேகம் வந்து அதை மூடி மூடி மறைச்சிட்டு எட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும் பாது.
0: அதை எட்டி எட்டி பார்ப்பது அழகாக இருக்குமோ? அப்போ எட்டி எட்டி நிலவு நிலவு பார்க்கின்றதா அல்லது ஒளி பார்க்கின்றதா? அவ நிலவு பிடிக்குமா ஒளியை பிடிக்குமா?
1: ரெண்டும் பிடிக்கும்.
0: ரெண்டும் நிலவில்லாமல் ஒளி இல்லை, ஒளி இல்லாமல் நிலவில்லை. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. பாருங்கள் எங்கள் தமிழ் சொற்களில் எப்படியான வேடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கும், ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். பூ என்று கூறிவிட்டால் பல வார்த்தைகள் பூ என்ன என்று போகிறது போல ஒரு கருத்து இருக்குது. பூ என்று ஊதி ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அதை ஆற்றுவதற்காக பூ என்று ஊதுவோம். அடுப்பிலே புகைவிட வர புகையாக இருந்தால் குழலை வச்சு பூ பூ என்று ஊதுவோம். அதே நேரம் அந்த பூ என்றதுக்கு மலர் என்று இருக்கின்றது. ஒரு வார்த்தை ஒரு பதங்களும் இருக்கு. இந்த பூ என்றால் புஷ்பம் என்று இருக்கின்றது, மலர் என்று இருக்கின்றது. இப்படி பல வார்த்தைகள் வரும். சொல்லோடு விளையாடும் பொழுது நாங்கள் நீண்டதாக விளையாடி கொள்ளலாம் தான். உங்களுக்காக நிலவோ அவள் இருளோ என்று கூறுகின்றேன். இங்கே மகள் மஞ்சுளாவும் இன்று பரவாயில்லையப்பா குரல் என்று எழுதியிருக்கின்றார் அவரும். ஆதலால் நான் வளருகின்றேன். குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்கள் எடுத்து கூறும் பொழுது நாங்கள் அதை கடைப்பிடித்து கவனித்துக் கொள்வோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நல்ல பாடல்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய வகையிலே கருத்துக்கள் அமைந்த பாடலை தருவீர்கள். வாழ்வியலோடு அப்படி ஒட்டி கொண்டு போகும். தொடருங்கள். எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று செய்தி பகிர்ந்து விடை பெறுவோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மஞ்சுளா, நீங்கள் வர முடிந்தால் அழைக்கலாம். அல்லது உங்களுக்கு விருப்பமான பாடல் வேண்டுமென்றால் எழுதிவிடுங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். அன்புடன் வந்து சரவணன் நீண்ட நேரம் பேசிவிட்டு அவருக்கு வசந்த காலம் பிடிக்கும் என்றும் வசந்தம் வந்தால் தனக்கு இந்த பாடலை கேட்பதில் ஆனந்தம் என்றும் நேற்றைய தினம் பாட்டு சவாரியை கேட்டு அப்படியே சுகமோ சுகம் என்று நன்றாக ரசித்து தூங்கிவிட்டேன். இறுதியிலே முடிவின் நேரத்தில் தான் கண்பிழித்தேன் என்றும் கூறினார். சிறப்பாக இருந்தது. அதை கேட்கும் பொழுது அந்த வகையில் நாங்கள் சிறப்பாக உரையாடி நேற்றைய பாட்டு சவாரியை சிறப்பித்தோம் என்று நான் எண்ணிக்கொண்டேன். இப்பொழுது அவர் கேட்ட அந்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ரயில் பயணங்களில் என்று கேட்டிருந்தார் அல்லவா? இதோ சரவணன் வசந்தம் பாடி வர.

அற்புதமான அந்த பாடல் சிறப்பாக ஒலித்தது உறவுகளே. வசந்தம் பாடி வர என்ற வரி கொண்டு ரயில் பயணங்கள் திரைப்படத்தில் இருந்து மறைந்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்புனியம் ஐயாவின் குரலில் அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் சரவணா. உங்கள் விருப்பமாக வந்த பாடலை அதைத் தொடர்ந்து ஒரு பாடலை தேவா அவர்கள் என்று நாங்கள் சொற்களை பற்றி சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வுக்காக ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்ற பக்தியோடு நிறைந்த ஒரு பாடல். அந்த பாடலை இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களின் குரலிலே கே வி மகாதேவன் ஐயாவின் இசையிலே கேட்டு மகிழ்வோமா. இதோ அந்த பாடல் தேவா உங்களுக்காக.

சொல்ல சொல்ல இனிப்பது போன்று கேட்க கேட்க அருளை தரக்கூடிய ஒரு பாடல் தான் அந்த பாடல். அற்புதமாக பாடியிருந்தது. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைத்து விட்டார் தேவா. நீங்கள் இணைத்து விட்ட பாடலை கேட்டு எங்களுக்கு இன்னொரு பாடலை இணைத்திருக்கின்றார். வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் என்ன இருந்தாலும் அதை மறப்பதற்காக என்ன வேண்டும், இசைதான் அதிகமாக உதவி செய்வது என்பது போல ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இந்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடல். இது ஓர் இரவு என்ற திரைப்படத்தில் அன்று வந்ததுக்கு பிரபலமான எங்களுடைய இசை அமைப்பாளர்களுள் மிகவும் பிரபல்யமானவர் ஆர் சுதர்சனன் ஐயா அவர்கள். அவர்களுடைய இசையிலே ஒலிக்கின்றது மிகவும் பழைய திரைப்பட நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். அந்த பாடல் பல ஆண்டுகள் சென்றாலும் இன்று கேட்டாலும் எங்கள் துன்பத்தை ஆற்றுவது போன்ற வரிகள் அமைந்த ஒரு இசையோடு வரும் பாடல். துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற வரி கொண்டு அன்னை தமிழையும் அதனுள்ளே புகுத்தி அற்புதமாக பாடப்படுகின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடல்.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: கண்ணே கண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: ஞாபகம் நெஞ்சில்.
1: இனிமையான அந்த பாடல் முத்தமிழையும் கொண்டிருந்ததல்லவா? அந்த துன்பம் நிற்கும் பொழுது இயலால், இசையால், நாடகத்தால், நடிப்பால், இயல், இசை, நாடகம் என்ற அந்த முத்தமிழும் அடக்கமாக சுருகப்பட்டிருக்கின்றது வரிகளினாலே அந்த பாடலுக்குள்ள. அன்பில்லாத நெஞ்சு, வஞ்சகம் நிறைந்த இடம், இவற்றிற்கூட நாங்கள் துயரும் போது யமன் வந்து எங்களை கவரும் பொழுதும் கூட இந்த இசை எங்கள் துன்பத்தை போக்கும் என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதிலும் தமிழ் மொழிகளை சேர்த்து என்ற பாடலை தந்த வேளையிலே அன்புடன் அனுஷா நீங்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இன்று மணிக்குயில் என்று பேசிய வேளை குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். மலேசிய வாசுதன் ஐயாவின் குரலே அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில் தான் அந்த பாடல் வந்திருக்கின்றது. இதோ அந்த பாடலும் அனுஷா உங்களுக்காக.
2: ஒரு நிறம் இருக்கு, அது குரலுக்கு ஒரு நிறம் இருக்கா,

குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு, அதன் இனிமையான குரலுக்கு நிறம் இருக்கா என்று கேட்கும் வண்ணம் அற்புதமான ஒரு பாடல் மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களின் குரலே கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை உருகி உருகி போனதடி என்று ஜோ திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்று ராஜ்குமார் நீண்ட நேரம் எங்களோடு பல விடயங்களை அளவலாகிவிட்டு கேட்டிருக்கின்றார். அவர் பாடலையும் இப்பொழுது கேட்போம். ராஜ்குமார், உங்கள் பாடல் உருகி உருகி.

இனிமையான இந்த பாடல் ஜோ என்ற திரைப்படத்துக்காக சித்துக்குமார் அவர்கள் இசையமைத்து கொடுக்க டாக்டர் டி அருளானந்து அவர்கள் இந்த பாடலுக்கு அரவிந்த காஷன் ஆனந்த் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். விக்னேஷ் ராம்கிருஷ்ணா என்பவர் இதற்கு வரி கோர்த்திருக்கின்றார் என்று தெரிய வரும் வேளையில் இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம் ராஜ்குமார் உங்கள் விருப்பமான அந்த பாடலை. அடுத்து வரும் இறுதி பாடலாக இன்றைய நிகழ்ச்சி அழகாக நகர்ந்து கொண்டு வந்து இறுதி பாடலுக்கு வந்துவிட்டோம். இறுதி நேரத்தில் இருக்கும் இந்த வேளையில் அன்பு மகள் ஷியாமளா கேட்ட ஒரு பாடல் மிகவும் அற்புதமான பாடல், அருணகிரிநாதர் திரைப்படத்தில் அன்று ஒலித்திருந்தது, என் மனதுக்கு பிடித்த, நான் மிகவும் மதிக்கும் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க, டி கே கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எழுதி கொடுக்க, இசை அரசரோடு இசை அரசியும் அந்த பாடலை பாடுகின்றார்கள். ஷியாமளா மகளே உங்கள் பாடல் தருகின்றேன், நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

அற்புதமான வரிகள் கொண்ட அந்த பாடல் வாழ்க்கையின் தத்துவங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்து அவரை முத்து நிலைக்கு கொண்டு சென்று விட்ட அருணகிரிநாதரின் வாழ்க்கை பயணத்தில் நடந்த சம்பவம் இதில் அருணகிரிநாதராக வந்து இணைந்து அந்த பெண்ணோடு நடித்தவர் வேறு யாருமில்லை, ஏழிசை மன்னர் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள்தான். அவருடைய குரலிலே பாடி நடித்து வந்த திரைப்படம் அருணகிரிநாதர். இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் எல்லாம் கேட்டு மகிழ்வதற்கு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் அற்புதமாக எங்களுக்கு இடம் கொடுத்து வந்து இணைந்தவர்களும் சிறப்பாக இணைந்து அழகாக பாடல்களை விரும்பி கேட்டு எங்களையும் கேட்டு வைத்து மகிழச் சென்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் இந்த பாடல்களை. இது வாழ்க்கையிலே நாங்கள் பெறும் அனுபவங்களையும் கண்ட அனுபவங்கள், கேட்ட அனுபவங்கள், வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் எத்தனை சொற்களை நாங்கள் உபயோகித்தோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை சொற்களை உபயோகிக்கின்றான் என்று கூட ஆய்வுகளை கண்டறிந்து கூறியிருக்கும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி தனக்கு கிடைத்த குறுகிய நேரத்தில் ஏதோ எத்தனை சொற்களை என்றாலும் எங்களால் கலந்து பகிர்ந்து மகிழ்ந்து கொள்ளும் வேளையிலே அதிலே வருகின்ற சம்பவங்களோடு ஒட்டி பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்வை அலங்கரித்து வந்த சரவணன், தேவா, கிருஷ்ணன், அனுஷ்யா, ராஜகுமார், சியாமலா, உங்களுக்கு என்னுடைய விசேஷமான நன்றியை கூறிக்கொண்டு இணைந்து கேட்டுக்கொண்டும் எனக்கு பதில் எழுதி கொடுத்திருந்த மஞ்சுளா, உங்கள் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம், இணையலாம், இல்லாமல் இறைவன் அருள் கொடுப்பார் என்று வேண்டி 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 16 நாள் செவ்வாய்க்கிழமை தோன்றிய கதம்பத்திலே வந்த சொல்லோடு பாடல் இனிது நிறைவுக்கு வருகின்றது. இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து நானும் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழை மறவாமல் அவர்களுக்கு பாதம் வணங்கி நன்றி கூறி இறைவா இருகரம் கூப்பி உம்மிடம் இறைஞ்சுவது என்னவென்றால் அறம் தழைக்க வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும், ஜீவகாருண்யம் நிலைக்க வேண்டும், அதற்கேற்ற ஆவணவு தர வேண்டும் என்று இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையை கொடுத்து எங்களுக்கு நிறைவேற்ற வைத்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

தமிழில் ஒலித்த அந்த பாடல் தேன்மல்லி பூவை என்ற தியாகம் படத்திலிருந்து மீண்டும் ஒலித்தது அன்பு உறவுகளை. இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்ச்சியில் வந்த பங்கு பற்றியவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வந்து தங்கள் மனநிறைவான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடல் எங்கள் நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் ஒரு பாடலை எஜமான் திரைப்படத்திலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடல்.

ஆழமான அந்த பாடல், அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. முகமது அலி, நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையை அலங்கரித்தது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே வந்து அலங்கரித்து சென்ற நீங்கள் 10 பாடலுக்கு தந்திருந்தீர்கள். இது சிறப்பான பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு முன்போம் உங்களோடு இணைந்து நாங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11 மணி, இரவு நேரம் 11 மணி 35 நிமிடம், எங்களுக்கு 2 மணி 5 நிமிடங்கள். இந்த வேளையிலும் முந்தைய தமிழ் வானொலி ஒரு பாடலும் கதம்பம் நிகழ்வு என்றால் கலைஞர்கள் அதாவது வந்து நேயர்கள் உறவுகளும் தொகுப்பாளரும் இணைந்து சிறப்பிப்பது கதம்பம். கதம்பத்திலே வந்து கதம்பத்தை சிறக்க வைப்பது எங்கள் அன்புண்ணிய நெஞ்சங்கள். அந்த வகையில் நீங்கள் இன்று வந்து 11 அழைப்பை தந்து 55 பாடல்களை தந்து சிறக்க வைத்தீர்கள் அன்புண்ணிய நெஞ்சங்களே. வந்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வர முடியாதவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறோம். வந்தவர்கள் கூட திரும்பி வர நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பாடல்களை வந்து கேட்க வேண்டும், வந்து கேட்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2 நபர்கள் தான், 8 அன்பு உறவுகள் வந்து 9 பேர் வந்தவர்கள். அதிலே 6 பேர் பாடல்களை தந்தார்கள். மற்றவர்கள் பாடல் கேட்கக்கூட நேரமில்லாத பணியில் இருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் வந்து இணைந்து கொள்ள முடியாது, இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை முன்னிலை தமிழ் வானொலி காற்றலை தவளப்படுகின்றது. அந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது கதம்பத்திலே நீங்கள் கேட்டு முடிந்து தொகுப்பாளர் நானும் ஒரு பாடலை கேட்கத்தானே வேண்டும். வருகின்றது பாடல்.

எளிமையான அந்த பாடலும் திரிசூலம் என்ற திரைப்படத்து பாடல். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகத்தில் ஒலிபரப்பாகும். வியாழக்கிழமை 2021 8ஆம் மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை என்று கூறியிருந்தேன். இந்த வேளையிலே கதம்பம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு வருவது உண்டு. 21 அழைப்புகளுக்கு மேல் வருவது. இன்று 11 அழைப்பு தான் தந்தார்கள். மீண்டும் 2 முழுமையான பாடல் ஓடும் வரை நான் தாமதித்து இருந்தேன். நான் மட்டும் முன்னியல் தமிழ் வானொலி ஊடாக பாடல்களை போட்டுக் கொண்டிருந்தேன். மனச்சாட்சியின்படி அது சரியில்லை. ஏனென்றால் இங்கே தினமும் கதம்பம் மீண்டு கொண்டு போகின்றது. 1 மணி 2 மணி வரையும் நின்றிருக்கணும். அதுவரையும் வரும் அடுத்த நிகழ்வுகளிலிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் பல தடைப்பட்டுக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய அன்பு உறவுகள் காலம் தாமதித்து வந்து இணைந்து கொண்டு நீட்டிக் கொண்டு போவதனாலும் பாடல்களை நீட்டிக் கொண்டு போவதனாலும் இதற்கு முன்பு வந்த கதம்பத்திலே பாடல்களை அவர்கள் பதிவிட்டு செல்வார்கள். அது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு காற்றலையிலே ஒலிபரப்பாகும். சேர்த்து விடுமுறை விருப்பத்திலே நேய நேரத்திலே போன்று கதம்பம் நிரலை பாடல்கள் என்று வருவது வழக்கம். அதை நாங்கள் நிறுத்தி ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது என்று இந்த கதம்பம் நிகழ்வு நேரத்துக்குள்ளேயே 12 மணி உங்களுடைய 12 மணிக்கு உள்ளேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்து விரும்பும் பாடல்களையும் தந்து முடிக்க வேண்டும். அதுதான் நியதி. அதுதான் முன்னியல் தமிழ் வானொலியின் விதிமுறையாக இருந்தது. ஏனென்றால் 12 மணியிலிருந்து வேறு நிகழ்வுகள் வர காத்துக் கொண்டிருக்கின்றனதானே. அந்த நிகழ்வுகளை தருபவர்கள் எங்களுக்கு முறைப்பாடை செய்கின்றார்கள். பகல் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இரவு நேரம் ஆகிவிடும். 12 மணிக்கு இந்தியாவிலே உங்களுடைய தமிழகத்திலே அவர் நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் வேளைகளிலே அதனால் தூக்கத்தையும் குலைத்து மற்றவருடைய தூக்கத்தையும் கலைத்து நாங்கள் அதிலே மனச்சாட்சியை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் 12 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கு உள் முடித்துக் கொண்டோம். வந்து உதவிய அன்பு நேய உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே ராஜராஜன் வந்து கொண்டார். அப்பொழுது நாங்கள் போட்டி முடிவுக்கு வந்து பாடல்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே பாடல்கள் கேட்கும் வேளையிலே தான் அவர் வந்தபடியால் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. அவர் உணர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் வந்த ஒரு சிலர்கள் வீட்டுக்கு வருவது தாமதமாகி வருவது உண்டு. வந்த பின்பு ஒரு தடவை வானொலியை கேட்போம் என்று வருவார்கள். நல்ல விடயம் அந்த விடயம் எங்களோடு கலந்து கொண்டு செல்வார்கள். கதம்பம் என்பது எல்லோரும் சேர்ந்து இணைந்து சிறப்பிப்பதுதான் கதம்பம். அப்ப நீங்கள் ஒருவரும் வராமல் நான் மட்டும் கதை பேசிக்கொண்டு நான் மட்டும் பாடலை கொண்டு பல நாள் அப்படி செய்திருக்கின்றேன். இருப்பினும் அது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. ஆதலால் விரைவில் வந்து பாடலை கேட்டு நேரத்தை விரைவில் என்றுமல்ல தாமதம் என்றுமல்ல அந்த அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து கலந்து கொண்டு சென்ற அன்பு உறவுகளுக்கான நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது. அவர்கள் பாடல்களை தந்தார்கள். சிலர் மீண்டும் வருகின்றேன் என்று கூறி சென்றார்கள். அவர்களுக்கு அங்கே அது பணி நிமித்தமோ அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலையோ அல்லது வேறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வை கேட்க வேண்டுமோ அல்லது நண்பர்களோடு உறவாட வேண்டுமோ எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் 8 உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்மையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு கதம்பத்திலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் நேர நேரத்தில் எனக்கு உங்களுக்கு பாடல்களை தர முடியாது. நேர நேரம் அல்ல இல்லை, அது வந்து பக்தி நேரமாக வந்து அதை தொடர்ந்து சிறுவர் பூங்கா மலரும். சிறுவர் பூங்கா மலர்ந்த பின்பு தான் கதம்பம் வரும். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று காற்றலையில் வந்து கதம்பத்தை அழகாக அற்புதமாக நேரத்துக்கு வந்து அதை இணைந்து சிறப்பித்து சென்றவர்கள் பலர் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லி காக்க வைத்தவர் சிலர் அவர்கள் மீண்டும் வரவில்லை. அவர்களுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களையும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஒரு தடவையாவது வந்து இணைந்தார்கள். இணைந்து மறுமுறை வருவதற்கு அவருக்கு காற்றலை இடம் தரவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே வர முடியாமல் இருந்தவர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதம்பம் என்றால் என்னை பொறுத்தவரை இதுதான். குறிப்பிட்ட நேரம் எனக்கு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்துக்குள்ளே உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியையும் பகிர்ந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒலிபரப்பி செல்வதுதான் கதம்பம். அத்தி எழுத்துக்கொண்டு 1 மணி 2 மணி வரையும் உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுத்தடித்து குறிப்பிட்டவர்களான் கேட்பார். அதன் வந்து பங்கு பெற்றவர் சில தூக்கத்துக்கு போடுவார். பாடலை கேட்பார்கள். நான் காத்து கொண்டிருந்து பாடல் முழுவதையும் போடுவேன். கேட்பதற்கு ஆளில்லாமல் இருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது என்ற மனச்சாட்சியோடு என்று காற்றலையை இப்பொழுது நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையை எமக்கு அளித்த அன்பு உறவுகளே உங்களுக்கு இந்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வேளையை இந்த வேளையை மகிழ்வாக ஆரோக்கியமாக எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இனிவரும் வேளைகள் அங்கும் இங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். உலகம் எங்கும் நலமாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வு பெற வேண்டும். குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம்
கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியையும் கூறி அவரை வேண்டி விரும்பி கேட்டு காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடரும் நிகழ்வுகளோடு தொடருங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. காற்றலையை சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்லுங்கள் வாருங்கள்.

0: இனிமையான வணக்கம் என் அன்பு உங்களுக்கு நலம் தானே. எல்லோரும் முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களிடம் காற்றலைக்கு வந்திருக்கிறேன். சரி, எங்கே புதையல் நிகழ்ச்சியோடு சற்று பேசி புதையல் நிகழ்ச்சி என்றோடனே இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், ஐயையோ இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகல என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் வந்து நகைச்சுவையாக பேசி அந்த நிகழ்வை நீங்கள் கண்டுபிடிச்சு செல்லலாம். அதனால பயந்து கொண்டு யாரும் வராமல் இருக்க வேண்டாம். நிகழ்ச்சிக்கு வருவது போலேயே வந்து சந்தோஷமாக பேசி அன்பாக பேசி நகைச்சுவைகளை பேசி நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடிங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய பாடலை சொல்லி கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் இணைந்து நீங்கள் பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு முதல்ல ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். கேட்போமா? இந்த பாடலோடு நீங்கள் காற்றலைக்கு வாங்குவோம். முதல்ல எங்களுடைய ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒற்றுமே இல்லை. நான் அந்த அதாவது எங்களுக்கு அன்பு உறவுகள் இருக்கிற எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஒரு தருட அசு அவுட்டு தருமே அந்த பக்கம் தலை காட்டல இந்த நேரத்தில். எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இப்போ பேசாமல் என்ன செய்வோம், தூங்குவோமா சாப்பிடுவோமான்றிருக்கிறீங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கிளாஸ் ரூமுக்கு யாருமே முதல் கூட்டியே வந்து நிற்க இல்லாது தான் ரொம்ப கவலையாக இருக்கு. சரி பார்க்கலாம். எங்கே எங்கே எத்தனை பேர் உடனே இப்போ சரி குரல் கேட்ட அப்புறமும் அட டீச்சர் வந்துட்டா வாத்தியார் வந்துட்டாங்கன்னுட்டு ஓடி வர்றீங்களா இல்லையான்னு பார்ப்போம். எங்கே பார்க்கலாம் கட்டிக்காரரை எத்தனை பேர் கிளாஸ் ரூமுக்கு டக்கு டக்குன்னு வாரீங்கன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உங்கள் கை உயர்த்துங்க முதல்ல பார்க்கலாம். முதல்ல எங்களோட சஞ்சனா குட்டி நினைக்கிறேன் ராமன் தான் வரார் போறீங்க. வணக்கம் அல்லாட்டி என்ற டோஸ் சரியா போச்சு. வணக்கம் ராமன், எப்படி இருக்கிறீங்க நீங்க? எப்படி
1: குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சும்மா.
0: அது என்ன செய்யறது, கடவுள் இடையே அப்படியே பிடிச்சி இருந்துட்டு
1: அப்பாட்ட
0: வேற கொஞ்சம் வெக்கப்பட்டு கொண்டிருக்காங்க நினைக்கிறேன்.
1: உங்ககிட்ட நல்லா ஜாலியா பேசுவாங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட மாதிரி. ஏன்னா பெண்கள் வந்து பெண்களோட இணைஞ்சு அழகா பேசுவாங்க.
0: உண்மைதான், அது உண்மைதான். நீங்க இப்ப வேலை பண்ணீங்களா ராமன்? உங்களுக்கு
1: இன்னைக்கு வேலை இல்லாம நாளைக்கு தான் வேலைக்கு போவேன். நாளைக்கு காலைலதான்
0: போவேன். என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? என்ன பாட்டு வேணும்?
1: கண்ணன் பிறந்தா, அந்த கண்ணன் பிறந்தா கவலைகள் அந்த பாட்டு போடுங்கண்ணா.
0: கண்ணன் பிறந்தா,
1: கண்ணன்
0: எடுக்க நாம வந்து கண்ணன் பாட்டையே கொண்டு வந்துருங்க போல இருக்க. கண்ணன் பிறந்த
1: என்னவா உங்களோட இழந்துட்டோமா நாங்க, அந்த மாதிரிதான் வருவோம் நாங்க.
0: உண்மை உண்மை. நான் சற்று உடல்நிலை குறைவா இருந்தாலும் உங்களுடைய பேச்சை கேட்டு அதை கேட்டுக்கொண்டு எனக்கு உற்சாகம் வந்துடும். உடனே நானும் அந்த பங்கு வரலாம்னு யோசிக்கிறேன். கண்ணன் பிறந்தான் என்ற
1: பாட்டு. உடல்ல சரியில்லாம இருந்தீங்களா? எனக்கு தகவல்த்து
0: கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல சளிக்கு மறந்து அதில் குடிச்சாலும் இப்ப ஒரு துளசி ட்ராப் குடிக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் இருந்துட்டு முடியாமல் இருக்கிற அது எதுக்காக என்ன தெரியும். கூட சாப்பாட்டு முந்தி மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட்ட சாப்பாட சாப்பிட்டா கூட உடல்ல ஒரு உபாதை வருகிறது. அப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. எந்த சாப்பாடு சாப்பிட போனாலும் பயமா இருக்கிறது. இப்ப உண்மையிலேயே அது என்னன்னு தெரியல, பயமா இருக்கிறது. எங்க
1: என்னடா பயன்படுத்தணுமா? அடிக்கடி பச்சை தண்ணி இந்த சூடு வைக்காத தண்ணியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க.
0: பச்சை தண்ணி
1: குடிக்கிற வரைக்கும்
0: பச்சை தண்ணி

0: ஆமா அது எப்படியான
1: எங்க இருக்கு பேயர் பேய் வெயில் எங்க இருக்குது பேய் வெயில் ஒவ்வொரு ஏதோ ஒரு அடைமொழிய வச்சு பேசுறது தான் பேசும் போது இல்ல இல்லையா
0: ஆமா அடைமொழி தான் அந்த பழக்கத்துல வர்றதுமா
1: எத்தனை மணிக்கு நீங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவீங்க எத்தனை மணிக்கு நீங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவீங்க இரவு சாப்பாடு முடித்து அதன் பின்பு நீங்க விழித்திருக்கும் நேரம் எல்லாம் விழித்திருந்து இரவு ஒரு பால் எதுவும் குடிச்சிட்டு படுக்கிறோம் அதுதான் உண்மை சரியான ஒரு சாப்பாட்டு முறை நாங்க அப்படி இல்லை இரவு எல்லோரும் நல்ல லேட்டா இருந்து போட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு உடனே டொக்குன்னு தூங்குவாங்க சரி உங்களுக்கு நான் இப்ப ஒரு சுலபமான சொல்லு தரப்போறேன் சரியா
0: சரிமா
1: இது பெண்கள் அணிவார்கள் இது பெண்கள் அணிவார்கள் ஆண்கள் வேணுமென்றாலும் சில இடங்களுக்கு அணியலாம் இத சில தேவையை பொறுத்து அணியலாம் பெண்களுக்கு முக்கியமாக அணியக்கூடிய ஒன்று நல்ல வாசனையாக இருக்கும் ஐந்தெழுத்து சொல் ஐந்தெழுத்து சொல் நல்ல வாசனையாக இருக்கும் ஐந்தெழுத்து சொல் பெண்கள் அணிவார் கூடுதலாக பெண்கள் தான் அணிவார்கள் ஆனா ஆண்களும் ஒரு தேவையை பொறுத்து அணியலாம் இதை ஒரு தேவையை
0: பொறுத்து அணியலாம்
1: பெண்கள் நிச்சயமா அணிவார்கள் வாசனையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அணிஞ்சாலும் வாசனைதான் கையில வச்சிருந்தாலும் வாசனை தான் ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடியது இப்ப நீங்க வாசனை என்ற உடனே வாசனை திரவியம் அதாவது பெர்ஃபியூமே வச்சிருவீங்க பூசி உள்ளான்ட்டு பெர்ஃபியூம் வந்து இப்ப பெண்களோட பெர்ஃபியூம் ஆண்கள் சில பேர் நல்ல வாசமா இருக்குன்னு அடிக்கிறார்கள் தானே அதனால அதையும் நினைச்சிருவீங்க அப்படி அல்ல இது இது வந்து ஒரு ஒரு கையில வச்சிருக்க கூடியதாக இருக்கும் உடல்ல வச்சிருக்கலாம் எல்லோருக்கும் பிடித்த உண்டு இது அணியக்கூடியது பெண்களுக்கு அணிந்தால் நல்லா இருக்கும் அது வாசனையோட ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து யோசிச்சு கொண்டு வாங்கும் சரியா
0: மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ
1: மல்லிகை பூ இல்லை எங்க பாக்கலாம் நேரம் சரியாக இப்பொழுது 9:19 அது இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியா 11:47 என்ற கண்ணன் பாட்டு வேற ஒன்றும் அங்க ராமன் ஓடி வந்துட்டார் பாருங்க இந்த இசையை கொண்டு வந்திருக்கிற இந்த பாடல் என்ன பாடல் கண்டுபிடிச்சா குழந்தை சொல்லுங்க பாப்பா கேட்டிக்காரன் இதையும் கொடுத்திருக்கு இந்த இசையை கேளுங்க இந்த இசைக்குரிய பாடல் என்ன பாடல்

0: இந்த இசைக்குரிய பாடல் என்ன பாடல்? இன்றைக்கு கண்ணன் பாட்டிலே பிடிச்சிடலாம். எங்க பாப்போம், இதையும் ஒரு ஒரு கேள்வியா கொண்டுடலாம். கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இந்த சொல்லுக்கு நீங்க முதல்ல எங்க இந்த சொல்ல கண்டுபிடிச்சுன்னு வாங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னு பாப்போம். எல்லாரும் இப்ப கள்ளம் அடிக்க தொடங்கிட்டீங்க நீங்க ஸ்கூலுக்கே வரங்க. ஜோர்ஜ் மட்டும்தான் கையொண்டு உயர்த்தி இருக்கிற பாருங்க. அப்ப எப்படி இந்த பிள்ளைகளை எப்படி நாங்க சீர்திருத்துறது, இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது? ஒரு தருமே சரியா உண்மையாக வரவில்லை. எதுக்காக இப்படி இருக்கிறீங்க கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு? ஜோர்ஜ் மட்டும் உண்மையா ஒரு மற்றது ராமன். வணக்கம் ராமன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நலம்
0: நலமறியன்றது ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம்.

0: நான் சொன்னது நலம் நலம் அறிய அந்த உலக சொல்லும் வரணும்.
1: அந்த பாட்டுலம் நலம் அறியாள்.
0: அடே அப்ப இடையில இருந்தான் வாரீங்க நீங்கள. அடே அப்பா கெட்டிக்கான் கெட்டிக்கான் கெட்டிக்கான். நலம் நலம் அறியாவல் அந்த பாட்டு. ஒரு நிமிஷம் தாங்க, அப்படியே நில்லுங்க. வணக்கம் வணக்கம் கலைவாணன், இல்லாட்டி மேட்சி ராணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். என்ன நடந்தது? சத்தத்தை காணையில கனெக்டிங் வருகிறது. அண்ணா வணக்கம். அண்ணா கலைவாணன் அண்ணா அல்லது மெஸ்ஸி ராணி, யாராவது ஒரு ஆள் தான் இதுல வருவீங்க, யாருன்னு பாக்கலாம். கட் பண்ணிட்டாங்க. சரியா, எங்க நீங்க சொல்லுங்க ஃபாரூக், இது என்ன விடை? முதல்ல
1: ரோஜாமலர்.
0: ரோஜாமலர் ஆங்கில எங்க வச்சிருப்பாங்க? எங்க எங்க சூடுவார்கள்? அழிஞ்சு கொண்டு போவோம் சட்டையில. அது உண்மை. நீங்க அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. வாசல் உங்களோட பாட்ட சொல்லுங்க, என்ன நடந்தது? சோகமா போச்சு. தேடுறதுக்கு எத்தனை பாட்டு? தேடாத இடம் எல்லாம் தேடி நீண்டு பாட்டு இருக்குது. தேடி நீ வந்தது எத்தனை பாட்டு தேடல? இது பூங்காட்டிலே ஒரு சோகத்தோட போறீங்க. என்ன இது?
1: ஐயோ
0: அப்படி இருக்க கூடாது. எங்கட வாணி கேளுங்க, உங்களோட சோகம் எல்லாம் பறந்துடும். இந்த
1: வாணி
0: சோகம் பறந்துடும். அப்படி எல்லாம் சோகமா இருக்கு. நீங்களே இப்படி சொன்னா நாங்கள் உங்களோட இருக்கும்போது நீங்க சொன்னா
1: இது என்ன
0: பாட்டு மாத்துங்க. எனக்கு இந்த சோகம்
1: பெண்களியே பாட்டு பாட்டு வரி கொடுத்திருந்தால் பட்டு கொடி நின்று காட்டு
0: காட்டு பெண்களியே. முதல்ல பச்சை குடி காட்ட சொல்லுவீங்க, மூன்று கல்யாணம் மூன்று நாளைக்கு பிறகு நீ உன்ன பாக்க கிளிமாயா இருக்குது, குரங்க மாதிரி. முதல்ல கிளியா தெரியல, கிளியா தெரியலையா தெரியும். எல்லாருக்கும் அதுதான் நடக்கும். யாராவது ஒரு ஆள் கடைசி வரையும் எந்த மணி அதா இருக்கிற ஆண்டு அன்பா இருக்கிற ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள், அதாவது எங்கட காட்டிலைக்கு வாங்க பாக்கலாம். எங்க பாப்போம், எங்க பாப்போம். மலை எப்பவும் அந்த ஒரே மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறது. ப்ரூவ் பண்ணணும் நீங்க உண்மையிலேயே. சரி, நீங்க உங்களுக்கு அந்த சொல்ல கண்டுபிடிச்சுன்னு வாங்க. மீண்டும் மீண்டும் வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் தமாசா பேசுறது, அன்பா கலகலன்னு பேசுறது. எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க. பேசுறதுல யார் மனதையும் புண்படுத்தா பேசணும் மட்டும் மிக கவனமா இத்தனை வருடங்களாக 24 வருடமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நான் அப்படி புண்படுத்த மாட்டேன் என்பது எனக்கு தெரியும். அப்படி ஏதும் வேண்டா, நீங்க எனக்கு சொல்லிட வேணும். சரி, எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க உண்மையிலேயே. பாடல், இந்த இசைக்குரிய பாடல் எது என்பதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இசையை கேட்போம்.

ஐயோ, நான் பாட்டையே போட்டுட்டேன் பாத்தீங்களா, தப்பி தவறிச்ச. சரி, நான் ஏதோ ஒரு நினைவுல பாட்டைய விட்டுட்டு அந்த பாட்டை எடுத்து வருவோம். கண்ணனுக்கே இப்படி கேளு, கேப்போம்.

0: என்ன கிளாஸ் ரூமுக்கு மாமா, நீங்களே இவ்வளவு லேட்டா வந்தா என்ன மாமா செய்யறது? பிள்ளைகள் எப்படி திருந்தும் பாருங்க, பெரியவங்க நீங்களே இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறீங்க. கிளாஸ் போய் எல்லாம் தொடங்கி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நீங்களே லேட்டா வந்துட்டீங்க. பாப்பா இன்னும் எத்தனை பேர்? நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க. என்னென்று நான் இதை நடத்துறது, மற்றது இரண்டு பேர், ஒன்று ஃபாரூக் மற்றது சஞ்சனா, எங்களுடைய ராமன் இணைஞ்சிருந்தீங்க. மற்றது கார்த்திக் வந்து மெல்ல அழைச்சி அழைச்சிட்டு இருக்கிறீங்க. கார்த்திக் எங்க பாடவனுமோ தெரியாது, ரெண்டு ஒரு பயத்தினையாக்க மெல்ல அழைச்சிட்டு வைக்கிறீங்க. அல்லாட்டி ஜெயமனோகரி நீங்க அழைச்சிட்டு மெல்ல இருக்கிறீங்க. ஓடி வாங்க, பயம் இல்லாம ஓடி வாங்க. என்ன பயம், நான் என்ன செய்ய போறேன் உங்கள்கிட்ட இந்த சொற்களை கொடுக்க போறேன், நீங்க அதை கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு சொல்லு கொடுத்துட்டேன்னா, ஒரு சொல்லு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, ஐந்தெழுத்து சொல், நல்ல வாசனையா இருக்கும், பெண்கள் அணிவார்கள், ஆண்களும் தேவைப்பட்டால், சில நேரத்தில் தேவைப்பட்டால் அணிய வேண்டி வரும். அது ஆண்கள் அணிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். பாப்பம் நீங்க அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கு அதுக்கு முன்பாக பாப்பம் கார்த்திகா ஜெயமனோகரியான்னு. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. ஜெயமனோகரி தாங்க.
0: நான் சென்னன் கார்த்திக்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் கார்த்திக். இந்த பக்கம் தலை வச்சு
1: பண்ணிக்க சொன்னீங்க, கேட்டேன்.
0: படுக்கவே மாட்டாரு, தூங்கவே
1: மாட்டாரு,
0: தூங்கவே மாட்டாரு. போனா இங்க அம்மா
1: பாடலாமா? அவரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனாலதான்.
0: சரி
1: பாடி சொல்லணும்
0: என்னட்டு வர்றவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவு பாடி சொல்லணும். எங்க ரெண்டு வரிய அப்படி அதுக்காக வர

0: ஜெயமனோரிமா,
1: ஜெயமனோரி, ஜெயமனோரி
0: சொல்லுங்கம்மா.
1: உங்கள்ட ரகசியமா கேக்குறேன், இப்படிதான் நான் கார்த்திக் முந்தி உங்களை பாடி ஏமாத்தினவர். இப்பயும் இந்த பாட்டு பாடுறாரு, இப்பயும் இந்த பாட்டு பாடுறாரு அவங்களுங்க. இல்ல தானே,
0: இல்லையம்மா, இல்லையம்மா. அவரு அவரு ஏமாத்தினது இந்த செல்லமேன்னு ஒரு படத்துல ஏதோ ஒரு பாட்டு செல்லமேவா, இல்ல இந்த யாரடி நீ மோகினி படத்துல வர ஒரு பாட்டு
1: செல்ல செல்ல யாரடி நீ மோகினி, அது என்ன பாட்டு? அவர் தேடி எடுத்து வச்சிருக்க அந்த பாட்டை சொல்லுங்க. அந்த பாட்டை அது அப்படி சொல்லி ஏமாத்திட்டாரு கூட இல்ல, இப்ப அப்படி கூப்பிடுறாரா
0: செல்லமே?
1: செல்லமே
0: இல்லம்மா, இப்ப நாயே தேயன்னு
1: யாராவது ஒரு ஆண் வந்து சொல்லுங்க, உங்களோட மனைவியோட ஆணும், ஆண் மட்டும் இல்ல மனைவியும் வரணும் வந்து சொல்லுங்க, அன்றிலிருந்து இன்று வரை நாங்க செல்லும் ரெண்டு அன்பாத்தான் பேசுறோம், அன்பாத்தான் இருக்கிறோம், அதே மாதிரிதான் இருக்கிறோம், யாருமே வரையற பாருங்க. ஒரு நிழல்
0: யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது.
1: ஒரு நிழல் கூட வரையல பாருங்க,
0: வர மாட்டாங்க.
1: ஐயோ என்ன செய்ய, இந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. நீங்க இதை கண்டுபிடிச்சீங்களா ஜெயமனோரி? ஐந்தெழுத்து சொல்.
0: ஆமாங்கம்மா, ஐந்தெழுத்து சொல்.
1: கட்டிக்காரி சொல்ல போங்க.
0: தாமரை பூவாமா?
1: ஆஹா, இல்ல இல்ல இல்ல, இது பெண்கள் அணிவார், இது பெண்கள் அணிவார்கள், வாசமாக வாசனையாக இருக்கும் இது. சரியா? சில நேரங்கள்ல ஆண்களும் சில நேரங்கள்ல அணிய வேண்டி வரும் சில சந்தர்ப்பத்துக்கு, அது ஏதாவது உண்டு, அது சொல்லும் போது நான் சொல்லுவேன் ஏன் அணிவார்கள் என்று. சரியா? என்ன இது கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கிறீங்க? எல்லா பெண்களும் இது பிடிக்கும், ஆண்களுக்கும் பிடிக்கும். எங்க பாக்கலாம், ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது அழிவை, அழிவை, இது வந்தால் அழிவை பார்க்கலாம், அழிவை பார்க்கலாம். அழிகிறண்டா அழிஞ்சு போறது. இது வந்தால் அழிவை பார்க்கலாம், ஐந்தெழுத்து சொல். இது வந்தால் உலகத்தில் எங்கு வந்தாலும் அழிவை பார்க்கலாம், ஐந்தெழுத்து சொல். கட்டிக்கார பிள்ளைகள் எங்க யாருன்னு பாக்கலாம், யாரு எத்தனை பேர் நீங்க கிளாஸ் ரூமுக்கு வந்துருக்கீங்க பாப்போம், எங்க ஓடி வாங்கோ. அந்த சோகத்தை பற்றி சொன்னேன் நான் உங்களுக்கு, இந்த சோகம் துன்பம் இதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் வருதுதான், இல்லையண்டு இல்ல, சிலது வந்து எங்களால தாங்க முடியாமல் இருக்கிறது. தாங்குற சக்தியை நாங்க உருவாக்கி கொள்ளணும், அதனால எங்களுடைய உடல்ல எல்லாம் நோய் தொற்றி கொள்ளும், உடல் நோய். அப்ப அதனால நாங்க அந்த சோகத்தை மறந்து இருக்கிறது தான். இந்த காற்றுல வந்து நீங்க கூடுதலா பாக்கலாம், இந்த காற்றுல இவ்வளவு தூரம் அப்பா, இப்ப நான் கூட இப்ப குறைவு, இந்த நிகழ்ச்சியை எடுத்து வர்றது உங்களுக்காக. எங்க பாப்போம் இந்த பதிலோட வந்திருக்கிறாரு, வாங்க ஃபாரூக் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. சொல்லுங்க ஃபாரூக், சொல்லுங்க. சொல்லுங்க.
2: ரெண்டாவது சொன்னது வந்து பூகம்பம்,
1: பூகம்பம் கட்டிக்காரன், கட்டிக்காரன் பாரு கோண்டு. அது எப்படி தெரியும்? பூகம்பம், பூகம்பம் என்பது சரி, அழியும், அழிவை கொண்டு. கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன். நன்றி, நன்றி. பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சிட்டார். எங்க அதனால இந்த சோகம், இந்த உங்களுடைய சோகங்களை எல்லாம் இல்லாமல் செய்வதற்கு, அது மட்டும் இல்ல உங்களுடைய மட்டும் இல்ல எங்களுடைய சோகத்தை இல்லாமல் பண்ணுவதற்கு கூட உங்கள் வரவை நாங்கள் எதிர்கொள்ளும். வணக்கம் அங்க ஜெயமனோரிமா, சொல்லுங்க.
0: அம்மா பூகம்பம், அம்மா
1: பூகம்பம். சரி, ஃபாரூக் சொல்லிட்டார் முதல்ல, அந்த இரண்டாவது பூகம்பம் என்பது சரி. கட்டிக்காரு, கட்டிக்காரு, நீங்க கட்டிக்காரு. எங்க பாப்போம். வணக்கம் மாமா, மாமா வணக்கம். மாமா, மாமா, மாமாவா ராணி அம்மாவா? வணக்கம் மாமா. இரண்டாவது சரிவமா கட்டிக்காரன் கட்டிக்காரன் மாமாட பாட்ட கேக்க மறந்துட்டேன். பௌனம்மாவ கண்ட உடனே பௌனம்மா வரணும்னா பௌனம்மாவ எடுக்கிறதுக்கு மாமாவை விட்டுட்டேன். பாட்ட கேக்காம சரி
2: மாமாவெல்லாம் விடவே மாட்டீங்கம்மா, விடவே மாட்டீங்க.
1: இல்ல அது என்னன்னா மாமாவை பாட்டு கேட்காட்டியும் பரவாயில்ல, நாங்க ஒரு பாட்டை அதுல போடலாம், அவருக்கு ஓய்வுப்பட்ட அதெல்லாம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமான்றாரு. எந்த பாட்டு போட்டாலும்
2: நீராம்மா நீங்க நாங்கெல்லாம் வந்து இந்த சிரிப்ப கேட்டு எவ்வளவு நாளா வந்து தெரியுமா, உங்க சிரிப்ப கேட்டு
1: இந்த பொயலு
2: எல்லாம்
1: இந்த பொயல
2: குருவாயூரப்ப
1: நாராயணர் எல்லாம் அந்த படங்கள் ராதாகிருஷ்ணன் எல்லாம் அப்படியே இப்படி இருக்கும் போதே முன்னால தெரியுது, எல்லாம் அப்படியே இருக்குது. அப்ப அவன் இந்த பொய்ய நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களே,
2: புத்துணர்ச்சி கொண்டு நான்
1: சொன்ன
2: அன்பு
1: உறவுகள் எல்லாரும் பாசத்தோடு அன்போடு இருக்கிறார்கள். பௌனம்மா மட்டும் முன பூசணிக்காய அப்படியே சுகத்துல
2: புதைக்கிறேன். நான் மட்டும் உண்மை, எனக்கு மட்டும் இந்த ஆவல் இல்லையாம்மா, உங்களோட சிரிப்பை பார்க்கணும் ரசிக்கணும், மீண்டும் உங்கள்ட்ட பேச்ச
1: கேக்கணும்.
2: எவ்வளவு நாளாவது, எவ்வளவு நாளாவதுமா நீங்க வந்து அப்பதான் வருவாங்க, உங்க குரலை கேட்டு எத்தனையோ நாளாவது பாருங்க. நிகழ்ச்சி இன்னைக்குதான், உங்க குரலை வந்து கேக்குறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: இத பௌனம்மா, பௌனம்மான இந்த பொய்ய ஆமோதிக்கிறதுக்கு யாராவது ரெண்டு பேர் இருந்தா வாங்கப்பா,
2: கண்டிப்பா ரெண்டு பேர் வந்துருவாங்க.
1: பௌனம்மா நாளைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு, நாளைக்கு என்ன பாட்டு
2: அம்மா? எனக்கு நாளைக்கு வந்து இது இதே வீணை என்ற படத்துல ஆனந்தம் இன்று ஆனந்தம் மெல்ல சிரித்தால் என்ன, இதழ் விரித்தால் என்ன, அந்த பாட்டு கொடுங்கம்மா.
1: ரேவதி அம்மா காட்டிலைக்கு வர்றது குறைவா, நாங்க
2: காணிக்கிறேன். என்ன காரணம்னு தெரியல,
1: அது என்ன நடந்தது, அப்பாட்டே வந்தாரோ தெரியல, பாக்கணும்.
2: இல்லையம்மா, அவங்களும் வந்து கொஞ்ச நாள் ஆகுது, சில நாட்கள் ஆகுது, என்னன்னு தெரியல.
1: என்ன செய்ய,
2: அம்மா எப்படி இருக்காங்க?
1: சரி சரி பாப்பா, சரி கேட்டுக்கொண்டு வந்தா ரேவதியம்மா காட்டிலைக்கு வாங்கும். சரி, இந்த சொல்லு, இந்த சொல்ல கண்டுபிடிங்க பாப்பா, கேட்டிக்காரங்க அஞ்சு எழுத்து சொல்லு. இது பெண்கள்
2: பூகம்பம்,
1: ரெண்டாவதுக்கு பூகம்பம். சரி கட்டிக்காரி, அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதல்ல ஃபாரு போடி வந்து சொல்லிட்டேன், முதலாவது சொல்லு கண்டுபிடிங்க பாப்போம். எங்க பெண்கள் அணிவார்கள், தேவைப்பட்ட ஆண்களும் அணிவார்கள், தேவைப்பட்ட
2: ஆனா வாசமா இருக்கணும்
1: சொல்லுங்க. எங்க தேவா, நீங்க இணைப்புக்கு வந்தீங்க தேவா, இணைப்புக்கு வாங்கோ, இணைப்புக்கு வாங்கோ. இந்த பாடல ஒரு வரிய கேப்போமா, இந்த பாடல் வரி ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பாடல் இது.

0: நீங்க அடுத்த சொல்லுக்குள் போகலாம். ஒரு சொல்லு நீங்க இன்னும் சொல்லல, அடுத்த சொல்லு எட்டெழுத்து சொல், எட்டெழுத்து சொல். இது இது ஒரு இடம், இது ஒரு இடம். இங்கே மக்கள் எல்லோரும் வந்து போவார்கள், வந்து போவார்கள். எட்டெழுத்து சொல், இது ரெண்டு சொற்களால் ஆனது. இது எட்டெழுத்து சொல், இங்கு மக்கள் எல்லோரும் வந்து போவார்கள். என்ன நாகப்பன காணையில, அதனாலதான் அப்படி ஒன்னும் கண்டுபிடிக்கலாம இருக்க, கழிச்சு போனரா நேற்று அப்பா கொடுத்ததோட. எங்கே ரெண்டு சொற்களால் ஆனது எட்டெழுத்து சொல், இங்கு மக்கள் எல்லோரும் வந்து போவார்கள். இது ஒரு இடம், இது ஒரு இடத்தை குறிக்கிறது, இது ஒரு இடத்தின் இடத்தை குறிக்கிறது. எங்க எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா, அண்ணா வாங்கண்ணா.
1: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி,
0: எப்படி என்ன?
1: நலமாக நலமாக இருக்கிறீர்களா?
0: நல்ல சுகமா இருக்கணும்ண்ணா. உங்களோட குரல் கேட்டாலே எங்க கணீர் கணீர். அது வேற, நீங்க நிகழ்ச்சிக்கு எல்லாம் ஒரு அப்படியே ஷூட்டிங் எடுத்தாண்ணா, நீங்க ஒரு படம் எடுத்திருக்கலாம் அண்ணா, ஒரு கேமராமேன்னா வந்திருக்கலாம் அண்ணா. விட்டுட்டீங்க நீங்க,
1: ரொம்ப வேலை கூட அதிகமா போயிடும்.
0: சைக்கிள்ல போய் கொண்டு நீங்க எடுக்கிறீங்க பாருங்க. செல்வகுமார் சொன்ன, எப்படி ஞானசேகர் மன்னா இங்க எடுக்கிறார், அது ஒருக்கா கேட்டு அறியணும்.
1: நன்றி நன்றி.
0: எப்படி என்ன
1: எட்டெடுத்து சொல்லு, சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, எட்டெடுத்து சொல்லுங்க.
1: பேருந்து நிலையம்னு என் மனசுல படுத்து சரியா இருக்குமா?
0: கட்டி காரன் என்ற ராசா நான் சொன்னேன்.
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி.
0: பாட்டு சொல்லுங்கண்ணா, உங்களோட பாட்டு.
1: பாட்டு நான் அடுத்த முறை வரும்போது சொல்றேன். விடை வர்ற வேகத்துல உடனே முடியாது.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: மாமா இணைஞ்சிருந்தாங்க பாப்போம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா வணக்கம். வணக்கம் மாமா.
2: வணக்கமா. சுற்றுலா தலம்
0: இல்லையண்ணா, ஞானசேகரம் சொல்லிட்டேன். பேருந்து நிலையம்
2: அண்ணா.
0: ஒரு ஒரு அடியில வந்துட்ட டக்குண்டு பால்
2: போட்டுட்டேன்.
0: நாளே பாட்டு சொல்லலையா நீங்க? அடடா நல்ல. அடுத்த முறை வாங்க. ஞானசேகரம் அண்ணா, ஞானசேகரம் அண்ணா உங்களுக்கு ஒரு புள்ளி சரியா. பேருந்து நிலையம் கட்டி காலம் நீங்க உண்மையிலேயே உடனே சொல்லிட்டீங்க. எங்க அந்த முதல் சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு உங்களுக்கு. சரி, அடுத்த சொல்லு மூண்டெழுத்து சொல்லு. இன்ப துன்பங்களுக்கு இது உதவும், இதுவும் ஒரு அணியும். இதையும் ஆண் பெண் இருவாளாரும் அணிவார்கள், எல்லோரும் அணியலாம். பிறந்ததிலிருந்து கடைசி காலம் மட்டும் இதை அணியலாம். இருபாலாரும் அணியலாம், நன்மை தீமைக்கும் அணியலாம். மூன்றெழுத்து சொல் கண்டுபிடிச்சோண்டு ஓடியாங்க. நான் இந்த மாயவனை கொண்டு வரேன்.

0: இரண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன், இங்க கண்டுபிடிக்கவில்லை. எங்க ஃபாரூக் வாங்கோ, ஃபாரூக் சொல்லுங்க.
1: அனைவரும் அனைவருக்கு காதலியுமா?
0: என்னண்டு சொன்னீங்க? காதனி, அது
1: உண்மைதான்,
0: அது எல்லாரும் அணியக்கூடியதுதான். இதிலும் வாசம் இருக்கிறது. சரி, காதனியில வாசம் இருக்குமா? இல்ல, ஓடித்தேறவர் கேட்டோன்னே, காதனியில வாசம் இருக்குமா? எங்க பாக்கலாம். வணக்கம் அங்க ராமன், ராமன் வணக்கம். சரிதா, ஐயோ யார் வந்தீங்கன்னு தெரியல, இணைப்புக்கு வாங்கும். சரியா, எங்கே எங்கே அடுத்த மூன்றாவது சொல் கொடுக்க போறேன். மூன்றாவது சொல் இது, இது எங்கே? முகமது அலி வாங்க, வாங்க முகமது அலி.
2: அம்மா இனி காலை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூர் முகமது அலி. அம்மா நலமாக இருக்கீங்க? அம்மா உடல்நிலை எல்லாம் நல்ல நன்றாக இருக்குதா?
0: நல்ல சுகமா இருக்க. உங்களை மாதிரி இப்படி கலகலன்னு பேசினா எங்க உடல் நிலைக்கு? உங்களோட பாட்டு, உங்களோட பேச்செல்லாம் நான் என்னதான் உடல் நல்ல குறை வேண்டாம் அப்படியே கேக்குறேன். எங்களுக்கு மனம்
2: கண்டிப்பா இல்லம்மா. உங்களுக்கு உங்களுக்கு இப்ப இடையில வந்து ஒரு நேரடியா நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்டேன். சளி ட்ரபிளா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, கேள்வி வாங்கிட்டேன்.
0: நிச்சயம், அதனால ஒரு நெஞ்சு வலி மாதிரியும் வருகிறது, அது என்னன்னு தெரியல. அப்ப அதனால
2: இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீங்க நீண்ட ஆயுதோட இருக்கிறது இறைவனோட கையேந்து வைக்கிறேன். எல்லோரும் நன்றா இருக்கும்.
0: சரி, இறைவனிடம் கையேந்தி என்று ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஒரு பாட்டு தெரிஞ்ச
2: இறைவனிடம் கையேந்துங்கன்னா நாகூர் இயம் ஹனிமாவோட பாடல் தான் பாடணும். எங்க பாருங்க,
0: பாருங்க, பாருங்க, பாருங்க.
2: இறைவனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிசத்தை மூடுவதில்லை.
0: இல்லை என்று நல்ல ஒரு பாடல்.
2: அம்மா அம்மா நாகூர் அறிவோட படம் மிக அருமையாக நீங்க படிச்சுட்டீங்களா?
0: அவருடைய குரலுக்கு வருவாங்க அஷா, அவரு பாடுற பாட்டும் அந்த குரலும் அவருடைய பாடல்கள் அனைத்தும் எந்த ஒரு பாடலை கேட்டாலும் அப்படியே கேட்க வேணும் போல இருக்கும். அவருடைய அந்த
2: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா.
0: வயசான பிறகும் அவர் பாடி இருக்கிறார், அப்பொழுது கூட அந்த பாடலின் அந்த கம்பீரமும் அந்த பாட்டும் குறையவே இல்லை அவருடைய பாடல், இல்லையா?
2: இறைவன் வந்துமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குரலை படைத்திருக்கின்றான். அதுல அந்த குரலிலே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ராகம் இருக்கின்றன. அவங்களுடைய குரல் தன்மையை கொண்டு அவங்க இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பாட்டு பாடுங்க, நம்ம பாடி காட்டுறேன், நல்லா இருக்குங்கிறீங்க. இது போல எத்தனை நேயர்கள் பாடி காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லதான் இருக்கு. என்ன இறைவன் படைத்ததுன்னா நம்ம என்ன இருக்கு, நம்ம ஒரு ஆர்வம் தானே பாடி காட்டணும். நம்மளோட குரல் எப்படி நம்மளுக்கே தெரியாது. இப்ப நான் பாட என்ன பாட துணி நான் பாடினேன், என் குரல் எப்படி எனக்கு தெரியாது.
0: வித்தியாசம், அதாவது நீங்க பாருங்க, ஒவ்வொருடைய குரல் வளமும் வித்தியாசம். அவர்கள் பாடும் போது இப்ப நாங்க என்ன நினைக்கிறேன்டா, பி சுசிலா அம்மா குரல் மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அந்த பாட்டை பாடணும். அது பிள்ளை அவ தண்ட குரல்ல பாடுனா நான் எந்த குரல்ல பாடுறேன், நீங்க உங்க குரல்ல பாடுறீங்க, அவ்வளவுதான். சொல்ல முடியாது. உங்களால உண்மையிலேயே சும்மா ஒரு பேச்சுக்கு நாங்க நரி மாதிரி ஊழடலாம், ஆனா நிறைய போலவே ஊழட முடியுமா? முடியாதானே, அதே மாதிரி.
2: ஆமா ஆமா, அதுக்குதான் இறைவன் ஒவ்வொருன்றும் ஒவ்வொரு மாதிரி வைத்திருக்கின்றான்.
0: அதனால அது அவையவேண்ட திறமை, அவையவேண்ட குரல்ல வர்றது எல்லாம் இனிமைதான். நீங்க யாரோட பாடல பாடினாலும் அது எங்களுக்கு இனிமைதான். என்னடா அந்த பாட்டு
2: பாடுறீங்க,
0: நாளைய பாட்டு என்ன முகமது அலிக்கு?
2: அம்மா நாளைக்கு வந்தமா உலக சுற்றுவாளி பண்ணலந்து உலகம் உலகம் அந்த பாடல் இருக்கமா, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: உலகம் உலகம் இப்ப
2: உங்களோட
0: உங்களோட பகுதிக்கு பேருந்து லாக்டவுன் போட போறேன்னு பேசுறாங்க, அது எப்படி?
2: ஆமாமா, கொரோனா தொற்று ஏற்கனவே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. அதுல வந்து அதாவது அன்றாட காட்சியில உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், நல்ல வசதி வாய்ப்புல உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இனிமேல் அது வரக்கூடாதுன்னு நான் இறைவனை பிரார்த்தனிக்காம, ஏன்னா மேலும் மேலும் அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிரமத்தை கொடுத்துட்டு போயிருந்தது. நான் இன்னைக்கும் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி வரக்கூடாது.
0: இன்னொரு விடயம், இப்ப இல்ல இன்னொரு விடயம், அந்த கொரோனா இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சம் மாஸ்க் போட சொல்லி சொல்லியும் உங்களுடைய நாட்டுல அத கேர்லெஸ்ஸா போட இல்ல அதங்க வரப்போது இங்க எல்லாம் ஒன்றும் இல்லையம்மான்னு சொல்லுகிறாங்க. ஆனா
2: அது சொல்ல முடியாதம்மா, நம்ம அது இறைவன் கொடுக்கறது இல்லாம அது
0: நாளாந்தம் வயசானவர்களும் எந்த வயது இருந்தாலும் நாளாந்தம் அங்கங்கு இறப்புகள் வருகிறது அது உங்களுக்கு தெரியல. அது மெதுவாகவே ஏதோ ஒரு சளித்தன்மை இல்ல அல்லாட்டி ஒரு நிமோனியா வந்துட்டு ஏதோ காய்ச்சல் வந்துட்டு சொல்றீங்க. ஆனா இதுக்கு நீங்க பாதுகாப்பு அங்க இருக்கிறவங்க எடுக்கிற அதுதான் அந்த கவலை. ஏனண்டா என்ன செய்தாலும் அந்த வாழ வேணும் என்ற ஒரு ஆசை இருந்திருந்தால் அதுக்கு பாதுகாப்பு எடுக்கணும். உபதேசம் எல்லாருக்கும்
2: செய்யலாம். நம்மளோட உயிரை நம்ம தான் பாதுகாத்து இல்லையா? ஆமா, இறைவன் கொடுக்கப்பட்ட உயிரை வந்து நம்மளே வந்து நம்மளோட உயிரை நம்மளே பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லுவோம். பாதுகாத்துக்கணும் தவிர அதை நம்ம வந்து தகுதி விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம உயிரோட இருந்தாக்கா நம்ம நல்லது கட்டி எதுவாக நம்ம அனுபவிக்கலாம். அது நாலு பேர்ட்ட பேசலாம் உள்ள நம்ம மனைவிமார்கள்ட்ட தாய் தகப்பன்ட்ட நன்றாக பேசுறாங்க உள்ள நம்ம எழுதலாம்.
0: நம்ம வந்து அந்த அதை சொல்ல நீங்க
2: என்னமா
0: எம்டிஆர்ல பேசலாம்ன்றது சொல்ல நீங்க எம்டிஆர்ல பேசலாம், பாட்டு கேட்கலாம், பேசலாம், சிரிக்கலாம். சரி மோகன்
2: சொல்லமா, நோய் நொடி இல்லாம நம்ம வந்து நல்லபடியே இருந்தா எல்லாருடைய அன்ப உள்ளத்தையும் நம்ம இடம் பிடிக்கலாம்.
0: நிச்சயம்.
2: இப்ப நான் வந்து உங்களுடைய உள்ளத்துல இடம் பிடிச்சிருக்கேன் இல்லையா? போல
0: அதுதான் ஒரு பாரமா இருக்கு முகமது அலி. உண்மையிலேயே நீங்க எல்லாரும் இடம் பிடிச்சு இடம் பிடிச்சு இந்த உள்ளத்துல இதயத்துல இடம் பிடிச்சு இப்படி ஒரு இடம் பக்கம் அப்படியே சரிஞ்சுதான் நடக்கிறேன்னா எல்லாரும் ஏறி
2: குந்திட்டு
0: அந்த வழியாயும் இருக்கு. சில நேரத்துல யாரோ முகத்துல உங்களுக்கு வந்து குத்துறாங்க போல
2: அந்த வழியே இருக்காதம்மா, சொல்லப்படாதீங்க. அதே இறைவன் வந்து அதை ராகத்தாகி வைத்து விடுவான். அதாவது அது அந்த வழியே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பான். எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் எல்லா நேர்களிடம் உட்கார்ந்து நீங்க அன்பான முறையில பாசத்தோட பேசுறீங்க. அந்த ஒரு தன்மையா இறைவன் உங்களுக்கு இன்னும் நீண்ட வயல்கள் கொடுப்பான். நான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி கேட்பேன்.
0: சந்தோஷம் ஐயா அன்பா. சரி, நீங்க இப்ப நான் மூன்று சொற்கள் கொடுத்திருக்கிறேன். அந்த மூன்றும் இன்னும் சொல்லப்படவில்லை. மூன்றாவது சொல் என்ன குடுக்கிற போல, அதாவது முதலாவது ஐந்தெழுத்து சொல், இது வந்து பெண்கள் அணிவார்கள், ஆண்களும் தேவைப்பட்டா சில நேரத்தில் அணிவார்கள், நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும்.
2: அம்மா நீங்க சொன்னதுல வந்து பெண்கள் அதிகமாக அணிவார்கள் சொன்னீங்க, அதே நேரத்துல ஆண்களும் சில நேரங்களில் அது அணிவார்கள் அப்படின்னு
0: சொன்னீங்க.
2: தேவைப்பட்டால், ஏன்னா எல்லா ஆண்களும் அதை அணிய மாட்டார்கள். அது மனம் விரும்பப்பட்டால், மனசு விருப்பப்பட்டால்
0: அணிய வேண்டிய கட்டாயம் வந்தால் அணிவார்கள். அது
2: அப்படி பார்க்க போனாக்கா மறுதணி தான்மா, மறுபடி தான்
0: வந்து
2: எனக்கு திருமணம் திருமணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மட்டும்தான் எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அண்ணி எல்லாரும் எனக்கு மருதரை வச்சு விட்டாங்க. அதுவே எனக்கு வந்து
0: கையில கையில வைப்பாங்களா?
2: ஆமா ஆமா, கையில வைப்பாங்க, ரெண்டு கையில வச்சு விட்டுருவாங்கம்மா.
0: ரெண்டு கையில போல விரல் எல்லாம் வச்சு வைப்பாங்களா? இல்லாட்டி ஏதாவது எப்படி டிசைன் போடுவாங்க? அது
2: அது நம்மளுக்கு தெரியாதுமா, அவங்களுடைய மனசுல எப்படி தோணுது, பெண்களுடைய மனசுல எப்படி இருந்த அளவுக்கு பத்து வருது அந்த கொண்டம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த துப்பி மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு பிறகு வந்து ஏதாவது ஒரு தாமரை பூவோ இல்ல ஒரு ரோஜா பூவோ இல்ல அந்த பெண்கள் காலையில கோலம் போடுவாங்க வீட்டு வாசல்ல, அது போல வச்சு விடுவா. அப்படி அத மாதிரி அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அது போல செஞ்சு விடுவாங்க. நீங்க எதுவெல்லாம் செய்யணும்னு சொல்லிடுறது, அவங்க ஆசைப்பட்டு வைக்க மருந்து வச்சு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களை நம்ம திறக்க கூடாது. அவங்க மனம் போல என்ன செய்வோமோ செஞ்சுட்டு போறது. 4,000 ரூபாய் 10 வருடம் அழகாக முறையில
0: அந்த நாட்கள்ல இப்ப திருமணம் பண்றோம்னா ஆண்களோ பெண்களோ சுயநினைவோட இல்ல, அவர்களோட சிந்தனை எல்லாம் அங்க அவங்க இருக்கும். நீங்க மனைவி அங்க வரப்போறவ நினைச்சிருப்பீங்க, அவ உங்களை நினைச்சிருப்பான், அந்த நேரம் மிதந்து கொண்டிருப்பாங்க. அங்க இருக்கிற அம்மா அப்பா இல்லாட்டி சகோதரர்கள் என்ன செய்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சு கொண்டே இருப்பீங்க நீங்க அந்த நாட்கள். அப்ப அவங்க அதுக்கெல்லாம் சரி பரவாயில்லையா, ஏன்னா அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கிறதுனால தேவையில்லை. சரியா நீங்க சொன்னது அது போல அடுத்த சொல் ஒன்று கொடுத்திருந்தேன், மூன்றெழுத்து சொல். அதுவும் சிறுவனிலிருந்து புறப்பில் இருந்து இறப்பு வரை அதை அணியலாம், அணிகிறார்கள். நல்ல நல்ல வைபவத்துக்கும் கெட்ட வைபவத்துக்கும் இதை பாவிக்கிறார்கள். ஆண் பெண் எல்லோரும்
2: அணிகிறார்கள்.
0: மூன்றெழுத்து சொல்
2: சரியாக
0: இப்பொழுது 12:25 அது கனடிய நேரம், இந்திய நேரம் 9:57. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க வந்து பாடல சொல்லி அப்படி பேசிட்டு போங்க, நான் அடுத்த சொல்லுக்குள் போகிறேன். ஆறு எழுத்து சொல் இது ஒரு ஒரு வகையான திரவத்தை தாங்கி வைத்திருக்கக்கூடியது. இது ஆறு எழுத்து சொல், ஒரு வகையான திரவத்தை தாங்கி வைத்திருக்கக்கூடியது. வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா
2: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி. 5 எழுத்து சொல் குங்குமம்.
0: ஆண்களும் அணிவார்கள் என்றோன்யா, ஆண்கள் ஒரு நாளும் குங்குமம் அணிவாரண்ணா, நீங்க ஒரு பக்கத்தான.
2: 3 எழுத்து சொல் விபூதி.
0: விபூதி இல்லையா அண்ணா, வாசனையா இருக்கும்.
2: சரி
0: வாசனையா இருக்கும்.
2: சரி
0: சரி
2: வருகிறேன்.
0: எங்கே பாக்கலாம் கட்டிக்காரர், எங்க ஓடி வாங்க ஓடி வாங்க பாக்கலாம். இது இதுல என்ன ரயில்வேல வட வட வட என்று வித்தமா இல்ல. சரி பாடலை கேட்போமா.
2: என்னுடைய
0: ஜோர்ஜ் அண்ணா வந்து
2: அண்ணாவா
0: அம்மா அண்ணா வந்துட்டா எல்லாரும் தம்பியா இருக்குதான் விரும்புறாங்க பாருங்க. உங்களோட பேசும் போது நல்லா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறேன் ஜார்ஜ்.
2: சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு எப்ப கூப்பிடுவாங்க
0: சொல்ல முடியாது.
2: நீங்க சொல்லும் போது ஒரு அட்னன்ஸ் போட்டு தான் வந்து அப்பதான் சரின்ட்டு இப்பதான் ஜஸ்ட் வந்து உட்கார்றேன் ரூம்ல.
0: என்ன பாட்டு வேணும் நாளைக்கு உங்களுக்கு?
2: நாளைக்கு சுப்பிரமணியபுரத்தில் இருந்து கண்கள் இருந்தால்.
0: கண்கள் இருந்தா என்ன என்ன செய்வீங்க?
2: கண்கள் இருந்தால் பாக்கும் அவ்வளவுதான், வேற என்ன?
0: கண்கள் இரண்டா இல்லையா நான் சொல்ல பாடி காடு சொல்லி எல்லாரையும்.
2: ஆமா நீங்களே பாட்டீங்க எனக்கு பதில் அப்புறம் நான் ரொம்ப நன்றி.
0: சரி நான் இன்னொன்று கேட்டுனே, யாராவது கடைசி வரை மனைவிய அன்பா திருமணத்துக்கு போறவும் அன்பா அதே மாதிரி
2: பேசுறீங்க இல்ல? அந்த ஊங்க எனக்கு அதுக்குள்ள சிரிப்பு ஊங்க. அந்த ஜெயமணி ஒரு அம்மா சொன்னாங்க இல்லீங்களா, ஃபர்ஸ்ட்
0: நாயவே
2: அதை கேட்டு வச்சிரு.
0: இப்ப நாயவே அடுத்தவர் வந்துட்டா யாரும் சொல்லுங்க அந்த குரலை வச்சு
2: அது நம்ம நம்ம அன்றும் என்றும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் செல்வகுமார்
0: அவர்கள் ராமச்சந்திரன்.
3: வணக்கம் ஐயா, குவைத் மன்னன்
2: ஐயா. வணக்கம்
0: செல்வகுமார், எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க?
3: வணக்கம்மா,
0: எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க அவருக்கு இப்படி சொன்ன சொல்லி?
3: லஞ்சமே இல்லம்மா, இது அன்பான அன்பான எம்டிஆர் உறவுகள் எம்டிஆர் உறவுகள் மூலியமா சேர்ந்த கூட்டம்.
2: திருப்ப கேட்காம எத்தனை நாளாச்சு
0: பாருங்க, அது அந்த பெரிய பொய் அந்த
3: மூன்று எழுத்து சொல்லி சொல்லிட்டாங்களா?
0: இல்ல சொல்லுங்க சொல்லுங்க.
3: செண்டுமா, செண்டு
0: செண்டா செண்டா செண்டா செண்டு வந்து
3: தமிழா?
0: செண்டு வந்து தமிழா?
3: தமிழ்ல வர்றதா செண்டு? வாசனை திரவியம்.
0: நான் சொன்ன கண்ணுக்கு தெரியுமா? நீங்க என்ன செண்டு பூசுனா கண்ணுக்கு தெரியுமா?
3: கண்ணுக்கு தெரியும்.
2: பவுடர் பவுடர்
3: செவ்வாது
0: பவுடர்
2: பவுடர் அச்சுடன்
0: இல்ல பவுடரும் அது ஆங்கிலம் ஆங்கிலம் டென்ட் வேற பிள
4: நிற்கும்
0: ஆரழுத்து சொல்
4: தவளைப்பானை.
0: அது என்னங்க தவளை பானையா?
4: வெண்கலப்பானை
0: இது ஒரு திரவத்தை தாங்கி நிற்கும். அந்த திரவம் அதில் இருந்தால் இந்த பேர் அந்த திரவத்தோடு சேர்ந்துதான் இந்த பேர் வருகிறது. கண்டுபிடிச்சோடியா? எங்கே கட்டிக்காரன் வாங்க பாக்கலாம், எத்தனை பேருக்கு இந்த திரவம் தெரியுதுன்னு பாப்போம். கண்டுபிடிக்கிறேன்னா

0: வணக்கம் பாரோ, பாரோ வணக்கம்.
1: தென்னை
0: மரமா? இல்லை,
1: அந்த அஞ்சலுக்கு முதல் கல்விக்கு பதில் வந்து பட்டுச்சேலம்.
0: பட்டுச்சேலை ஆண்களும் அணிவார்களா? பட்டுச்சேலை
1: தமிழ்நாட்டுல
0: இருக்கு, இங்க இல்ல. இங்க பட்டு இருந்தா நன்றி அவரோட மாதிரிய பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கா, இங்க இல்லையா பாட்டு? ஆஹா, சரி. எங்க பாடல கேட்போம்.

கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கா அந்த மூன்று சொற்களும். அது போன முறையும் அப்படித்தான் நான் பண்றதா டக்குன்னு சொல்லி இருப்ப. இப்ப நான் பண்ணுங்க தெரியாமதான் வராம இருக்கிறான்னு தெரியல, வந்தா தெரியலையே இருக்க வேண்டி வந்துடும். அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டு வரலாம் பார்க்கலாம். மூன்று, அதாவது முதலாவது சொல்லு ஐந்தெழுத்து சொல். இது பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், ஆண்களும் தேவைப்பட்டால் அணிய வேண்டி வரும் சில இடங்கள்ல. அது ஐந்தெழுத்து சொல், வாசனையாக இருக்கும். சரி, அடுத்தது மூன்றெழுத்து சொல். இது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அணியலாம், அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும், நல்லது கெட்டதற்கெல்லாம் அணியலாம். இது மூன்றெழுத்து சொல். அடுத்த சொல் ஆறெழுத்து சொல். இது ஒரு திரவத்தை தாங்கி நிற்கும், அந்த திரவத்தோடு சேர்த்து இதை சொல்லுவார்கள். எங்கே பார்க்கலாம், திரவத்தை தாங்கி நிற்கும். அந்த திரவம் இதனுள் இருந்தால்தான் இந்த முழுமையாக அந்த பெயர் வரும், இல்லாவிட்டால் இது ரெண்டு சொற்களால் ஆனது. அந்த திரவம் இல்லை என்றால் அது ஒரு சொல்லாக கொண்டிருக்கலாம், ரெண்டையும் பிரித்தும் சொல்லலாம். ஆனால் அங்கே பார்க்கலாம்,

0: அன்புறவங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த மூன்று சொல்லும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறீங்களே, என்ன செய்யலாம்? இது முக்கியமா இப்ப இப்ப இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இத காணலாம். முதலாவது, அதாவது நான் சொன்ன அஞ்செழுத்து சொல், ஒவ்வொரு நாளும் நீங்க காணலாம், ஒவ்வொரு நாளும் காண்கிறீர்கள், காணலாம். இங்க காண்பது அரிது, நாங்க இங்க காண்றது அரிது. சில நேரத்துல சில இடங்களுக்கு போனால் காணலாம். இங்கே அங்கு ஒவ்வொரு நாளும் நீங்க நித்தமும் காணக்கூடியதா இருக்க. கண் விழிச்சு வெளியில வீட்டுக்கு வெளியால போன உடனே நீங்க காணலாம். இங்கே பாப்போம். வணக்கம் முகமது அலி. வணக்கம் முகமது அலி. வணக்கம். அந்த அஞ்சு எழுத்து சொல் எதை கண்டுபிடிச்சிட்டீங்க? மூன்று சொற்கள் கொடுத்திருக்கிறேன், அதுல அஞ்சு எழுத்து சொல் வந்து ஆண் பெண் இருவரும் அணியலாம், அதாவது பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், வாசனையா இருக்கும், ஆண்கள் தேவைப்பட்டால் அணிய வேண்டி வந்தால் அணியலாம். இரண்டாவது மூன்று எழுத்து சொல் இது வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை அணியலாம், வாசனையாக இருக்கும். துன்பத்துக்கும் இதை அணியலாம், எந்த ஒரு வைபவத்துக்கும் அணியலாம். மூன்றாவது சொல் ஒரு திரவம் தாங்கிய, இது ஒரு திரவத்தை தாங்கியது, அந்த திரவத்தை தாங்கிய அந்த பெயர் ஆரழுத்தி சொல்.
1: அம்மா எனக்கு தெரியல, என் பொண்ணு பேசுமா? பேசுங்க.
0: கொடுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா.
2: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. உங்க பேரு சொல்லுங்க. இன்னைக்கு தான்
2: பேசுறீங்களா? ஆமா ஆமா. என் பேர் தஸ்லீமா பானு.
0: என்ன பேரம்மா? என்ன பானு? எனக்கு சொல்லுங்க.
2: தஸ்லீமா. தஸ்லீமா
0: பானு. தஸ்லீமா. தஸ்லீமா பானு. சரியா?
2: கேள்வி இது என்ன கேள்வி சொன்னீங்க?
0: தஸ்லீமா பானு. பொருங்க
2: வாரன்.
0: தஸ்லீமா பானு, உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்?
2: எனக்கு 16.
0: 16 வயது, சின்ன பொண்ணு தான். சரி, கேள்வி வந்து இது ஆண் பெண் இருவரும் அணிவார்கள், அதாவது பெண்கள் கூடுதலாக அணிவார்கள், வாசனையாக இருக்கும், ஆண்கள் தேவைப்பட்டால் சில இடங்கள்ல இது அணிவார்கள். ஐந்தெழுத்து சொல். அடுத்த சொல் மூன்று சொல்லு கொடுத்திருக்கிறான், இதுல ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாமு பாருங்க நீங்க. அடுத்த சொல் மூன்றெழுத்து சொல். இது மூன்றெழுத்து சொல். இது இறப்புல, அதாவது பிறப்புல இருந்து இறப்பு வரை இது அணிவார்கள், எல்லோரும் அணிவார்கள், எல்லோரும் அணிவார்கள். இதுவும் வாசனையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நல்ல
2: நிறம்
0: இல்லை இல்லை, இது கண்ணுக்கு தெரியும். மற்ற அடுத்தது மூன்றாவது சொல், இது ஒரு திரவத்தை தாங்கி நிக்கிறது. ரெண்டு எழுத்து சொல். இது திரவத்தை தாங்கி நிக்கிறது, ரெண்டு சொற்களால் ஆனது. அந்த திரவத்தின் பெயரும் இதில் வருவதனால் இது ஆறு எழுத்து சொல். மற்றது உங்களோட பாட்டு சொல்லுங்க அம்மா. டஸ்லீனா பானு. நான் சொல்றது சரியா? டஸ்லீனா பானு. நான் உங்களோட பெயர் உச்சரிப்பது சரியா?
2: சரி சரி.
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு நான் எடுத்து வர்றதுக்கு என்ன பாட்டு வேணும்? ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டுல? என்ன படத்துல இருந்து?
2: கில்லி படத்துல இருந்து.
0: கில்லி.
2: அதுல இருந்து சொல்லு பாட்டு போடுங்க.
0: அதுல ஏதாவது ஒன்று சார் உங்களுக்கு எடுத்து வரோம். யோசிச்சு கொண்டு வாங்க. சரியா?
2: சரி.
0: இணைஞ்சு கொள்ளுங்க அம்மா அடிக்கடி. டஸ்லீனா உங்களுக்கு பாட வருமா?
2: என்னென்ன
0: விளையாட்டில் நீங்க ஈடுபாடா இருக்கிறீங்க? இருந்திருக்கீங்க?
2: 3000 மீட்டர், 1500 சும்மிங்.
0: அப்பா கெட்டிக்காரி. பேந்தன நாங்க இதுல இருந்து ஒரு 4 அடி எடுத்து வைக்கவே மூச்சு இறைக்குது. மகளா பெற்று இருக்கிற நாங்களும் பெருமைப்படுறோம் உங்களை நினைச்சு. சரி, நான் அங்க வந்தப்ப உங்களோட ஒரு ஓடி பாக்கலாம். நானா நீங்களாண்டு நாங்களும் பாப்போம் உங்களுடைய சாதனைகளை. சரியா தசனிதாமா, மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்துக்கள். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. எங்க வணக்கம் மகாலிங்கம், வாங்க எங்களுடைய மலிய மகாலிங்கம் வாங்க.
1: வணக்கம்மா. வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மலிய மகாலிங்கம்?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
0: நீங்க என்ன தலைமறைவா தெரியுற கேள்வி தேடுறாங்க, நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன என்ன நடந்தது?
1: நோட்டீஸா?
0: நீங்க
1: நோட்டீஸ் வந்து
0: என்ன பாட்டு வேணும்?
1: அதுக்கே
0: அழுது கொண்டு பாடு. அது ஒரு ஃபீலிங்கோட பாடுற பாட்டு. அது துன்பம் இல்ல,

0: அவர் பொண்ணோடு பேசியிருந்தீங்கல்ல,
1: எங்களுடைய
0: அப்பையை அழைக்க
1: அப்பொழுது அழைச்சிங்க. அப்ப நான் இந்த பக்கம் பாக்குறது கிடையாது, டக்குனு ஓடிட்டீங்க. இல்ல உங்களுக்கு ரெண்டு மூணு நாளா யாருல தானே இல்லையே அப்பாட்டே மறையில போல.
0: ஐயோ நேத்து நேத்து கொரோனா ஊசி போட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது.
1: போட்டுட்டீங்களா? நீங்க
0: போட்டுட்டேன்.
2: தலைவலி இருக்கு.
1: தலைவலி அது போட்டதுக்கு அப்புறம் வருது, அது சொல்றார்கள். அப்படித்தான் தலைவலி. ஆனா அது நீங்க
2: சோர்வு, ஜுரம், உடல் வலி, அசதி, இந்த ஐந்தும் வருதான். அது மூணு நாளைக்கு தொடருது, அதுக்கப்புறம் சரியா போயிடுது.
0: அம்மா நீங்க சோர்வு இருக்கு, சோர்வு அசதி, அந்த ஊசி போட்ட இடம் வலி.
1: சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடியதா இருக்குல்ல உங்களுக்கு?
0: ஐயோ அதுக்கெல்லாம் தடையே இல்ல.
1: கை சோத்துல கை வச்சோன்னு வாயாக வேண்டது இல்ல.
2: அது ஆழமா இறக்குறாங்கம்மா அந்த ஊசிய. அந்த ஊசிய மேலாப்பெல்லாம் போடல,
0: நல்லமாதான் போடுறாங்க.
1: போடும்போது நோவுதா உங்களுக்கு? இல்ல
0: போகும் போது நோகல. அதுக்கப்புறம் அதை தேய்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப தேய்ச்சி விடக்கூடாதான். அதுக்கப்புறம் மந்தி எல்லாம் சொல்றாங்க, ஜுரம் மந்ததுன்னா நீங்க வந்து பயப்படாதீங்க, இந்த ஜுரத்துக்கு தடுக்கிற மாத்திரைய போட்டுக்குங்க
1: என்று சொல்றாங்க.
2: அனாதையா கிடக்கணும் அப்புறம்.
0: அதெல்லாம் ஒண்ணு சளி பிடிக்காதாம், கொஞ்சம் மிளகு பொடி தூவி சாப்பிடலாம். அதாவது பழங்கள் வந்து
2: சாப்பிட்டா பச்சையா சாப்பிட்டா அதுதான் தொண்டையை பிடிக்குது.
1: யாருடைய தொண்டையும் பிடிக்கணும். நாங்க கொய்யா பழத்தை கொய்யா காயா கொடுத்தா சரி, இல்ல தொண்டைய பிடிக்கலாம்.
2: அதுமா அது குளிர்ச்சியான பொருளுமா, அது இரவுல சாப்பிட கூடாது. அம்மா சொல்ற மாதிரி மிளகு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
1: அப்படியா? இந்த கொய்யா காய் கொய்யா பழம் சாப்பிட்டால் எனக்கும் ஒவ்வாமல் இருக்கிறது, நான் பாத்துட்டேன்னு. இப்ப ஒருவேளை இங்க வர்ற இல்ல, இங்க வர்ற கொய்யா காயில ஏதாவது மெடிசன் அவங்களுக்கு?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல கொய்யாக்காவே குளிர்ச்சி உள்ளதுமா, அது வந்து சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும். அது அதாவது காலையில நல்ல வெயில்ல இருந்து 2 மணிக்குள்ள சாப்பிடணும்.
0: உடம்பு வலி வரும், ஊசி போட்டுண்டா இந்த ஆறும் வரும், ஒவ்வொருத்தருக்கும்
2: எங்க தலைவர் ஊசி போட்டு அதே மாதிரி சொன்னாருமா, அதான் நான் சொல்றேன்.
1: யாருங்க உங்களோட தலைவர்?
0: யாரு உங்க தலைவர்?
1: யாருங்க யாருங்க?
2: நாளைய முதல்வர்
1: யாருங்க? அது
2: நாளைய முதல்வர்
1: யாருங்க? அதான் நாளைய முதல்வர் யாரு? அது பேரை சொல்ல பாத்தீங்க நீங்க தலைவர் என்றால் பேரை சொல்ல, அவ்வளவு பயபக்தி. பாத்தீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல இல்லம்மா, சீனா இது ரஷ்யாவினுடைய அதிபரா இருந்தவர்.
0: ஓகே ஓகே, நீங்க அரசியல்
1: சொல்லப்படாது. சரி, எங்களுக்கு வேணாம்.
2: அதனாலதான்
1: அரசியல் பேசக்கூடாது.

0: மல்லிகைப்பூ
1: எதுங்க எது
0: அஞ்சு மல்லிகைப்பூ
1: என் வீட்டுல பூத்து இருக்க குங்குமம் இல்லையா குங்குமம் இல்ல வீட்டுல பூத்து இருக்கா இல்லையா அத பாத்துட்டு ஓடிவாரு
0: இருக்குமா இருக்குமா இருக்குமா
1: அம்மா ஏதாவது உடல் உபாதை வந்தா அம்மா உடனே மல்லியம் மல்லியம் வந்து தூரமா உங்களுக்கு அப்ப அவட்ட கிளினிக்கு போயா நீங்க எங்கேயாவது நீங்க விசிட் பண்ணி
0: பாக்கலாம் பொண்ணு வீட்டுக்கு அவங்க வழியா தான் போகணும் இல்ல செண்டுமா ஜாஸ்மின் வரும் அது மல்லிகை அதுவும்
1: மல்லிகையோட
0: செண்டோட சேர்ந்துருந்தாங்கம்மா
1: இல்ல
0: ஆறா
1: இல்ல டக்கு டக்குனு நீங்க பத்து சொன்னாலும் நீங்க யோசிச்சு கொண்டு வாங்க மாலிங்க நன்றி நன்றி நன்றி அம்மா அம்மா சொல்லுங்க அம்மா உங்க பாட்ட சொல்லுங்க அம்மா முதல்ல
2: பாட்டு சொல்றேன் மீரம்மா கல்யாணம் கல்யாணம் மறுபதம் கல்யாணம் அந்த பாடல் சொல்லு
1: என்ன இன்னைக்கு இந்த பாட்டு வந்துருச்சு அம்மாக்கு
2: ஏதோ வாய் அந்த நேரத்துக்கு எது தோன்றதோ அது
1: மூன்று
2: யோஜனையே பண்ணல ரெண்டு ஏதோ ஆறு எழுத்து அஞ்சு
1: எழுத்து
2: ஒரு தடவை சொல்லுங்களேன்
1: அதாவது மூன்றெழுத்து இது வந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரை அணிவார்கள் இன்ப துன்ப வைபவங்களுக்கும் அணிவார்கள் வாசனையாக இருக்கும் எல்லோரும் அணியக்கூடியது மூன்றெழுத்து யோசிச்சு கொண்டு வாங்கம்மா
2: நன்றி
1: நன்றி நன்றி எங்கே பாருங்க மாலிங்கம் வந்து கொஞ்ச நாள் காணையிலன்னா அவர் வந்து மெடிக்கல் படிச்சு டாக்டர் ஆயிட்டார் அதனால நீங்க அவர்கிட்ட நீங்க உடல் உபாதை வந்தா காட்டலாம்

உங்களுக்கு இந்த மூன்று சொற்களும் கடினமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சின்ன பிள்ளைகள் மாதிரி சின்ன சின்ன சொல்லி கொடுக்கலாம். அப்ப இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஓடி வர்றீங்களான்னு பாப்போம். இப்ப 12 பேர் தான் வந்திருக்கிறீங்க. செல்வகுமார் பாட்டு சொல்லல, ஞானசேகரமண்ணா பாட்டு சொல்லல, எங்களுடைய மாமா பாட்டு சொல்லல. எங்க ஒரு இனி சுலபமான சொற்கள் கொஞ்சம் கொடுத்து பாக்கலாம். எங்க பாப்போம் அதுல என்னாலும் நீங்க சொல்றீங்களான். இந்த மூன்று சொற்களும் நீங்க சொல்லல, மூன்று சொற்களும் நீங்க முயற்சி செய்யுங்க பாக்கலாம். இந்த மூன்று சொற்களை கொடுத்த உடனே நீங்க சொல்லாம இருக்கிறீங்க. சரி, அடுத்த சொல்லு ஆரழுத்து சொல். ஆரழுத்து சொல் இது, இது ஒரு இது ஒரு இது ஒரு எனக்கு அது எப்படி சொல்லணும் டக்குன்னு நீங்க பிடிச்சிருவீங்க, அதனால தான் அந்த யோசிக்கிறது. சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அதுக்கு யோசிக்கிறேன். சுலபமானதே.

நான்கலத்து சொல் இது அணியக்கூடிய ஒரு அணிகலன். இது அணியலாம், எல்லோரும் அணியலாம், அந்த தராதரத்துக்கு வரணும். நான்கலத்து சொல் எல்லோரும் அணியலாம், ஆனா அந்த தராதரத்துக்கு வரணும். அதை அணியறதுக்கு எல்லோரும் அணியலாம், ஒரு அணிகலன். அணிகலன் எங்கே?

0: எங்கே எங்கே நான் இப்ப கடைசியாக கொடுத்தது, இது அணிகலன் என்று சொல்ல முடியாது, இது கௌரவத்துக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று, இதுக்காக போரே நடந்திருக்கிறது, இது அணியக்கூடியது. எங்க பாக்கலாம், எங்க ராஃபிக், ராஃபிக் எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நேரத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமாலிங்களா?
0: உங்களோட குரலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான். எப்படி இருந்தாலும் எல்லாரோட குரலும் வாங்கி கொண்டுதான், நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பாட்டு கேக்குறீங்க, எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அதெல்லாம் சில நேரம் எதுவும் இப்ப எல்லாம் உணவு வகை ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்டா, சாப்பிட்ட உணவு சாப்பிட்டாலே பழக்கப்பட்டது என்று சாப்பிட்டாலே அது ஒவ்வாத மாதிரி வருகிறது. அது இந்த காலகட்டத்துல நாங்கள் சில நேரம் என்ன என்று தெரியவில்லை. ராஃபிக், நீங்க நீங்க என்ன என்ன தொழில் செய்கிறீங்க? நீங்க நீங்க இப்ப வேலையால இன்றைக்கு வேலைக்கு வந்தீங்களா?
1: நான் முதல்ல தொழில் செஞ்சப்ப தொழில் இல்ல, சும்மா தான் இருக்கேன் வீட்டுல, வேற வேலை பாத்துட்டு இருக்கேன். இன்னும் வேலை அமையல, வேலை அமைச்சா நான் வேலைக்கு போயிடுவேன்.
0: என்ன தொழில்?
1: நான் முதல்ல ஏடிஎம் செக்யூரிட்டியா இருந்தேன், வாட்ச்மேன்
0: இருந்தேன்,
1: வாட்ச்மேன் இருந்தேன். அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, அதனால 2 வருஷமா ஜவுளிகள் இருந்தேன்.
0: ஒரு நேரத்துல எத்தனை பேருக்கு அடிப்பீங்க?
1: நான் அடிக்கல மாட்டேன், பேசுவேன். எனக்கு அடிக்கவும்
0: தெரியாது.
1: திருட வந்தா கம்பு
0: செக்யூரிட்டி வேலையும் உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்னஸா இருக்கும். அதாவது எந்த ஒரு ஆக்களுக்கும், அதாவது காவல்துறை போல அந்த உங்களுடைய யூனிஃபார்ம் இதெல்லாம் ஒரு ஒரு மனிதரை பார்த்தா ஒரு உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடியதா இருக்கும். அந்த வேலைக்கு
1: போலேதான்
0: அந்த எடுக்கும் போது கூட அவர்கள் அந்த ஸ்மார்ட்னஸ் பார்த்து தான் எடுப்பார்கள் உண்மையிலேயே. சரி, என்ன பாட்டு நாளைக்கு உங்களுக்கு வேணும்?
1: படிக்காதவன் படத்துல ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியங்கே நீ வந்து நில்லு வந்து பாடலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடுறது நல்ல படம், நல்லா படம், நல்ல படம், பாட்டும் நல்லா இருக்கும். அவனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும்
0: எல்லாரும் வந்து அவர் பண்ணி பெண்கிளியன்னு கேட்டா நீங்க ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லுனா நான் எங்க வயசு நல்ல பாடலாம். சரி, இப்ப நீங்க உங்களுக்கு இந்த சொற்கள் கண்டுபிடிக்க கூடியதா இருக்கிறதா உங்களுக்கு? இல்ல,
1: சொற்கள் என்ன 4 சொற்கள் சொன்னீங்களா? என்ன சொற்கள்?
0: எத்தனை எழுத்து நீங்க கேக்குறீங்க? இப்ப கடைசியா
1: சொன்ன 4 எழுத்து.
0: இது வந்து இதுக்காக போர் கூட நடந்திருக்கிறது. இது ஒரு இது அணியக்கூடியது. இது ஒரு ஒரு அந்த தராகத்தில் இருந்ததானியில எல்லாரும் அணிய முடியாது. இது 4 எழுத்து சொல். 4 எழுத்து சொல். போர் கூட நடந்திருக்கிறது. பழைய நாட்கள்ல போர் கூட நடந்திருக்கிறது. இது ஆண்களிடம் இருக்கிறது. 10 எழுத்து சொல். பார்த்தால் பயமா இருக்கும், சொல்லுங்க பாப்பம் கட்டிக்காரன்.
1: 2 எழுத்து சொல். பார்த்தால் பயந்திருக்கும்,
0: பார்த்தால் பயம். என்ன பேயா? ஆண்களிடம் இருக்குன்னு சொல்ல திருமணமான ஆண்கள் என்ன இருக்குதான் பேயா?
1: மூஞ்சி பார்த்தா தெய்வம் தான் இருக்குமா?
0: மனைவி பக்கத்துல இல்ல, அதனால தைரியம். நாளைக்கு சாப்பாடு ஆண்களிடம் இருக்கிறது, ஆண்களிடம் இருக்கிறது. பெண்களுக்கு சொல் பார்த்தால் பயமாக இருக்கும், ஆனால் ஆண்களுக்கு அது கம்பீரமாக இருக்கும். தெண்டெடுத்து சொல். இது நீங்க சொல்லலையாண்டா நான்
1: அழுதுடுவேன்.
0: அவருக்கு அவர் செல்ல உள்ள மாதிரி வர்றார், அவருக்கு கொடுத்தது கண்டுபிடிக்கட்டேன். சரியா,
2: நான்கு சொல் மகுடம்.
0: மகுடம் கட்டிக்காரன், அண்ணா அண்ணா கட்டிக்கார், அண்ணா கட்டிக்கார், உண்மையா கட்டிக்கார்.
2: நன்றி.
0: ரெண்டையும் சொல்லிட்டீங்க.
2: எனது பாடல்
0: சொல்லுங்கண்ணா.
2: அனுபவி ராஜா படம், அனுபவி ராஜா, அனுபவி
0: அனுபவி ராஜா படம்.
2: அழகு இருக்கு உலகத்திலே, அந்த பாட்டு. அழகு இருக்கு உலகிலே, ஆசை இருக்கு மனசிலே.
0: அழகு இருக்குது உலகிலே, ஆசை இருக்குது,
2: ஆசை இருக்குது மனசிலே, அந்த பாடல் தான்.
0: நன்றி அண்ணா, நன்றி. கட்டிக்காரண்ணா நீங்க.
2: நன்றி, நன்றி சகோதரி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. வணக்கம் சுபா.
3: அம்மா
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன அழுது கொண்டு வரீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க இல்லாம அழுது கொண்டு
3: இருக்கேன். நாங்க வந்தோம், நாங்க அப்பா கிட்டதான் நேற்று பேசணும், நீங்க தான் வரல.
0: நான் தான் வரல, அதனால நீங்க பாத்தீங்க. நீங்க இல்லையான்னு நாங்க அழுகுறோம். நீங்க அழையிலையே, நான் இல்லையாண்டே. அழுதீங்களா?
3: நாங்க கேட்டோம் நேற்று அப்பா கிட்ட.
0: கேட்டீங்களா? என்ன பாட்டு நாளைக்கு கேட்க போறீங்க பாப்போம்?
3: என்ன பாட்டா
0: நாளையான் பாட்டு?
3: நேத்து நீ நேத்து பாட்டு நெருங்கி அருகில் வருவாய், அந்த பாட்டு
0: தானே. நானும்
3: நானே வாழ்கிறேன், அந்த பாட்டு.
0: அது ஆண் பாடுனதா பெண் பாடுனதா?
3: ஜெயமனோரி
0: கேட்டா போல இருக்கு. நினைத்து நினைத்து ஏதோ ஒரு ஆள் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். சரி, என்ன சொல்லுங்கம்மா? எந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? ஓடி வந்துட்டீங்க.
3: சிலம்பு.
0: சில இல்லை, அது மகுடம் சொல்லி விட்டார்கள், அதனால போர் நடந்து.
3: மௌனமா?
0: மகுடம், மகுடம் தலையில.
3: மகுடம்,
0: மகுடம். அது வந்து மகுடத்துக்காக சண்டை கூட வந்திருக்கு இல்ல, அது தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பார்கள் இல்ல.
3: ரெண்டு
0: மணி மணிஞ்சு கொள்ளுங்க. சரியா?
3: சரி,
0: நன்றி, நன்றி, நன்றி. ஆஹா, எங்களுடைய யாரு ஞானசேகரம்னா மூன்று புள்ளி எடுத்திருக்கீங்க, ஃபாரு கொண்டு எடுத்திருக்கிறீங்க. நான் கொடுத்த சொல்லுல ஒன்று ரெண்டு மூன்று மூன்று சொற்கள், எத்தனை சொல்லு பார்ப்போம். எங்கே என்ன மூன்று சொல்லு கொடுக்க நீங்க சொல்லாமல் இருக்கிறது பாருங்க. இந்த மீசைக்கு ஓடி வந்திருப்பீங்க எல்லாரும், அத டக்கண்டு மீசைண்டு. அது நான் ராஃபிக்கு கொடுத்தது, அவர் சின்ன சில்ல பிள்ளை மாதிரி அவர் அதை கண்டுபிடிக்கணும்னு அவர் கண்ணாடியில பாக்குறேன்னு போயிட்டார். சரி, எங்கே ஒரு பாட்டு கேட்போம். நேரம் சரியாக 10:39. இது புதையல் நிகழ்ச்சி. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:07. நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: எங்க வாங்க மல்லியம் மகாலிங்கம். மகாலிங்கம்
1: வணக்கம்மா. இது மோதிரம்.
0: மோதிரம் அதுல மகுடம் ஐயா கண்டுபிடிச்சிட்டார்கள். ஞானசேகரம் அண்ணா மகுடம் மகுடம்
1: மகுடம்
0: எது
1: மொத மொத மூணு மூணு வார்த்தைகள் சொன்னீங்கல்ல அதுலயும் அது வராதா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அதுல வரா வரா.
1: பெண்களும் அணிவார்கள் ஆண்களும் அணிவார்கள் வந்து மோதிரம் இல்லையா?
0: இல்ல இல்ல வரா வரா வரா. வணக்கம் ராஃபி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா கண்ணம்மா கண்ணு.
0: எது ஆண்களுக்கு அழக பயத்தை கொடுக்கறதா?
2: ஆமா கண்ணு.
0: நாங்க பார்த்தா ஆண்களை பார்த்தா நாங்க பயப்படுறது கண்ணா? நீங்க இப்படி விழிச்சு பாப்பீங்க முழிச்சு பாப்பீங்களா?
2: முடியம்மா முடி
0: முடி இல்ல நீங்க இப்படித்தான் மனைவி விரட்டுறீங்க போல இருக்கு கண்ணால. அது அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு ராபி. மீசை இல்லையா? மீசை இருக்குல்ல மீசைக்கு பயம் பயமா? மீசை
2: மீசைக்கு பயம் இருக்கு.
0: மீசை அப்படி முடிச்சு கொண்டு உங்களுக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ ஆண்களுக்கு சும்மா ஒரு ஒரு ஒரு ஒரு இதுக்கு ஏய் அந்த முறுக்குனாலே பயந்துடும். ஆனா அங்க தைரியம் உங்களுக்கு அங்க உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள டிக்கட்ட கட்ட கட்ட கடக்கணும்னு அடிக்கும். பயந்து சரியான பயன்லாம் வழியா இருப்பீங்க சும்மா அப்படி மீசைய வச்சுக்கொண்டு ஏய் என்றோடனே சில பேர் பயந்துருவாங்க. அப்படி இருக்க கூடா உடனே அப்படி மீசையை முறுக்கி ஏய் என்று சொல்லிக்க டேய் என்றோடனே உடனே அவரு ஓடி சரி. அடுத்த உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு ஒரு தரவு கொடுக்கறேன் சரியா உங்களுக்கு உங்களுக்கு சுலபமான ஒரு தரவு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

0: எங்கே எங்கே வாக்கு இது மூன்றெழுத்தி சொல், மூன்றெழுத்தி சொல். இது கூடுதலாக ஆண்கள் தான் இதை அணிவார்கள், எப்படியோ அணிவார்கள், எல்லா உடையோடையும் அணிவார்கள், சரி அணியக்கூடும். அதாவது நீங்க பேண்ட்ஸ் போட்டிருந்தாலும் கூட இதை அணிவிங்க, பேண்ட் ஷர்ட் போட்டாலும் வேஷ்டி சட்டை போட்டாலும் இதை அணிவிங்க. பெண்களும் சில நேரம் இத வச்சிருக்கலாம், அணியலாம். இது மூன்றெழுத்து சொல் பார்க்கலாம்.
1: மூன்றெழுத்து
0: சொல் சரியா? சட்டை அணிஞ்சிருக்கே அணிவாங்க. இது மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல். இப்ப கூடுதலா இப்ப இந்த காலகட்டத்தில் கூடுதலா ஆண்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க, பெண்களும் அதை அணிகிறார்கள். இது அணிஞ்சிருப்பாங்க. மூன்றெழுத்து சொல்
1: யோசனை
0: பண்ணிக்கொண்டு ஓடியாங்க கெட்டிக்கா. எங்கே

0: சுபா, வணக்கம். சுபா, சுபா,
1: ஹலோ.
0: ஆ சுபா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மாறி மாறி வாரீங்க என்ன? கார்த்தி பறிச்சிட்டாரா
1: போன?
0: கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: போன்ல காலில் காலில் இருக்காரு. மூன்று எழுத்து சொல் பெண்களும் அணிவார்கள் சில சமயம். பெல்ட், பெல்ட்ங்களாமா?
0: பெல்ட், பெல்ட் வந்து, பெல்ட் வந்து தமிழா?
1: தமிழ் இல்ல, இங்கிலீஷ் தான்.
0: அது இடைப்பட்டியல்ல, அது இல்ல, அதல்ல.
1: ஓ, இடைப்பட்டி,
0: அது இல்ல.
1: சரிங்கம்மா, அப்ப கண்டுபிடிச்சிட்டு
0: வரேன். கண்டுபிடிச்சு ஓடியா? ஓடியா, ஆஹா, பெல்ட்டுக்கு ஓடி வந்துட்டா பாருங்க.

0: இது மகாலிங்க அணிஞ்சிருப்பாரு. மாலிங்க வாங்க கட்டிக்காரன், நீங்க அணிஞ்சிருக்கீங்களா பிள்ளையாது? எங்க எங்க எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா எங்க? வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி. இந்த ஆறுகளுக்கு நீர் சம்பந்தப்பட்டது, நீராகாரம்
0: இல்லையா அண்ணா? தவறு தவறு தவறு தவறு. நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்தது யாரு எங்க பாக்கலாம்? முகமது அலி வணக்கம். வணக்கம் முகமது அலி.
2: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
2: பெண்களும் அணிவார்கள்.
0: இது பெண்களுக்கு சால்வைய போட நிக்கிறார் என்ன முகமது அலி பாருங்க. நான் அந்த பக்கம் போக மாட்டேன்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பெண்களும் ஆண்களும் நீங்க என்ன உடுப்பு போடுவீங்க? பேண்ட் ஷர்ட்டா இல்லாட்டி வேட்டியா எது போடுவீங்க? அதுவும் அணிவீங்க. அதுக்கு எதுக்கும் இது அணிவார்கள். நீங்க வேஷ்டி கொடுத்தாலும் சரி, பேண்ட் அணிஞ்சாலும் சரி, இது இந்த காலகட்டத்துல எல்லாரும் அணியக்கூடிய ஒரு சில முக்கியத்தவர்கள் அணியவங்க பாக்கலாம். கண்டுபிடிச்ச நோடி வாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம்
2: இலவுபடுத்துறேன். ஜட்டிய
0: தெரியாது. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அணிவார்கள்.
0: இது எந்த உடுப்புக்கும்
2: அணிவார்கள்.
0: சொல்லுங்க.
3: ஆண் பெண் இருவரும்
0: அணிவார்கள்.
3: காப்பு காப்பு அணிவாங்க.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி. காலணி
0: இல்லையா அண்ணா? இல்ல இல்ல இல்ல மூன்று எழுத்து சொல். எங்க ஓடிவாங்க ஓடிவாங்க எங்க பாக்கலாம். மூன்று எழுத்து சொல்.

0: சொல்லுங்க. எங்க மகாலிங்கம் ராமச்சந்திர பதில் நீங்க தான்
1: வெளியில தெரியுமா? தெரியாது.
0: வெளியில தெரியும், வெளியில தெரியும் ஐயா. ராமிங் நீங்க சொல்ற மாதிரி ராமிங் இல்லையா? இல்லையா? அதான் ராமிங் சொல்லி நான் சிரிச்சுட்டேன். இது வெளியில தெரியும் ஐயா. இது பெண்கள் பெண்கள் அணிய மாட்டார்கள் எல்லாவது. நீங்க என்ன, நீங்க
1: குருதா குருதா குருதா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லையா ஐயா. இல்ல தமிழ் சொல். எங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: முதல் கேள்விக்கு ஒரு விடை விடை இருக்குமா? அது சரியான தெரியுமா? செந்து ஐந்தெழுத்து செந்தூரம்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை
2: செந்தூரம் இல்லையாமா?
0: இல்லை. மீண்டும் வாங்க வாங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க.

0: சுபா சொல்லுங்க. சுபா, சுபா வணக்கம். சுபா, சுபா வணக்கம். மீண்டும் அணைஞ்சு கொள்ளுங்க சுபா. நீங்க வணக்கம். வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாட்டு கேக்குறதுக்காக வந்தது. கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது.
0: என்ன பாட்டு வேணும்?
1: சூரியன் திரைப்படத்தில் இருந்து 18 வயது.
0: 18 வயது இளமுட்டு கலலாது பாய் போட. அதான்
1: அதேதான். அதேதான்.
0: எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆண்கள் பெண்கள் இருவரும் அணிவார்கள். இது ஒரு உடை. இது ஒரு உடை. மூன்றெழுத்து சொல்லு. மூன்றெழுத்து தான்.
1: மூன்றெழுத்து
0: தான். மூன்றெழுத்து தான்.
1: ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும்
0: அணிவார்கள்.
1: யூஸ் பண்ணு.
0: மூன்றெழுத்து. மூன்றெழுத்து.
1: என்ன மாஸ்கா?
0: இல்ல இல்ல, இது தமிழ்ல சொல்லணும். அது இல்ல, அது இல்ல. உடை என்று
1: சொல்லிட்டேன். ஒரு உடை தான்
0: இந்த காலகட்டத்தில். அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது.
1: அதோட பேர் என்ன தமிழ்ல? என்ன
0: மாஸ்க்கு வந்து முகாங்கியோ
1: என
0: தெரியல. முகாங்கி என்று நினைக்கிறேன்.
1: இல்ல இல்ல, அது இல்ல. அப்படி இல்ல,
0: எனக்கே தெரியல. மாஸ்க் கண்டுதான் எனக்கு.
1: லைன்ல யாரும் இருக்குதே? திருச்சிட்டு அவர் சொல்லும்.
0: ஒரு தரம் இல்ல.
1: முகக்கவசம்.
0: இல்ல இல்ல, இந்த சொல்லுக்கு இல்ல, சொல்லுக்கு இல்ல மகாலிங்கம். அது இவர் கேட்ட கல்விக்கு நான் பதில் சொல்லுது. முகக்கவசம். சரியா? இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க கூடுதலா பாக்கக்கூடியதா இருக்கும் ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட. நன்றி நன்றி நன்றி. எங்க ரெண்டு பேரும் விடப்பட்டு கொண்டு ஓடியாங்க.

0: வணக்கம் அம்மா, என்ன உடல் நேரத்தை பார்த்தா வாரீங்க? எங்க வளைஞ்சு போனீங்க
1: அம்மா? அது இப்ப சொன்னீங்களம்மா, அது முக கவசம் சொல்லுவாங்கம்மா.
0: முக கவசம் சொல்லிட்டேன், அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன்.
1: சொல்லிட்டாங்களா?
0: நான் சொல்லி கொடுத்தேன். இப்பதான் மூன்று எழுத்து சொல்ல என்ன நீங்க கண்டுபிடிக்கல, மூன்று எழுத்து அதை கண்டுபிடிங்க.
1: எப்படிமா ஆணும் பெண்ணாடி
0: மூன்று எழுத்து சொல் கண்டுபிடிச்சு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்க வணக்கம் மகாலிங்கம், மகாலிங்கம் வணக்கம், மகாலிங்கம் குள்ளாவா? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. எங்க வணக்கம் சுபா, வணக்கம்
2: அம்மா. ஜெயமனோகரிமா?
0: ஜெயமனோகரி, ஜெயமனோகரி வாங்க சொல்லுங்க.
2: எழுத்து சொல் உடுப்பு வேட்டியாமா?
0: எத்தனை எழுத்து சொல்லு?
2: மூன்று.
0: இல்ல இல்ல இல்ல, வேஷ்டி பெண்கள் அணிவார்களா வெளியில? ஒரு ஒரு தேவைக்கு ஒரு நாடகத்துக்கு அப்படி அணியலாமே, ஒழிய வெளியில போட்டு உடுத்து கொண்டு போவாங்களா? இல்லையே, இது வெளியில
2: எல்லா இடத்துலயும்
0: உடுக்கறாங்க, உடுக்கறாங்க. இப்பத்தைய பெண்களும் தேவைப்பட்டு எல்லாரும் இந்த இந்த உடைய அணியறாங்க. எங்க பாக்கலாம்?

0: எங்க கணபதி அண்ணா? அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா
1: ஆமா, பிரசாந்த் நடிச்ச படம் ஜீன்ஸ்.
0: இல்ல ஜீன்ஸ் இங்கிலீஷ் சொல்லல, அது ஜீன்ஸ்.
1: ஐயோ
0: பாட்டு சொல்லுங்க.
1: இல்ல
0: அது இல்ல, பாட்டு சொல்லுங்க அண்ணா. அண்ணா நீங்களே இதை கண்டுபிடிக்கலாம், நீங்க கண்டுபிடிக்க வேணுமே. அதுக்கு நீங்க வெளியில எல்லாம் போய் வரீங்க, இப்ப எல்லாரும் இந்த காலத்துல அணிஞ்சிருப்பார்கள். பாட்டு சொல்லுங்க
1: அண்ணா. பாட்டு வந்து பல்லாண்டு வாழ்க்கையில ஒன்றே குளம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போட்டுவோம். பல்லாண்டு வாழ்க்கை
0: ஒன்றே குளம் என்று பாடுவோம், குளம்
1: என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த பாட்டு உங்களுக்கும் அனைத்து எம்டிஆர் அன்பு உறவுகளுக்கும்
0: நன்றி. நன்றி அண்ணா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: சரி, அடுத்த கேள்விக்கு நான் வரேன், அப்புறம் வரேன், யோசிச்சு வரேன். இந்த கேள்வி முடியல,
0: ஏற்கனவே மூன்று கேள்விக்கு பதில் இல்ல. யோசிச்சு கொண்டு வாங்க. அங்க வணக்கம் மகாலிங்க. இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, குள்ளாலேயே நிக்கிறீங்க நீங்க. எங்க காத்தாலையில கொண்டு ஓடியாங்க.

0: சரியாக 10:58 இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 1:27 இதை கண்டுபிடிக்க இல்லாம இருக்கிறீங்களா? அதுதானே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது.
1: When you're able to take the next step and invest in your future.
0: இதை கண்டுபிடிச்சுக்கொண்டு ஓடி வாங்க பாத்தீங்களா? கண்டுபிடிக்கலன்னு ஆங்கிலத்திலேயே தொடங்கிட்டார்கள். இத மூன்று எழுத்து சொல்லு. அநேகமா நீங்க இப்ப இந்த காலகட்டத்துல பாக்கலாம்னு சொல்லி இருக்கிறான். அநேகமா இந்த காலகட்டத்துல நீங்க பாக்கலாம். எங்கே மூன்று எழுத்து சொல்லு. கண்டுபிடிச்சுக்கொண்டு ஓடி வாங்க பாக்கலாம். செல்ல பிள்ளைகள் மாதிரி

0: மூன்றாவது சொல், மூன்றாவது சொல் காலுரை.
1: காலுரை இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல வேண்டாம். எங்கே வணக்கம் தளபதி அண்ணா, அண்ணா வணக்கம். எங்கே மகாலிங்கம் வணக்கம், மகாலிங்கம் வணக்கம். இந்த காலகட்டத்துல சொன்ன, இந்த காலகட்டத்துல எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. இப்ப போட்டுக்கொண்டு துண்டு போட்டுக்கொண்டு ஒவ்வொரு கலர்ல இந்த துண்டை விட்டுட்டீங்களே நீங்க. மகாலிங்கத்துக்கு ஒரு புள்ளி, அடப்பா கெட்டிக்காரன்.
2: யோசனை பண்ண இந்த காலம் துண்டு துண்டு வெள்ள கட்டலாம் கட்டி
1: உள்ளமா.
2: நான் சொன்ன பேர் சிரிப்பீங்கன்ட்டு தான் நான் அதை சொல்ல முடிய.
1: அது உடதானே, அதுல என்ன தெரிய இருக்குதா? தோல்லையும் இருக்குல்ல, மற்ற அது வேஸ்டிக்கும் போட்டிருப்பாங்க. பத்தாவதுக்கு பேண்ட்ஸ் போட்டிருந்தாலும், பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் போட்டிருக்காங்க. இப்ப கட்சிக்கு இதெல்லாம் துண்டு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கலர்ல. அந்த துண்டை கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க, அதுதான் இப்ப ரொம்ப கவலை.

0: சொல், அடுத்த சொல், இது ஒரு பறவை, இது ஒரு பறவை. ஒன்பெழுத்து சொல், ஒன்பது எழுத்து சொல். இது ஒரு பறவை, ஒன்பது எழுத்து சொல். இது ஒரு பறவை, அழகாக இருக்கும், அழகாக இருக்கும். இது ஒரு பறவை, ஒன்பது எழுத்து சொல். சுலபமா கொடுக்கிறேன், எங்க பாக்கலாம், கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். மூன்று சொற்கள் சொல்லாமல் இருக்கிறது. ஒரு திரவத்தை தாங்கிய ஒன்று, ஒரு திரவத்தை. ஆஹா, வாங்க மீனா சுவாமிநாதன், வாங்க. வணக்கம். வணக்கம் மீனா சுவாமிநாதன், எங்க போயிட்டீங்க நீங்க?
1: என்னங்கம்மா, என்னங்க உங்களை அலைய காணும், என்ன போங்கம்மா உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாளா பேசி பேசி பேசி வச்சு. எங்க ஊர்ல மழை, மழை ஒரு பக்கம், கொரோனா ஒரு பக்கம், இப்ப பனி, இப்ப பனி பெய்யுது, இப்பதான் பனி விட்டுருக்கு.
0: அது அங்க அங்கங்க பனி, இங்கதான் பனி கலைஞ்சு போச்சு இப்பதான். நீங்க என்ன காணும்,
1: என்னங்க
0: உங்களுக்கு தான் காணும் இல்ல? நலனோடும் இருக்கணும். ஒரு பாட்டு சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு, ஒரு பாட்டு. என்ன நீங்க அந்த
1: அந்த அசுரன் படத்துல இருந்து கத்தரி பூ
0: என்ன நீங்க அத மறக்க என்ன இப்பதான் நான் சொன்ன
1: வந்தேன். சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த இவர் வந்தாரா மீனா சுவாமி கிளம்பிங்க, அம்மா கேக்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் விட்டு போன் பண்ணி இது பண்ணாங்க.
0: நிச்சயமா எங்க உங்களை காணையில நாங்க எங்களுக்கு அது
1: அந்த வேலை சொல்லிதான் நடுப்புற சென்னை ரெண்டு மூணு கல்யாணம், கல்யாணம் போக்குறது நேற்றியோட தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு.
0: நல்லம் நல்லம். அப்ப இப்ப நீங்க பேசி எல்லாரும் கட்டி வச்சிட்டீங்களா? அப்ப சாவுலுக்கு எப்ப பேசுறீங்க?
1: சாவுலுக்கா?
0: இல்லையே, நீங்க அப்பவே பேசுற பேசுறோம்னு நீங்க பேசல. இன்னும் இப்ப ஒரு அஞ்சு பேர்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, தங்களுக்கு பொண்ணு பாத்துட்டு. மீனாட்சி, நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு. பழைய பாட்டுகள் பிடிக்கும், பாட்டு எல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டு
1: சொல்லுங்க.
0: எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்களே மீனாட்சி, அப்ப என்ன செய்யலாம்?
1: ஒரு பிடிச்ச பாட்டு சொல்லுமா?
0: சொல்லுங்க.
1: உண்மை ஒன்று கேட்டே உண்மை காணவில்லை என்று கேட்டால் என்ன பாட கேட்பேன். அந்த அந்த பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இதுல
0: சரி, நான் அவருக்கு எடுத்து வர்றேன். அவ சொன்னா பாருங்க, நீ உங்களை கல்யாணம் பேச சொன்னாவா எல்லாருக்கும் 60 வயது ஆயிரும், அப்பதான் கல்யாணம் நடக்க வேண்டும்.
1: என்னங்கம்மா
0: உங்கள மனைவி சொல்லிட்டு போறா? நீ உங்களுக்கு கல்யாணம் பேச சொன்னா, பேச சொல்றவங்களுக்கு எல்லாம் 60 வயதான கல்யாணம் நடக்கும். எல்லாரும் கேட்டுக்குங்கம்மா, மீனா சுவாமிநாதன் இவர் அண்ணாட சொன்னா உங்களுக்கு எல்லாம் 60 வயதுலாம் கல்யாணம், அதனால வெயிட் பண்ணிருங்க பேர் கூட மறந்து போச்சு, எல்லாரும் அழுது கொண்டிருக்காங்க.
1: இப்ப யாரோ லைன்ல யாரோ இருக்கிறத
0: லைன்ல நிக்கிறது வந்து செல்வகுமார், கண்டன், ஷாவுல், மற்றது யாரு, பிரகாஷ் இப்படி எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. மற்றது
1: எங்கம்மா நான் பேசுறது கேக்குறீங்களா?
0: நல்லா கேக்குறாங்க, இப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்காங்க பாருங்க.
1: எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல், என்னுடைய வாழ்நிலையை நிலைநிறுத்திய பாடல் என்ற பூவழகி கரையும் பொட்டு அழகி அந்த பொண்ணு வருச்சுமா கரையா கரையா பொட்டி அவளுக்கு வந்து எப்படியா போட்டாங்க கரையாது அந்த பொட்டு வச்சோம்னா
0: நீங்க
1: அந்த ஒரு விளக்கத்தை
0: நீங்க மட்டும் பக்கத்துல மீனாட்சி இருக்கிறான் அப்படி இருந்து கொண்டு நீங்க பொண்ண வர்ணிக்கிறீங்க. பாவம் அவங்க அந்த திருமணம் ஆகாத அந்த பையங்க உங்களை நம்பி தங்கட ஜாதகத்தை கையில வச்சுக்கொண்டு லைன்ல நிக்கிறாங்க 10 பேர். இப்படி செய்யலாமா நீங்க? அவங்க எங்க பாக்குறது? நீங்க திருமணம் செய்து கொடுக்காம அவங்க எங்க கத்திரி பூ அழக பாக்குறது? நீங்க என்ன, நீங்க
1: அதனால அவங்க கத்திரிப்பூ சேலதான் எடுத்து கொடுப்பான், ரோஸ் கலர் எடுத்து கொடுப்பான்.
0: யாருக்கு? உங்களோட மனைவிக்கா?
1: மனைவிக்கு.
0: அப்ப உங்களை நம்பி உங்களை நம்பி ஜாதகத்தை வச்சு கொண்டிருக்கிறவங்க யாருக்கு சேலை எடுத்து கொடுக்கறது?
2: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் கேட்டு கொண்டிருக்கீங்களா? பாருங்க இவ்வளவு தமாஷா வந்து பேசுறாங்க எல்லாரும். அன்பா
2: கண்டிப்பா கண்டிப்பா
0: இன்னைக்கு பாடாம
2: இது
0: கார்த்தி
2: மரம் கொத்தி பறவை.
0: மரம் கொத்தி இல்ல இல்ல, அழகா இருக்கும், அழகா இருக்கும். இது
2: அழகா இருக்கும்,
0: 9 எழுத்து, அழகா இருக்கும். இந்த பறவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு மார்க் பஞ்ச வர்ண கிளி
2: கட்டிக்கார. அடுத்து பாட்டோட வர்றோமா? அடுத்த காலில உண்மையில பாட்டோட
0: இன்னைக்கு ஏமாத்தினீங்கன்னா நான் துப்புறேன். இனி யாருக்கு வரவே மாட்டேன் நிகழ்ச்சி செய்ய.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா இப்பதான் என்னோட ஒர்க் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே சரி உங்க கால நான் ஜாயின் பண்ணிருக்கேன்.
0: நான் நிகழ்ச்சி செய்ய விட்டுருவேன், கார்த்தி வந்து பாடாட்டி சொல்லிட்டேன்.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் பாடுறேன்.
0: அப்பாதான் நடுக நிகழ்ச்சிக்கு வருவார். சரியா?
2: இன்னைக்கு பாடாட்டி கண்டிப்பா
0: நீங்க பாடுங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி. எங்க பாக்கலாம் கார்த்தி இன்றைக்கு வந்து பாடாட்டி? நான் இன்றையோட நான் நிகழ்ச்சி செய்ய மாட்டேன். எங்க வாங்க ராமன், ராமன் வாங்க. எதுக்கு விட சொல்லுங்க, எதுக்கு விட அந்த
1: பறவை
0: சொல்லுங்க பாப்போம். கார்த்தி சொல்லிட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: மீன் கொத்தி பறவை.
0: இல்ல பஞ்சவர்ண கிளி அவர் சொல்லிட்டார் கட்டிக்கா கார்த்தி வந்து சொல்லிட்டார் ஜெய மனோரி
3: திரவத்தோடு தாங்கிய ஒரு பொருள்
0: அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க
3: தைப்பணையமா
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் மோர்பானை இல்லை ராமன் இன்னைக்கு கார்த்திக்கு நான் சொல்லிருக்கேன் கார்த்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில திரும்பவும் வந்து பாடுறேன்னு சொல்லிக்கிறார் அவர் பாராட்டி நான் இனி நிகழ்ச்சி வந்து செய்ய
3: மாட்டேன்
0: சொல்லிதான் அனுப்பி பாராட்டி நான் இனி நிகழ்ச்சி செய்ய மாட்டேன் அப்பா மட்டும்தான் வருவார் காட்டிலேக்கு என்ன இது நாலாம் தரம் ஏமாத்த ஏமாத்த கூடாது இல்ல பாவம் இல்ல நாங்க
3: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பிரபர் தர பாடிதான்
0: பாடச்சு நல்லது நல்லது ஐயா நன்றி நன்றி நன்றி இங்க வணக்கம் மகாலிங்கம் மகாலிங்கம் வணக்கம் பஞ்சவர்ணங்களை கட்டிக்காரன் அது கார்த்தி சொல்லிட்டா ரெண்டாவது நீங்க கட்டிக்கார கட்டிக்கார அங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா
4: அண்ணாத்து சொல்லு நீர்க்கும் இல்லையா
0: ஆறெழுத்து சொல் இது ஒரு திரவத்தை தாங்கியது தாங்கி இருக்கும் அண்டைக்கு யோசிச்சு பாருங்க தாங்கி இருக்கும்
4: சரி இந்த ஒன்பது எழுத்து அது வந்துட்டா பதில
0: அது வந்துடுச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க அண்ணா
4: ஒன்பது
0: ஒரு நிமிஷம் தாங்க கண்ணன் அண்ணா நீங்க சொல்லுங்க அந்த
4: பாத்தி குருவே
0: இல்ல இல்ல பஞ்சவர்ண கிளி வந்துருச்சு
5: வணக்கம் மேடம் அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய உறவு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு
0: இருக்கிறேன்
5: வெங்கடேஷ்
0: வெங்கடேஷ்
5: சார் பேசுங்க
6: அம்மா நல்லா இருக்குங்கம்மா
0: நல்லா இருக்கிற வெங்கடேஷ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா
6: நான் நல்லா இருக்குங்கம்மா
0: நல்ல பேரு உங்களுக்கு வெங்கடேஷ் உங்களுக்கு நல்ல பேருன்னு சொன்னேன் வெங்கடேஷ் பேர் நல்லா இருக்குன்னு சொல்ற நீங்க என்ன சிரிக்க இல்ல நல்ல ஒரு பேர் எனக்கு பிடிச்ச பேர் வெங்கடேஷ் வெங்கடேஸ்வரர் வெக்கப்படுறீங்களாக்கோ வெங்கடேஸ்வரர் வெங்கடேஷ் கண்ணனோட சேர்ந்து கொண்டு நீங்க எப்படி வெக்கப்படுவீங்க
6: மேடம்
0: கண்ணனோட சேர்ந்துட்டீங்க இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி வெக்கம் வருது அதுதான் இப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு
6: நம்பரு சாரு வந்து கண்ணனை வந்து என்கிட்ட வந்து இப்ப வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க
0: நீங்க வரவே இல்லையே துப்புரவுக்கு
6: இல்ல இல்ல நாங்க வந்து வெளியில ஒர்க் பண்றதுனால பாக்க முடியல
0: வந்துட்டாரு
6: அவரு ஜீரோ பாயிண்ட்ல இருக்காரு நாங்க கொஞ்சம் வெளில
0: போயிட்டீங்க வெளியில போயிட்டீங்க வெங்கடேஷ்
6: அம்மா சொல்லுங்க
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க என்ன பாட்டு
6: வெற்றி நிச்சயம் அந்த பாட்டு மட்டுமா
0: வெற்றி நிச்சயம்
6: வெற்றி நிச்சயம் இதுவே வேற சத்தியம் சொல்லிட்டு ஒரு சாங் வரும்
0: நிச்சயம் என்னத்தை வெற்றி பெற நிக்கிறீங்க
6: மேடம் அம்மா இந்த வெற்றி நிச்சயம்
0: இதுவே வேத சத்தியம்
6: ஆமாங்கம்மா
0: சரி
6: அந்த சங்கம்மா
0: அந்த பாடல் உங்களுக்கு நாளை எப்படியும் வரும் அண்ணன் சொல்லுவாரு இத்தனை மணிக்கு வருது கேட்க சொல்லி எங்க கூட அக்கா அக்காவுடைய அத்தான் இல்ல உங்களுக்கு
6: அம்மா
0: அத்தான் கொடுங்க உங்களுக்கு அத்தான் தான் எங்களுக்கு அத்தான் தான் கொடுங்க
7: ஹலோ வணக்கங்க
0: வணக்கம் அத்தான் வெங்கடேஷுக்கு அத்தான் தான் எங்களுக்கு அத்தான்
7: வணக்கங்க
0: உங்களோட பேரை சொல்லுங்க
7: என் பேரு மயில் சாமிங்க
0: மயில் சாமி எப்படி இருக்கிறீங்க மயில் சாமி
7: நான் நல்லா இருக்கேங்க
0: எங்களோட வானொலி இனி கேளுங்க கலக்கலாண்டு
7: பாடல் கேக்கலான்னு இருக்கேங்க
0: நிச்சயமா நீங்க கேளுங்க வந்து பேசலாம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ பாடி காட்டலாம், பேசலாம்.
7: மற்றும் தமிழ் சுத்தமா பேசுறதுனால நல்லா இருக்கும் மேடம்.
0: நல்லா இருக்குதா? எங்களுக்கு உங்களோட தமிழ் பிடிச்சிருக்கு. நீங்க நல்லா எல்லாரும் நல்ல சுத்தமான தமிழ் என்ன ஒரு தர நோகடிக்காம பேசுறீங்க, நல்லா இருக்குது. யாரும் யாரும்
7: தெளிவா இருக்குங்க, தூய தமிழ்.
0: சந்தோஷம். உங்களுக்கு பாட்டு பாட்டு பாட வருமா மயில்சாமிக்கு?
7: நம்மளுக்கு பாட்டு பாட வராதுங்க.
0: என்ன பாட்டு நாளைக்கு கேட்க போறீங்க? உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டு சொல்லக்கூடாது. வெங்கடேசுக்கு இப்ப அவருடைய வயதுக்கு அவருக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். நீங்க உங்களோட பாட்டு
7: நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு நாளை நமதே படத்துல ஏதோ ஒரு பாட்டு போடலாம்.
0: நாளை நமதே படத்துல
7: பாட்டு பாட தெரியாதுங்க.
0: பாட்டு பாட தெரியாதா?
7: வெங்கடேஷ்
0: பாடுவாரா? வெங்கடேஷ் பாடுவாரா?
7: வெங்கடேஷ் பாட மாட்டாருங்க.

0: வெங்கடேஷ் நீங்க வந்து பேசினதுக்கு சந்தோஷம். அதுவும் கூட அத்தானையும் கூட்டிக்கணும் வந்திருக்கேன்.
1: சரிங்கம்மா,
0: இவ்வளவு நாளா எங்கட இதுல நாங்க எல்லாரும் உறவு என்றுதான் அழைப்போம் வெங்கடேஷ். இந்த அத்தான் என்று சொல்லி இல்ல, அத்தான் என்று
1: சொல்லுங்க.
0: தமாஷா பேசலாம், சிரிச்சு நீங்க யாரையும் புண்படுத்தாம எல்லாரோடையும் தமாஷா பேசலாம், அன்பா பேசலாம். இப்ப பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வெங்கடேஷுக்கு ஒரு
2: வணக்கம்.
0: வெங்கடேஷ் வெங்கடேசா செல்வகுமாரா அண்ணன், அவர் இவர் அண்ணன் என்றார், இவர் அவர் அண்ணன் என்றார்.
3: வெங்கடேஷ் சின்ன பையன் தாங்க, வெங்கடேஷ் சின்ன பையன் தான், அவர் செல்வகுமார் தான்
0: அண்ணன். இவர் எப்படி அவரை பார்த்த அண்ணன் என்றாரு, அதை கேளுங்க முதல்ல.
3: இவரு சின்ன பையன் எல்லாம் பார்த்து அண்ணனை கூப்பிட்டு இவருக்கு வயசு கம்மி எல்லாம் சொல்லிடுவாங்க தான் நம்ம செல்வகுமார்.
0: அழகா அண்ணன் என்றார் பாருங்க.
2: சொல்லுங்க.
0: பாதரச விளக்கு, இவ்வளவு தூரம் டீப்பா போயிருக்கீங்க பாருங்க. ஆரம்பித்து சொல்லு. ஒரு திரவத்தை தாங்கி நிக்கிறது என்று சொன்னேன். இந்த கண்ணன் நினைச்சிருங்க, இருக்க கண்ணன் அண்ணா இங்க உங்களோட இருக்க. வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வண்ணம் அண்ணா.
4: அண்ணா ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா? ஒரு திரவம்,
0: திரவத்தை தாங்கி நிற்கும்.
4: ஹலோ.
0: ரெண்டு சொல்லை கொண்ட ஒரு சொல், ஆரெழுத்து சொல்.
4: பனிக்கட்டி.
0: இல்ல, பனிக்கட்டி அது திண்மமா இருந்து அது திரவம் வந்து திண்மமாகி அது சூரியன் கரையும், அதை தாங்கி நிக்க. அப்படி ஒரு திரம், அப்படி ஒரு வித்தியாசமான திரவத்தை தாங்கி நிக்கிறது.
4: பாதரசமா இருக்குமா? பாதரசம்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. அந்த திரவத்தின் நேரம். நன்றி நன்றி நன்றி. எங்க கண்ணன் எனக்கு வர என்ன சார்ஜா? சொல்லுங்க கண்ணன், எப்படி இருக்கு கண்ணன்? உங்களோட பாட்டு, உங்களோட பாட்டை சொல்லுங்க கண்ணன்.
3: என்னோட பாட்டுங்களா? தேவதை போல ஒரு பெண்ணிங்கு வந்தது தம்பி, தங்க கம்பி இந்த மைத்து நன் கைத்தலன் பத்திட வந்தது தம்பி உண்மை நம்பி. அந்த பாட்டு.
0: தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது யார் தம்பி?
3: தம்பி
0: அவர் அண்ணன் என்ற தம்பி என்று
3: நான் வெங்கடேஷ் சொல்றேன்.
0: வெங்கடேஷ் இவருக்கு சொல்ல என்ன
3: அவருக்கு சொல்லல.
0: இவர் இவன் தம்பி இல்ல, இவர் அவரை பார்த்த
3: அண்ணன்ற. வந்து தாத்தா
0: ஒரு குட்டி பையனை பார்த்து, வயசு சின்ன பையனை
3: அண்ணாங்கிறார்.
0: வணக்கண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணேன். அடையப்பா எவ்வளவு யார் இந்த குட்டி? ஒரு குட்டி ஒன்று நினைக்கிறீங்க நீங்க? சின்ன குட்டி ஒன்று
5: என்ன
0: பேர் அவருக்கு?
5: செல்வனே வணக்கம். வணக்கம்
0: நாகராஜனா?
5: நாகராஜன் வணக்கம. வணக்கம் வணக்கம் செல்வனே
0: வணக்கம். அண்ணே இல்லீங்க, தங்கச்சி.
5: எம்டிஆர்
0: அண்ணே
5: ரேடியோல பேசுறீங்க கண்ணா. நாகராஜ்
0: நாகராஜ் நாகராஜ்
5: அந்த அம்மா மேடம் சொல்லுங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க நாகராஜ்?
5: நல்லா இருக்காங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு எங்களுடைய வானொலியை கேட்க? பிடிச்சிருக்கா?
5: ரொம்ப சாப்பிட்டு பேசுனீங்க,
0: நல்லா பிடிச்சிருக்கு. அப்பாவோட பேசுனீங்களா நீங்க?
5: ஆமாங்கம்மா பேசுனேன், கண்டிப்பா பேசுனேங்க.
0: இப்ப செல்வகுமார் உங்களுக்கு அண்ணாவா தம்பியா?
5: அண்ணன் தான், அண்ணன் தான்.

0: அதான் அப்ப எல்லா சின்ன பையன்களை இப்ப ஒரு 18-20 வயது பையனை பார்த்து தம்பி என்றார். அது எப்படி? ஒரு சின்ன சின்ன ஒரு 18-20 வயது பையன் வந்து பேசினது, அந்த பையனை பார்த்து தம்பி வணக்கம் என்றார், அண்ணா வணக்கம் என்றார், அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம் என்றார். அது எப்படி?
1: அது அவருடைய இயல்பு தானே அம்மா.
0: அவருடைய இயல்பா? நல்லா இருக்குது. இப்படி என்று பார்க்க போன
2: ஒருத்தர்கிட்ட பேசும்போது மரியாதை கொடுக்காம பேச முடியுமா?
0: அதுக்கு அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான்.
2: அவர் வயசு கூட இருக்காரு இல்லம்மா, வயசு கூட உள்ளவர ஒருத்தர் வர்றாருன்னு அவர் வந்து வாங்க தம்பி அப்படின்னா என்ன பத்தி தம்பிங்கிற அண்ணன் சொல்லிட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தம்பின்னா என்ன உனக்கு தேவை எனக்கு தேவை தெரியுமா என்ன தம்பிங்கிற
3: தங்கைகளுக்கும்
1: வணக்கம்.
3: ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுக்கு.
0: சரி, நாகராஜன் பாட வருமா? நாகராஜன்
1: இல்லைங்க மேடம், அந்த அளவுக்கு இன்னும் தெரியாதுங்க.
0: என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் நாளைக்கு, அது சொல்லுங்க. உங்களோட பாட்டு உங்களோட
1: உங்களோட
0: செல்ல குட்டிகள் அங்கால பேசுறாங்கல்ல, உங்களோட சின்ன குட்டிகள்ல
1: கண்டிப்பா
0: வெள்ளிக்கிழமை இல்ல, நல்லா பேசுறாங்க அங்கடங்க.
1: வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்கால நாகராஜோட பசங்களை எல்லாம்
0: நினைச்சோடுங்க, நினைச்சோடுங்க. நாகராஜன் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க, நல்லா பேசுறீங்க நாகராஜன். செல்வகுமார் அண்ணீரை குரலை விட கண்ணீர் என்று இருக்கு உங்களோட குரல். நாளைக்கு உங்களை கூட்டிட்டு வர, நாளைக்கு உங்களை கூட்டிட்டு வர மாட்டார்.
1: கண்டிப்பா அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க மேடம்.
0: அவர் நல்லவர் பாவம் என்ன இல்ல
1: செல்ல கண்டிப்பாங்க.
0: அவர் ஏதோ உங்களுக்கு லஞ்சம் கொண்டு தந்துட்டார், ஏதோ சாக்லேட்டோ அல்லது பிஸ்கெட்டோ அல்லாட்டி வடை.
1: பிஸ்கெட் பிஸ்கெட் தான் கொடுத்தாரு.
0: பிஸ்கெட் கொடு, நான் சொன்னேன் கண்ணன்
2: அந்த
0: ஒரு படத்துல பிஸ்கெட் ட்ரெயின்ல போவாங்க, பிஸ்கெட் கொடுத்து தூங்க வச்சுட்டு களைவெடுத்து நாகராஜன். நாளைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாளைக்குங்களா மேடம்? எனக்கு டக்குன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல வரலீங்களே.
0: பழைய பாட்டு
2: எனக்கு நாளைய பாடல் எழுதிக்கங்க.
0: நான்
2: மறந்துடுவேன்.
0: சொல்லுங்க.
2: இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்.
3: உங்களுக்கு
2: அந்த பாடல போடுங்க.
3: உங்களுக்கு வரும் வரும் இரவினில் ஆட்டம் வரும் வரும்.
1: அவர் இரவு பகலெல்லாம் ஆட்டம் தான் போடுறாருங்க.
3: அதான் தெரியுமே அவர் என்ன ஆட்டம் போடுறாருன்னு.
1: ஆமா, பொழுதன்னைக்கு ஹெட்போன்லயே தான் இருக்கு அவரு. எனி டைம்
3: பாருங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: ஐயோ, வீட்டுல வீட்டுல அவருக்கு யாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லதானே?
3: செல்வம் கேக்குறாங்க.
0: இல்ல கேக்கல மோனா கேக்கல, அதனால கேக்கல, அதனால தப்பிட்ட. எந்த நேரம் ஆட்டம் தானிவர் என்ன நாகராஜன்?
1: கண்டிப்பாங்க.
0: நீங்க
1: கண்டிப்பாங்க,
0: நீங்க
1: காலையில போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க.
0: ஒரு நாளைக்கு
3: போய் சொல்லிட்டு
1: வந்துடுறீங்க. ரெடி பண்ணியாச்சு
0: நாகராஜ்கிட்ட சொல்லிடலாம். உண்மையா
1: கண்டிப்பா தந்துறேங்க.
0: நிச்சயம். ஆஹா, உண்மையா? உங்களுக்கு ஆபத்து உங்களோடய கூட்டிக்கொண்டு செல்வகுமார்.
2: மடியில கணம் இருந்தா தானே எனக்கு வழியில பயம் இருக்கணும். நான் வந்து நிரபராதி, நான் உத்தம
0: புத்திரன்.
2: எதுக்கு பயப்படணும்?
0: வேற நெப்போலியன் வீரத்தோட இருக்கிறதுக்கு.
3: ஆமா
1: ஆமா,
0: அது ஒரு குதிரைங்களாக்கா.
2: எதையுமே முதுகுல வாங்க மாட்டேன், நெஞ்சில வாங்குவேமா. நேருக்கு நேரா வரட்டும்.
1: பேர்லயே செல்வம் வச்சிருக்கேன். ஏன் செல்வனே? ஆமா, பேர்லயே செல்வம் நாங்க வச்சிருக்கோம்.
0: பாருங்க.
1: ஆமா, அப்புறம் நாங்க அப்புறம் பின்னாடி வாங்க மாட்டோம்லங்க. கண்டிப்பாங்க.
0: என்னண்டு
2: இல்லாமா, பயந்து ஓடி முதுகுல புற முதுகு காட்டி
0: ஓட மாட்டோம்.
2: எதுவா இருந்தாலும் நெஞ்சில தைரியமா நின்று எழுத்து நின்று நெஞ்சில வாங்குவோம்.
0: செல்வகுமாருக்கு தெரியுமா, ஓடுறவங்க பின்னால ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. முன்னு பக்கம் இப்படி பாத்துக்கோங்க. கால பின்னுக்கு பின்னுக்கு வச்சு ஓடுறவங்கள பாத்துக்கிறீங்களா? நீங்க சீரா ஓடுவாங்க, பயம் வந்தா அப்படியே பாத்து பாத்து அவ திரும்பாம. அப்படி சொல்றீங்களா? எப்போ நாங்க திரும்பி ஓட மாட்டோம், அப்படியே பாத்துக்கொண்டு வர்றானா வர்றானான்னு அப்படியே
2: பின்னுக்கு. ஆறு எழுத்து சொல்லு சொன்னீங்கல்ல, இது
0: சொல்லுங்க.
2: பஞ்சவர்ணக்கிளியா?
0: இல்ல, 9 எழுத்து பஞ்சவர்ணக்கிளி.
2: 9 எழுத்து
0: அது பஞ்சம். அது சரியானது.
2: பஞ்சவர்ணக்கிளி.
0: நான்
2: வந்து விளக்கு ஒரு மார்க் போட்டு
0: கண்ணன் நாகராஜன்.
3: 9 எழுத்து மேடம், நான் சொல்றேன். 9 எழுத்து பஞ்சவர்ணக்கிளி.
0: சரி, கண்ணன் நாகராஜன் மற்ற எல்லாரும் இந்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்த பக்கத்துக்கு கார்த்தி பாட போறாரு. இவ்வளவு நாளா வரல, நீங்க ஒரு இங்கு பண்ணுங்க. வணக்கம் கார்த்தி. வணக்கம். எங்க இன்றைக்கு தான் விடிய போது எங்கட வானொலி? எங்க கார்த்தி, முதல்ல நாளையா பாட்டு சொல்லுங்க கார்த்தி. உங்களுக்கு நாளைக்கு
4: பாட்டு வந்து கல்யாண நாளை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லு. அந்த பாட்டு வேணும்
0: நாளைக்கு உங்களுக்கு. அதை ஒளிபரப்பலாம். எங்க நீங்க பாடுங்க பாக்கலாம். எங்க பாடுங்க?
4: அதே பாட்டை பாடுறேன்.
0: அப்படி இருந்துக்கணும். அதே பாட்டை பாடுங்க.
4: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லு. சுவியோடு மலையூடவே இனியாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே.

0: குயிலே கூட்டுக்கும் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதவன் சோழமொழி தன்னை சிறையூட்டி போட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதவன் நாங்கள்
1: கண்ணன் எடுத்து கொடுங்க கண்ணன்
0: சோகங்கள் எனக்கு நெஞ்சோட நான்
1: உறவுகளை எல்லாம் தவிக்க விடாம நீங்க வந்து இன்னைக்கு பாடிட்டீங்க, இல்லாட்டி நான் நிகழ்ச்சிக்கு வராம இருந்திருக்கலாம். நீங்க பாடாம இருந்திருந்தா
0: சொல்லி போறீங்க சோழன் வந்து இந்த சேனல்ல வந்து நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நிறைய நேரம் உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இப்ப இந்தியா டயத்துல பாத்தோம்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆர் 11:30 ஆல்மோஸ்ட் 11:30 இந்த டயத்துல வந்து மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் வந்து அவங்களோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்றாங்க. உங்களோட நிறைய நாலேஜ் வந்து எல்லாருக்கும் வந்து அக்சஸ்ஃபுல்
1: பண்றீங்க.
0: ஆல்மோஸ்ட் நீங்க வந்து
1: இந்த நேரத்துல இந்த நேரத்துல கூட பாருங்க, இந்த பசங்க எல்லாம் நேரத்துக்கு, அதாவது காலையில வந்து ஸ்கூல்ல படிக்க மாட்டாங்க, லேட் நைட் ஸ்கூலுக்கு வராங்க. முதியோர் கல்விக்கு வந்திருக்காங்க, அது என்ன உண்மைதான். செல்வகுமார் தான் முதியோர் கல்வியில தான் வந்திருக்கிற. சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே பாராட்டுங்க கண்ணன், செல்வகுமார், நாகராஜன், கார்த்தி. இன்றைக்கு தான் பாடி இருக்கிறார் முதல் முதல் இந்த காட்டிலையில, நல்லா பாடுறார். என்னப்பா பாராட்ட மாட்டீங்களா? மூன்று பேர் நிக்கிறீங்கல்ல கண்ணன்,
0: தூங்கிட்ட
1: தூங்கல தூங்கல அப்படியே மதி வாங்கி போயிருக்காங்க போல. கண்ணன் என்ன பாராட்ட சொன்ன சத்தம் போடாம இருக்கீங்க.
0: I hope no worse, I think. அப்படிதான் நினைக்கிறேன்.
1: மயங்கிட்டாங்க உங்க பாட்டுல கல்யாண மாலையில. செல்வகுமார் எப்படி பாடு, கார்த்தி நல்லா பாடினாருல்ல செல்வம். என்ன இல்ல இல்ல இல்ல இல்ல என்னெல்லாம் போல மன்னிச்சு கொள்ளுங்க. இப்ப இப்ப பேசுங்க கண்ணன்,
2: அடிக்கடி
1: வந்து பாடுங்க கார்த்தி. உங்களுக்கு வாழ்த்துக்கள், மேலும் மேலும் எங்களோட அன்பை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு நிகழ்ச்சி எல்லாம் பிடிச்சிருக்கு தருமா, ஜெயமலோரிக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அவ சூப்பர், அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
0: பிடிச்சிருக்கு,
1: பிடிச்சிருக்கு, நல்ல சந்தோஷம். விடைய பெற்று நீங்க நன்றி. சரி, எங்கட பிள்ளைகளோட இப்ப பேசலாம். எங்க இப்ப நாகராஜன் பாடி காட்ட போறாரு பாருங்க. இன்னைக்கு நாங்க பாட வைக்கிறோம் நாகராஜனை. நாகராஜன் ரெண்டு வரி ஒரு பாட்ட சொல்லுங்க, சொல்லி
3: கொடுக்கறேன்.
1: ஜிம்முக்கு போறீங்களா நாகராஜன்? நாகராஜன் பேசுங்க கண்ணனோட. போயிட்டாரா?
3: உடற்பயிற்சி கொடுத்துக்கு போறாரா?
1: இல்ல ஜிம்முக்கு எல்லாம் போற அளவுக்கு
4: பொழுத வரைக்கும் ஜிம்முக்கு போற அளவுக்கு எனக்கு டைமிங் செட் ஆகாதுங்க. அதனால டைம் கிடைச்சா போலாம், இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இருந்தாலும் அதுவே பெரிய டென்ஷனா இருக்கு.
1: நீங்க செல்வகுமார ஒரு நாள் சந்திப்பீங்களா? நீங்க
4: ரெண்டு பேருமே டெய்லியும் பாத்துக்கிடுவோம்.
1: சரி, அப்ப நீங்க
4: ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல தான் இருக்கேன்.
3: டீ வாங்கி கொடுப்பாரா, பிஸ்கட் கொடுப்பாரா?
4: பிஸ்கட் கொடுத்து ஏமாத்திடுவாருங்க.
3: ஏமாத்திடுவாரு?
4: ஆமாங்க.
1: நீங்க நீங்க ஜிம்முக்கு போகிற வேல ஒரு நாளும் செல்வகுமார கண்டோம்னா அவர் ஒரு ரெண்டு கையாலையும் தூக்கி மேல வச்சிட்டு மூன்று தானே சுத்தி போட்டு கீழே விட்டு விடுங்க.
4: நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா நிக்கிறதுக்கே டைம் இருக்காதுங்க ரெண்டு பேரும்.
1: கரகரன்னு பேசுவீங்க, பேசிட்டு போவீங்க. என்ன பாட்டு வேணும் நாகராஜன் உங்களுக்கு, அதை சொல்லுங்க பாப்போம். யார் எந்த எந்த நடிகன்
4: படத்துல இருந்து?
1: என்ன படத்துல?
4: எனக்குங்களா?
1: என்ன
4: படத்துல வந்துங்க புதிய உறவுகளை வச்சு செய்ய ஆளாளுக்கு ஏமனும்?
1: இல்ல, ராஜ்கிரண் ராஜ்கிரண் படத்துல சொல்லுங்க.
4: அது படம், அந்த சேரன் படம்,
1: சேரன்
4: சேரன் படிக்க வச்சு.
3: பாண்டவர் பூமி? பாண்டவர் பூமியா?
1: இல்ல இல்ல, அந்த ரெண்டு பையன் பசங்களை படிக்க
3: வைக்கிறேன். அதுல இருந்து ஒரு பாட்டு,
4: சைக்கிள் அடிக்கிட்டு போகும்போது
3: நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீங்க படிக்கணும். அந்த பாட்டா
4: அதே பாட்டு, கரெக்ட் கரெக்ட்.
1: அது முதல் ஆரம்பம் வந்து
4: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: அது ஆரம்பம் வேற வேற
1: வேற வேற.
3: உங்களை பத்த சந்தோஷம், இந்த செல்வத்தை பத்த
1: சந்தோஷம்.
3: ஒரே ஒரு ஊரு, ஒரே ஒரு
4: அப்பா,
3: பத்தாங்களே அது யாரு எங்க
4: அது யாரு எங்க அப்பா.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டு எடுத்து வர்றோம். நாளையில இருந்து நீங்க நீங்க தம்பி செல்வகுமார் அண்ணா, சரியா?
3: இப்ப அண்ணன் தான், அவரு
4: தான்
1: கூப்பிடுறா? இப்பயே அண்ணன் தானா? அப்ப பரவாயில்ல. அது மட்டும் சரி, அது மட்டும் நீங்க சரியா செய்திருக்கீங்க. இவரையும் தம்பி என்று கூப்பிடா விட்டீங்க, நல்லா வர இல்ல
4: சரி. இன்னைக்கு நேத்து இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ரெண்டு பேருக்கும் தெரியும்.
1: 15 வருஷத்துக்கு முதலே இவரை தெரியுமா உங்களுக்கு? முதல் இவர் அழகா இருந்தாரா, இப்ப அழகா இருக்காரா சொல்லுங்க.
4: அப்ப இருந்த மாதிரி, அப்ப இருந்த மாதிரியே தான் இப்ப இருக்காரு. கொஞ்சம் அப்ப முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ள வெள்ளையா எல்லாம் இருந்ததுங்க, கருப்பா இருந்துச்சு.
1: இப்ப
4: கொஞ்சம் ஸ்டெடியா நடந்து போனாரு, ஜிம்ல இருந்த மாதிரி.
1: ஆஹ், பாருங்க புடி பண்ணிட்ட இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெள்ள வெள்ளையா முடி வந்து வணக்கம் கார்த்தியன். கார்த்தியன்
3: வணக்கம் ஐயா. ஆசான் ஐயா
5: வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
1: கார்த்தியன் வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷம். வணக்கம் மஜித். மஜித் என் மஜித் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க என் மஜித்?
5: வணக்கம் அம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க என் மஜித்?
5: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன். எங்க வந்துட்டீங்களா நீங்க ஊருக்கு?
5: சந்தோஷம் சந்தோஷம்.
1: இங்க வந்துட்டீங்களா?
5: நான் ஊர்ல தான் இருக்கிறேன். எங்க போனீங்க?
1: நீங்க எங்க போனீங்கல்ல நீங்க?
5: அது ரெண்டு நாளைக்காக மட்டும் தான் போனேன்.
1: ஐயையோ நீங்க அங்க போயிட்டீங்கன்ட்டு நாங்க எவ்வளவு சோகமா இருக்கிறோம். தூரம் போயிட்டாரு எங்களை விட்டுட்டு. பாருங்க இதுல நிக்கிற நாலு பேரும் அழுது கொண்டே இருக்கிறாங்க. மஜித் இப்ப வருவாரு இப்ப
5: வருவாரு. பாடல் பதிவு செய்யுங்களா?
1: சொல்லுங்க அத சொல்லிருங்க.
5: சொல்லாமல் நடப்பது நாடகம் ஒன்று, அது இன்றோடு இல்லாமல் நாளையும் உண்டு.
3: சொல்லாமல் நடப்பது நாடகம் ஒன்று, அது இன்றோடு முடியட்டும் நாளையும் உண்டு. அதுதான் அதன் உருவம். இதை காணாமதை
6: நடத்தியே முடிப்பவன்.
3: கரெக்டுங்களா ஐயா?
1: சரியான கண்டுபிடிப்பு பாத்தீங்களா? நினைத்ததை நடத்தியே.
6: நம் நாடு நம் நாடு
5: உண்மையிலே நம் நாடு
1: நம் நாடு நம் நாடு. ஆஹா
3: எங்க ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மார்க் போடுங்க மேடம்.
1: என்ன மார்க் போடவா?
6: தலப்பு வரி
1: சொல்றதுதான் மதித்துட்டு இந்த சொல்ல கேக்கலாம். ஒரு திரவம் தாங்கிய திரவம், ஒரு திரவத்தை தாங்கி நிக்கிறது. இது ஆரழுத்து சொல். இது ரெண்டு சொற்களால் ஆனது. ஒரு சொல்லை மட்டும் தனிய நாங்கள் பிரித்து பார்க்கும் போது முதல் எழுத்து ரெண்டு, முதல் சொல்லு ரெண்டு எழுத்தால் ஆனது. அடுத்த சொல்லு மூன்று எழுத்தால் ஆனது. இந்த நடுவில் ஒரு எழுத்து இணைந்து கொள்கிறது, அதனால் இது ஆறு எழுத்து ஆகிறது. இது ஒரு சொல்லுங்க.
6: தண்ணீர் தொட்டி.
1: தண்ணீர் வந்து எத்தனை? முதல் முதல் சொல்லு வந்து ரெண்டு எழுத்தால்
3: ஆனது.
1: தண்ணீர் தொட்டி அல்ல, முதல் சொல்லு வந்து
6: ரெண்டு.
1: கொண்டு செல்லலாம், கொண்டு செல்லலாம், கொண்டு நடந்து செல்லலாம். நான் உயர உயர போகிறேன், நீயும்
6: வா.
1: எங்க மஜித்? இது வந்து ஒரு திரவத்தை தாங்கி நிற்கும்.
5: திரவத்தை தாங்கி நிற்கும்.
1: திரவத்தை ஆரழுத்து ஆரழுத்து. சரி, முதல் அஞ்செழுத்து. இன்னொரு அஞ்செழுத்து சொல்லு கொடுத்திருந்தேன். இது ஆண்களும் அணியலாம், பெண்களும் அணியலாம்.
6: மது பாட்டில். அம்மா மது பாட்டில்.
1: அத நீங்க என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
3: போத்தல். போத்தல்
1: இல்ல, போத்தல் வந்து போத்தல் வந்து போத்தல் வந்து போத்துக்கையருடைய பாட்டல். போத்தல் பாட்டில் பாட்டில் பாட்டில் பாட்டில் வந்து இங்கிலீஷ்ல போத்தல். போத்தல் வந்து
6: மது குடுவை.
3: மது போத்தல்.
6: மது குடுவை.
1: கிட்ட கிட்ட நெருங்குறீங்க பாக்கலாம், இத யாரு சும்மா சொல்றீங்கன்னு பாப்போம். முதல் யாரு சொன்னீங்க போன இருக்குது
3: முதல்ல
1: இல்ல இல்ல இவ செல்வகுமார் சொன்னார் போல இருக்குது.
3: மது குப்பி
5: கொடுவை, மது குடுவை,
3: மது குடுவை
1: இல்ல இல்ல
6: மது
1: எங்க
5: மது
3: மது ரசம்
1: இல்ல
5: நல்லங்க
1: திரவத்தை தாங்கி நிக்கிறது
5: கோப்பை
1: யாரு
3: மது கோப்பை
1: மது கோப்பை மது கோப்பை இவருக்கு தான் ஒரு மார்க்ஸ். யாரு எங்களுடைய காத்தி
6: இடைவெளி
1: கொடுங்க இவங்க எல்லாரும் ஒரு விரட்டலாம் விரட்டுறீங்களா விரட்டுறது விரட்டிக்க விரட்டி அடிக்க மாட்டோம். கார்த்திகேயன் கூட பாட்டே சொல்லுங்க கார்த்திகேயன் நாளையான் பாட்டு
5: ராஜராஜ சோழன் நான் என யாரும் பாடல்
1: நல்ல பாட்டு நல்ல பாட்டு
5: இரட்டை வால்குருவி
1: ராஜ சோழன் நான் எங்க எங்க
5: சொல்லுங்க
1: என் மதி சொல்லுங்க இடவரி ஒண்ண கொடுங்க உங்களை எல்லாரும் விரட்டலாம் பெண்கள் கூடுதலாக அணிவார்கள் ஆண்களும் சில வேளைகள் அணிய வேண்டி வந்தால் இது அணிய வேண்டும் வாசமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் பெண்கள் இது அணிந்திருந்தால் ஆண்களுக்கு பிடிக்கும்.
3: மல்லிகை பூ மேடம்
1: யாருங்க சொன்னது மல்லிகைப்பூ செல்லமா சொல்றீங்க மல்லிகைப்பூண்டு மல்லிகைப்பூண்டு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க மல்லிகைப்பூ பெண்கள் அணிஞ்சிருந்தா பிடிக்கும் கூட மனைவி அணிஞ்சிருந்தா பிடிக்குமா உங்களுக்கு
3: கண்டிப்பா பிடிக்கும் மேடம்
1: கண்டிப்பா மனைவி மட்டும்தானே இப்ப அணிஞ்சிருந்தா பிடிக்கும்
3: பிடிக்கும் மேடம்
1: யார் சந்தனம் சொன்னது சந்தனம்
6: சந்தனம்
1: என் மஜித்துக்கு
3: குங்குமம்
1: இல்ல இல்ல குங்குமமும் இல்ல எங்க அடுத்த மூன்று அடுத்த மூன்று எழுத சொல் பிறப்பில் இருந்து இறப்பு வரை இது அணியலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இன்ப துன்ப வைபவங்களுக்கு இது தேவைப்படும் அணியலாம்
6: அணியலாமா பூசிக்கலாமா
1: அணியலாம் அணியலாம் நீங்க எதுக்கு நீங்க பூசிக்கிறதுலயே நிக்கிறீங்க அது குப்பில குப்பில இருந்தா பூசலாம் வாசனை
6: இது வந்து எப்படி ஒரு பொருளா
1: இது கையில வச்சிருக்கலாம் பொருள் பொருள் சொல்ல முடியாது இது கையில வச்சிருக்கலாம்
3: ஜவ்வாது மாதிரியா
1: ஜவ்வாது மேடையிட்டு இல்ல
6: பந்தலிட்டு
1: செவ்வாது மேடையிட்டு எங்கே அடுத்த மூன்றெழுத்து சொல் ஐந்தெழுத்து சொல் இந்த ரெண்டு சொல்லையும் சொல்லு நான் அதனால மற்ற சொல்லணும்னு கொடுக்கல இப்படியே நீங்க சொல்லாம இருக்கும் இப்பவே 12 மணி ஆச்சு
5: புணுகு என்பது சரியான
1: விடை இல்ல புணுகு என்றது அது வாசனை திரவியம் இல்லை இல்ல
6: முருக்கா
1: முருக்கா முருக்கா முருக்கா அணியலாமா
6: இல்ல என்ன அவர் சொன்னது என்னன்னு கேட்டேன் முருக்கா என்ன
1: முறுக்கு
6: ஆசானையா சொன்னாரு ஒரு பூனை இருக்குமா அந்த பூனையில
5: கழிவு
1: அதல்ல மூன்று எழுத்து சொல்
6: என்ன
1: சொல்றான்னு சொல்லுங்க சில நேரங்கள்ல ஆண்களும் அணிய வேண்டி வந்தா அணியணும் அணியறீங்களா நீங்க அவங்க அங்க இருக்கு வந்த உட அத போடுவாங்க சரி அடுத்தது வாசனையா இருக்குமா போடும் பெண்ணுக்கு ஒரு வாசம் சரி ஃபாரூக் உங்களுக்கு செல்வகுமார் அண்ணாவா தம்பியா
4: அண்ணா
1: சரி நல்ல பிள்ளை அடுத்த முறையில இருந்து நீங்க தவறாம கூப்பிடணுமா அண்ணா
6: எம்டிஆர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் அண்ணனா இருக்கேன் போதுங்களா விடுங்க எம்டிஆர்ல அனைவருக்கும் அண்ணனா இருக்கேன் போட்டு
1: பேச்சு மாறக்கூடாது நீங்க நன்றி பாருங்க நீங்க ஒவ்வொரு நாளும் பாக்கலாம் பெண்களிடைய ஒவ்வொரு நாளும் பாக்கலாம் வாசனையா இருக்குமா கண்மை
4: மஞ்சள் மஞ்சள்
1: இல்ல இல்ல ஆண்கள் போடுவார்களா மஞ்சள் முடி எல்லாம் இல்லாம போயிரும் இல்ல ஆண்கள் சீயக்காய் இல்ல
3: அது ஷாம்பு
5: அரப்பு அரப்பு
1: வர மாமா வர இணைங்க இணைங்க மாமா வர மாமா வர இணைங்க அவர் ஏதாவது சொல்ல போற
5: அரப்பு
1: மாமா மாமா இணைச்சிருங்க அரப்பு இல்ல அரப்பு வச்சு ஒளியிட போவீங்களா அரப்பு வச்சு ஒளியிட போவீங்களா அரப்பு வச்ச பொம்பளை நீங்க விருப்பமா பாப்பீங்களா நல்ல அரப்பு தரையில தேய்ச்சி அள்ளி முடிச்சிருந்தா மாமா வாங்க மாமா மாமா
5: வணக்கம் எல்லாரும் அணியிறது என்ன அஞ்சு எழுத்தா மூணு எழுத்து
1: தெரியும் வழியில தெரியும் மாமா அருணா குடி என்னன்னு மாமா வழியில தெரியும் மாமா யாரு பிடிச்சிருக்க
5: மாதிரி கட்ட
6: வேண்டியதான்
5: என்ன
1: பாட்டு சொல்ல பாட்டு சொல்லுங்க
5: மன்மதராஜன். ஆமா
1: மீன் கொடி தேரு
5: மன்மதராஜன். கரும்புவில்
1: கரும்புவில்.
5: ஆமா
1: அந்த கரும்புவில் நாபன் இல்ல மூன்று பேர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பேர் நாகராஜன் நாகராஜன்
6: நாகராஜன்
1: நாகராஜன் மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. மன்மதராஜ்
6: மாமா
5: வணக்கம். வணக்கம் நண்பரே.
6: வணக்கம் வணக்கம்.
5: மாலை நேரத்துல இனிமையான பாடல் கேட்டீங்க ஒண்ணு.
6: எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. அப்பையில இருந்தே அந்த பாட்டுக்கு 20 நிமிஷம் அப்பா வரணும்னு சொன்னாரு. கேட்டீங்களா
1: என்ன பாட்டு அது?
6: 20 நிமிஷம் அத பத்தி சொன்னாரு. எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனை வந்து தத்துக்கு கொடுக்கறதோ வேணான்னு விடுறதோ எல்லாம் இல்ல, ஏதோ காரணத்தின் சூழ்நிலைதான் அவ்வளவு நேரம் பேசினார்.
1: கண்டிப்பா
6: தத்து கொடுத்து அந்த பாட்டை நாகராஜன் வந்து கேட்டாரு. 20 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் சொன்னார்.
1: ஒரு வகையில பார்த்தா தாய்மார் இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளை பெற்று மனைவியில கையில மனைவியோட குடும்பத்தாரிட்ட தத்து கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாய பாக்காதவங்களும் இருக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு தத்து கொடுத்த மாதிரி தானே தெத்தம் பண்ணி கொடுக்கறது.
5: வண்டிய
1: இந்த அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் இது ஒரு நாளில் சில வேளை ஒரு நாளில் அணிய முடியாமல் போய்விடும்.
6: பெண்களுக்கா ஆண்களுக்காமா?
1: ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருக்கும் ஐந்தெழுத்து வந்து ஆண் பெண் பெண்கள் தான் கூட அணிவார்கள். சரியா?
5: பூமாலையா?
1: அது இது மூன்றெழுத்துக்கு சொல்றீங்களா மாமா? மூன்றெழுத்துக்கு மூன்றெழுத்து மாமா சரியா சொல்லிட்டீங்க. கட்டிக்கா அதாவது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த பூமாலை அணியலாம். இன்ப துன்ப வைபவங்களுக்கு அணியலாம் பூமாலை என்றது. சரி மாமா உங்களுக்கு ஒரு ஒரு புள்ளி.
5: நான்
1: சொல்லிட்டேனே அணிகலன் அல்ல இந்த அஞ்செழுத்து. அதுவும் அதுவும் இல்லாமல் போய்விடும். இல்லாமல் போய்விடும் மாமா. வாசனையா இருக்கும். பெண்கள் அணிந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆண்களும் தேவைப்பட்டால் சில இடங்களில் அணிவார்கள்.
5: முடியாது. கூந்தலா? அதுவும் இல்ல.
1: கூந்தல் வந்து அது நீங்க டோபா
6: இல்ல கனடால மட்டும் அணிவாங்களா இல்ல மத்த நாடுகள் எல்லாம் போடுறாங்களா?
1: அது இல்ல இல்ல கனடாவுல காண்பது அரிதா இருக்கும், அது சில இடங்கள்ல தான் காணலாம். அது இது
5: புச்சண்டு, புச்சண்டுன்னு வராது.
1: எங்க எங்க எங்க மாமாக்கு நெருங்கிறமா கிடைக்கு
5: புச்சண்டு
1: அவருக்கு
6: வந்துருச்சாம் பச்சை கலர்ல இருக்குமா
1: அது
5: சமயத்துல மாலையோட பூவோட வச்சு தச்சு விட்டுருவாங்க.
1: என்ன இது தெரியாம இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் பாக்குறீங்க மாமா, உங்களோட ரோடால போகும் எல்லாம் பெண்கள் போகும்போது பாக்குறாங்க.
5: கொந்தல்ல போவோம், பூ தான் வச்சிட்டு போங்க, ரோஜா போய்க்கலாம்.
1: பாருங்க நல்லா
3: பூ சொன்ன
1: நல்லா பாருங்க அம்மா, ரோஜா பூ வச்சு கொண்டு போனதை பாத்துருக்கிறார் பங்க.
6: ஆண்களும் ரோஜா பூ நேரு நேரு வச்சுக்கிறாரு.
5: செல்வகுமார் முன்னாடி பார்த்தா தப்பு, பின்னாடி பார்த்தா தெரியாது.
1: ரோஜா பூ பாக்கலாம். கிட்ட நெருங்குறீங்க, கிட்ட நெருங்குறீங்க, எங்க
5: அப்படியா
1: கிட்ட நெருங்குறீங்க. பெண்கள்கிட்ட நீங்க கூடுதலாக பார்க்கலாம்.
6: பெண்களவே பார்க்க முடியல, எங்க பெண்களை கூடுதல
1: பார்க்க முடியல. எங்க
6: உங்க ஊர்ல எல்லாம் யாரு வைக்கலாம்?
5: வாசனை உள்ளது என்னது அப்புறம்?
1: வாசனை உள்ளது ஒரு நாள்ல இல்லாம போயிடும், சில நேரத்துல சில நேரம் இருக்கும்.
3: குங்குமம்
6: என்ன கலர், என்ன கலர்?
1: சில நேரத்துல எல்லா கலர்லயும் இருக்கு.
6: நம்ம தெளிவு பெறதுக்காண்டி ஒரு இடைய கேட்டோம்னா அது இன்னமும் மேற்கொண்டு குழப்பற மாதிரி இன்னொன்று தெளிவு கிடைக்கிறதுக்காண்டி எதையாவது ஒண்ணு குழு கேட்டோம்னா அந்த குழுலயே இன்னும் குழப்பற மாதிரி எல்லா கலர்லயும் இருக்கும்.
5: குழுவுக்கு இன்னொரு குழு.
6: ஆமா
1: எங்க ஃபாரூக் இன்னும் யோசிச்சோண்டே இருக்கிறேன். என்ன வெள்ளை அங்கியோட
3: உதட்டு சாயம்,
1: உதட்டு சாயம், உதட்டு சாயம் வாசமா இருக்குமா? சிலது வாசமா இருக்கும். ஆண்கள் சில பேர் நடிப்புக்கு, நடிப்புக்கு போடுறாங்க தானே? இல்ல போடுறாங்க, நடிக்கும் எங்களுடைய ராமராஜன் அவர் கூடுதலாக உதட்டு சாயம் கூட போட்டிருப்பார் படங்கள்ல. பாருங்க
6: ஆண்கள் எல்லாரும் போடுறதுதான் போட முடியும். ஒருத்தர் மஞ்சள் இந்த லாரன்ஸ் கூட தான் ஒரு படத்துல மஞ்சள் தடவுறாரு. ஆண்கள் மஞ்சள் தடவ மாட்டாங்கன்னு சொன்னீங்க, லாரன்ஸ் மூஞ்சி நிறைய மஞ்சள்
1: தடவுனா
5: படத்துக்கு.
1: நாகப்பன் நினைச்சு பாருங்க என்ன நடந்தது, அப்படி ஒரு நாள் வராம இருக்க மாட்டேன், வராம இருக்க மாட்டேன். பூமால மாமா, பூமால சொல்லிட்டீங்க மாமா கட்டிக்காரன்ட்டிருக்கீங்க அதனால இவங்க யாரும் விரட்டி இருக்கிறாங்க. அது நேற்று நாங்க வந்திருந்தா இவங்க பதினெட்டு
5: எடுத்தாங்க.
1: நேற்று நேற்று நான் வெளியில போயிட்டு இருந்தேன், வெளியில போயிட்டேன், அதனால வர முடியல. எங்க எங்க கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. எங்க அஞ்செழுத்து, அஞ்செழுத்து, அஞ்செழுத்து கிட்ட நெருங்கிட்டீங்க. மாமா கிட்ட வந்துட்டார் கொஞ்சம். ரோசா பூ சொன்னோடனே மாமா கிட்ட வந்துட்டார். பாக்கலாம்
5: ரெண்டு மல்லியா?
1: இல்ல
5: மல்லி இல்ல
6: மல்லி
1: நித்தமும் பெண்களுக்கு தேவைப்படும்.
6: செஞ்சூர், செந்தூரம்
5: அதுவும் இல்லையா செல்வகுமார், அதுவும் சொல்லியாச்சு மாதிரி எத்தவும் தேவைப்படுறான். தேங்காய் எண்ணெயா
1: இல்ல இல்ல, அது வாசம் நல்ல வாசமா இருக்கும், வாசமா இருக்கும். இதே அணிந்திருக்கிறது போற பொண்ணு இவருக்கு கண்ணுக்கு தெரியுது தூரத்துல போயிருக்க. இது கொக்கனட் ஆயில்
6: வச்சிருக்கேன்,
1: பாக்க தெரியும்,
5: பார்த்தா தெரியும். நானும் அப்படிதான்
1: பாக்குறேன், இரவிலையும் பாக்கலாம் பெண்கள்ட்ட, இரவிலையும் பாக்கலாம். முக்கியமா இரவுல பாக்கலாம்.
6: நான் சொல்ல வேண்டியது ஆசானிக்கே தெரியலன்னா பெரிய மிகப்பெரிய விஷயம் நான் சொல்ல வேண்டியது.
3: ஆசானிக்கே தெரியல, பூசாரிக்கு எப்படி தெரியல?
1: மாமாவோட மாமா சொன்ன சொல்லுல ஒரு பகுதி அது
6: பூச்செண்டு
1: அதுல இருக்கிற மாமா பூமான, மாமா பூமான
6: சொன்னீங்களா, செண்டு பூவா ஜெண்டு மல்லியா
1: இது தெரியும். இது நீங்க திருமணம் ஆனவங்க நீங்க நிச்சயமாக மனைவிக்கு இத அணிந்து பாப்பீங்க, இத அணிந்து
5: அணிந்து பாக்க
1: மனைவிக்கு அணிகிறதுக்கு
6: குண்டு மல்லியா, குண்டு மல்லியா
1: ஒரு நாள் மெட்டி வாங்கிட்டு போவார நீங்க, ஒவ்வொரு நாளும் மெட்டி வாங்கிட்டு போய் அவங்க வீடு முழுக்க மெட்டி தான் இருந்திருக்கோம். இப்ப எத்தனை வருஷம் நீங்க திருமணம் ஆகி? நாகராஜன்
3: எனக்குங்களா மேடம், 11 வருஷம்
1: ஆயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல வாடாமல்லி இல்ல மாமா, 11 வருஷமா ஒவ்வொரு நாளும் ஒரு மெட்டி வாங்கிட்டு போனா எத்தனை மெட்டி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க.
3: அது நேரம் வீடே தனியா ஒரு லாக்கரை ரெடி
1: வீடு ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு போனோம். மனைவிய மனைவிய சாந்தப்படுத்த வேண்டாம்.
3: அல்வா அல்வா
1: சூடலாமா? அது அணிந்து கொண்டிருக்கலாமா? அணிந்து கொண்டிருக்கலாமா?
5: நல்ல
1: வாசனையா இருக்கும். அதுவும் மாமா நெக்லஸ் ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு போறோம்னா உங்க கதை என்ன மாமா?
5: பிளாஸ்டிக்ல வந்துருச்சு
6: கூட வாங்க முடியாது.
3: ஆமா நிலவரம் அந்த நிலவரத்துல போயிட்டு இருக்கு.
1: இப்ப பாருட நிலையை யோசிச்சு பாருங்க, டெய்லி நைட்டி வாங்கணும்
3: பிச்சுப்போம்.
1: இல்ல இல்ல எங்க எங்க எங்க ஆஹா மாமாட சொல்லல, சரி மாமாண்ட சொல்லல, ஒரு எழுத்து அதோட சேர்ந்து
3: இருக்கிறது.
1: இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் தான் ஏன் என்றது
6: எந்த பாடல்ல பாடல்ல ஒளிஞ்சிருக்காமா? அந்த பாடலையாவது போட்டு காட்டுங்க, இந்த பாடலில் அந்த வரிகள்
1: ஒளிஞ்சிருக்குன்னு. இதை தயாரிப்பதற்கு யாரோ கூக்குன்றாங்க பாப்போம் யாராவது சொல்றாங்களான்னு. இதை தயாரிப்பதற்கு இதை தயாரிப்பதற்கு வாழை தேவை, வாழை மரம்.
5: வாழை மரம் தேவையா?
1: வாழை மரம்
5: என்ன நாடு?
1: வாழை வாழை நார் தேவை.
5: பூ நார்
1: வாழை இல்ல, அது வாழை நார் தேவையா? நார் தேவை, நாரால் ஆக்கப்பட்டது.
3: ஒரு மலம், ஒரு மலம் பூ.
1: பூவும் நாரையும் சேருங்க.
4: பூ நாருன்னு கேட்டா பூ நாரு நறுமணம்.
5: நறுமணமோ
1: பூக்களால் ஆனது? சரி, இது பூவால் ஆனது, எல்லா பூக்களாலையும் ஆனது. தலையில தலையில சூடுவாங்க, தலையில சூடுவாங்க. இல்ல, பூவை இப்படி ஆக்கினா தலையில் சூடலாம். சரி, இலகுபடுத்தி இருக்கலாம்.
4: பூ கட்டுறதாமா? பூ கட்டுறதா?
1: அதான் நான் என்னட்டு கேக்குறேன். பூவை இல்ல இப்படி ஆக்கினால் தலையில் சூடலாம்.
5: கல்யாணத்துல பின்னாடி பெரிய தட்டு
1: மாதிரி. அது வந்து ஜடநாகம், அது ஜடநாகம். ஒவ்வொரு நாளும் ஜடநாகம்
3: உங்களுக்கு
1: இல்ல.
3: பின்ன பூ, பின்ன பூ இல்ல.
1: பூவை பூவை மாமா, பூவை வந்து நெருக்கமாக கட்டினால் மாலை, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டினால் என்ன? அது சுலபப்படுத்தி இருக்கிறேன்.
5: ஐயோ, அது கட்டவே இல்லை.
1: பூவை நெருக்கமாக கட்டினால் மாலை, அது மாலை.
5: பூ தொடுத்த பூம்பாங்க?
1: இல்லை, பூவை இடைவெளி, அதாவது கொஞ்சம் இடம் விட்டு விட்டு கட்டினால் என்ன? பூச்சரம்.
4: ஒரு இதோட ஒரு வெடி சேர்த்திருந்தீங்கன்னா சொல்லிருப்போம். பூவோட அந்த வெடியும் அந்த பேர் வரும். அதான் சரம், சரமா வரும்.
1: பாருங்க, பாப்போங்க, பாருங்க. முகமது ராஃபிக் வரவே பாக்கலாம் என்ன சொல்றாரு. சரியா? அவர் செல்ல புள்ள மாதிரி அவர் மீசையை கண்டுபிடிக்கலாம் வந்தாருல்ல. என்ன சொல்றாரு பாப்போம், எங்க பாப்போம். முகமது ராஃபிக் வரவே பாக்கலாம் என்ன சொல்றாரு. இதுதான் நான் செல்வகுமார் உங்களே அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி வைக்க சொல்றது. முகமது ராஃபிக்க பாக்கலாம் என்ன சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நேரம் பாருங்க, இப்ப சொல்லாங்க, இப்ப சொல்லாங்க, அவருக்க பாக்கலாம்.
5: வணக்கம்
1: ராஃபிக், சொல்லுங்க. ராஃபிக், நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அச்சா,
5: மாலை சூடவா?
1: மாலை சூடவா, பாத்தீங்களா?
5: யாருக்கு யாருக்கு மாலை சூட நினைக்கிறீங்க?
1: ராஃபிக், உங்களுக்கு பக்கத்துல சரியா சந்தனராஜ் மாமா இருக்கிறார். வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம்.
1: மற்ற கண்ணன் இருக்கிறார், வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
1: அவரு
3: கண்ணன்
1: இவர் செல்வகுமார் இருக்கிறார், வணக்கம் சொல்லுங்க.
3: என்ன
1: பூமாலை என்ன என்ன சொன்னீங்க? பூமாலை சூடவாவா?
3: மாலை சூடவா?
1: மாலை சூடவா, மாலை சூடவா. அது எத்தனை எழுத்து?
3: அஞ்சு எழுத்து. மாலை சூடவா, அஞ்சு எழுத்து.
1: மாலை சூடவா, ஐந்தெழுத்து. பாருங்க மாமா.
0: அப்ப
1: ஒரு நாள் உங்களோட மனைவிக்கு மாலை சூடுறதுக்கு மாலை கொண்டு போவீங்களா நீங்க? அது முடியாது. அப்ப என்ன என்ன கொண்டு போவீங்க? அல்வாவோட என்ன கொண்டு போவீங்க? அல்வாவோட பூ என்ன? பூச்சரம். பூச்சரம்.
0: பூச்சரம்.
1: அப்ப பூச்சரத்து சொல்லி நீங்க சரமா கட்டினா தான் நீ தலையில வைக்கலாம்.
0: ஆமா, அந்த இது பட்ட மாதிரி அதுல பட்ட பூ, பட்ட பூ சொல்லுவாங்க.
1: பட்ட பூவில அந்த சரத்த, அதாவது
0: ஜடையை
1: சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, அது வந்து அது வந்து கல்யாணத்துல வைக்கிறது.
0: இதுதாங்க ஒரு முளம். ஒரு முளம் பூங்குறோம் இல்லையா? ஒரு முளம் பூ
1: சரத்துல கட்டி இருப்பாங்க. இதுல இருந்து என்ன, இதுல இருந்து என்ன மாமா தெரியுதுன்னு தெரியுமா? என்ன தெரியுதுன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? நீங்க இவ்வளவு பேரும் ஒரு தினம் மனைவி மேல் அன்பு கொண்டு பூச்செலவு வாங்கி கொடுத்தது இல்ல.
0: கொடுத்திருந்தா
1: சொல்லிருப்பாங்க இல்ல மாமா?
4: எல்லாரோடைய மனைவி தூங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. தூங்கலன்னா நாளைக்கு காலையில டைவர்ஸ் கிடைக்கும்.
0: நாளைக்கு தான் கிடைக்கும்.

0: மொழியில அனுப்பிடுவாங்க என்ன. சரி சரி, இது இது மலர்களால் ஆனது, இதை மட்டும் சொல்லிருங்க ஐந்தெழுத்து சொல். இது மலர்களால் ஆனது, பல நிற மலர்களால், பல நிற மலர்களால் ஆனது, ஆனதை இப்படி சொல்லுவார். பல நிற மலர்களை கொண்டு இருக்கும் இல்ல
1: கட்டிகாரன்,
0: ஃபாரூக் கட்டிகாரன். அப்பா ஃபாரூக் நாகப்பன் மாய் வந்துட்டார் மாமா. அவர் மாதிரி வந்துட்டார் பாருங்க, நைட்டி சொன்னவர் கதம்பன் சொல்ற அளவுக்கு வந்துட்டார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இது ஒரு ஆணின் பெயர், நாங்களுக்கு சொல் எங்க.
2: நாயகன். நாயகன்
0: இல்லை, ஆணின் பெயர். எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு ஒரு பெயர் இது. உலகெங்கும் எல்லா மதத்தில இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்த இந்த இல்ல, எல்லா மதத்தில் இருக்கும். இது ஒரு ஆணின் பெயர், எல்லா எல்லா மதம் எல்லா மொழியிலும் இப்ப இத இந்த இந்த சொல்லு இந்த சொல்ல ஒரு ஆணின் பெயர்ண்டா தெரியும். கூடுதலாக மன்னிக்கணும் மாமா, எனக்கு நாலு எழுத்து.
2: நான்
0: தான் பிள்ளை, நான் தான் பிள்ளை. கண்ணன், கண்ணன் அதாவது இன்ப துன்ப வைபவங்களுக்கு பாவிப்பார்கள். இது இது ஒரு இலை. மூன்று எழுத்து சொல்.
3: வேப்பிலை
0: இல்ல. மூன்றெழுத்து, மூன்றெழுத்து கொட்டிக்காரம். மாவிலை
2: கெட்டிக்காரம்.
1: பாருங்க
0: இது தரையிலும் தண்ணீரிலும் வாழும் மூன்றெழுத்து உயிரினம்.
3: தவளை. முதலை.
0: யார் சொன்னது முதலை? சரி, அடுத்தது இது ஆணும் பெண்ணும் அணியக்கூடியது. ஐந்தெழுத்து சொல். இல்ல, இது இது உடை அல்ல, இது உடை அல்ல.
1: கடிகாரம். கடிகாரம்
0: இல்ல, இது உடை அல்ல, அணிகலன் அல்ல. இது இது பல நிறங்களில் இருக்கிறது. பெண்கள் பல நிறங்களில் வைத்திருப்பார்கள், ஆண் ஒரு நிறத்தில் மட்டும்தான் வைப்பார். அதை பாவிப்பார். ஐந்தெழுத்து சொல். இது ஒரு மங்களகரமான பொருள், ஒரு மங்களகரமான பொருள். இல்லை, ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து மங்களகரமானது.
3: குங்கும். குங்குமம்.
0: யார் சொன்னது? நாகராஜன். குங்குமம். குங்குமம் சொன்ன சொல்லையே குடுக்கறோம், கொஞ்சம் யோசிக்கிறீங்க பாருங்க. சரி, எங்கே அடுத்தது? இந்த இது ஒரு இடம், இது ஒரு இடம், உணவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, நீங்கள் நீங்கள்

0: இந்த இடம் இல்லை என்றால் உணவு உண்ண முடியாது. அதாவது உணவு, ஒரு வகை உணவை உண்ண முடியாது இந்த இடம் இல்லை என்றால். இது ஐந்தெழுத்து சொல். இது ஒரு இல்லை, ஒரு வகையான உணவை நீங்கள் பெறவும் முடியாது உண்ணவும் முடியாது. ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். என்னது?
1: அரிசி.
2: வீட்டுல இருக்கா வெளியில இருக்காது?
0: இது ஒரு இடம், ஒரு இடம். அந்த இடத்துல அந்த என்ன சரி பண்ணலாம் நீங்க.
1: விவசாயம்
0: இல்ல இல்ல. அந்த இடத்தின் பெயர்
2: நெற்களஞ்சியமா?
0: இல்ல மாமா. வயல் சரி, அங்க மற்ற ரெண்டு எழுத அனுப்புறீங்க. வயல் சரி.
2: வயல் காடு.
0: கட்டி காடு. யார் சொன்னது? மாமா. மாமா வயல் காடு.
1: உணவகம். உணவகம்
0: வயல் காடு மாமா சொல்லிட்டார்.
1: வயல்காடு. அப்பா மாத்திட்டீங்களா? சரி ரைட்.
0: இந்த இடத்தை, இந்த நாட்டை இப்படி சொல்லுவார். இந்த இந்த இடம், இந்த நாடு உயரத்தில் உள்ளது. இதை இப்படி சொல்லுவார். இது நாலெழுத்து சொல்.
1: இந்தியா.
0: இந்த நாட்டை,
3: இந்த நாட்டை
0: ஒரு இது ஒரு இடம், இது ஒரு ஊர், இது ஒரு இடத்தை, ஒரு இடத்துல குடிமக்கள் வாழ்ற ஒரு இடம். எங்களோட ஊர்லயும் இருக்குது, உங்களோட ஊர்லயும் இருக்குது. இது நாலெழுத்து. இது உயரத்தில் இருந்தால் இப்படி சொல்லலாம். மாமா சொல்லிட்டார் மலைநாடு. மலைநாடு மாமா சொல்லிட்டார். மற்ற யார்? வேற யார்? என்ன பம்பரம் என்று சொன்னமா இருந்தது? யாரு? இதுல இருந்து நீங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கல பாருங்க. சரி, இது வந்து ஏழு எழுத்து. இந்த ஏழு எழுத்து முந்திய பிறப்பை இப்படி சொல்லுவார்.
1: முன்னோர்கள்.
0: முந்திய பிறப்பை இப்படி சொல்லுவார். ஏழு எழுத்து.
1: முற்பிறவி.
0: இல்ல.
1: முன்பிறவி.
0: இல்ல. முந்திய பிறப்பை இப்படி சொல்லுவார்.
2: போன ஜென்மமா?
0: எங்க மாமா நெருங்குறீங்க மாமா?
2: போன ஜென்மம்.
0: மாமா
2: ஜென்ம
1: ஜென்மம்
0: நெருங்கிட்டார். மாமா நெருங்கிட்டார் சொல்லுங்க. சரியான சொல்லு.
2: ஏழு ஜென்மமா?
0: இல்ல நெருங்கிட்டீங்க மாமா சொல்லுங்க. முதல் பிறப்பை ஜென்மம். சரி.
1: ஜென்மமா?
0: இல்ல இல்ல. இந்த சொல்லு, இந்த சொல்லுல, இந்த சொல்லுல, இந்த சொல்லு நானே வருவேன் என்ற அந்த பாட்டு உள்ள படத்துல அது அடிக்கடி இந்த சொல்லு வந்திருக்கு.
2: போதும் எடுத்த ஜென்மம்.
0: இந்த ஜென்மம் சரி.
1: ஜென்மம்
0: ஏழு எழுத்துல. ஜென்மம் ஜென்மம் வந்து நாலு எழுத்து போயிட்டு. மூன்று எழுத்த கண்டுபிடிக்கும்.
1: போன ஜென்மம்.
0: இல்ல. போன ரெண்டா? ரெண்டு
2: இல்ல.
4: மறு ஜென்மம்.
0: இல்ல.
2: மறு
0: மறு ரெண்டு.
2: முந்தைய ஜென்மம்.
0: இல்ல.
1: போன ஜென்மம்.
0: இல்ல இல்ல.
2: பழைய ஜென்மம்மா?
0: இத இந்த இதை சொன்னவங்களுக்கு தான் பாட்டு. இன்றைக்கு நான் இந்த இந்த சொல்லோட நான் முடிக்கிறேன். இந்த இந்த சொல்ல, இந்த சொல்ல சொல்றவங்களுக்கு
4: புனர்ஜென்மம்.
0: எங்களுடைய கார்த்திகேயன் கட்டிக்கார். புனர்ஜென்மம்.
2: புனர்ஜென்மம்
0: கட்டிக்காரன். புனர்ஜென்மம். எல்லா அன்போர்களுக்கும் உங்களுடைய பாடல்கள்.
2: அவர் வந்து மூணு எழுத்து கண்டுபிடிச்சிருக்காரு, நான் நாலு எழுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் மூணு எழுத்தாங்க சொல்லிருக்காரு, நான் வந்து நாலு எழுத்து சொல்லிருக்கேன்ல. செல்வகுமார்.
0: எல்லாரும் உங்களோட பாட்டை சொல்லுங்க. உங்களோட பாட்டு எல்லாருடைய பாட்டு மட்டும் கொடுக்கப்படும். நலமா இருக்கிறீங்களா? வர வர சின்ன பிள்ளைமாய் வந்துட்டீங்க. எங்க
5: மீரக்கா வேலைக்காரன் படத்துல இருந்து
1: மாமனுக்கு
0: மயிலாப்பூர்
2: என்ன
0: பாட்டு ராணியம்மா இப்ப என்ன
2: பாட்டு
0: சொல்லுங்க? அது நாளைக்கு மாமா. இப்ப பாட்டு என்னன்னு சொல்லுங்க ராணியம்மாக்கு. மாமா ஊற கொஞ்சம் செய்ய நிக்கிறீங்க நீங்க.
5: மாமியாங்க
0: இந்த பாட்டு மட்டும்
2: போட்டாங்க.
0: இன்னைக்கு வேற ஒரு பாட்டு பாக்க புகைக்கிட மாமா, அது நாளைக்கு கேப்போம்.
2: வேற பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டு.
0: சரி இன்னைக்கு இது மயிலாப்பூர் என்ன வேணும்? நாளைக்கு
2: நாளைக்கு என்ன பாட்டு வேணும்?
4: சித்திரக்கோளம்
0: தான். உங்களோட பாட்டு என்ன சொன்னீங்க?
2: நினைக்கிறேன் இது வந்து பதிவு செய்யப்படும்
0: நேரம்.
1: இன்றைக்குங்களா? ஓடுகிற தண்ணீர் அந்த
0: ஓடுகிற தண்ணீரை உரசி விட்டேன் சந்தனத்தை. அது
1: அது அது அது
0: அது சிவகுமார் இல்ல, அது சரிதாவும் ராஜேஷ்.
1: ராஜேஷ் ராஜேஷ்
0: ராஜேஷ்
1: ராஜேஷா? அந்த பாட்டு தான் வேணுங்க.
0: அடுத்தது செல்வகுமார். செல்வகுமார்
1: அம்மா அந்த பாடலோட என்ன நினைச்சிருங்கம்மா?
0: சரி அச்சா புள்ள நல்ல புள்ள நீங்க. அதான் அதான் நான் உங்களை உண்மையிலேயே குட்டி பையன் கூப்பிடறது காரணம் என்னன்னா அப்படியே சேர்ந்து போவீங்க அவங்களோட. நல்ல புள்ள அதோட நான் நினைச்சிட்டேன். எங்க நீங்க கார்த்திகேயன் கூட பாட்டு சொல்லுங்க.
4: என்னது
0: சின்ன பாட்டா?
4: புது பாடல்
0: என்ன படம்?
4: படம் போட்டா தெரியும். புது பாடல் என்ஜாய் என்ஜாய் என்ஜாமி. ஆமா என்ஜாய் என்ஜாமி
0: என்ஜாமி.
1: நாங்க
2: மாமனுக்கு மயிலாப்பூர்.
0: மாமனுக்கு மயிலாப்பூரோட
5: நாளைக்கு பாட்டு வந்து மீராக்கா
0: சொல்லுங்க.
5: கவிதையரங்கேறும் அந்த பாட்டு.
0: கவிதை அரங்கேறும் அந்த ஏழு நாட்கள்.
2: ம்
0: வாபிக் சொல்லுங்க.
3: இன்னைக்கு பாட்டு வந்து வேணி படகை படம் பாடல் வந்து பூந்தேரில் கலந்து பொன் ஒன்று இழந்து அந்த படமுமா அந்த படமுமா
0: எனக்கு ராஃபை கலைக்கும் போது விருப்பமா இருக்கு சின்ன குழந்தைகள்மாய் உங்களோட யாரு அந்த இதுக்கு கவிதை நயத்துல பாட்டு எழுதுனது இந்த படத்துக்கு என்ன ராசாத்தி என்ன படம் ராசாத்தி
3: உன்னை
0: உன்னை காணாத வகையை காத்திருந்தா அது யாரு சொந்தம் யாரு
3: தூயவன் தூயவன் தாய் மாமா அதிசய பிரிகள் அதிசய பிரிகள் வந்து எங்க மாமா நடிச்சாங்க அதிசய
0: பிரிகள்
3: நடிச்சுக்கிறாங்க இறந்துட்டாங்கப்ப
0: சாதாரணமா ஒரு நேராக வந்து இணைகிறார்கள் ஆனா எங்களுக்கு தெரியாது அவர்களுடைய அந்த உண்மையிலேயே அவர்களுடைய திறமைகள் அவர்களோடு சார்ந்தவர்களுடைய திறமைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்படி வந்து இணையும் போதுதான் தெரிகிறது இது இது எங்களுக்கு
3: தயாரிப்பு கதை டைரக்ஷன் கதை டைரக்ஷன்
0: நானே
3: ராஜன்
0: அப்ப நீங்க இப்ப எங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்க போறீங்க கதை எழுதி
3: நான் எங்க
0: உங்களையெல்லாம்
5: விட்டுட்டு போய் கதை எழுத மாட்டாங்க உங்களையெல்லாம் வச்சு கதை எழுதுவாங்க பத்து செய்ய போறாங்க வேற
0: இல்ல இல்ல அது இல்ல
5: ஹீரோயின்
0: இல்ல அப்படி இல்லைங்க இப்ப இவர் இப்படி இந்த யாருன்னு மோம் பார்க்காம கதைகள் வேணாம் நடிக்க விடலாம்னு யோசிப்ப நேரம் வந்ததான் கதையும் வருது இல்ல
2: என்ன
0: சொல்லுவார் மாமா என்ன ஷாக்காய் சொல்லுவார் இந்த இந்த ஜென்மத்தையே மறந்துடுவார் அவர் போன ஜென்மத்தை
1: அதுக்கப்புறம்
0: ஒருத்தருக்கு மூச்சு இருக்காது வானொலி வானொலியில நேர்கள் புதிய நேர்கள் பழைய நேர் மட்டும்தான் எல்லாரும் ராணியம்மாட படம் என்னன்னு சொன்னீங்க அந்த பாட்டிட படம்
5: வேலைக்காரன்
2: சரிமா நான் விடைபெறுகிறேன்
5: நன்றி
0: உங்களோட பாட்டு முதல்ல வருது
3: நன்றி
0: நன்றி மாமா நன்றி மாமா
3: எல்லோருக்கும்
0: விடைபெறுங்க நான் உங்களோட பாட்டுகளை கொண்டு வரேன் சரியா
3: விடைபெறும்
0: என்ன வேலைக்காரன்ல என்ன மாமனுக்கு என்று தொடங்குதா அது மாமனுக்கு மயிலாப்பூர்
1: மாமனுக்கு மயிலாப்பூர்
0: மாமனுக்கு
2: மயிலாப்பூர்
0: மாமா
1: பாடல்
0: மாமாட பாட்டு அனுப்புங்க அதே மாதிரி எங்க அனுப்புனீங்க எனக்கு அனுப்புனீங்க எங்க திருப்பதிக்கா, திருப்பதிக்கா,
4: திருப்பதிக்கு.
0: சரி, சந்தோஷம். சரி, கண்ணனையும் கூட்டி கொண்டு போங்க.
1: நாங்க நம்ம ரவி பாட்டு, ரவிக்கு பாட்டையும் முடிஞ்சா அனுப்பிச்சுட்றோம்.
0: அனுப்புங்க, அது அது எடுக்கலாம். ஓடுகிற தண்ணியில இது அனுப்பிடுங்க.
1: நாகராஜ் பாட்டையும்
0: சரி அனுப்பிடுங்க, அனுப்பிடுங்க, எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. முதல் அக்கு வரை எல்லாரும் அனுப்பிடுங்க. அனுப்பி போட்டு
4: எல்லாருக்கும்
0: எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், எல்லாரும் கேட்டுக்கொண்டு.
4: போலியாப்பா கண்ணன்,
0: கண்ணன் உறங்கிட்டா. சரி, எல்லாருக்கும் நன்றி. நீங்க அந்த பாட்டுகளை அனுப்புங்க.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முதல்ல முதல்ல எங்களுடைய எங்களுடைய மாமாவுடைய பாடல், அதாவது ராணியம்மாவுடைய பாடல் காற்றடைக்க வருகிறது, கேட்கலாம். ராணியம்மாவுடைய பாடல். செல்வகுமார் அனுப்புறேன், எங்கேயோ அனுப்பிட்டார் போல இருக்குதே. ராணியம்மாவுடைய பாடல். சரி, கார்த்திகேயன் உங்களுடைய பாடலை முதல்ல கேட்கலாம். நீங்க அனுப்பியிருக்கிறபடியா உங்களுடைய பாடல் காற்றடைக்க வருகிறது.
6: Hey everyone, Mark Saltzman here, reviewing OLT.
0: நேரம் சரியாக 12:40, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:09.

0: வணக்கம் செல்வகுமார், நீங்க காட்டிலையில இருக்கிறீங்க இப்ப செல்வகுமார்.
1: ஆமா, சரிங்கண்ணா, பாடல் வந்துருச்சு.
0: சரி சரி, நன்றி நன்றி.

இப்ப கேட்ட பாடல் எங்களுடைய கார்த்திகேயன் ஆசானுடைய பாடல் காற்றிலைக்கு வந்தது. உங்களுக்கு அந்த பாடல் பொழுது கிடைத்திருக்கும். இந்த நேரம் தூங்குற நேரம் ஒரு என்ன பாட்டு நீங்க அப்படி கேட்டுட்டீங்க, சரி பரவாயில்லை, வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கார்த்திகேயன். எப்பொழுதும் இந்த நேரம் தான் வந்து இணையக்கூடியதாக இருக்கிறது. நீ உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுதும் எங்களை அன்பு உறவாக எப்பொழுதும் இந்த காற்றலையோடு இணைந்திருப்பதற்கு உங்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, காத்தியனோட பாடல் ஒரு மாதிரி கொடுத்தாச்சப்பா, அதுவும் அவரை அனுப்பி. அடுத்த பாடல் எங்களுடைய ராணியம்மா சந்திரராஜ் மாமாக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்போம், மாமனுக்கு மயிலாப்பூர் தான், கேட்கலாமா? அப்படித்தான் இடையிடையே ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நீங்க அதை தப்பா நினைச்சுக்கோங்க. எனக்கே அந்த பாசப்படி இல்லை என்னண்டு பாக்கலாம். இருந்தாலும் பாட்டை கேட்போம் நாங்க. ஓகே.

இனிமையான பாடல் கேட்டீங்க. நல்ல பாடல் உண்டு, நல்ல சுறுசுறுப்பா நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஃபாரூக் உங்களுடைய பாடல் காற்றலையில் கேட்கலாம். பாடலெல்லாம் கேட்டுட்டு தான் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.

இந்த பாடலுக்கு இப்ப தூங்க போனவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இப்ப எழுந்து நிற்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அவட்ட பாட்டை பாரு. உங்களுடைய பாடல் தான் நான் இந்த பாட்டை கேட்டிருக்கிறேன். கேட்டிருப்ப நான் உண்மையிலே அதை உள்வாங்கி கொள்ளவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஒரு துள்ளிசை பாடல் இல்லை, ஏதோ அந்த தான் விழிச்சிருக்கணுமன்றதுக்காண்டி தூங்குற எங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டாருன்னு இப்ப சில பேர் சொல்ல போறாங்க. பரவாயில்ல, எங்களுடைய நாகராஜனும் செல்வகுமாரும் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்போம். அருமையான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், கேட்போம் அந்த பாடலை. இந்த பாடல் உண்மையிலேயே கேட்பவர்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கும் நல்ல பாடல். எனக்கும் பிடித்த பாடல், கேட்போம் இந்த பாடலை.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய நாகராஜனும் செல்வகுமாரும் சேர்ந்து கேட்டிருந்தீர்கள். உங்களுடைய பாடல் இனிமையான பாடல் காட்சியில் ஒலித்தது. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஃபிக், நீங்கள் கேட்ட பாடல் நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறீங்க. இனிமையான ஒரு பாடல் இது, எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு பாடல். ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நல்ல ஒரு பாடல்.

பாடல். அந்த பாடல் நல்ல ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள் ராஃபிக். எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். நல்லது. என் அன்பு உறவுகளே, என் விருப்ப பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்பை நிகழ்ச்சி. அடிக்கடி பயமுத்துறாங்கப்பா இந்த நேரம். எங்களுடைய நேரம் சரியாக இப்பொழுது மதியத்தை தாண்டி மாலை நேரம் 3:36. உங்களுக்கு சரியாக நள்ளிரவு 1:08 நிறைவாக எனது பாடல் காட்சியளிக்க வருகிறது. இன்றைக்கு உண்மையிலே ஃபாரூக் 3 புள்ளிகளை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஞானசேகரம் அண்ணா 3 புள்ளிகளை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். மகாலிங்கம் 1 புள்ளி, கார்த்தி 1 புள்ளி, கார்த்திகேயன் 3 புள்ளி, மாமா 5 புள்ளி. மாமாவுக்கு மட்டும் 5 புள்ளி வந்துருச்சு. நாகராஜன் 2 புள்ளி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வருகிற இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும். உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை என் விருப்ப பாடலோடு

தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் நேர்நேரம் நேற்றைய தினம் நேர்நேரம் கதம்பம் ஜவஹர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி, அதன் பின்பு சிறு சிறு நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து காலை நேரம் சுப்பிரபாதத்தோடு ஆரம்பமாகும்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் பொது அறிவு சம்பந்தமான சில தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை திருநீண்டூர் ரேவதி. முதல் தகவல், இந்தியாவில் இன்றும் உற்பத்தி செய்யும் பழமையான எண்ணெய் வயல் டிக்பாய் அசாமில் இருக்கிறது. படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடல், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. திரு ஜேஸ்தாஸ் அவர்களோட பாடல்களை நாம இன்னைக்கு கேட்க போறோம்.

0: எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், அதிகமாக கோடை வெப்பத்தை தாங்கக்கூடிய விலங்கு எது தெரியுங்களா? ஆடுதாங்க. படம் நாளை நமதே, பாடல் நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது.
1: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமான சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
2: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு பெல் பாத்திரம் போட்ட உங்களை பார்த்தோம்னா இங்க நடிக்க மாட்டேங்க. இப்ப இதுவரைக்கும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயினை பதில் சொல்லணும். தன் காதல் நீ மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு என்ன வரும் யோசனை வருமா? ஐசி எப்படி அங்க பார்த்தா பதில்?

உங்களை மகிழ்விக்கும் வாணலி 24 மணி நேரமும் MTR FM. அதிக ஆஸ்கர் விருது பெற்றவர் வால்ட் டிஸ்னி. படம் உனக்காக ஒரு ரோஜா, பாடல் ஒரு

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். அதிகமாக பழங்களை விளைவிக்கும் நாடு சீனா. படம் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது. பாடல்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், ஈஃபில் டவரானது கோடை காலத்தில் பெரியதாக இருக்குமா? ஈஃபில் டவரானது கோடை காலத்தில் பெரியதாக இருக்குமா? படம் தேன் சிந்திதே வானம் பாடல் உண்மை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில தகவல், பொது அறிவு தகவல்களும் கூடவே திரு ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த தகவல், கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கஸோ கடல். கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கஸோ கடல். படம் மாலை சூடவா, பாடல் யாருக்கு யா சொந்தம்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில வாஷுவியால ஏற்பட்டது. 9.4 9.6 ரிக்டர் அளவு. இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில் ஏற்பட்டது. படம் நீதிக்கு தலைவணங்கு. பாடல் இந்த

எம்டிஆர் வானொலி நேயர்களே, அடுத்த தகவல். மனித உடலில் ஒரு பகுதி அதன் சாதாரண அளவை விட 20 மடங்கு அதிகரிக்க முடியும். அது எது என்றால் வயிறு. மனித உடலில் வயிறு பகுதியானது 20 மடங்கு அதிகரிக்க முடியும், வளர்ச்சி அடையும். படம் பத்ரகாளி, பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு தான் சிறந்த கண் பார்வை உள்ளதான். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு சிறந்த கண் பார்வை உள்ளது. படம் சொல்ல துடிக்குது மனசு, பாடல்

என் நேயர்களே, அடுத்த தகவல். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். படம் மௌனம் சம்மதம். பாடல் கல்வியர்.

எம்டிஆர்எஃப் நேரில். அடுத்த தகவல், முதன் முதலில் இந்திய போர்களில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர் ஆவார். முதன் முதலில் இந்திய போர்களில் பீரங்கியை பயன்படுத்துவர் பாபர் ஆவார். படம் அரங்கேற்ற வேலை, பாடல் ஆ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்த தகவல், இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. படம் மோகம் 30 வருஷம். பாடல், எனது வாழ்க்கை பாதையில். இப்போ ஒரு சிந்தனையை பார்ப்போம். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். இன்றைய முத்துச்சுதல் பகுதியில் சில பொது அறிவு தகவல்களை பார்த்தோம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மீராம்மாவுக்கும் கேட்டு ரசித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீந்தவூர் ரேவதி. நன்றி, வணக்கம்.

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் கானம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தீர்க்க சுமங்கிலி என்ற படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ என்ற இனிய பாடல்

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாவித்திரி என்ற படத்திலிருந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதை என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே ஆறு உயிரே என்ற படத்திலிருந்து மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலைவன சோலை என்ற படத்திலிருந்து மேகமே மேகமே பால் நிலா தேயுதே என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலாபிஷேகம் என்ற படத்திலிருந்து ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற படத்திலிருந்து மித்தன் மித்தன் நெல்லி சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோசாப்பு ரவிக்கை காரி என்ற படத்திலிருந்து என் உள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து மாசி மாசம் கடைசியிலே மச்சான் வந்தாரு என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ ராகங்கள் என்ற படத்திலிருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திலிருந்து நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா என்ற இனிய பாடல்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான் என்ற இனிய பாடல்

ஒரு குரல் காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேயர் மீனாட்சி என்ற படத்தில் இருந்து குடிவிட்ட சிறுமுல்லை மலரே நல்ல கோயிலில் சிரிக்கின்ற சிலையே என்ற இனிய பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் நிறைவாக கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற படத்திலிருந்து சந்திரன் பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததளி என்ற இனிய பாடல்